மாற்றங்களை தேடி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் ஊழியக்காரன்னு சொன்னதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். எப்படி? மினிஸ்டர். மினிஸ்டராக மாறிட்டையா? வேண்டாம், ஊழியக்காரன் பக்கத்தில் வச்சுக்கோங்க. நீங்க ஊழியக்காரங்கிறத மறந்துடாதீங்க, ஊழியக்காரங்கிறத மறந்துடாதீங்க. நல்ல கவனிங்க. நமக்கு அநேக நேரங்களில் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை பிரிக்க தெரியாதனால்தான் நமக்கு வம்பு. இஸ்ரேல் ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகும்போது ரெண்டு தடவை, ஒரு தடவை கடலை பிரித்தார், ஒரு தடவை யோர்தானை பிரித்தார். உண்மைதானே? இப்போ கடலை பிரிக்கும் போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களாம் பிரசங்கியார். செங்கடலை தானே நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே நல்லா பாடுற ஆட்கள். அல்லேலூயா. செங்கடலை பிரிக்கும்போது மோசே ஓரத்தில் நின்று கோல் நீட்டினா விளந்துட்டு. அல்லேலூயா. ஆமாம், எல்லோரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த பக்கம் வந்த பிறகு, வனாந்திரத்தில் 40 வருஷம் நடந்த பிறகு, இப்போ யோர்தானை பிரிக்கணும். இப்போ யார் இல்லை? மோசே இல்லை. இப்போ யார்? யோசுவா. மோசேயும் ஒரு விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஏன்னா ஒன்று குறைஞ்சியர் 10வது அத்தியாயத்தில் சொல்லி மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பட்ட போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகனு சொல்லியிருக்குது. ஓகே, இவங்க யோசுவா என்கிற தலகர்த்தனா ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்துவார்னு பாடுறோம். அதனால யோசுவாவும் இயேசுவுக்கு அடையாளம் தான். ஆனால் யோசுவா கம்ப நீட்டலை. ஹலோ, பக்கத்தில் உங்களை கேளுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க. நீங்கள் மோசேயின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களா? யோசுவாவின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களா? என்ன பதில் கிடைச்சது? நிறைய பேருக்கு மோச சூப்பர் ஸ்டார், கையை நீட்டோடனே கோட்டை போட்டோடனே. நிறைய பேர் அன்னைக்கு யாரோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க. ஒரு பாஸ் உடனே துரு துருதுன்னு ஒருத்தர் மேடையில் கூட்டு வச்சுக்கிட்டு, எட்டு பேரை கூட்டு வச்சார். பார், என்கிட்ட இருக்கிறத வீடியோவில் இருக்கிறத தான் காட்டுறேன். உங்கள் ஊரில் நடக்கிற சமாச்சாரத்தை நான் தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. அல்லேலூயா. அவர் மேடையில் கூட்டு வச்சுக்கிட்டாரு. இந்த பார், நான் இங்கே கோடு போடுவேன் இந்த கோட்டில், இதுக்கு தாண்டி இவன் வர முடியாது. பார், எட்டு பேரை கைப்பிடிச்சு எங்கே வாடகைக்கு பிடிச்சார தெரில. உடனே அவங்க வாங்கன்னு அதுக்கு பிறகு ஒரு சேரை போட்டுக்கிட்டார். சேரில் உட்காருப்பா, நான் உட்கார்ந்துருக்குறேன், என் இடத்தை இவர்கள் யாரும் பிடிக்க முடியாது. பார், உடனே எந்திரிச்சுட்டு பிரதர் நீங்கள் வாங்கன்னு அவர் சேரோட கலந்து விட்டாடான்னு கொடுக்குறாரு. நான் சொன்னேன், மதுராந்தம் பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் போய் கொடியை தூக்கிட்டு வரானே, சோப்பு கொடி இல்லை காவி கொடி, அவனை போய் இப்படி பண்ணினேன்னா எனக்கு தெரியும். நீங்கள் மேடையில் நிற்கிற பாஸ்திரங்களை தள்ளி தள்ளி விட்டு, யோ இருவன் சும்மாவே உடஞ்சி போய் கிடக்கிறான், இன்னும் நிறைய அப்பா உடைக்கிறேன், அங்கே போய் அடிக்க வரானே அவன்கிட்ட சொல்லி, இந்த கோட்டை தானே நீ உள்ள வாடா பாரலான்னு சொன்னால் தெரியும் தான், நீ உண்மையான மகிமையை கண்டவன் தெரியும். எனக்கு அது தெரிய மாட்டேங்கு. நீ மேடையை போட்டுக்கிட்டு லைட் போட்டுக்கிட்டு கலர் கலர் லைட்டு வேறு டபக்கு டபக்கு டபக்கு டபக்கு பார்க்குறவனுக்கு எது உழுது எது காயிற கீழே போட்டு இழுக்கிறாங்களோ என்னமோ தெரியல. We are duping ourselves. நம்ம சூப்பர் ஸ்டார் மினிஸ்ட்ரியும் மோசே போல காரியத்தையுமே பார்த்துருவோம். கை நீட்டுவேன், ரெண்டா பிழக்கு பாருங்க. இப்போ நான் கேட்க விரும்புகிறேன், நல்லா கவனிங்க. ரெண்டு ஊழியத்தையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன், அதுக்காக மோசே ஊழியத்தை தள்ளிடல. அது பாவிகள் ரட்சிப்புகளை வந்து சத்ருடைய கையிலிருந்து பிரிக்கப்படுகிறதுக்கான ஊழியம், யோசுவாவுடைய ஊழியம் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கான ஊழியம். இப்ப கேளுங்க, இப்ப பிடிச்சு கேளுங்க. இப்ப கேட்டாதான் உங்க, நான் பிரசங்கம் பண்ணது மறந்துடும், நீங்க கேட்டது மறக்காது. பக்கத்தில் மூகத்தை பார்த்து கேளுங்க, ஜனங்களை வனாந்தரத்துக்கு கூப்பிடுறீங்களா அல்லது தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துறீங்களா? உங்கள் சபையை எதுக்கு ஆயத்தப்படுத்துறீங்க? என்ன சொன்னாங்க? தேசத்தை சுதந்திரிக்குமா? ஒன்று நேர்ந்து நாம் சுதிப்போம், லெஃப்ட் ரைட் இங்கே போட்டு தேசத்தை சுதந்திரிக்கப்படும். இங்கே ஆண்டவர் சொன்னால் நடந்து திரி.

0: ஆனால் இவர் தேசத்தை சுதந்திரிக்கணும், இங்கே லெஃப்ட் ரைட் போட்டியே முன்னால் பார்ப்போம், ரெண்டு அடியாவது முன்னால் வைய. எங்கேயோ தவறு பண்ணுறோம், எங்கேயோ தவறு பண்ணுறோம். அப்போ யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? நாலு ஆசாரியர்களை கூப்பிட்டாரு. யோசுவா யூதா கோத்திரம், இவங்க லேவி கோத்திரம், வேற ஆளை கூப்பிடுறாரு. அம்ம சொந்த குடும்பத்தாரை கூட கூப்பிடல, பக்கத்தில் சொல்லுங்க மாமா மச்சானை கூப்பிடல, வேற ஆளை கூப்பிடுறாரு. சிலருக்கு இடிக்குது, நான் என்ன செய்யறது சார், வசனம் அப்படிதான் சொல்லுங்க. வேற ஆளை கூப்பிடுறாரு, வேற ஆளை கூப்பிட்டு நாலு பேரையும் பார்த்து சொல்றாரு, உனக்கும் ஜனத்துக்கும் 2000 முழம் அகலம் தூரத்தில் நிற்கணும். சரி, என்ன தலைவர் சொல்லிட்டீரு, சரி நீங்க முன்னால நடக்கணும்டா. சரி, யோர்தான் பிளக்கும். எப்படி பிளக்கும்? நீ தண்ணியில கால் வச்சா பிளக்கும். நான் நான் நிச்சயமாக சொல்லியிருப்பேன், மோசை கிட்ட இருந்த அபிஷேகம் உங்களுக்கு இல்லாதனால எங்களை போட்டு வாங்குறீரான். ஆமாம், கையை நிட்டினாலே அபிஷேகத்தில் தொம்மு தொம்முன்னு விழுந்தான். அவன் அவன் அங்கங்கே ஓடிச்சு குதிரை குட்டி மாதிரி இந்த பக்கம் யோசா இது செங்கடல் பிரிஞ்சுது. உமக்கு அந்த அபிஷேகம் குறையா இருக்கிறனால எங்களை வச்சே ட்ராமா போடுறீரா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அப்படி தானே கேட்டிருவோம் இல்லையா? இது தேசத்தை சுதந்திரிக்கிற யோசுவாவின் காலம். நல்ல கவனிங்க, இது தேசத்தை சுதந்திரிக்கிற யோசுவாவின் காலம். நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஜனத்தை தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அழைத்து கொண்டு போவதற்கு தான் தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல அன்பு வைத்திருக்கிறபடினாலே உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினான். இப்ப நாலு பேரை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. நாங்க பெரிய கூட்டத்தெல்லாம் அடிச்சு கிளப்பிறோம், இந்த கூட இந்த இன்னர் சர்க்கிள்னு ஒன்று இருக்குது, இதைத்தான் சரி பண்ண முடியல. ஹலோ, பக்கத்தில் கேளுங்க, உங்கள் சபையில் நாலு பேராவது கிடைச்சானா சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க, நாலு பேராவது கிடைச்சானா? அந்த ஆளை வச்சு தான் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறாரு. என் மனைவி, ரெண்டு பிள்ளைகள், என் மச்சான், நாலு பேர் இருக்காங்க, அப்படி சொல்கிறீங்களா? அப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா தேவ வார்த்தையை அப்படியே நம்பி, தேவ வார்த்தைக்கு சொந்து 100 என்ன நடக்குன்னு தெரியாட்டாலும் கர்த்தர் சொன்னார்ல நாங்க செய்யறோம்னு சொல்கிறேன். ஒரு நாலு பேரை கண்டுபிடிச்சிருங்க ஐயா, வழி திறக்கும், வழி திறக்கும். நீ போகக்கூடாத இடங்களிலே, இதுவரை சுதந்திரிக்க கூடாத இடங்களிலே உனக்கு வழி திறப்பதற்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இங்க நான் வரும்போது போர்டை பார்த்தேன், கருத்து அரங்கு. இதுதான் வேதம் சொல்கிற கருத்து ஐயா. இந்த தேசம் சுதந்திரிக்கிறதுக்கு செங்கடல் தனை நடுவாய் பிரித்த ஆண்டவன் நமக்கு உண்டுங்கிறது உண்மை, ஆனால் அது வனாந்திரத்துக்குள்ள தான் நடத்தும். ஆனால் தேசத்தை சுதந்திரிக்கிற அனுப்புறேன்னா வி நீட் அ டீம். சொல்லுங்கள், பக்கத்தில் இருக்க சொல்லுங்கள், ஒரு சின்ன கூட்டம் கண்டிப்பாக வேணும். நம்புறவங்க மாத்திரம் அல்ல இல்லையோ சொல்லுங்க. அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்னு தான் காட்டி கொடுக்குறதுக்கு 3 முக்கியமான காரியத்தை காய்க்கப்படும். 3 முக்கியமான காரியத்தை காட்டிய போகிறேன். அந்த உட்காந்துருப்பீங்கல்ல, சோப்பாடு இங்கே கிடையாதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு இல்லைல்ல, சாதாரண பாஸ்டர்ஸ் மீட்டிங்னாலே பிரியாணி போடுவாங்க, இங்கே போட மாட்டிங்கல்ல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. 3 முக்கியமான காரியத்தை வேகமாக சொல்லிட்டு முடிச்சிடறேன். எனக்கு கொஞ்சம் அதிகம் பிரசங்கின்னு பேர், பேச ஆரம்பித்தா 2 மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்கிறது. அது என்னுடைய பழக்கம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் மிக்க நேரத்தில் முடிச்சு உங்களை அனுப்புகிறேன். இந்த சின்ன கூட்டத்தை முதல்ல அடையாளம் கண்டு கொண்டீர்கள் என்றால் அவர்களில் நடக்க வேண்டிய ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உடையவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்கலாம் யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கொஞ்சம் திருப்புங்கள், வாசிக்கலாம். 4வது வசனம்,
1: உங்களுக்கும்
0: அதற்கும் இடையிலே
1: 2000 முழம் தூரமான
0: இடம் இருக்க வேண்டும்.
1: நீங்கள் நடக்க வேண்டிய வழியை
0: அறியும்படிக்கு
1: அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை
0: என்று சொல்லி
1: கட்டளையிட்டார்கள்.
0: நல்ல கவனிங்க, இந்த வழியில இதுக்கு முன்னால நடக்கவே இல்லை. யோர்தான் கரை பிறண்டு ஓடிக்கிட்டு இருக்குது, எங்க குழி இருக்கும், எங்க சின்ன கல் இருக்கும், எங்க தட்டி உழுவான்னு தெரியாது. இங்க இருக்கிறது உடன்பிடிக்க பெட்டி, இது பயங்கரமான பெட்டி. கொஞ்சம் அசைஞ்சாலும் ஆள் அவுட் ஆகிறதுக்கான ஒரு பெட்டி. அசைஞ்சதுன்னு ஒருத்தன் கையை நீட்டினா அவுட்டு, அவ்வளோ பயங்கரமான பெட்டியை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே போகும்போது குழி இருக்கிறது தெரியாது, குண்டு இருக்கிறது தெரியாது, பாசி இருக்கிறது தெரியாது, யாரும் கடந்து போகாத வழியில் ஆண்டவர் நடத்துகிறாரு. யோசுவா சொல்கிறான், யோ நீங்கள் போய் நான் முன்னால் தண்ணி வச்சோடனே பிளக்கும், அதுக்கு ஒரு போங்க. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது, மீனம்பாக்கத்தில் ஜெயராமன் ஒரு தம்பி ஞானஸ்தானம் எடுத்தான். இப்போ ஏர்ஃபோர்ஸில் இருக்கான், இவ்வளோ உயரம், இவ்வளோ நல்ல ஆள், உயரமான ஆள். அவருக்கு பாஸ்டர் ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிருந்தோம், குள்ளமான ஆள், ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு. அப்போ இங்கெல்லாம் தண்ணியில் நின்று மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டுக்கு எழுத்தால் இருந்த அந்த கல் குவாரியில் தான் தண்ணி கிடந்தது. அதனால் அங்கே கொண்டு போகலான்னு கொண்டு போயாச்சு. நாங்கள் ஒரு 10 வாலிபர்கள் சேர்ந்து ஜெயராமையும் கூட்டிகிட்டு கொண்டு போய், பயங்கரமான வைராக்கியமான இந்து குடும்பத்திலேருந்து வந்தவன், கிறிஸ்தவனான அவனை ரெண்டாக கிழிச்சிருவேன்னு அவங்க அப்பா சொல்லியிருந்தார். ஆனாலும் நாங்கள் போய் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் 10 பேர் நின்று சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குதுன்னு பாடிக்கிட்டு இருக்கோம். பாஸ்டர் முதல்ல இறங்கினார், இவ்வளோ தண்ணி இருந்துச்சு. ஜெயராம் இறங்கினா அவன் இவ்வளோ உயரம். இப்போ பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்க போன பிறகு ஞான பாஸ்டரை காணும், ஏன்னா அவர் நின்ன கல் உருண்டு கீழே போயிடுச்சு, பாஸ்டரும் உள்ளே போயிட்டாரு. இப்போ பாஸ்டரை காணணும்னா எங்களுக்கு ஒருவேளை நீந்தி குளிக்கிறதுக்கு ஆசை வந்துட்டு போல, நீச்சல் அடிக்க போயிட்டார். நாங்கள் நினச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியாதவருக்கு நீச்சல் தெரியாதுன்னுட்டு. அவர் ஒரு நேரம் மேலே வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேர் உளுந்து நீச்சல் தெரிஞ்சவங்க உளுந்து தலையை பிடிச்சி இழுத்து கொண்டு போட்டோம். அடுத்த தடவை அந்தமானுக்கு அதே பாஸ்டர் போகும்போது, அங்கே ரெண்டு முஸ்லீம்கள் 5 இந்துக்கள் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தாங்க. இப்போ பாஸ்டர் கடலில், அவர் சொன்னார், ஒருத்தன் குச்சை தூக்கிட்டு முன்னால் போனால் பின்னால் வரேன், உழுவனா இல்லையான்ட்டு இறங்குவனான்னுட்டார். அவ்வளோ விசுவாசத்தை குறித்து பேசுகிறவர், அவர் பேச்சு மூச்சுமே விசுவாசமாக தான் இருக்கும். ஆனால் கடலில் முன்னால் ஒருத்தன் கம்பு வச்சுட்டு போ, எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நான் பார்த்துட்டு குழி இல்லைன்னா வர்றேங்கிறாரு. ஹலோ, போகாத வழியில் போகணுமா? மேலே உடன்படிக்கை பெட்டி இருக்கணுமா? ஆனால் அங்கே அங்கே இதுவரைக்கும் நடக்காத பூமியில் வெறுமன கத்தரின் நார்த்தையை நம்பி மாத்திரம் போகணும். கரங்களை தேடி ஆண்டவர் மயப்படுத்துங்க. எங்களுக்கு பேர் வராட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல எங்களுக்கு ஒரு பாக்கியம் இல்லை என்று சொல்கிற ஜனங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்களா? எங்களுக்கு பேர் வராவிட்டாலும் பரவாயில்ல, எங்களை யாரும் நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்களை மறந்து போனாலும் பரவாயில்லை, நாங்கள் ஜனத்தின் மேலே தேவன் அன்பு வைத்திருக்கிறபடினால அலைந்து திரிந்து சாபத்துக்குள்ளாகி பசியிலும் வெறுமையிலும் நடக்கிற ஜனத்தை முழுமைக்கு பூரணத்திற்கு நடத்துவதற்கு நான் என் பேரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, ஜனத்தை தேவன் நேசிக்கிறபடினால நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டத்தை உருவாக்கியிருக்கீங்களா? ஹலோ ஹலோ. இல்லைன்னா யோசுவா, நீரும் இறங்கும், நாங்கள் இறங்குறோம், நீர் எங்களை தள்ளி விட்டுட்டு முன்னால் பின்னால் அங்கே உளுந்து போனேன்னா ஓடி போயிடலான்னு பார்க்குறீர்கள? அப்படிலாம் வாய், ஏன் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாங்கள் உருவாக்க முடியாமல் தவிக்கிறோம் என்கிற கேள்வி உங்களை தட்டி எழுப்பலாம். ஏன் என் கைகளில் இருக்கிற ஜனங்களை நான் இப்படிப்பட்ட விசுவாச வீரர்களாக பூரணமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படுகிறவர்களாக ஜனத்துக்காக தங்களுக்கு பேர் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு கூட்டத்தை தேட விரும்புகிறேன். பீகாருக்கு வந்து பாருங்கள், இங்கே இருக்கிற அருமையான சுந்தர அங்கிள் ஆண்டி பலமுறை கனடாவில் இருக்காங்க, தஞ்சாவூர்காரங்க, ஆனால் பலமுறை வந்திருக்காங்க. பாச ஆசீர்வாதம் இருக்கிறாரு. தம்பி ரூபன் இருக்கிறாரு, இங்கே ஒரு சிலர் உண்டு. பெரிய பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் ஒரு ஆடிட்டோரியம் கட்டியிருக்கோம். வட இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் இல்லை, 7000 பேர் தாராளம் உட்கார மாதிரி பெரிய ஆடிட்டோரியம். மேலே சிமெண்ட் போட்டு ஆர்சிசி போட்டது, யாருடையும் காது காசு கேட்கல, கத்துறது பெரிய அற்புதமாக கட்டி தந்தார். வெளிநாட்டு பணத்தில் அல்ல, நல்லா கவனிங்க. ஆனால் அங்கே வந்து யார் திறந்தா, யார் தலைவர், யார் செயலாளர், யார் அவர், யார் கல் தேடினீங்கன்னா கிடைக்காது. நாங்கள் கல்லறைக்கே கல் வைக்காத ஆட்கள். 3000 ஐசிஎஸ்சி என்கிற இந்தியாவிலேயே உயர்ந்த கல்வி என்று சொல்லக்கூடிய ஐசிஎஸ்சி ஸ்கூல், 3000 பிள்ளைகளை படிப்பிக்கிற ரெண்டு, ஒன்று யூபியிலையும் ஒன்று பீகார்லையும் இருக்குது. 3100 பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க. எல்லா கிளாஸ்லையும் வீடியோ கேமராவோடு கூடிய டச் ஸ்க்ரீன் போட்டு ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய பிள்ளை எல்லா கிளாஸ்லையும் இருக்குது. முழு ஈஸ்டர்ன் இந்தியாவில் எந்த பள்ளிக்கூடத்துலையும் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய பள்ளிக்கூடத்தை கேட்ட கத்திர உதவி செய்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கல் தேடினீங்கன்னா தெரியாது, யார் செக்ரட்டரி, யார் ஃபவுண்டர் தெரியாது. பெரிய ஆஃபீஸை உண்டாக்க கத்திர உதவி செய்தார். யாரையா தெரியாது. நீங்கள் கேட்பீங்க, ஐயா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா? போயிட்டு போகிறேன், போயிட்டு போகிறீங்க, போயிட்டு போகிறேன். என் சொந்த பிள்ளைகளை அடக்கம் பண்ணியிருக்கிறேன், ஒரு கல் கிடையாது. என் பிள்ளை நான் எதுக்குன்னு கேட்பீங்க, எதுக்கு கேட்பீங்க? எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியுயா, என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படுறதாயா எனக்கு நோக்கம். ஜனம் தேசத்தை சுதந்திரிக்கணும், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்யா. எங்களுக்கு மகிமை தேடுறதுக்கு நாங்கள் எந்த நாளிலும் விரும்பக்கூடாது, என் பிள்ளைகளும் விரும்பக்கூடாதுங்கிறதுனால நான் இன்னைக்கு இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன். வாடகை வீட்டில் இல்லை, என்னை கொண்டு தான் கத்தர் கெட்டினாரு, கிருபை கொடுத்தாரு. நான் வாடகை கொடுக்குறத என்னுடைய தம்பி மாட்டை கேளுங்க, எலக்ட்ரிசிட்டி பில்லு கொடுக்கறத கொடுங்க. எதுக்குன்னு கேட்பீங்க, என்னையும் அவனுக்கு பைத்தியமா, வெளிநாட்டுக்கு போனால் ஒரு டாலரையும் தொட்டதே இல்லை, என் பிள்ளைங்களுக்கு கொடுத்ததையும் தொட்டதே இல்லை, தேவன் அறிவார். நீ கேட்பீங்க, என்னையும் இப்படி வாழ்கிறேன். இந்தியாவில் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுக்குற காணிக்கையில் தான் என் குடும்பத்தை ஓட்டுறேன். ஏன்னா நான் ஜெனரல் செக்ரட்டரிங்கனால என் ஸ்தாபனம் எனக்கு காசு கொடுக்கக்கூடாது. நானும் ஒரு சபைக்கு போதகனாக இருக்கிறேன், 1500 பேர் இருக்காங்க என் சபையில். ஆனால் அந்த காணிக்கை எவ்வளோன்னு எனக்கு தெரியாதுயா. விசுவாசமும் கீழ்ப்படுதலும் கூடவே இருந்து ஜனங்கள் அழிகிறார்களே, ஜனங்கள் அலைந்து திரிகிறார்களே, ஜனங்கள் வேதனைப்படுகிறார்களே, எப்படியாயிலும் சுதந்திரத்துக்கு போகணும்னா எனக்கு பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கீழ்ப்படுகிறதுக்கு ஆயத்தம் என்கிற ஒரு சின்ன கூட்டத்தை நீங்கள் உருவாக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு இவரே கீழ்ப்படுகிறதில்லை நம்மளை கீழ்ப்படிய சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இவரே விசுவாசிக்கிறதில்லை நம்மளை விசுவாசிக்க சொல்கிறார். ஆமாம், நான் டிவியில் சில நேரம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழியத்தை பார்ப்பேன், கத்து பெரிய காரியங்களை செய்கிறவர், செங்கடல அப்படி சொன்னால் நான் பிறந்துடும். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது, அனுப்பி வைங்க. அடே உனக்கு ஏன் பிளக்க மாட்டேங்குதா? எங்களுக்கு செங்கடலை பிளக்கணும்னு டிவியிலேருந்து பிரசங்கம் பண்ணல, உனக்கு ஏன்டா பிளக்க மாட்டேங்குது? கொஞ்சம் காசு அனுப்புங்க. ஐந்தப்பர் தெரியுது ஆமர, அதுக்கு பேர் அஞ்சப்பர் ஹோட்டல். ஏன் இந்த விசுவாசத்தை பார்க்குறான் கூட இருக்கிறவன், இவருக்கே விசுவாசம் இல்லை, இவர் அஞ்சப்பம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நம்மளை போய் அதை விசுவாசி இதை விசுவாசி, நான் எப்படி ஐயா விசுவாசிப்பா? பக்கத்தில் சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுங்க, வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களுக்கு மற்றவங்க தெரியட்டும், நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு உங்கள் கூட இருக்கவங்க தெரியட்டும், ஒரு கூட்டம் எழும்பிடும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை வேத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. Today's young people are looking for role model. இன்றைய ஜனம் இன்றைக்கு ரோல் மாடலை தேடுது. யாரு தெரியுமா நம்ம இளைஞர்கள் என்ன தெரியுமா, எதுக்கு பட்டனை திறந்து போட்டுட்டு அடிக்கடி இப்படி இப்படி தூக்கி விடுறான்னு தெரியுமா? அவன் பார்த்ததெல்லாம் ரஜினிகாந்த் தான். பட்டனை திறந்துட்டு இப்படி போட்டு தூக்கி விடுறான் தலைவா. அதனால தான் நம்மளை பார்த்து படிக்கல, ஏன்னா நம்ம கிட்ட படிக்கிற மாதிரி அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. Raise people. ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டாம், ஒரு சின்ன கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க.
2: கேட்படிய விசுவாசிக்க. என்ன சொன்னாலும் எனக்கு பேர் வேண்டாம், என் ஜனத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள அனுப்பணும், அதுக்காக நான் இறங்குறதுக்கு ஆயத்தம். புது வழி, யாரும் போகாத வழி, ஆபத்து இருக்குது, பரவாயில்ல.
0: உங்க சபையில் உண்டா அப்படிப்பட்டவர்கள்? அப்படிப்பட்டவர்கள் உண்டா? அப்படி நீங்க எழுப்புறதுக்கு தவறது வரைக்கும் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படிப்பட்டவர்கள் நீங்களை உருவாக்குறது வரைக்கும் பவுல கேட்டா சொல்லுவான், கிறிஸ்து உங்களில் உருவாக மட்டும் கற்ப வேதனை படுறேன். கிறிஸ்து உங்கள உருவாக மட்டும் நான் கற்ப வேதனை படுறேன். என் அருமை உடன் ஊழியர்களே, இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு பெரிய தீர்மானத்தோடு கூட போக வேண்டும். அதற்கு தான் சொல்லிக் கொடுங்க, முதலாவது ஜனத்தை தேவன் நேசிக்கிறதுனால தான் என்ன தலைவன் ஆக்கியிருக்கிறார், ஜனத்தை நேசிக்கிறதுனால தான் என்ன ஊழியக்காரன் ஆக்கியிருக்கார். இது ஒரு மாறாத காரியம். நான் ஒரு நாலு பேரை ஆசீர்வாதத்துள்ள ஜனத்தை நடத்துறதுக்கு வழி திறக்கிற, வழி உண்டாக்குற நாலு பேரை ஆயத்தப்படுத்த போகிறேன். அவங்களுக்கு நான் வாழ்ந்து காட்ட போகிறேன். என் காரியத்தை அவங்க கேட்பாங்க, நான் சொல்கிறத அவங்க நம்புவாங்க, என் விசுவாசத்தை அவங்க பிடிச்சிக்கொள்வாங்க, என்னுடைய நடக்கை அவங்க பின்பற்றுவாங்க, என்னுடைய கீழ்ப்படிதல் அவங்க அறிந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார் இந்த மனுஷன் கீழ்ப்படிவன்னு அவருக்கு தெரியணும். என் தம்பி மாட்ட கேளுங்க, அண்ணன் சொன்னார்னா கர்த்தர் சொல்லாமல் சொல்ல மாட்டார், அண்ணன் சொன்னார்னா கர்த்தர் சொன்னதை செஞ்சு தான் ஆவார். ரா பகலா நான் கூட கேட்கவங்களை கேட்டு பாருங்க. இன்னும் ரெண்டு குணத்தை காட்டி கொடுத்துறேன். இவர்கள் இலேவியர்கள்னு சொன்னல, இவங்களுக்கு அந்த பக்கம் என்னன்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். உபாகமம் 18:1 உபாகமம் 18:1 லேவியராகிய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்க கண்ணை யாரை விட்டு பாருங்க, நாலு பேரும் பெட்டியை தூக்கிட்டு எல்லாரும் கடந்து போகிறது வரைக்கும் நிற்கணுமா? அது ஆண்டவருடைய கட்டளை. எத்தனை மணி நேரம் நின்னாங்கன்னுட்டு வேத பண்டிதர்கள் எழுதி வச்சுருக்காங்க தெரியுமா? 14 மணி நேரம். இன்னைக்கு நான் தஞ்சாவூர்லேருந்து காரைக்கால்லேருந்து நான் இங்கே வந்தேன், என் கால் வீங்கிட்டு இந்த கூட்டத்துக்கு வரமுனால என் கூட வந்திருக்க சகோதரனை பார்த்து கொஞ்சம் அமிர்தாஞ்சனம் போட்டு தடை விட்டு பார்ப்பா தான் நின்று பேச முடியும். எத்தனை மணி நேரம்? 4.5 மணி நேரம். நான் காரைக்கால்லேருந்து இங்கே வந்தது 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரத்தில் காரில் வந்தேன், காலை உட்கார வச்சு தொங்க போட்டு வந்தேன், கால் வீங்கியிருக்கனால அவரை கொஞ்சம் அமிர்தாஞ்சனம் போட்டு தேய்ச்சி விட்டு தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். 14 மணி நேரம் பொட்டியை தூக்கிட்டு நிற்கணும். ஒன்று, இது சரீரத்தில் பெரிய வேதனை. காணா குறைக்கி முன்னால் போகிறால மற்ற கோத்திரம் செபுலோன் நப்தலி யூதா இசக்கார் இவெல்லாம் போகிறான்ல, இவனுக்கு அங்கே நட்டாத திராட்சை தோட்டம், கட்டாத வீடு, அது இதுன்னு அங்கே சுதந்திரம். உனக்கு என்னப்பா கிடைக்கும் சொல்லுங்க? கஷ்டம்தான். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மலேசியாவுக்கு பெரிய பாஸ்டர் பேர் சொல்ல விரும்பல போய் ஒரு செமினார் நடத்தினார். அங்கேருந்து எனக்கு செய்தி அனுப்புனாங்க. அவர் சொன்னார், முதலாவது உனக்கும் பெஞ்சாதிக்கும் நல்லா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊழியம் செய். இது கத்தரே சுதந்திரம் இல்லை, இது பணமே சுதந்திரம். ஜனங்களை எவ்வளவு குறக்க முடியுமோ குறந்து மடுவை அறுத்தாது பாலை கறந்துடும். இப்படியா இல்லையா? இன்னைக்கு நாலு பேர் வேணுயா? அப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குங்க. எனக்கு ஒன்றும் அந்த பக்கத்தில் இல்லாவிட்டாலும் என் ஜனத்திற்கு ஆசீர்வாதம் பெறுவதற்காக என் உடலையும் என் உயிரையும் என்னுடைய பலத்தையும் என்னுடைய ஜீவனையும் கொடுக்கறதற்கான ஒரு கூட்டத்தை நான் எழுப்ப போறேன்னு சொல்லிட்டு போங்க. அந்த கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் சக்சஸ்ஃபுல் கூட்டம். அல்லேலூயா. தனக்கு பேர் வேண்டான்னு உதிக்கிற ஒரு கூட்டம். ரெண்டாவது, எனக்கு நன்மை கிடைக்க வேண்டாம், எனக்கு கத்தர் பார்த்துக்கிடுவார், என்னோடு கூட இருக்கிற இந்த ஜனம் எப்படியாவது ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணுங்கிற பெரிய ஆதங்கம் உள்ள ஒரு சின்ன கூட்டம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். நாலு பேர் வாங்க பிரதர்ஸ், சின்ன கொஞ்சம் சமீபம் நாலு பேர் வாங்க. இவர் உயர்ந்த மனிதர், இவர் குட்டையான மனிதர். தேங்க்யூ. இவர் தான் யோசுவான்னு வச்சுக்கிடுவோம், வந்துட்டார். அதனால் யோசுவா சொல்கிறார், கடந்து போங்களா அப்படின்னாரு. சரி போயாச்சு, கால் வச்ச உடனே பிறந்துருண்டா, பிறந்தாச்சு. நடுவில் நில்லு, எல்லாரும் கடந்து போகிறது வரைக்கும் நில்லு, இவர் சொல்லிட்டார். இவர் உயர்ந்தது நீங்க மாட்டு வண்டி நிறைய பாக்குற ஆடு மதுராந்தகத்துல, ஒரு குட்ட மாடும் ஒரு நெட்ட மாடு இருந்ததுன்னா எந்த மாட்டுக்கு ரொம்ப வலிக்கும்? எந்த மாட்டுக்கு? ரெண்டு மாட்டுக்குமே வலி. குட்ட மாடு இந்த நெட்ட மாடும். ஆனா இவருக்கு ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், 30 லட்சம் கடந்து போகணும். ஒன்று ரெண்டு இல்லை, 30 லட்சம். நம்ம ஊரில் 1 லட்சம் கடந்து போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகுதுங்கிறான். இவன் வேற சட்டி பானை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான், கோழி குதிரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான். அவ்வளோ பேரும் போகணும். இவங்க மனசில் என்ன யோசிக்கிட்டு இருப்பான்? உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் தான் சுதந்திரிக்க போகிறீங்க, நிற்கிறோம் அப்படின்னு இவர் மண்ணால் யோசிக்கும் போது இவர் சொல்கிறார், அண்ணே விட்டுறாத, நான் பிடிச்சிக்கிட்டேன்ப்பா. இவர் சொல்கிறாரு, எவ்வளோ நேரம்டா நிற்கிறது? இவனுக்காக நம்ம நின்று நின்று நமக்கு பேரும் கிடையாது, சொத்தும் கிடையாது, இதுக்காக நிற்கணுமா? உடனே இவர் சொல்கிறார், பின்னால் சொல்கிறார், விட்டுறாதீங்கண்ணே, விட்டுறாதீங்கண்ணே, நீங்களும் நானும் விட்டுட்டேன்னா மேலே இருக்கிற உடன்படிக்கை பெட்டி, அல்லேலூயா, நம்மளை இணைச்சி வச்சுருக்க பெட்டியை நம்ம தூக்கி பிடிக்காம நம்ம தேசத்துக்கு ஆசீர்வாதம் வராது, நம்ம ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வராது, நம்முடைய ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்குள்ளே. அதுக்குள்ளே இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, நான் விட்டுட்டு போகிறேன்ப்பா, இன்னொருத்தரை டேன் போட்டுடலாம், இன்னொருத்தரை போட்டுடலாம். இவர் சொல்கிறார், இல்லைண்ணே, கொஞ்சம் பேர் தான் இருக்காண்ணே, கொஞ்சம் பேர் தான் இருக்கேன். ஒருவரை ஒருவர் தாங்கி இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். இவர் சொல்றாரு, நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட், இன்டர்நேஷனல் சர்ச், உயர்ந்த மனுஷன், பெரிய ஸ்தாபனம். இவர் சொல்றாரு, நீ அசம்பிளி, நான் ஐபிசி, நாங்கள் வெள்ள வெள்ள போட்டு தான் கம்யூனியன் கொடுப்போம், கலர் சட்டை போட்டால் கம்யூனியன் தரமாட்டோம், காலை கழுவுனா தான் கம்யூனியன் கொடுப்போம், மருந்து சாப்பிட்டா பரலோகத்துக்கு போக மாட்டோன்னு சொல்கிற ஆட்கள் நாங்கள். உன்னை விட நான் பெரிய ஆள், நாங்கள் தான் சுத்தமான பரிசுத்தர்கள். இவர் சொல்கிறார், நான் பேப்டிஸ்டுங்க, என்னையும் சாத்திங்க பேப்டிஸ்டுங்க. அவர் சொல், நான் சிஎஸ்ஐங்க, சிஎஸ்ஐ, என்னையும் சாத்திங்க, பரலோகத்துக்கு எனக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்துரு. அவர் பின்னால் வந்து கட்டிக்கிட்டு இருக்கார். இவங்க ரெண்டு பேரும், இந்த பாரு, நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஆள், நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். இவர் அவர் சொல்கிறாரு, நாட்களை விசேஷித்துக் கொள்கிற, பின்னால் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் தனக்கென்று இல்லை கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், கொள்ளாதவன் தானா? அப்படி ஒரு வசனம் இருக்கோ. ஆனால் இந்த வார்த்தை இணைச்சதுன்னா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த வசனம் நம்மளை இணைச்சிட்டுனா, வசனம் என் தோளில் சுமக்கிறதுக்கு என்னன்னா, இந்த ஆள் வளர வேண்டிய அளவாக வளர்ந்துருவான், என்னைய பார்த்தே வளர்ந்துருவான், ஏன்னா நான் வளர்த்தியா இருக்கல, என் அளவுக்கு அவனும் வளர்ந்துருவான். கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, அவன் சொல்றான், கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே, உங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் எனக்கு இன்னும் கிடைக்கலண்ணே, கிடைச்சிருண்ணே, கிடைச்சிரும், ஏன்னா வசனம் படிக்கிறேண்ணே, வசனம் வெளிச்சம்னு சொல்லியிருக்கேன், வசனத்தில் என்ன கிடைச்சிரும். இப்போ நீங்கள் வெள்ளை போட்டுறீங்க, நான் அன்றைக்கி ப்ளூ போட்டிருந்தேண்ணே, இப்போ வெள்ளை மெல்ல மெல்ல தான் வருது. உடனே இவர் சொல்கிறாரு, உண்மைதான், மருந்து சாப்பிட்டா சரீரம் மறுரூபமாக ஆகுதுன்னு நான் நம்புகிறேன், மருந்து சாப்பிட்டா இயேசு வரும்போது மறுரூபமாகாதுன்னு நம்புகிறேன். ஆனால் 30 லட்சம் ஜனம் இருக்குது, அவங்க தண்ணி போடுறதுக்கு நம்ம ஒன்னா இருப்போம். சத்திரி சிரிச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து, ஒரே சாமியை கும்பிடுற உனக்குள்ள இத்தனை பிரிவு, நாங்க 33 கோடியை கும்பிடுறவங்கள ஒரே ஆளா இருக்கிறோம். 33 கோடி கொண்டாடுற ஒன்னா இருக்கிறான், ஒரே தேவனை கும்பிடுற 33 கோடியா இருக்கான். பக்கத்துல சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நம்மள மாதிரி முட்டாளுங்க உலகத்திலே இருக்க மாட்டாங்க. கஷ்டமான ஸ்டேட்மெண்ட் இல்லை, கஷ்டமான ஸ்டேட்மெண்ட். சரீரத்தில் பிரிவினை உண்டோ, கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரிவினை உண்டோ, கிறிஸ்துவின் சரீரத்தில் இந்த தேசம் சுதந்திரிக்கப்படும். நான் ஒன்று செய்வோம், வசனம் நம்ம இணைக்கட்டும், அந்த வெளிச்சத்தில் மற்றவர்கள் நடக்கட்டும். எனக்கல்ல, எனக்கல்ல, அவருக்கு மாத்திரம் மகிமை சேர்க்கிறதுக்கு ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்பிடுவேன். இப்ப இவர் சொல்றாரு, எப்பா எப்பா, நீங்க உங்களுக்கு காணிக்கலப்பா, ஜனத்துக்கு காணிக்கிறீங்க. ஏன்னா ஜனத்தை தேவன் நேசிச்சதுனாலதான் உங்களை ராஜாவாக்குறாருப்பா. ஜனத்தை நேசினா உங்களை ஆசாரியராக்கிறார், ஜனத்தை நேசினா சிநேகத்தினால உங்களை செஞ்சிருக்கிறார். நான் சொன்ன வேலை நம்புகிறீர்கள். உங்களுடைய ஆரவார துணி எனக்கு விளங்குகிறது. ஒரு பெரிய ஆபத்து இந்த தேசத்துக்கு கடந்து வருகிறது. இந்த நேரத்தில் நாம் இணைந்து செயல்படுவதற்கு வேற்றுமைகளை மறந்து பிரிவினை ஆவிகளை தள்ளிவிட்டு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லைன்னு சொல்றதுக்கு நான் இனிமே ஒரு சின்ன கூட்டத்தை என் சபையில் போய் ரெடி பண்ணுவேன். எதையும் கொடுக்க அவங்களுக்கு நான் வாழ்ந்து காண்பிப்பேன் அவங்களுக்கு. அதனால தான் இயேசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கும் மனசார்ந்த வாங்க, இதுதான் இயேசுவா சொல்ல முடிஞ்சது. நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கு மனசிருந்த வாங்கயா. அந்த சவாலை விடுற இடமாக நீங்கள் மாறிடணும். ஒவ்வொரு சபையிலும் ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்பினா ஒவ்வொரு ஊர்லேயும் வழி திறக்கும், புதிய வழிகள் திறக்கும், தேசம் தேவனுடையதாகும். அதை நம்புறவங்க மாத்திரம், நீங்கள் உங்களுக்கு நான் பேசுனதில் நம்பிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கலாம். அகஸ்டின் ஜபக்குமா இருக்கு, நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு வரல. ஆண்டவர் உங்களோடு கூட பேசுனது உண்மைன்னா, நான் சபைக்கு போய் யாரெல்லாம் தன்னையே வெறுத்து ஜனத்தை நேசிக்கிற ஆண்டவரை பார்த்ததுனால தன் சரீரத்தையும் தன் சுகத்தையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை நான் எழுப்ப போகிறேன்னு சொல்கிற ஊழியக்காரங்க மாத்திரம், யாரும் கண்ண முட வேண்டாம், எழுந்து நின்று. ஐயா, எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, தனியாக ஓடி ஓடி கெட்டு போயிட்டோம், நாங்கள் சூப்பர் ஸ்டார் மாதிரி வேலை செஞ்சிட்டோம். இது யோசுவாவின் காலம். நாங்கள் ஒரு சின்ன கூட்டத்தை, இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்புறதுக்கு எங்களுக்கு இருக்கிற குறைகளை தேவன் மன்னிக்கும்படியாக. ஜனத்துக்காகத்தான் எங்களை ராஜாவாக்கியிருக்கிறாரு. ஜனத்தை தேவன் நேசிக்கிற காரியத்தை பார்த்து நான் திருந்துறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஒப்புக்கொடுத்தலோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த பாடலை நம்ம அந்த 24 பாடம். தேங்க்யூ.

சொல்லுங்களே, வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம், நாம் வெற்றி கொடி பிடித்திடுவோம். ஆமென். ஹல்லேலூயா.

அமேன். ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடிக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எல்லாவற்றிலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் சில நேரங்களில் பயம் நிறைந்த சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் கர்த்தர் பயப்படாதே பயப்படாதே பயப்படாதேன்னு கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன், நான் பயப்பட மாட்டேன். தேவனோடு கூட இருக்கிறார், தேவனோடு கூட இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து ஒரு புதிய பாடலை பாடுவோம்.

நமக்கு விரோதமாய் உள்ள சகலவற்றையும் நமக்கு சார்பாய் திருப்புகிற தேவன் அவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறாரே. துதிப்பீங்களா? ஆண்டவருக்கு சொல்வீங்களா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எனக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன், இரனோடு கூட இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.

அவருடைய சமூகத்திலே சொல்லுங்க, ஆண்டவரே தோல்வி இல்லை எனக்கு, எனக்கு எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவர் என்னோடு கூட இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஜெயம் கொடுக்கிற தேவன், வெற்றி கொடுக்கிற தேவன். ஒருவேளை என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் கடினமாய் காணப்பட்டாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நான் நிற்கிறேன். ஆண்டவரே அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பிரதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹாலேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், அதிசயமானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது

ஆண்டவரை பார்த்து பேசுவீங்களா, ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா, என் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுவது மிக லேசான காரியம், லேசான காரியம். பெரிய கோலியாத் முன்னாடி நின்னாலும் சிறுப்பையின் தாவீதை கொண்டு அவனை வீழ்த்துவது மிக லேசான காரியம் சுவாமி. எனக்கு முன்னாடி நிற்கிற மிகப்பெரிய பிரச்சனையை ஆண்டவரே கர்த்தாவே மாற்றுவது உமக்கு லேசான காரியம். மாற்றுங்க ஆண்டவரே, சொல்லுங்க மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்க ஏசப்பா, மாற்றுங்க ஏசப்பா, வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுங்க ஏசப்பா. லேசான காரியம், உமக்கு லேசான காரியம். எஸ் நன்றி ஆண்டவரே, நம்பி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தேங்க் யூ ஃபாதர், தேங்க் யூ ஜீசஸ். காலை நேரத்தில் ஆண்டவரே, நீர் என்னை உமக்கென்று உருவாக்கி வணைந்து பயன்படுத்துவது லேசான காரியம். என்னை உடைய கரங்களிலே கொடுக்கிறேன் சுவாமி, உடைய கரங்களில் என்னை கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை உருவாக்கும் அப்பா, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, உமக்கு பிரியமான ஒரு பாத்திரமா என்னை உருவாக்கும் சுவாமி. Thank you, Father. Thank you, Lord. Thank you, Jesus. அன்றோட சமூகத்திலே சொல்லுங்க, லேசான காரியம், எதுவுமே ரொம்ப லேசான காரியம். Thank you, Father. ஒரு முறை கூட ஜபத்தோடு கர்த்தரை நோக்கி சூழ்நிலைகளை மாற்றுவது மக்கள் லேசான காரியம். விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரே, நம்புகிறோம். சூழ்நிலையை மாற்றுவது மக்கள் லேசான காரியம், மாற்றுங்க.

பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, என் சூழ்நிலைகளை மாற்றுவது மக்களேசான காரியம். இந்த வேளையில கர்த்தருடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உலகத்தில் ஜெயம் எடுக்கும்படி எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர், அதற்காக நன்றி சார். உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.

நம்மை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பின்மாற்றத்திலிருந்து பின்மாற்றம், பேக்ஸ்லைடிங் ஃப்ரம் பேக்ஸ்லைடிங். வாசிக்க வேண்டிய பகுதி எபிரேயர் 6:12. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாக்கும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புதலுக்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிப்பது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரெடுக்கிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதுமாயிருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. பிரியமானவர்களே, நாங்கள் இப்படி சொன்னாலும் நன்மையானவைகளும் ரட்சிப்பு குறைவுகளுமான காரியங்கள் உங்களிடத்தில் உண்டாயிருக்கிறது என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. இன்றைய மனப்பாட வசனம் மத்தேயு 18:14. ஒருவரும் கெட்டு போவது விண்ணுலக தந்தையின் விருப்பம் அல்ல. இட் இஸ் நாட் மை ஹெவன்லி ஃபாதர்ஸ் வில் தட் எனி ஒன் ஷுட் பெரிஷ். பின்மாற்றம் என்றால் கிறிஸ்துவை மறுதளித்தல் என பொதுவாக கூறப்படுகிறது. அதில் வகைகள் உண்டா? ஆன்மீக காரியங்களில் உற்சாகம் குறைவதும் பின்மாற்றமா? பின்மாற்றத்திலிருந்து மீள முடியுமா? இவைகளை குறித்து இன்று காண்போம். பின்மாற்றம் என்பது திடீரென்று அல்ல, படிப்படியாய் நிகழும். பின்மாற்றத்தில் இரு வகை உண்டு. ஒன்றிலிருந்து திரும்புதல் சாத்தியம், அடுத்ததிலிருந்து பொதுவாக மீளுவது அரிது. முதல் வகையிலும் கூட 3 நிலைகள் உண்டு. முதலாவது, கடவுள் மீதுள்ள ஆதி அன்பு, ஆன்மீக காரியங்களில் உள்ள ஆர்வம், இவையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைவுபட துவங்கும். அடுத்து வருவது தூய்மையின் இழப்பும் பாவத்தின் மேல் வெற்றி இல்லாத ஒரு நிலையுமாகும். இவ்விரு நிலைகளில் இருந்தாலும் எழுந்து வர வாய்ப்புண்டு. உடன் சகோதரர்கள் இதற்கு உதவ வேண்டும். இவ்விதம் உதவுபவன் ஓர் ஆன்மாவை சாவியிலிருந்து மீட்டு ஏராளம் பாவங்களை மூடுகிறவன் என்று திருமறை பாராட்டுகிறது. அந்த வசனங்களை வாசிக்கிறேன். யாக்கோபு 5:19-20. சகோதரரே, உங்களில் ஒருவன் சத்தியத்தை விட்டு விலகி மோசம் போகும்போது மற்றொருவன் அவனை திருப்பினால் தப்பிப்போன மார்க்கத்தினின்று பாவியை திருப்புகிறவன் ஓர் ஆத்துமாவை மரணத்தினின்று ரட்சித்து திரளான பாவங்களை மூடுவான் என்று அறியக்கடவன் என்று இருக்கிறது. பின்மாற்றத்தின் 3 நிலை, அதாவது அதனுடைய ஏறத்தாழ கடைசி நிலை என்று சொல்லலாம், அது விசுவாசத்திலிருந்தே விலகி கள்ளப்போதகத்தில் சிக்கிக் கொள்ளுதலாகும். இதை ஒரு புற்றுநோய் என்று பவுல் 2 தீமோத்தேயு 2:17 அழைக்கிறார். கடவுளின் கிருபையையும் நாம் நாடி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவரை நோக்கி பார்த்தால் இதையும் குணமாக்கலாம். ஆனால் கடவுளின் பணியாளர் கடவுள் அவர்களுக்கு மனந்திரும்புதலை அருளவும் பிசாசானவனின் விருப்பத்திற்கேற்ப அவனால் பிடிக்கப்பட்ட அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கவும் அவர்கள் அவர்களுக்கு சாந்தமாய் உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் கவனமாய் அவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும். இது முதல் வகை பின்மாற்றத்தை குறித்த 3 படிகள். 2 வகை பின்மாற்றம் ஒன்று உண்டு. அது கிறிஸ்துவை வெளிப்படையாக மறுதளித்து புறம்பே தள்ளிவிடுவது.
பொதுவாக இதற்கு பரிகாரம் காண்பது அரிது. இதை குறித்துதான் எபிரேயர் 6:4-6 இப்படி வாசிக்கிறோம், ஒரு முறை ஒளியை பெற்று விண்ணக கொடையை சுவைத்தவர்கள், தூய ஆவியை பெற்றவர்கள், மற்றும் கடவுளின் நல்ல வார்த்தையையும் வரவிருக்கின் உலகின் வல்லமையையும் சுவைத்தவர்கள் நெறிப்பிழைந்துவிடின் இவர்களை மனம் மாற்றி மீண்டும் புத்துணர்வு பெய்ய செய்வது அரிது. ஏனெனில் இவர்கள் இறைமகனை தாங்களே சிலுவையில் அறைந்து வெளிப்பாடாக இழிவுபடுத்துகிறவர்கள் ஆவர். வார்த்தைகள் எவ்வளவு கண்டிப்பாக இருக்கிறது பாருங்கள். ஒருவேளை சாப்பாட்டிற்காக தன் தலைப்பேற்று உரிமையை விற்ற ஏசாவை போல் இவர்கள் சீர்கட்டவர்கள் என்று எப்படிப்பட்டவர்களை திருமறை குறிப்பிடுகிறது. தலைப்பேற்று உரிமையை விற்று போடுவது என்பது கடவுளின் பார்வையில் அந்த வாரிசில் வரவிருந்த மேசியாவாகிய இயேசுவையே புறக்கணிப்பதாகும். அதற்கு சமம். இதுவே சாவுக்குரிய பாவம் என்று யோவான் தன்னுடைய முதல் நிருபம் 5:16-17 குறிப்பிடுகிறான். இப்படிப்பட்டவர்களுக்காக பிறர் வேண்டினாலும் சம்பந்தப்பட்டவர் மனம் திரும்பினால் அன்றி அவர்களுக்கு பரிகாரம் இல்லை. இவர்களையும் உடன் சகோதரர்கள் விட்டுவிடாமல் சென்று அவர்களை பார்த்து சந்தித்து அன்புடன் பேசி அவர்களின் சந்தேகங்களையும் தடுமாற்றங்களையும் போக்கி எப்படியாவது திரும்பவும் கிறிஸ்துவின் அன்புக்குள் கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை இன்று தொலைக்காட்சியில் என்னை பார்த்து கொண்டிருக்கிற எவராவது நான் இப்பொழுது குறிப்பிட்டுள்ள ஏதோ ஒரு பின்மாற்ற நிலையிலே நீங்கள் காணப்படுவீர்களானால், அருமையான தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் எழுதி பாடிய இந்த பாடலை உங்களுடைய பாடலாக்குங்கள்.

இந்த பாடல் உங்கள் பாடலாக நிசமாக உங்கள் இருதயத்திலிருந்து வரும் என்றால் கர்த்தர் திரும்பவும் உங்களை தமது மந்தையின் ஆசீர்வாதங்களுக்குள் கொண்டு வந்து முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமையை இன்னும் அதிகமாய் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார், வல்லவராய் இருக்கிறார். ஒத்துழைப்பு உங்களுடையது. ஒருவரும் கெட்டுப்போவது விண்ணுலக தந்தையின் விருப்பம் அல்ல. எங்கள் மகாபெரிய தேவனே, நாங்கள் கெட்டு போகக்கூடாது என்பதற்குத்தாகத்தானே நீர் உம்முடைய பரிசுத்த குமாரனை அனுப்பி வைத்தீர். அவர் எங்களை விட்டு பரமேறிய பிறகு கூட மறுபடியும் உம்முடைய அன்பின் பக்கமாக எங்களை ஈர்த்து கொள்வதற்குத்தானே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி வைத்தீர். ஆனாலும் செவியை கொஞ்சம் கூட உம்முடைய வார்த்தைகளுக்கு சாய்க்காமல் செவிட்டு விரியன் போல் தள்ளி தள்ளி விலகி செல்லுகிற எங்கள் மேல் கர்த்தாவே இன்னும் கிருபையாய் இந்த நாளிலே ஒரு நல்ல தியானத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். காலம் பிந்தி போவதற்கு முன்பதாக உம்பாதம் சரணடைய, உமக்கு முன்பாக வந்து முகங்குப்புற விழுந்து அந்த இளைய குமாரன் எல்லாம் செலவழிந்து போன பின்பு ஒரு வேலைக்காரனாயினும் என்னை வைத்துக் கொள்ளும் என்று விழுந்த பொழுது தகப்பன் அவனை அணைத்து கட்டி அவனுக்கு எல்லா அந்தஸ்தையும் திரும்ப கொடுத்தாரே, அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நீர் இன்று காத்து கொண்டிருக்கிறீர். கரம் நீட்டி எங்களை அழைக்கிறீர். நாங்களும் எங்களுடைய கரத்தை உம்முடைய கரங்களுக்குள் கொடுத்துவிட உதவி செய்யும். உம்மை போல் யாருண்டு எங்களை நேசிக்க? இந்த பாலுலகில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற பின்வாங்கிய சகோதரர்கள் சகோதரிகள் எவராயிருப்பினும் இந்த நாளிலே கர்த்தாவே நீர் இறங்கி அவர்களுக்கு மனம் திரும்புதலையும் விசுவாசத்தையும் கட்டளையிட வேண்டும் என்று உம்முடைய நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே வந்து உம்முடைய பாதங்களை பற்றி பிடித்து கொண்டு கர்த்தாவே செய்யும் என்று கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியாலும் நாவிலே கருக்குள்ள வசனத்தினாலும் பிசாசின் கிரியைகளின் மேல் ஜெயம் எடுப்போம். கல்வாரி சிலுவையிலே சாத்தானுக்கு எதிராக எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவோம். இதுதான் சங்கீதம் 149.

சிந்திப்போம், செயல்படுவோம். கிளி ஒண்ணு கழுகுகிட்ட போய், நான் ரொம்ப உயரமா பறப்பேன், இந்த உலகத்திலேயே உயரமா இருக்கிற மரங்கள் மேல வரைக்கும் நான் பறப்பேன்னு பெருமையா சொல்லுச்சு. அதுக்கு கழுகு, அப்படியா, பரவாயில்லையே, நீ ரொம்ப சிறந்தவன்னு சொல்லிச்சுது. கிளி சந்தோஷமா சிரிச்சது. உன்னை மாதிரி பல பறவைகளுக்கு என் அளவு இவ்வளவு உயரமா பறக்க முடியாது, நான் ரொம்ப பாக்கியசாலின்னு சொல்லிச்சு. ஆமா, நீ உண்மைக்குமே பாக்கியசாலிதான்னு சொல்லிச்சு கழுகு. அடுத்த நாள் கிளி கழுகு கிட்ட வந்து, நான் வேணா உனக்கு பறக்க சொல்லி கொடுக்கட்டுமா, என்கிட்ட நீ பறக்க கத்துக்கிட்டீனா ரொம்ப உயரமான மரங்கள் மேல நீ என்னைய மாதிரி உட்காரலாம்னு சொல்லிச்சு. கழுகு சரின்னு சொல்ல கிளி அதுக்கு பறந்து காட்டுச்சுது. கழுக பார்த்து பறந்துவான்னு சொல்லிச்சு. கழுகு உயர உயர பறந்து போச்சு. கிளி பார்க்க முடியாத உயரம் வரைக்கும் பறந்து போச்சுது. கிளிக்கு தன்னுடைய கண்களை நம்பவே முடியல. கடைசியா கழுகு கீழே வந்ததும் கிளி அவமானத்தோட கழுக பார்த்து, நீ எவ்வளவு நல்லா பறக்கிற, இதையே என்கிட்ட முதல்லயே சொல்லலன்னு கேட்டுச்சுது. அதுக்கு கழுகு, அதுதான் கழுகுக்கும் கிளிக்கும் உள்ள வித்தியாசம். நான் ஒரு கழுகு, நான் அதிகமா பேச மாட்டேன், பெருமையும் படமாட்டேன். கடவுள் எனக்கு வலிமையையும் சக்தியையும் கொடுத்திருக்காரு, இதுல நான் பெருமைப்பட என்ன இருக்குதுன்னு பணிவா சொல்லிச்சு. நாம எப்படி இருக்கிறோம்? கிளி மாதிரி நான் இதை பண்ணிடுவேன், நான் இதை சாதிச்சிடுவேன்னு பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கோமா, அல்லது கழுகு மாதிரி பணிவோட இருக்கோமா? அறிவு இருமாப்பை உண்டாக்கும், அன்போ பக்தி விருத்தியை உண்டாக்கும். ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வானானால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக அவன் இன்னும் அறியவில்லை அப்படின்னு பரிசுத்த வேதாகமமும் அறிவுறுத்துது.

பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக. எண்ணாகமம் 11:17. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோடே பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோடே கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மோசேயை கர்த்தர் அழைத்து எகிப்துக்கு அனுப்புகிறார். மோசேயின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து கிருபையாய் கொண்டு வருகிறார். மோசேயை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலரை நடத்தி வரும் வழியில் இஸ்ரவேலர்கள் பல விதங்களிலே தேவனை பரீட்சித்தார்கள். அதில் மிகவும் பாதிக்கப்பட்டது மோசே. ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் இறைச்சிக்காக மிகவும் அழுது புலம்புகிறார்கள். அப்பொழுது மோசே ஆண்டவரிடத்தில் அநேக காரியங்களை சொல்லி புலம்புகிறார். அதில் ஒரு வார்த்தை தான் 14, இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்கிறது. உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு இப்பொழுதே என்னை கொண்டு போடும் என்று வேண்டிக் கொள்கிறான். அவனால் சுமக்க முடியல, தாங்க முடியவில்லை, மிஞ்சின பாரமாக இருக்கிறதை போல உணர்கிறான். அப்பொழுது ஆண்டவரிடத்தில் என்ன கேட்கிறான் தெரியுமா? என்னால் சுமக்க முடியலை, நான் ஒருவனாக இது தாங்க முடியவில்லை, இப்படி எனக்கு செய்யாமல் என்னை கொன்று போட்டு விடும் என்று மோசே வேதனையின் மிகுதியில் கேட்கிறான். கர்த்தர் நம்முடைய எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒரு காரியத்தை நாம் பேசும்போது உலகம் என்ன சொல்லும் என்றால், ஆனால் இவங்க இப்படி பேசிட்டாங்களே, இவங்க இப்படி சொல்லிட்டாங்களேன்னு உலகம் சொல்லும். ஆனால் ஆண்டவர் அப்படி பார்க்கிறவர் அல்ல. எந்த சூழ்நிலையில் இதை பேசுகிறான் வேண்டுமென்றா மோசே பேசுகிறான்? நிச்சயமா இல்லை. வலியினாலே இந்த வார்த்தைகள் வெளியே வருகிறது. கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் மோசையை கூப்பிட்டு சொல்லுகிறார். ஆமை தெரிந்து கொள்ளப்பட்ட மூப்பர்களில் 70 இருக்கிறாங்க அல்லவா, அவங்களை அழைத்து கொண்டு வா, அவங்க எல்லார் மேலேயும் நான் இதை பகிர்ந்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ஒரு காரியத்தை தெளிவாய் பார்க்க முடிகிறது. என்னவென்றால், என்னால் முடியாது என்ற நிலை வரும்போது கர்த்தர் பாரத்தை அப்படியே வைக்கவில்லை, அதோடு கூட கூட்டவில்லை, மாறாக பாரத்தை லெகுவாக்குகிறார். என கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, முடியாது என்ற நிலை வரும் வரைக்கு தான் உன்னை சுமக்க வைப்பார். அதன் பிறகு உன்னால் முடியவில்லை என்றால் பாரத்தை நிச்சயமாய் லெகுவாக்குவார். காரணம், அவர் நம் நிலைமையை அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். ஒரு நாளும் அவர் வைத்த நுகத்தை முடியாதென்று சொல்லாதே. போதும் ஆண்டவரே, வாழ்ந்தது போதும் பா, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லாதே. உன்னால் சுமக்க முடியவில்லையா? ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை இது லெகுவாக்கும் என்று கேளு. சுமக்க வேண்டியதாக இருக்குமானால் சுமக்க கிருபையை கேளு. சுமக்க கூடாததனால் இந்த பாரத்தை லெகுவாக்கும் என்று கேளு. ஒரு நாளும் ஆண்டவரிடத்தில் வாழ்ந்தது போது ஆண்டவர் என்னை கொண்டு போட்டு விடும், எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, இப்படி புலம்பாது. கர்த்தர் உன்மேல் ஒரு நுகத்தை வைத்திருப்பார். ஆனால் ஆமேன், அதில் உனக்கு ஒரு சுகத்தை வைத்திருக்கிறார். அதுதான் உனக்கு ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், உனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். உன்னை வழி தப்பி போக விடாதபடி அவருடைய பாதையில் நிறுத்தி, ஆமேன், அவர் ஆயத்தம் பண்ண நன்மைகளை ஆசீர்வாதங்களை காணும்படிக்கு கர்த்தர் ஒரு நன்மையை வைத்திருக்கிறார். அதுதான் உபாகமம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு என்று. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அறிவாருங்க. உங்களால் இதுக்கு மேலே இந்த பாரத்தை, இந்த நுகத்தை சுமக்க முடியாதுன்னா நிச்சயமாக இலகுவாக்குவார். இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். சுமக்க முடியாத பாரத்தை சுமந்து வேதனையில் எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை என்ற புலம்பலோடு யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என, அவரை நோக்கி பாருங்கள், உங்கள் பாரத்தை கர்த்தர் இலகுவாக்குவார். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராங்க. நல்ல தகப்பனே, மிஞ்சின பாரத்தை எங்கள் மேல் சுமத்தாதவர், எங்கள் பாரத்தை லெகுவாக்குகிறவரே, ஸ்தோத்திரம் அப்பா. விரக்தியில் நாங்களும் பல நேரத்தில் எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை, எங்களை கொன்று போட்டு விடு, போது வாழ்ந்தது என்றெல்லாம் சொன்னது உண்டுப்பா. தயவாய் மன்னிப்பீராக. நீர் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்கள் பாரத்தை லெகுவாக்கி எங்களை விடுதலையோடு மகிமைப்படுத்த வைக்க நீர் இருக்கிறீர். நன்றி அப்பா. திருக்கரங்களில் தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பார்ந்த ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சிக்கு ஊடாக ஜீவனுடைய ஆவி என்ற தலைப்பிலே உங்களோடு இடப்படுகின்ற ஜீவ வார்த்தையானது எசேக்கியல் 1:20. ஆவி போக வேண்டுமென்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின. ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஆமேன். ஜீவனுடைய ஆவி என்கிற வார்த்தை எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் மாத்திரம் இருக்கிறது. அதுவும் திரும்ப திரும்ப வருகிறது. நம் கர்த்தர் ஜீவனுடையவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், உயிர் வாழுகிறவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவிளம் பற்றினவராக வெளிப்பாடு 1:18 காண்பிக்கிறார். உலகத்திலே ஆயிரக்கணக்கான மத ஸ்தாபகருடைய கல்லறைகள் மூடி கிடக்கின்றன. மரித்தார்கள், ஆனால் எழுந்திருக்கவில்லை. முகமது நபியின் கல்லறை மெக்காவில் இருக்கிறது. மகாத்மா காந்தியின் கல்லறை டெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் இருக்கிறது. அறிஞர் அண்ணாவின் கல்லறை சென்னை மெரினாவில் இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் அவர்கள் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே என்றென்றும் ஜீவிக்கிறவர்கள் அல்ல. ஒருமுறை பரிசேயரும் சதுசேயரும் ஜூதர்களும் இயேசுவிடத்தில் வந்து, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீர் பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். ஜோவான் 8:53. அதற்கு இயேசு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஒரு பிரிவினர் புனிதரை வணங்கும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய புனிதரா இருந்தாலும் சரி, அவர்கள் மரித்தார்கள், யாரும் உயிர் தெழுந்தது இல்லை. அவர்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்பதும் இல்லை, அந்த ஜெபத்தை கிறிஸ்துவிடம் கொண்டு போவதும் இல்லை. ஒருமுறை ஒருவரிடம், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்னை சிந்திக்க வைத்தது. செத்த மாடு உயிருள்ள கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்குமா? செத்த புனிதர்கள் உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ வளர உனக்கு உதவி செய்ய முடியுமோ என்ற வார்த்தையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டேன். கர்த்தர் எனக்கு உண்மையான தேவனையும் ஜீவனுள்ள தேவனையும் மட்டுமே அறிவிக்க வேண்டும். அவரே ரட்சிப்பை தர வல்லமை உள்ளவர் என்பதை உணர்த்தினார். இன்னும் ஒரு சகோதரன் சொன்னார், நீங்கள் பலி தெரியாமல் தடுமாறுகிறீர்கள். ஒரு பக்கம் பல தெய்வங்களின் சிலைகள் இருக்கின்றன, இன்னொரு பக்கம் உயிருள்ள ஒருவர் நிற்கிறார். யாரை பார்த்து வழி கேட்பீர்கள்? சிலைகளாகிய சொரூபங்களிடமா அல்லது ஜீவனுள்ள கிறிஸ்துவிடமா? ஆம், ஜீவனுள்ள இயேசுவை பலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் ஒருவரே உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து பிதாவினிடத்தில் அழைத்து செல்லுகிறவர். இயேசு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். 40 நாளளவும் தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமாகி தான் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தினார். பிறகு மேகங்கள் மேலே ஏறி பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்தார். நமக்காக பரிந்து பேசுகிற அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார். அன்பார்ந்த ஜெவ ஜனங்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் சரியா? செயல்படுங்கள், மனம் திரும்புங்கள். உங்கள் நினைவுக்காக ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். சங்கீதம் 42:8. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

சேனைகளின் கர்த்தர் இயேசுவில் புதுவாழ்வு என்ற தலைப்பில் சகோதரன் எமில் ஜெபசிங் அவர்கள் வழங்கும் செய்தியை இப்பொழுது கேட்போம்.

0: ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் அசெட் இருந்தாலும், மூவபிளோ இம்மூவபிளோ, எவ்வளவுதான் நமக்கு சொத்து சவரங்கள் இருந்தாலும், அதெல்லாம் அந்த ரெண்டு கையை தூக்கி அப்படிங்கிற ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம எவ்வளவுதான் பிசிக்கல் பலன் இருந்தாலும், மராத்தன் ரேஸ் ஓடக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இருந்தாலும், அந்த சரீர பலனெல்லாம் நம்ம எடுத்து அப்படி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம எவ்வளோ பெரிய பதவியில் நம்ம இருந்தாலும், அந்த நாக்காலிலிருந்து இறங்கி அந்த பதவியெல்லாம் ஒரு சைடில் வச்சிடலாம். அதுகளெல்லாம் வெறுமையும் மாயையுமானது. அவைகளெல்லாம் நம்மை தொடர்ந்து வரப்போவதில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கால அளவு இருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை விட்டு எத்தனையோ உயிர்கள் கடந்து போகின்றது. ஒரு நாள் அதுவுலே நாமும் பங்கெடுக்க இருக்கிறோம். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். மாய்கை மாய்கை எல்லாம் மாய்கை என்று பெருசுங்க சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கையிலே, அநித்தியமான இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே, கையில் எடுக்க வேண்டிய வேதத்தை எடுக்கின்றவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். தங்களை படைத்தவரை உயிருள்ள இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் பொழுதே நோக்கி பார்த்து விடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை மனதில் வைத்து இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளையும் துவங்கி படுக்க செல்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அந்த பாக்கியத்தின் வரிசையிலே வந்து விட்டதற்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படியே ஒரு ஒரு ஹோல் டீமாக டயசிஸ்ல சின்ன பிள்ளைகளிலிருந்து வாலிபர்கள், தாய்மார்கள், இன்றைக்கு பகலிலே ஐயாவுக்கு ஆண்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹோல் கிளர்ஜி, என்ன அருமையான ஒரு டெடிக்கேட்டட் டீம். இப்படியே நீங்கள் போகும் பொழுது அடுத்த 5 இயர்ஸ்ல இந்த கன்னியாகுமரி டயசிஸ்ல உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் டபுள் பண்ண முடியும், ட்ரிபிள் பண்ண முடியும். உங்களுடைய சபைகளில் இடங்கொள்ளாமல் போக வரைக்கும், சேர்ல இடம் இல்லாமல் போக வரைக்கும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் டபுள் சர்வீஸ், 3 நேரங்களிலே ஆராதனைகளை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் வர முடியும். ஆண்டவர்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அதுதான் நான் உணர்கிறேன். நேற்றோ, அதுக்கு முந்தின நாளும், இன்றைக்கும் நாளைக்கும் நான் சொல்ல போகும் எதுவும் உங்களுக்கு புதிதானதே அல்ல. ஏனென்றால் இந்த நற்செய்தி ஒரு பழைய செய்தி தான். நான் சொல்லும் அநேக வார்த்தைகள் வேதத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். உங்களிலே அநேகருக்கு வேத புஸ்தகத்திலே அநேக விதமான அறிவு இருக்கின்றது, ஆர்வம் இருக்கின்றது. ஆகினாலே நான் சொல்லுவது ஒன்றும் புதிதல்ல. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான் பிரியமானவர்களே. ஆனாலும் அந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கும் என்றைக்கும் என்னுடைய மனதிலே சொல்ல வேண்டும் என்று. இங்கு மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய இருதயத்தில் மிகவும் வன்மையாக நான் உணர்கிறேன். இந்த வார்த்தை தேவ அன்பிலே தொடங்கியது முந்தான நாள், தேவ கிருபையிலே வந்தது நேற்று. இன்றைக்கு உங்கள் நடுவிலே நான் வைக்க விரும்பும் தலைப்பு அரும் பெரும் மன்னிப்பு. அரும் பெரும் மன்னிப்பு. பிரியமானவர்களே, இந்த மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டால், நீங்கள் யாராவது பெற்றிருப்பீர்கள் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், எனக்கு நிச்சயமாக தெரியும். கர்த்தரா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்னை கழுவியிருக்கிறது என்கிற ஒரு நிச்சயம் உங்களிலே யாருக்காவது இருக்கும் என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்த நிச்சயம் உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் காக்கப்படுவதாக. முந்தினோர் அநேகர் பிந்தினோராகவும் ஒரு காலத்தில் கடைசி வரைக்கும் முடிவறிந்து நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறிய அந்த நாட்களிலே, இன்றைக்கும் அது உண்மையாக இருப்பதனாலே அருமையானவர்களே, அது காக்கப்படுவதாக, கிருபையாக காக்கப்படுவதாக. ஒருவேளை அந்த அனுபவமே எனக்கு இல்லை, ரட்சிக்கப்படும் அனுபவமே இல்லை, மன்னிப்பு பெற்ற ஒரு அனுபவமே இல்லை என்கிற ஒரு எண்ணம் இருந்தால், பிரியமானவர்களே, உங்களுக்கு அதை இன்றைக்கு கொடுத்து விடுகிறார். இது ஒன்றும் கஷ்டமான காரியம் அல்ல, இது மிகவும் சுழுவாக்கி விட்டார். மன்னிப்பு என்பது அரும்பெரும் மன்னிப்பு. ஒரு சில நபர்களுக்கு அல்ல, அவர் பக்கத்தில் வருகிற அனைவருக்கும் அந்த மன்னிப்பு, அதற்கு எந்த கண்டிஷனும் இல்லை. அது இலவசமான மன்னிப்பு. அந்த மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டால் மற்ற அத்தனையும் நேற்று நான் கூறினது போல நமக்கு அப்படியே வந்து விடுகின்றது. பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாவற்றையும் தூர வைத்துவிட்டு நம்முடைய இருதயத்திலே அந்த மன்னிப்பை நாம் பெற்று அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை சொந்தமாக கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக நம்முடைய சரீரத்தை அர்ப்பணித்து நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள் வந்து நம்முடைய ஆத்மா கர்த்தரில் கழிகூறும் அந்த அனுபவத்திற்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு கிடைத்து விட்டால் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு நம்முடைய மனைவிக்கு நம்முடைய புருஷனுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய வருங்காலத்திற்கு நம் கையை வைத்து செய்யும் அத்தனை வேலைகளுக்கு அத்தனையும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, மற்ற அனைத்தும் நமக்கு கூட்டி கொடுக்கப்படும். அருமையாக நிறைய வாலிப தம்பி தங்கைமாரை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு பொன்னான வருங்காலத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் மனம் ஒரு நாளும் புண்ணாகாதபடி அவரை காத்துக் கொள்வார். உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் அவ்வளவு நல்லவராக இருப்பதனாலே நமக்கு மன்னிப்பை வழங்கினார். மன்னிப்பு என்பதை பற்றி பரிசுத்த வேதம் கூறுவதை தவிர இந்த உலகத்திலே வேற எந்த நூல்களும் கூறவில்லை. பிரியமானவர்களே, மன்னிக்கிறேன் என்கிற இந்த ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்ததை தவிர வேற எந்த மனிதனிடத்திலிருந்தும் வரவில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மன்னிப்பு என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் இருப்பார் என்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 4:12 கூறுவது போல இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. பிரியமானவர்களே, அதனாலே ஒருவராலும் அதை சொல்ல முடியவில்லை. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் இந்த மன்னிப்பை இந்த ரட்சிப்பை உச்சரிப்பதற்கு கட்டளை பெறவில்லை. பிரியமானவர்களே, எனவே அவர்களால் உச்சரிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது இத்தனை ஆச்சரியமான ஒரு செயலாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு மன்னிப்பு என்பது மிகவும் அவசியமாயிருப்பதற்கு காரணம் மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து விட்டதினால். அவர்களுக்கு நானே வழி என்று சொல்லி அவர்கள் முகத்தை உற்று பார்த்து ஒருவர் சொல்ல வேண்டிய அவசியத்திற்கு காரணம் எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனதினாலே. அந்த ரோமர் 3:12 ஏகமாய் கெட்டு போனார்கள் என்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் ஏகமாக அழுகிய பழங்கள் போல மாறிவிட்டார்கள். மனிதர்கள் அழுகிய பழங்கள், அதை அவர்களாலும் ருசிக்க முடியவில்லை, மற்றவர்களுக்கும் அவர்கள் பயனாக முடியவில்லை. உலகத்திலே உள்ளத்திலே மனிதன் மாறாமல் அவன் அவனுக்கும் பிரயோஜனப்பட போவதில்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிரயோஜனப்பட போவதில்லை, இந்த சமூகத்துக்கும் அவன் பிரயோஜனப்பட போவதில்லை. பிரியமானவர்களே, when character is lost, everything is lost. அவர்களால் பயனில்லாமல் போய்விடுகின்றது. பிரியமானவர்களே, மனிதனை தேவன் கெட்டவனாக சிருஷ்டிக்கவே இல்லை. பிரியமானவர்களே, மனிதன் தான் கெட்டு போனதற்கு கடவுளை கோபிக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவன் அவரை கோபிப்பான் என்றால் அவனுக்கு அந்த 6வது அறிவை அவர் அன்றைக்கே எடுத்திருக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் என்றைக்கு தப்பு செய்தார்களோ உங்களுக்கு நான் கொடுத்தேன் இந்த அறிவை, தூதரிலும் சற்று உங்களை சிறியவனாக்கினேன், அனைத்தையும் உங்களுக்கு அடியிலே கொண்டு வந்தேன், எல்லாவற்றையும் ஆளுங்கள் என்று சொன்னேன், ஆனால் நீங்கள் தப்பு செய்து விட்டீர்கள், இனி உங்களுக்கு அடியிலே ஒன்றும் வரப்போவதில்லை, உங்கள் வீட்டு நாய் கூட உங்களுக்கு கீழ்ப்படிய போவதில்லை, நீங்கள் பெத்த பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய போவதில்லை, ஆசிரியருக்கு மாணவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை, சட்டத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய போவதில்லை, எல்லாரும் ரிபெல்லியஸ் ஆக மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மனிதர்கள் தங்களை உண்டாக்கி கொண்டு விட்டு அவர்கள் கடவுளை சேலஞ்ச் பண்ணுவார்கள் என்றால், ஆனாலும் அந்த 6வது அறிவை அவர் எடுக்கவே இல்லை. அவர்களை விட்டு வைத்துக் கொண்டே தான் வந்தார். பிரசங்கி 7:29 கூறுவது போல, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், தாங்களே தங்களை கெடுத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, எல்லாம் இருக்கின்றது கம்ப்யூட்டரிலே. நீங்களே உங்கள் கையில் இருக்கும் அந்த மவுஸை வைத்து உங்களை கெடுக்கவும் செய்யலாம், எத்தனையோ நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கின்றது அதை எடுக்கவும் செய்யலாம். அதுதான் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம், தெரிந்தெடுக்கும் சக்தி. அப்படிப்பட்ட மனிதனாக கடவுள் மனிதனை உண்டாக்கினதுனாலே மனிதன் சோதோமைஸ்டானான். அதானே சோதோமையிலே நடந்தது. ஆணோடு ஆண் தப்பிதம் செய்வதற்கு அந்த வார்த்தை வந்தது. ஏனென்றால் சோதோமையில இருந்தவர்கள் ஆணோடு ஆண் கெட்டத்தனமாக நடந்தார்கள், சோதோமைஸ்ட். பெண்ணோடு பெண் லெஸ்பியனைஸ்ட். சகோதரனே சகோதரியே, 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டு என்கிறோம், மனிதனோ அந்த பழைய காலத்திலே தான் இருக்கிறான், பாவ உலகத்திலே தான் இருக்கிறான். அவன் எதிலும் முன்னேறவில்லை பிரியமானவர்களே, எதிலும் முன்னேறவில்லை. அவன் நாசாவுக்கு போய்விட்டு வந்தாலும் அவளுடைய மனம் மாறவில்லை. பிரியமானவர்களே, மனிதன் ஒரு மிருகமாகிவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் கடவுளை கோபிப்பதிலே அர்த்தமே இல்லை. பிரியமானவர்களே, பகுத்தறி உள்ளவனாக, ஞாபக சக்தி உள்ளவனாக, சரீர பலன் உள்ளவனாக, அவன் கர்த்தரோடு மகிழ்கின்றவனாக சிருஷ்டிக்கப்பட்டு அவனே அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை துர்ப்பிரயோகம் செய்தான். அவன் கண்ணை துர்ப்பிரயோகம் செய்தான். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே இச்சை என்று ஒரு வார்த்தை வருகின்றது அல்லவா. அந்த எபிரேய வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால் வரம்பு மீறுதல், கோட்டை தாண்டுதல். ஒரு மனிதனுக்கு ஒருவள் தான் மனைவியாக இருக்க முடியும். அவன் இன்னொரு பெண்ணையும் அவன் எட்டி பார்ப்பான் என்றால் அவன் வரம்பு மீறுகிறான். பிரியமானவர்களே, அவன் பிரிதொரு பெண்ணோடு கள்ள தொடர்பு வைத்திருப்பான் என்றால் அவன் வரம்பு மீறுகிறான், கோட்டை தாண்டுகிறான். பிரியமானவர்களே, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பையனோடு நீ தொடர்பு வைத்திருப்பாய் என்றால், ஏதாவது ஒரு பிள்ளையோடு நீ தொடர்பு வைத்திருப்பாய் என்றால், நீ வரம்பு மீறுகிறாய் தம்பி, நீ கோட்டை தாண்டுகிறாய் தங்கை. வரம்பு மீறுகிறார்கள், கோட்டை தாண்டுகிறார்கள். பிரியமானவர்களே, மனிதர்கள் அதை பற்றி பொருட்படுத்துவதே இல்லை. பிரியமானவர்களே, ஐரோப்பிய நாடுகளிலே இப்பொழுது கம்பேனியன்ஷிப், ஒரு கல்யாணம் கட்டாமலே ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் ஒன்னா இருக்கலாம், யாரும் ஒன்னும் சொல்ல முடியாது. கம்பேனியன்ஷிப். பிரசங்கி 7வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுவது போல, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லை. எல்லோரும் கெட்டு போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, பாவம் என்பது விரும்பப்படத்தக்கதாக இருப்பதனாலே கெட்டு போகிறார்கள். கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதனாலே. ஒரு விபசாரம் செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய தெருவிலேயே அதற்கு வாய்ப்பு இருக்கும். இதற்காக பஸ் எடுத்து திருவனந்தபுரம் போக வேண்டியதில்லை. அந்த பாவத்தை செய்யும் பொழுது ஒரு இன்பம் இருக்கின்றது. ஆகினாலே மனிதன் துடிக்கின்றான். ஆனால் அதை செய்த பின்பு அவன் புழுவாக மாறுகிறான். அவன் இருதயம் குத்துகின்றது, அவன் தொண்டை அடைக்கின்றது, அவன் பார்வை மங்குகின்றது, அவனுடைய கால் நடுக்குகின்றது. அவனுக்கு எதிலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியவில்லை. சின் இஸ் டிசைரபிள், சின் இஸ் ரீச்சபிள், சின் இஸ் என்ஜாயபிள், பட் த எண்ட் இஸ் டெரிபிள். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுவது போல, உன் பாவம் உன் வீட்டு வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது நம்ம பாவம் செய்துட்டு நம்ம வீட்டில் ஒரு பாவம் இருக்குது, அல்லது ஒரு வீட்டு தலைவனாக நான் பாவம் செய்துகிட்டு இருக்கேன், என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என்னுடைய ரகசிய வாழ்க்கை நான் பாவம் செய்துகிட்டு இருக்கிறேன், நான் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது நான் படிகளை மிதித்து செல்வதில்லை, என் பாவங்களை மிதித்து செல்கிறேன். நான் வீட்டுக்குள் வரும் பொழுது படிகளில் ஏறி வரவில்லை, என் பாவங்களில் ஏறி வருகின்றேன். உன் பாவம் உன் வீட்டு வாசல் படியிலே படுத்திருக்கும். அதனுடைய பொருள், உன் கண்ணை விட்டே போகாது, உன் மண்ணை விட்டே போகாது, உன் சந்ததியை விட்டே போகாது, உன் ஞாபகத்தை விட்டே போகாது. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனை இருக்கின்றது நமக்கு விஞ்ஞானம் கொடுத்திருக்கின்றது, எல்லாம் சுலபமாகிவிட்டது, எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ். ஆனால் என்ன சந்தோஷத்தோடு மனிதர்கள் வாழ்கிறார்கள், என்ன கம்யூனிகேஷன்ஸ், என்ன விதமான ஹை ஸ்பீடு டிரான்ஸ்போர்ட்ஸ், எல்லாம் மனிதர்களுக்கு இன்றைக்கு இருக்கின்றது. உண்மையிலே பார்க்க போனால் இந்த காலத்து மனிதர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். ஆனால் எந்த காலத்தை விட இந்த காலத்து மனிதர்கள் தான் மிகவும் துக்கத்தோடு வாழ்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கு நடுவிலே சந்தோஷமே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு சின்ன பாயிண்ட்லையும் ஒரு ஆர்கியுமெண்ட் வந்து விடுகின்றது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, எல்லாம் அப்படியே ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இன்றைக்கு குடும்பங்கள் போய் கொண்டிருக்கின்றது. டைவோர்ஸ் எத்தனை, பிரியமானவர்களே சந்தேகங்கள் எத்தனை, புருஷனுக்கு மனைவி மேல் சந்தேகம், மனைவிக்கு புருஷன் மேல் சந்தேகம், பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல் சந்தேகம், ஆனாலும் வீடு போய்கொண்டிருக்கின்றது. நம்முடைய பாவம் பிரியமானவர்களே, நாம் நம் திருச்சபையாக ஒரு நன்மை இந்த தேசத்திற்கோ யாருக்கோ செய்ய முடியும் என்றால் அவர்களை பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்துவதுதான். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக பெற்றோர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நன்மை செய்ய முடியும் என்றால் நீங்கள் பிளான் பண்ணலாம். நம்ம பிள்ளை ஒரு மெடிக்கல் டாக்டராக வரணும், ஒரு இன்ஜினியராக வரணும், இப்படி வரட்டும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸில் வரட்டும், எத்தனையோ வரலாம், அதெல்லாம் நல்லது இருக்கட்டும், நான் வேண்டானே சொல்லலை. ஆனால் உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னொரு வித்தியாசமானதை நீங்கள் யோசிக்கும் பொழுது, பெற்றோர்களாக விசுவாசத்துக்குள் வந்த பெற்றோர்களாக நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம வீட்டோடு அவங்க எத்தனை நாளைக்கு இருக்க போகிறாங்க, கொஞ்ச நாள் கழித்து அவங்க ஹாஸ்டலுக்கு போயிடுவாங்க, அதுக்கப்புறம் பட்டு முடிஞ்சோடனே கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட கான்டாக்ட் பண்ணவே முடியவில்லை. ஆனால் அவங்க நம்ம சின்ன பிள்ளைங்களாக நம்மோடு கூட நம்ம கைக்குள்ள நம்ம பிள்ளைங்க இருக்கும் பொழுது நம்ம ஒன்னே ஒண்ணு செய்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில நம்ம பிள்ளைங்களை வட்டமா ஒரு ரூம்ல உட்கார வச்சு குடும்ப ஜெபம் பண்ணிடணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பிள்ளைங்களை கோயிலுக்கு அப்படியே கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் இதுதான் உங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகின்றது. வேறு ஒன்றுமே இல்லை. பெரியமானவர்களே, பெரிய பணம் இருக்கின்றது கையில, பிள்ளைக்கு வேண்டிய மார்க் கிடைக்கவில்லை, ஆனால் பிள்ளையை மெடிக்கலில் போட வேண்டும், ஏதாவது ஒரு ஒரு பணம் கொடுத்து, ஒரு கேபிட்டல் ஃபீ கொடுத்து என் பிள்ளைய நான் மெடிக்கலில் வச்சிடணும். பிரியமானவர்களே, அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இதை செய்து விட்டால் உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளையும் மெரிட்டிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். யாருக்கும் காசு கொடுத்து நம்ம சீட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த பெரியாளுடைய கையையும் பிடித்து கெஞ்ச வேண்டியதே இல்லை. நம்ம பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளுக்கும் மேலே வந்துடுவோம். ஆனால் நம்ம செய்ய வேண்டியது, நாம பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாக, தாயும் தகப்பனும் அப்படியே பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவங்கள குடும்ப ஜெபம் பண்ண வைக்கணும். அவங்க காப்பி அடிப்பாங்க, அப்பா எப்படி செய்யறாங்களோ அப்படிதான் பிள்ளை செய்ய போகுது, அம்மா எப்படி உடுக்கிறாங்களோ அப்படிதான் பிள்ளை உடுக்க போகுது, அப்படினால காப்பி அடிப்பாங்க அந்த பிள்ளைகளை. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டுக்களை நடத்துறது அப்படியே கொண்டு போயிட்டான், பாவம் நம்முடைய வீட்டு வாசல்படிகள் இருக்காது. இல்லை என்றால் என்னாகமும் 32:23 கூறுவது போல, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பிரியமானது, அதாவது பாவம் செய்து விட்டு பிடிபடாமல் இருக்க முடியாது, மறைக்கவே முடியாது. ஒருவேளை ஒரு சிலர் இன்கம் டாக்ஸுக்கு அவருடைய கணக்குகளை மறைத்து பார்க்கலாம், ஒருவேளை போலீஸ்காரர்களுக்கு சில கிரிமினல்ஸை மறைத்து பார்க்கலாம், இந்த உலகத்து மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்றை அப்படி கவர் பண்ணி விடலாம். ஆனால் எல்லா இருதயங்களின் ரகசியங்களையும் அறிகிற ஆண்டவர், எல்லாருடைய சீக்ரெட்டையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், அவருடைய கண்ணுக்கு நம்ம ஒரு தப்பு செய்துட்டு தப்பி ஓடவே முடியாது, ஓடவே முடியாது. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நாம் குடும்பத்திற்குள் பேசிக்கொள்ள வேண்டும். நாம் வேலை செய்யும் இடங்களிலே நமக்கு யாராவது நண்பர்களாக சிநேகிதர்களாக வருகிறார்கள், அவர்களுக்கு இந்த விவரம் தெரியவில்லை என்றால் இதை நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, பாவம் என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். பிரியமானவர்களே, என்றால் இந்த பாவத்திலே தான் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வரப்போகின்றது. பிரியமானவர்களே, படிப்பை பற்றி பேசுகின்றோம், அரசியலை பற்றி பேசுகின்றோம், கால நிலையை பற்றி பேசுகின்றோம், பாவத்தை பற்றி பேசுவது இல்லை. அருமையானவர்களா, நாம் அதை பற்றி பேச வேண்டும். இதை செய்வது சரியல்ல, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பாவத்தை மறைத்து மறைத்து வாழவே முடியாது. பிரியமானவர்களே, ஐயா வாலிபர்களுக்கு ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க, எவ்வளோ தம்பி தங்கமார் வந்திருந்தாங்க, ஆடிட்டோரியம் ஃபுல்லாக இருந்துச்சு. வெளியேயும் தம்பிமார் உட்காந்துருந்தாங்க, தங்கமார் உட்காந்துருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரு ஸ்டோரி சொன்னேன், அதை உங்க எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். இந்த பாவம் வந்து நம்ம விடாது, நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடலைன்னா நம்ம அப்படியே பிடிச்சுக்கிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். அதாவது 1932 வருஷம் ஒலிம்பிக் விளையாட்டில் ஒரு பெண், ஸ்டெல்லா வால்ஸ், போலந்து நாட்டை சேர்ந்த பெண், ஸ்டெல்லா வால்ஸ் 1932 ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ஓட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்து ஒலிம்பிக் மெடல் வாங்கினான். அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்லையும் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கினான். அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்லையும் ஃபர்ஸ்ட் வந்தான். ஆனால் 4வது ஒலிம்பிக்கில் வர முடியல, தோத்து போயிட்டான். அப்போ அமெரிக்காவில் உள்ள ஹெலினா ஸ்டீஃபன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் அந்த 4வது ஒலிம்பிக்கில் அவ மெடலை வாங்கிட்டான் 100 மீட்டர்ல. உடனே போலந்து மக்கள் எல்லாரும் அந்த ஹெலன் ஸ்டீஃபன்ஸ் என்று சொல்லுகிற அந்த அமெரிக்க பெண் அந்த 100 மீட்டர் ஓட்டத்தில் ஜெயித்தாலே அந்த பெண் ஒரு பெண் அல்ல, அவளை ஒரு ஆண் என்று சொல்லி புரொட்டஸ்ட் பண்ணினார்கள். அவள் ஒரு ஆண், ஒரு பெண்ணுடைய வேடத்திலே அவள் ஓடினதுனாலே அவள் வந்து ஜெயித்து விட்டாள் என்று. அதனாலே ஹெலன் ஸ்டீஃபன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு அநேக டெஸ்ட் நடந்தது. பிரியமானவர்களே, அவள் ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணப்பட்டாள். அந்த டெஸ்டிலே அவள் ஒரு பெண் தான் என்று கண்டுபிடித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த ஸ்டெல்லா வால்ஸ் 3 முறை ஒலிம்பிக் பதக்கம் எடுத்த பெண் 44 வருடங்கள் தொடர்ந்து அதுக்கு பிறகு வாழ்ந்தாள். 44 வருடங்கள். ஒரு நாள் போலந்திலே ஒரு சிட்டியிலே ஒரு தெரு சண்டையிலே அவள் ஈடுபட்டு சுட்டு கொல்லப்பட்டாள். அவள் சுட்டு கொண்ட பிறகு அவளை பார்த்தார்கள், அவள்தான் ஒரு ஆண். 3 ஒலிம்பிக் மெடல்களை எடுத்த அவள் ஒரு அவன், பிடிபட்டாள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஹிடன் லைஃப், நம்முடைய சீக்ரெட் லைஃப், நம்முடைய சீக்ரெட் தாட்ஸ், இதில் பாவம் வரவே கூடாது. பிரியமானவர்களே, இதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு பியோர் மைண்ட், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமுள்ளதாக இருக்கட்டும். கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே, இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசப் போகின்றது. பிரியமானவர்களே, இந்த வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இருக்கட்டும். ஆண்டவரே, சின்ன தம்பி, சின்ன தங்கையே, என் அருமையான வாலிப தம்பி, வாலிப தங்கையே, ஐயாமார்களே, அம்மாமார்களே, இந்த ஜபத்தை நீங்கள் விட்டுவிடாதீங்கள். அப்படியே இதை நம்ம செய்தா இந்த பாவம் ரொம்ப தொலைவில் நம்மகிட்ட பெயரும். பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எசேக்கியேல் 18:20 கூறுகின்றது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறுகின்றது. இவள் எல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்த்தால், எங்கே போவேன், மா பாவியாகிவிட்டேன், எங்கு போனாலும் பாவம் என்னை சூழும். பிரியமானவர்களே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை பண்ண முடியும் என்று பவுலப்போஸ்தலன் ஒரு குறிப்பு கூறுகின்றார். அந்த நாட்களிலே ரோம தேசத்திலே ஒருவன் இன்னொருவனை கொலை செய்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த கொலை செய்தவனுடைய பிரேதத்தை எடுத்து யார் கொலை செய்தார்களோ அவருடைய முதுகலை வைத்து கட்டி விடுவார்கள். அவன் அந்த பிரேதத்தை வைத்தே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் சொல்லும் வார்த்தையை பரிசுத்த பவுல் வேதபுஸ்தல எழுதியிருக்கிறார். அவன் இதே வார்த்தையை சொல்லுவான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தை யாராவது அவிழ்த்து விட முடியுமா? நாம் எல்லாருமே நிர்பந்தமான மனிதர் தான். நானும் ஒரு நிர்பந்தமான மனிதன் தான். உலகத்தில் பிறந்த எல்லாருமே நிர்பந்தமான மனிதர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு பாவம் இருக்கின்றது, சுமந்து கொண்டே போகின்றோம். பிரியமானவர்களே, ஒரிஜினல் சின் அண்ட் ஆக்சுவல் சின்ஸ், ரெண்டு பாவமும் நம்மை தொடர்கின்றது. பிரியமானவர்களே, ஒரிஜினல் சின், ஆக்சுவல் சின்ஸ், இந்த ரெண்டு பாவமும் நம்மை நெருக்க நெருக்க நெருக்க நெருக்க நெருக்க நெருக்க நம்முடைய வீட்டிலே சந்தோஷத்தோடு பேச முடியவில்லை, நம்முடைய மனைவி இடத்தில் அன்போடு பேச முடியவில்லை, நம்முடைய பிள்ளைகள் ஒரு தப்பு செய்துவிட்டால் தாங்க முடியவில்லை, நம்முடைய நண்பர்கள் நம்மளை ஏதாவது சொல்லிவிட்டால், கேலி பண்ணிவிட்டால் பொறுக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, காரணம் நமக்குள்ளேயே நாம் பொங்கிக் கொண்டிருப்பதனாலே எதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை,
1: ரொம்ப ரியாக்ஷனரிஸாக நாம் மாறிவிடுகிறோம். பொறுமை என்பதே இழந்து போகிறோம். என்ன செய்வது? இதற்கு ஒரு விடை காணாமல் இந்த உலகத்திலே நாம் என்ன செய்தாலும் நம்முடைய உள்ளான மனுஷனிலே எத்தனை எத்தனை கொந்தளிக்கும் கடல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சுனாமியை விட வேகமாக ஓடக்கூடிய கொந்தளிக்கும் அலைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ள இருப்பதனால நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். தூங்கினாலும் சந்தோஷம் இல்லை, முழித்தாலும் சந்தோஷம் இல்லை. ஒரு டெலிவிஷனை பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் என்றால் அதிலே நடக்கும் நாட்டியங்களும் சந்தோஷம் தரப்போவதில்லை, தோன்றும் முகங்களும் சந்தோஷம் தரப்போவதில்லை. எத்தனை சினிமா பாட்டு கேட்டாலும் சந்தோஷம் தரப்போவதில்லை. எத்தனை இருக்கின்றது ஐபாட் என்கின்றார்கள், எத்தனை இருக்கின்றது போனிலேயே நாம் நம்முடைய எத்தனை பாட்டுகளை போட்டுக்கொள்ளலாம், காதலே மாட்டிக்கொள்ளலாம், இருதயத்திலே பிடிபடுகிறான். பிரியமானவர்களே, ஒரு பெரிய சைக்காலஜி சொல்கிறான், ஒரு மனிதன் எவ்வளவு அதிகமாக மியூசிக்கை ஏற்றுகின்றானோ அவ்வளவு அதிகமாக உடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை என்று கூறுகிறான். ஒரு மியூசிக் எவ்வளவு அதிகமாக சத்தம் கேட்க வேண்டும் என்று மனிதர்கள் சத்தத்தை கூட்டுகின்றார்களோ அந்த அளவிற்கு அவருடைய மனதிலே சமாதானம் இல்லை என்று கூறுகிறான். மனிதர்கள் இறைச்சல்களின் நடுவிலே வாழ விரும்புகிறார்கள், கூச்சல்களின் நடுவிலே வாழ விரும்புகிறார்கள், நாட்டியங்கள் நடுவிலே மாற விரும்புகிறார்கள். ஏதாவது ஒன்றை பார்த்து ஒன்றை கேட்டு அவருடைய உள்ளுக்குள் இருக்கும் அந்த போராட்டத்தை அமுக்க பார்க்கிறார்கள், வெடிக்கின்றது. முடியாதே, என்ன செய்வது, எங்கே போவேன், பாதகனானேன், எங்கும் போக முடியாது. பிரியமானவர்களே, நம்ம போக முடியாது. நமக்கு நல்ல நம்மளை கர்த்தர் வந்து எவ்வளோ நல்லவர் பாருங்க, அவர் நம்மளை செம்மையானவர்களாக சிருஷ்டித்தார், தப்பிதமெல்லாம் நடந்து போச்சு. அவர் தான் இறக்கம் பாராட்டணும், வேறு என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்தாலும் வெளியே வர முடியாது. தண்ணிக்குள்ளே விழுந்தவன் நீச்சல் அடித்தா வெளியே வந்துடலாம், சேற்றுக்குள் விழுந்தவன் உன்ன இன்னும் கீழே தான் போவான். நம்மளே நம்ம பாவத்திலிருந்து வெளியே வந்துடலாம் வெளியே வந்துடலாம் நினைச்சோம்னா அதுக்கு அடுத்தனால அதை விட மோசமான பாவத்தில் விழுவோம். முடியாது. அப்படின்னா நமக்கு பரத்திலிருந்து ஒரு கிருபை வந்தால்தான் முடியும். அதனாலதான் அப்படியே வந்தது. பிரியமானவர்களே, ஆழமான ஒரு குழிக்குள்ளே ஒருவன் விழுந்து விட்டான். பிரியமானவர்களே, அந்த குழிக்குள்ளே இருந்து அவன் கத்துகிறான், யாராவது என்னை வெளியே எடுத்து விட முடியுமா என்று கத்துகிறான். அந்த பாதையில் எத்தனையோ பேர் போகிறார்கள், காது கேட்காத மாதிரி போகிறார்கள். ஆனால் ஒருவன் வருகிறான், அவனை உற்று பார்க்கிறான், கத்துகிறான், கொஞ்சம் தூக்க முடியுமா என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், முட்டாள், இந்த குழி இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா, உனக்கு கண் இல்லையா, ஏன் விழுந்தாய், போய்விடுகிறான். மறுபடியும் அவன் கத்துகின்றான், யாராவது என்னை வெளியே விட்டு வெளியே கொண்டு வர முடியுமா என்று. இன்னொருவன் வருகிறான், என் கையை நீட்டுகிறேன், என் கையை பிடிச்சிக்க, தூக்கி விட்டுருவேன் என்கிறான். ஆனால் அவனும் ஆழமான குழிக்குள்ள இருக்கான், அவனும் கையை நீட்டுறான், இவனும் கையை நீட்டுறான், ஆனால் தொட முடியல. நான் என்ன செய்வேன், என்னால் முடிஞ்சது உலகம் செய்தேன், போயிட்டு வரேன்ட்டு போயிடுறான். ஆனால் இன்னொருவர் வருகிறார், ஒரு கயிறை உள்ளே விடுகிறார், அந்த கயிறை பிடித்துக்கொள், இந்த கயிறு உன்னை அப்படியே மேலே கொண்டு வந்து விடும். இந்த கயிறு ஒரு மரத்திலே கட்டப்பட்டிருக்கின்றது, அந்த மரத்தில் இந்த கயிறு இறுக கட்டப்பட்டிருக்கின்றது, இந்த கயிறு அக்காது, இந்த கயிறை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு நீ மேலே வந்துடலாம். பிடிச்சான் பிடிச்சான், மேலே வந்தான். அந்த கயிறு அன்பின் கயிறு, கட்டப்பட்ட மரம், சிலுவை மரம். அதை தவிர இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் எந்த காலத்திலும் வேறு விடுதலையே இல்லை. பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதே சமயத்தில் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அன்பும் நீதியும் சந்தித்த இடம் சிலுவை. அதை சந்திக்க தன்னை ஒப்பு கொடுத்த நபர் இயேசு கிறிஸ்து. சிலுவையை பார்க்காம, பெத்லகேமை பார்க்காம, கல்வாரியை பார்க்காம, ஒரு 750 வருஷங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஏசாயா, ஏசாயா 53 அதிகாரத்தில் அது அவன் கண்ணால பார்த்தது போல என்ன அழகாக எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரம நிமித்த அவர் காயப்பட்டு, நம்முடைய பாவங்கள் நிமித்த அவர் தண்டிக்கப்பட்டார், நம்மேல் வரக்கூடிய நிந்தை அவர் மேல் விழுந்தது. என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே, என் அருமையானவர்களே, நான் சொன்னது போல இதெல்லாம் உங்களுக்கு புதிதானதல்ல, ஆனால் இது நம்முடைய மனதிலே பச்சை மரத்திலே அடித்து ஆணி போல பதிந்து விட்டால் இந்த உலகத்தில் நாம் அனைத்து ஆசீர்வாதங்களிலும் பழகி பெருகி விடுவோம் பிரியமானவர்களே. ஆனால் இவன் யோசேப்பின் குமாரன், இவன் பைத்தியக்காரன், இவன் பெயர் சபோல் என்று இவரை தள்ளி விடுவோம் என்றால் பாவம் உங்களையும் என்னையும் பந்தாடும் பிரியமானவர்களே. எவ்வளவு இரக்கம், எவ்வளவு தயவு! எனக்கு உங்களுக்கு மன்னிப்பு வேணுமா இல்லாட்ட தண்டனை வேணுமா? இது ரெண்டுல ஒண்ணுதான் உலகத்துல எல்லாருக்குமே. என்றால் பாவம் என்பது சும்மா விட போறது இல்லை, அது விடாது. அந்த தண்டனை வரத்தான் போது அதை நிராகரிக்கவே முடியாது. ஆனால் அந்த தண்டனை வேண்டாம் ஐயா, எனக்கு மன்னிப்பு வேண்டும், எனக்கு மன்னிப்பு வேண்டும். நீங்க எல்லாரும் தான் வாஞ்சிப்பீங்க, நானும் தான் வாஞ்சிக்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாஞ்சிக்கணும், ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு தடைப்பட்டவங்களுக்காக நம்ம வாஞ்சிக்கணும், நாகர்கோவில் கன்னியாகுமரியில் எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும், இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும். ஆண்டவரே தண்டனை வேண்டாம் ஐயா, யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டாம். நாங்கள் எல்லாரும் பாவம் செய்வது தான், உண்மைதான். எங்களை மன்னித்துக் கொள்ளும், எங்களை அடிக்காதையும் எங்களை அணைத்துக் கொள்ளும், எங்களை எத்தாதையும் எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை தள்ளாதையும் எங்களை தழுவிக்கொள்ளும். அதான் ஆண்டவர் வந்தார். அது விளங்க மாட்டேங்குது எனக்கு, அது விளங்காது உங்களுக்கு. ஒரு நாள் வரும் பொழுது அந்த குறைவானது அகண்டு போகும், நமக்கு நிறைவா தெரிஞ்சிடும். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது எத்தனையோ பாட்டுகளில் பாடுறோம், அந்த பாடுகளில் அங்கே பொன்னால இருக்கும் அந்த ஃப்ளோரிங் எல்லாம், அங்கெல்லாம் தங்கமாக இருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு இந்த உலகத்தில் பெருசாக தெரியுது, பொண்ணு வெள்ளி பணம் பிரியமானவர்கள், இதை வச்சே பரலோகத்தை நம்ம அப்படியே அலங்கரித்து விடுகிறோம். ஆனால் பரலோகத்திலே அந்த பொன் நமக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஐந்து புண்கள் நமக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது. வேற எதை நம்ம பார்க்க போறோம்? அந்த ஒவ்வொரு காயமா பார்க்க போறோம். ஐந்து காயங்கள் எனக்காக இயேசு ராஜா, ஐந்து காயங்கள், ஐந்து காயங்கள், ஐந்து கண்டத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்காகவும் இயேசு ராஜா, எனக்காக உனக்காக தம்பி தங்கையை இந்த சின்ன வயதில் நீ அறிந்து கொள். இயேசு கொல்லப்பட்டார், இயேசுவை கொன்றது பிதா, கொல்ல வைத்தது என்னுடைய பாவம். இது பரலோகத்தினுடைய ஒரு நியமனம், இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், இதை விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, அழுகி போன பழமாகுவதில்லை, சாவது இல்லை. அருமையானவர்களே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை எபிரேயர் 9:22 இருக்கிறது அல்லவா? சில காரியங்களை நெருப்பு சுத்தம் பண்ணிவிடும், சில காரியங்களை தண்ணீர் சுத்தம் பண்ணிவிடும். ஆனால் இந்த பாவம் என்று வந்துவிட்டால் நெருப்பும் ஒன்றும் செய்ய முடியாது, தண்ணீரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை செய்யத்தக்க ஒன்றே ஒன்று, மிருக ரத்தமும் அல்ல, மனித ரத்தமும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ரத்தம் பிரியமானவர்களே, வேற எந்த ரத்தமும் அல்ல பிரியமானவர்களே. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வேகமாக மீகாவிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, மீகாவில இருந்து இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் நீங்களும் பார்த்து கொள்ளுங்கள். மீகா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 1079, பேஜ் நம்பர் 1079, 1079வது பக்கம். அதிலே மீகாவை பாருங்கள். உங்களைப் போல என்னைப் போல தப்பிதங்கள் செய்துவிட்டு நம்முடைய மனசாட்சி நம்முடைய கொல்கின்றது, குத்துகின்றது, சித்திரவதை செய்கின்றது. அப்பொழுது அவர் சொல்வதை பாருங்கள். மீகா 6:6-7 வாசிக்கிறேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர முடியுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? நான் ஒரு நரபலி இட வேண்டுமோ? பிரியமானவர்களே, அது சொல்வது மீகா, சாதாரணமான மனிதன் அல்ல, ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. பிரியமானவர்களே, அதற்கு பதில் தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையிலையும் நம்ம அந்த நற்கருணை ஜெபத்தில் நம்ம மெல்ல போய் நிற்கும் பொழுது, அதை வாங்கும் பொழுது நமது காதில் மெல்லிய சத்தம் ஒன்று கேட்குது, உனக்காக பிடிக்கப்பட்ட சரீரம், உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பிரியமானவர்களே, அது எத்தனை ஆசீர்வாதமான சத்தம் நமக்கு, அது எத்தனை ஆசீர்வாதமான ஒரு நற்கரணி ஆராதனை நமக்கு. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் செய்யும் நல்ல தீர்மானம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சர்ச் கோயிங் இயராக இருக்க வேண்டும், ஆலயத்திற்கு செல்லும் வருடமாக இருக்க வேண்டும், குடும்ப ஜபம் செய்யும் வருடமாக இருக்க வேண்டும், தனி ஜபம் செய்யும் வருடமாக இருக்க வேண்டும், எங்கே போனாலும் கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் எடுத்துக்கொண்டு போகும் வருடமாக இருக்க வேண்டும். இதை நீங்க செய்திருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருவார். ஐயா, தம்பி, தங்கையே, நீ ஒண்ணுக்கு கவலைப்படாத, உன்னுடைய வருங்காலத்தை பற்றி கவலைப்படாத, எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருவார். அனைத்தையும் அவர் உங்களுக்கு செய்திருவார். அப்பா, எல்லாத்தையும் உங்களுக்கு செய்திருவார். எபேசியர் 2:7 சொல்வது போல, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவருக்குள் பாவம் மன்னிப்பு. பெரியமானவர்களே, மன்னிப்பு அவ்வளவுதான், ஒரு பிளாங்க் செக், மன்னிப்பு, வேற ஒன்றுமே இல்லை. பெரியமானவர்களே, நான் அடிக்கடி இது என்னுடைய வாழ்க்கையில ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். பல வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே நான் ட்ரெயின்ல போய்கொண்டிருக்கும் பொழுது, அந்த ட்ரெயினில் ஒரு என்னோடு கூட ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துருந்தார்கள். அதில் ஒருவர் ஒரு முக்கியமானவர், தமிழ்நாட்டிலே சிறந்த பேச்சாளர். அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் யார் என்று. நான் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன், அவருடைய வேலை செய்கிறவன் என்று சொன்னேன். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் மன்னிக்கிறார் என்று சொன்னேன். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அதனால தான் நாடு முன்னேற மாட்டேங்குது. நாடு முன்னேறாத காரணம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருக்கிறதுனால. தொடர்ந்து அவர் சொன்னார், நீங்கள் கிறிஸ்தவங்க, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்ய மாட்டீங்க, செய்ய வேண்டாத எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்க, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவீங்க, செய்யத்தக்கதை செய்யாமல், நம்முடைய ஜெபத்தை அருமையாக சொல்கிறார், செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாத செய்தன்னு சொல்லுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை மன்னிச்சிருவார்கள். அதுபோல் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மறுபடியும் அந்த செய்யத்தகாத நீங்கள் செய்வீங்க, அது பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாத செய்தோம் எனக்கு மன்னின்னு சொல்லுவீங்க, மன்னிச்சிடுவாரு. இப்படியே ஒரு கடவுள் மன்னிச்சுக்கிட்டே இருந்தா நாடு முன்னேறுமா, மனிதன் மாறுவானா? அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா பைபிள் அப்படி போட்டிருக்கு, அவர் மன்னிக்கிறேன்னு சொல்றாரு, அதனாலதான் அப்படி சொல்றாங்க. நீங்க வேற ஏதாவது புதிய கருத்து சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அதையும் பார்க்கலாம். அப்ப அவர் சொன்னாரு, உங்க பைபிள் ஒரு வசனம் எழுதப்படணும், 3 தடவை தான் மன்னிப்பேன், 4வது பாவஞ்சியதா சுட்டு போடுவேன்னு எழுதணும். இப்படி ஒரு வசனம் இருந்தா நீங்க எல்லாரும் சரியாயிருவீங்க, நாடு சரியாயிருவாரு. அப்ப நான் சொன்னேன், 1வது சுடப்பட வேண்டிய நபர் நீங்களாதான் இருக்கணும்னு சொன்னேன், 2வது சுடப்பட வேண்டிய மனிதன் நானாக இருக்க

பாவம் செய்தாலும் பரவாயில்லை, எந்த வயது வரை பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நோக்கிப்பார், ரட்சிப்பார், எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார், ரட்சிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சபை, கன்னியாகுமரி திருமண்டலம், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், இந்த தேசத்துக்கு சொல்லும் ஒரே செய்தி, இயேசு மன்னிக்கிறார், இயேசு மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, இதை தவிர புனிதமான செய்தி வேறு ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, மன்னிப்பு என்பது என்ன? ஒருவர் செய்த தவறை அவருக்கு எதிராக வைத்து அவரை சித்திரவதை செய்யாமல் விட்டுவிடுவது. மன்னிப்புக்கு ஒரு டெபினிஷன். மன்னிப்பு என்பது என்ன? ஒருவர் செய்த தவறு, அது நீங்க செய்த தவறு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாயிண்ட். ஏதாவது ஒரு வரும்போது நான் உங்களை பிடிச்சு விட்டு இருக்கேன், அதனால நீங்க எனக்கு பயந்துகிட்டே இருக்கணும். நான் சொல்றதுலபடிலாம் நீங்க செய்யிருக்கோம், என்ன கண்டாலே ஒரு பயம் வந்துடும், இவருக்கு நான் செய்த தப்பு தெரியும்னு. பிரிய மனதிலே, மன்னிப்பு என்பது என்ன? ஒருவர் செய்த தவறை அவருக்கு எதிராக வைத்து அவரை சித்திரவதை செய்யாமல், மென்டலி டார்ச்சரிங், பிசிக்கலி டார்ச்சரிங், அவரை சித்திரவதை செய்யாமல் விட்டு விடுவது. இந்த சின்ன சம்பவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தகப்பன் வந்து தன்னுடைய மகனுக்கு, அவன் பேரு ஜான், ஒரு விளையாட்டு துப்பாக்கி வாங்கி கொடுத்தாரு, சும்மா விளையாடுற துப்பாக்கி. அந்த அப்பாவுக்கு வாத்துன்னா ரொம்ப பிரியம். அவங்க வீட்டிலேயே ஒரு சின்ன தடாகம் இருந்துச்சு, அது நிறைய வாத்து இருக்கும். இந்த சின்ன தம்பி ஜான், இந்த துப்பாக்கி சரியா அவனுக்கு ஒன்றும் விளங்காது, ஆனாலும் அப்படியே ஒரு வாத்தை வச்சு, ஒரு வாத்தை பார்த்து அப்படியே ஒரு கண்ணில் அடிச்சு பார்த்தா ஒரு வாத்து செத்து போச்சு. அப்பா பாப்பாரோன்னு பார்த்தான், அப்பா பார்த்த மாதிரி தெரியல, வேற யாரும் பார்ப்பாங்களோன்னு பார்த்தா வேற யாரும் பார்த்த மாதிரி தெரியல. அந்த வாத்தை எடுத்தான், அங்கே ஒரு சின்ன குழியை தோண்டினான், மூடி போட்டுட்டான், யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மூடி போட்டுட்டான். ஆனா ஜான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், அந்த வீட்டில் எத்தனை வேலைக்காரர்கள் உண்டு, அதுல ஒரு வேலைக்காரன் இதை பார்த்துட்டான். ஜான் வீட்டுக்குள்ள வந்தான், வந்தோடனே வேலைக்காரன் கூப்பிட்டான், ஜான் என்னன்னா, சமையல் அறைக்கு போக மாட்டேன்னா, வாத்துன்னா, அந்த பாத்திரத்தெல்லாம் பாருன்னா, என்ன செய்யணும்னா, கழுவுன்னா, கழுவ மாட்டேன்னா, ஜான் வாத்து. ஜானுக்கு தெரிஞ்சிட்டு, ஐயோ நம்மளை பார்த்துட்டான், அப்பாட்ட சொல்லிட்டா அவன் அப்பா நம்மளை கொண்டு போட்டுருவாரு, அதனால அவனுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு. பிரியமானவர்களே, அந்த வேலைக்காரன் அவனை தன்னுடைய வேலைக்காரனாவே மாத்திட்டான். அவன் பெருக்கணும், தூக்கணும், துடைக்கணும், இது எல்லாத்தையும் ஜானு செய்ய வைத்தான். அவன் ஒவ்வொரு நாளும் கழுவணும் பாத்திரங்களை ஜானு செய்ய வைத்தான். கடைக்கு போய் நிறைய ஜாமான் வாங்கி ஜான் கையில கொடுத்துருவான், ஜான் தூக்கிட்டு வரணும். ஒரு நாள் அல்ல, நிறைய நாட்கள் இப்படி நடந்தது. ஜானுக்கு தாங்க முடியல, இப்படி எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க போறோம், எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறோம், இந்த வார்த்தை கொண்டது உண்மைதான், புதைத்தது உண்மைதான், இந்த வேலைக்காரன் பார்த்து விட்டது உண்மைதான், என்னை சித்திரவதை செய்கிறான், என்னை சித்திரவதை செய்கிறான். இதை விட அப்பாட்டே போயிட்டான், அப்பாட்டே போய், அப்பா ஒரு வார்த்தை கொண்டு விட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கோங்கப்பா, சொல்லிடுவோமேன்னு சொல்லி அப்பாட்ட போனா. ஒரு நாள் அப்பா காலில் போய் அப்படியே தொட்டு அப்பா இடத்துல மன்னிப்பு கேட்டான், அப்பா உங்களுக்கு மிக பிரியமான வாத்து, நீங்க யோசிச்சுக்கொண்டே இருக்கலாம் எங்க போயிட்டுன்னு, அதை நான் கொண்டு விட்டேன்ப்பா. உங்க அப்பா சொன்னாரே, ஜான் நீ சுடும் பொழுது நான் பார்த்தேன் ஜான், நீ அதை புதைக்கும் பொழுது நான் பார்த்தேன் ஜான், இந்த வேலைக்காரன் வதைப்பதெல்லாம் நான் பார்த்தேன் ஜான், ஆனால் ஒன்றே ஒன்றுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன், நீ எப்பொழுது என்னிடத்தில் வந்து அதை ஒப்புக்கொள்வா என்பதை தான் காத்து கொண்டிருந்தேன். நான் உன்னை அப்பொழுதே மன்னித்து விட்டேனடா, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே, நான் பிறப்பதற்கு முன்னாலேயே, நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சிலுவையிலே மன்னித்து விட்டாரே, போய் ஒப்புக்கொண்டு சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. இப்பொழுது சிம்பிள். பிரியமானவர்களே, அப்பா சொன்னார், அப்போதே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா, நீ வந்து என்கிட்ட இதை ஒப்புக்கொள்ளணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை, நான் தான் செய்யிட்டேன்ப்பா, அவ்வளோதான் சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை, இது ஒன்றுக்கு தான் நான் காத்து கொண்டு இருந்தேன், மன்னிச்சிட்டார். இது வேலைக்காரனுக்கு தெரியாது. அடுத்த நாள் ஜான் வரான், வேலைக்காரன் கூப்பிடுறான், ஜான், ஜானுக்கு ரொம்ப தைரியம் வந்துட்டு, இப்போ என்னங்கிறான், சமையல் அறைக்கு வா, வரேங்கிறான், பாத்திரத்தை கழுவு, முடியாதுங்கிறான். அப்பா, அப்பாவிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், இனி நான் உனக்கு அடிமை கிடையாதுங்கிறான். எத்தனை விடுதலை பிரியமானவர்களே, எத்தனை விடுதலை.

பிரியமானவர்களே, எத்தனை சுவாதீனம் நம்முடைய இதயத்தில் அப்படியே லகுவாயிருது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட அறிக்கையிட நம்முடைய இருதயம் வந்து அப்படியே லகுவாயிருது. மிகுந்த பாரத்தோடு நம்ம மனங்கால் போடுவோம், மிகுந்த லகுவோடு நம்ம எழும்பிடுவோம். அதுக்கிடுங்க, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து செய்தார். ஆனால் நீங்கள் நீதிமொழிகள் 28:13 மறக்கவே கூடாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, இந்த ஒரு இரக்கத்தை நீங்கள் யாராவது பெறவில்லை என்றால், கர்த்தருடைய கிருபையினாலே ஐயா என்னை கூப்பிட்டார்கள் வாங்கல என்று நானும் வந்திருக்கிறேன். எனக்காக ஐயா சொன்னார்கள், கைகோர்த்து அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஜெபத்தினாலே இந்த கூட்டத்தெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயத்த பண்ணினார்களே, அவருடைய முயற்சியினாலே இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை காத்திருக்கின்றது. இந்த ஜானை போல நீங்கள் இந்த தூக்குறதுக்கு முன்னால உங்க படுக்கையில முழங்கால் போட்டு, அப்பா தப்பு செய்திருக்கேன், இந்த டேட்ல இந்த இடத்துல இன்னாட்ட தப்பு செய்திருக்கேன், இந்த இடத்துல இங்க இப்படி தப்பு செய்திருக்கிறேன், என் பாவங்கள் எனக்கு முன்பாக நிற்கின்றது, ஆண்டவரே என்னை மன்னித்துக் கொள்ளும், ஒன்னொன்னால சொல்லாம போதும். அவரு தெரியும் நம்ம செய்த எல்லா பாவமும், அவர் தெரியும். போய் சொல்லிட வேண்டியதான், அறிக்கை செய்திடணும், வாயை திறந்து அறிக்கை செய்திடணும், வாயை திறந்து அறிக்கை செய்யணும். ஜபம் என்பது இருதயத்திலிருந்து வருவது, யோகா என்பது அறிவிலிருந்து வருவது. யோகாவினால விடுதலையே வராது, ஜபத்தினால விடுதலை வர முடியும். இருதயம் மாற வேண்டும். மனிதன் அறிவினால் எதையும் சாதிக்க முடியாது. அருமையானவர்களே, ரட்சிப்பு என்பது என்ன, ரட்சிப்பு என்பது என்ன? இரண்டு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். ஒன்னு, பிசாசின் கைகளிலிருந்து விடுதலை. அதாவது அப்போஸ்தலர் 26:18 கூறுகின்றது, சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் தேவன். சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனிடத்தில் ஓடி வந்து விடுதல், அதுதான் ரட்சிப்பு. இரண்டு என்ன தெரியுமா? நீங்கள் எப்போ தப்பு செய்தாலும் ஒரு ஆள் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான், அவங்களுக்கு சத்துருவாயிருவான், அவங்களுக்கு பகைஞனாயிருவான். லூக்கா 1:74 வசனம், சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிறவர்களில் நின்று நம்மளே ஒரு அப்படியே கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மறந்துடாதீங்க, நீங்க என்னைக்கு சாவீங்க, உங்க வீடு என்னைக்கு அழியும், உங்க பிள்ளைங்க என்னைக்கு நாசமாவாங்க, எத்தனை கண்களுக்கு அது விருப்பமா இருக்கும் தெரியுமா? உங்களுடைய சத்துருக்களில் இருந்து, உங்களை பகைக்கிறவர்களிலிருந்து, உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்களிடத்திலிருந்து, உங்களுடைய நலங்களை வஞ்சித்து எடுத்துக் கொள்கிறவர்களிடத்தில் இருந்து. பிரியமான சகோதரனே, அதான் லூக்கா 1:74, சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிறவர் யாருடைய கைகளில் இருந்து நம்மை விடுதலை செய்கிறது. இந்த ரெண்டும் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நமக்கு கிடைக்கும். அதனாலதான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் என்பது என்ன? பிசாசின் கையிலிருந்து வெளியே வருவது. தேவ சமாதானம் என்பது என்ன? பகைக்கிறவர்கள் கைகளிலிருந்து வெளியே வருவது. இதுதான் கன்வர்ஷன். கன்வர்ஷன், கன்வர்ஷன் என்பது மனம் திரும்புதல் என்பது. த ஹியூமன் ஆக்ஷன் ஆஃப் டேர்னிங் டு ஜீசஸ், மனிதன் இயேசுவை நோக்கி திரும்பி விடுதல், அப்படியே திரும்பி விடுதல். அது இட் இன்க்ளூட்ஸ் டூ திங்ஸ், இரண்டு காரியங்களை அடங்கி இருக்கின்றது. ஒன்று, பாவத்திற்கு முதுகை காட்டுதல், இயேசுவுக்கு முகத்தை காட்டுதல். இதுதான் பிரியமானவர்களே மனம் திரும்புதல், கன்வர்ஷன். பிரியமானவர்களே, கன்வர்ஷன். இதை நாம் இதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால், இன்றைக்கு மாலையிலே ஒப்பு கொடுத்து இதில் நிலைத்து நிற்கிறவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. தம்மிமார் இன்னைக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் தம்மார் ஜெபத்தை பற்றி ஒரு பாட்டு பாடினாங்க, ஒவ்வொரு வரியிலையும் எவ்வளவு அர்த்தம் இருக்கின்றது. பிரியமானவர்களை, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், காலையில் 1 மணி நேரம் மழங்கால நின்றுங்க, அது பிறகு மற்றது எல்லாத்தையும் செய்யுங்க. அதுக்குன்னு ஒரு 1 ஹவர் செப்பரேட் பண்ணிடுங்க, அப்படின்னா விக்டோரியஸ் லைஃப் இருக்கும். ஏன்னா ஜெய கிறிஸ்து, அவர் நமக்கு ஒரு ஜெய ஜீவியம் வேணும். நம்ம இந்த உலகத்தில் கோணலும் மாறுபாடும் நடந்து ஒரு உலகத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அதனால நம்ம எல்லாருக்கும் நடுவிலையும் நம்முடைய மனசாட்சியை காத்துக்கொள்ளணும், நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும், நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும், நமக்கு கர்த்தர் ரொம்ப கிருபை கொடுக்கணும். அதனால ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் அதிகாலையிலே நாம் அபிஷேகம் செய்யப்படணும். உள்ளங்காலேருந்து உச்ச தலைவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை அப்படியே மூடிக்கொள்ளணும். இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதர்களும் அவர்களுடைய சமூகத்திலிருந்து நம்மை பிரித்து விடக்கூடாது, நாம் திரும்பி விழுந்து விடக்கூடாது, வழுகி போய்விடக்கூடாது. அதனாலே கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யாராவது இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஜெபத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். பிரியமானவர்களே, அப்படி இல்லை என்றால் நீங்கள் இன்றைக்கு தூங்கும்போது, அப்பா நான் தான் செய்திருக்கேன், தப்பு செய்திருக்கேன், சொல்ல வந்தேன், ஒப்புக்கொள்ள வந்தேன், ஒத்துக்கொள்கிறேன்,
மன்னித்துக் கொள்ளும். 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில் என்னுடைய பாவத்துக்காக நீர் மரித்தீர், இது நான் எனக்கு நல்லா தெரியும், அதை நான் எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காக அதை பர்சனலைஸ் பண்ணி கொள்கிறேன். இனி என்னுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து, என்னுடைய சரீரம் பரிசுத்தாய் என்னுடைய ஆலயம். இப்படி நீங்களும் நானும் நம்மை ஒப்புக்கொண்டு நம்மை தாழ்த்தி நாம் யார் என்பதை ஒப்புக்கொள்வோம் என்றால் இயேசு மன்னிப்பார். 3-4 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், பிரியமானவர்களே, நான் மதுரையிலே கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சென்ற ஜெயிலே அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை அது இந்த திங்கள் செவ்வாயிலே தூக்கு தண்டனைக்காக முடிவு செய்யப்பட்டிருந்த 2 கைதிகளை ஜெயிலே வந்து பார்த்து அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அவர்களை நீங்கள் பேச வேண்டும் என்று என்னை சென்ற ஜெயிலுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸ் தான், அங்கே 2 தனி செல்லில் இருக்காங்க, 10x10 ஒரு செல்லு தான் அது, அதில் 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. 2 பேருக்கு முன்னாலேயும் என்ன அந்த போலீஸ்காரங்களும் என்னை கூட்டிகிட்டு போன அந்த கர்த்தருடைய சபை ஊழியரும் நாங்களும் முதல்ல ஒரு ஆளை போய் பார்த்தோம். அந்த ஆளை பார்த்தா அவர் அந்த 10 அடி நீளமுள்ள அந்த ரூமில் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போவார், அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வருவார், அப்புறம் இங்கேருந்து அங்கே போவார், அப்புறம் இங்கேருந்து இங்கே வருவார், ஒரு எக்ஸ் மாதிரி போய்கிட்டே இருப்பார். அவர் தெரிஞ்சு போச்சு புதன்கிழமையே வியாழக்கிழமையே தன்னை தூக்க போகிறாங்கன்னு. அவர் எங்களை எட்டு கூட பார்க்கல. அவர்கிட்ட லேசாக பேச்சு கொடுத்தா உள்ளேருந்து கத்துறாரு, போ கொன்னு விடுவேங்கிறாரு, இந்த இடத்துல நிற்காத கொன்னு விடுவேங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் அமையில நின்றுட்டு இருந்தா கிட்ட இருந்து அந்த கம்பியை பிடிச்சி ஆட்டுறாரு. அவ்வளவு கோபம் பெரியமானவர்களே, அவ்வளவு கோபம். ஆனால் அவனால அடுத்தவர்கிட்ட போனோம், அடுத்தவர்கிட்ட போனவர் அமைதியாக இருந்தார். அவர்கிட்ட ஐயா உங்களுக்கு பேசலாமான்னு நான் கேட்டேன், ஐயா பேசுங்க ஐயா, உங்களுக்கு இந்த வாரத்தில் மரண தண்டனையாமே, ஆமையா உங்களிடத்துல நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமா பைபிள்ல இருந்து சொல்லுங்க ஐயா, கர்த்தரா இயேசு கிறிஸ்து பற்றி உங்களுக்கு தெரியுமா, கேள்விப்பட்டதில்லை ஐயா, நான் அவருக்கு சொல்றேன் சில வசனங்களை வாசித்தேன், அழ ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கம்பியை பிடிச்சிட்டு அழுறாரு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி, கொஞ்ச நேரம் அமையலாவே இருந்தோம். அப்புறம் அவர் சொன்னாரு, ஐயா லாட்டரி ஷீட்டு வாங்கினேன், 1 ரூபா கொடுத்து 1 லட்சம் கிடைச்சது, 1 லட்சம் கையில வந்த உடனே என் மனைவியை மறந்தேன், இன்னொரு பெண் மேலே உனக்கு ஆசை வந்துச்சு, அந்த பெண்ணிட்ட போயிட்டேன். அந்த பெண்ணு சொன்னா உன்னுடைய மனைவியை நீ கொல்லு, அப்பந்தான் நான் உன்னோடு வருவேன்னு சொன்னான். அன்றைக்கு ராத்திரி ஒரு கத்தியை எடுத்து என் மனைவி தூங்கும் பொழுது அவளை சங்கை பிடித்து அவளை நான் அறுத்தேன். அவள் சொன்னா இது வரைக்கும் உங்களை நான் அன்போடு நேசித்தேனே, எதற்காக நீங்கள் என்னை அறுக்கிறீர்கள் சொல்லிட்டு அருங்க, நான் உங்களை தடை செய்யலன்னா, நான் ஒண்ணுமே சொல்லலை, என் மனைவி செத்து போயிட்டான். அப்புறம் போலீஸ் என்ன பிடிச்சாங்க, ஐயா இந்த 1 லட்சமும் கோர்ட்டு கேஸுக்கு போயிட்டு அவளும் என்னை விட்டு ஓடிட்டா, இப்போ நான் சாக போறேன், என் மனைவி முகம் என் முன்னால வந்து நிற்குது ஐயா, என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா? பெரியமானவர்களே நான் சொன்னேன், நீங்கள் உங்களை பாவத்தை ஒப்புக்கொள்ளுங்க. அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை, அது வரைக்கும் ஜட்ஜிட்டேன், மன்னிப்பிக்கிட்டே வந்தார். ஆனால் அன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒப்புக்கொண்டார், என்னுடைய மனைவியை கொன்றது நான் தான், இந்த தப்பீசை செய்தது நான் தான். பிரியமானவர்களே, அவருக்கு ஒரு சிபாரிசு மனு அனுப்பப்பட்டது ஜனாதிபதிக்கு, அவருக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. ஆனால் அடுத்தவர் தூக்கப்பட்டார், இவர் முற்றிலும் மாறிவிட்டார், அப்படியே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த ஜென்ம அந்த தண்டனை அனுபவிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக மாறினார், அவருக்கு ஜென்ம தண்டனை குறைக்கப்பட்டது. இன்னைக்கு மதுரையில் வாழ்கிறார். பிரியமானவர்களே, விபசாரத்திலும் கொலையிலும் விழுந்த தாவீதை மன்னித்தவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரையும் மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். என்னையும் மன்னிக்கிறார், உங்களையும் மன்னிப்பார். ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய இருதயத்தை கத்தரா இயேசு கிறிஸ்துவாக நம்ம வச்சுக்கிடுவோம், மற்ற எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சிருவோம். இவங்க வேற ஒன்றும் வேண்டாம், இவளெல்லாம் ஒரு நாள் நம்ம கூட வரப்போறது இல்லையா, ஒன்றும் வராது. நமக்கு முதலாவது நம்முடைய இருதயத்தில் இயேசுராஜா வந்துட்டா இவெல்லாம் நம்ம கூட கொடுக்கப்படும், நமக்கு எல்லாம் கொடுக்கப்படும். நம்ம நினைச்சதுக்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு வருமானம் தந்துடுவார், நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பார். ஆனால் முதலாவது அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துடணும், அப்படியே இருக்கணும், அவரை தொந்தரவு பண்ணி விடக்கூடாது. நம்ம அவருக்கே நம்ம ஓபே பண்ணணும். அன்புள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் சகோதரர்களை ஆசீர்வதியும் ஐயா,
என் அருமையான சகோதரிகளை ஆசீர்வதியும் ஐயா. இங்கு வந்திருக்கிற தம்பி தங்கைமாரை ஆசீர்வதியும் ஐயா. நாங்கள் யாரும் நல்லவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் ஐயா. எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா. ஆமென்.

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமி உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

இருக்கிறது. அதன் மத்தியிலே ஆண்டவர் சொன்னார், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. He is a God who prepares the table, who prepares the table before your enemy. Amen. Hallelujah. Lord, we pray that you will anoint, oh God. Oh, Lord, அபிஷேகம் ஆண்டவரே. யாரிடத்துல நாங்க போட்டிக்காக அல்ல ஆண்டவரே, ஆனா சத்துருக்கு முன்பாக எங்க தலையை நிமிர பண்ணுகிற இப்படி வார்த்தை எங்கள் வாழ்க்கை தம்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிறைய

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல அது. கட்டப்பட்ட நிலைமையில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீட்டிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதை பொருட்படுத்தாமல் இருண்டு போன அந்த நிலைமையிலே

அல்ல, ஆனால் தேவனை துதிக்கும்படியாய் தேவனை பாடும்படியாய் தீர்மானம் பண்ணினாங்க. முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் திறந்தது.

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னார், இவன் இப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரனை போல. We have gone too far. Hallelujah. You didn't want to listen to your father. You didn't want to listen to your elders. You didn't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You didn't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ளை வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையின் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல, ஹல்லேலூயா, ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way, hallelujah, amen, amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட். இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் மேல தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம். உல்லாச போல ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே, உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்கு கிறிஸ்துவை சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. அமேன், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறாரே, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானே என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, நீ ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம்

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் இருந்தா போதும், இந்த உலகத்துல யார் என்ன புகழ்ந்தாலும் அதுக்கு பிரயோஜனமே இல்லாமே. எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக. என்ன சத்தம்னா

மகிழ்ச்சியுடன் கிடைக்குதோ இல்லையோ கொடுக்குறாங்களோ இல்லையோ மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். சொல்ல முடியுமா உண்மையா தைரியமா? ஹலலூயா, தைரியமா சொல்ல முடியும்? ஹலலூயா.

அழைப்பின் பந்தய பொருளுக்காய் இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்காக, உலகத்துல உள்ள பொருள் அல்ல, ஹல்லேலூயா, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை, அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை, ஹல்லேலூயா, the crown that the master has prepared, hallelujah, kept for me, I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous, faithful people, hallelujah, பிரபலியமானவர்களை அல்ல,

பூமியை மாத்திர இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் ஆண்டவரை காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்புவீராக. இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வருகை சமீபத்திற்கிறதா, இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, அக்கினி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக. தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக, அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக. Use everyone for your glory. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, oh God. Amen. Amen.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி காலை எழுப்புதலே எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இப்ப யார கேட்டாலும் ஏஐ ஏஐன்னு சொல்றாங்க. ஏஐனா என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, டெக்னாலஜி மனுஷ அளவு புத்திசாலியா ஆயிட்டுது. மனுஷன் டெக்னாலஜி அளவு புத்தி இல்லாம போயிட்டான். ஏன் இப்படி ஆச்சுது? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? நாம நாலு விஷயத்த விட்டுட்டோம். வாசித்தல், எழுதுதல், கணிதம், கலை. இந்த நாளையும் நாம புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிக்கிறதில்ல, எழுதுறதில்ல, கணக்கு போடுறதில்ல, வரையறதில்ல. இந்த நாளையும் நம்ம தவறாம பண்ணுனாதான் மூளை வளர்ச்சி அதிகமா இருக்கும். இன்னைக்கும் அமெரிக்காவில சீன மாணவர்களும் இந்திய மாணவர்களும் மற்ற எல்லாரையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா நம்ம பேசிக் எஜுகேஷன்ல இந்த நாளும் இருக்குது. இப்போ நாம அதை விட்டுட்டோம். கணக்கு போடுறதில்ல கால்குலேட்டர் கணக்கு போடுது, வரையறதில்ல, படிக்கிறது முழுசும் மொபைல தான் படிக்கிறோம், எழுதுறது கிடையாது. தினம் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஏதாவது படிங்க, 5 நிமிஷம் ஏதாவது எழுதுங்க, சும்மாவே சில கணக்கு போட்டு பாருங்க, ஏதாவது வரையுங்க. அது அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாம அதை யார்கிட்டையும் காமிக்க போறதில்ல. அதனால எதையாவது மனசுக்கு பிடிச்சத வரையுங்க. 21வது நாள்ல மூளை வளர்ச்சி அதிகமா இருக்கும். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். எதை படிக்க, எதை எழுதி பார்க்கன்னு யோசிக்கிறீங்களா? இருக்கவே இருக்குது பைபிள். ஒவ்வொரு நாளும் 5 வசனம் படிங்க, அதை எழுதி பாருங்க, அதன்படி நடக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம மூளையும் வளரும், உடலும் சந்தோஷமா இருக்கும், ஆன்மாவும் வளம் பெறும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 24 அதிகாரம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்த போது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலைகளின் மேல் தேடப் போனான். வலியோரத்தில் இருக்கிற ஆட்டுத் தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுளின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதன் நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்பு ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரைமட்ட முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்பு கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடே, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றார். என் தகப்பனே பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும், உம்மை கொண்டு போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டியாடுகிறேன். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிக்கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவது இல்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும், ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா ஜாரை தேட புறப்பட்டார். ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா நீ ஜாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைபெறப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறு அறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றார். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறி போனார்கள். ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம் நிர

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சபை வளர்ச்சிக்கு பின்னே அநேக ரகசியங்கள் உண்டு. அதிலே இரண்டு காரியங்கள் அந்தியோக்கியா திருச்சபையின் வளர்ச்சிக்கு பின் கர்த்தரின் கரத்தின் அனுகூலம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தரின் கரத்தின் அனுகூலம். நம்பர் டூ, தேவ கிருபை. சொல்லுங்க அந்த வார்த்தையை. இது சபை வளர்ச்சியை மட்டும் நீங்க நினைக்க கூட, ஒரு தனி மனித வளர்ச்சியில கூட இந்த ரெண்டு செயல்படும். ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியில கூட இந்த ரெண்டும் செயல்படும். ஒரு பிசினஸினுடைய வளர்ச்சியில இந்த ரெண்டும் செயல்படும். ஆண்டவருடைய கரமும் தேவ கிருபையும், இந்த இரண்டும் ஒரு தனி மனித வாழ்வில், ஒரு குடும்பத்தில், ஒரு ஊழியத்தில், ஒரு மனிதன் செய்யும் தொழிலில் வெளிப்படுமே ஆனால் நிச்சயமா அந்த இடத்துல வளர்ச்சியை பார்க்க முடியும். அதனால தான் யாபேஸ் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்று எழுதுவார். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். நான்கு காரியங்களை அவர் சொல்லுவார். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். நீர் என் எல்லையை விசாலப்படுத்த வேண்டும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். அற்புதமான நாலு வரிகளவே. அதில் உண்டவர் சொல்லுகிறார், தகப்பனே உம்முடைய கரம் எனக்கு துணையாக வேண்டும் என்கிற இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு முன்னும், ஒவ்வொரு காரியங்களை நடப்பிப்பதற்கு முன்னும் ஆண்டவரின் கரத்தை, ஆண்டவரின் கரத்தின் அனுகூலத்தை எதிர்பாருங்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரின் கரத்தின் அனுகூலத்தை எதிர்பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, சித்தப்பா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்றார், அண்ணன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன்றார், எங்கள் அண்ணாச்சி எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பேன்னு சொல்கிறார், எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க, அதனால நான் இதை செய்ய போகிறேன். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரின் கரம் அனுகூலமாக இருக்கிறதா? நிகேமியாவினுடைய மிகப்பெரிய தரிசனத்தின் செயல்பாடுகளில் 52 நாட்களில் உருக்குலைந்து கிடந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிறார். முதலாவது நிகேமியா தன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். கொஞ்சம் வாருங்க நிகேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராய். நிகேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராக வரும் பொழுது அவர் ஜனங்களிடத்தில் அவர் சொல்லுகின்ற ஒரு அருமையான வார்த்தையை அங்கே நாம் பார்க்க முடியும். அவர் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், 2 அதிகாரத்திலே எத்தனையாவது வசனம், 18ஆமா? ஆ, 18ஆம் வாக்கியம் வாசிங்க.
2: என் தேவனுடைய கரம்
1: என் மேல் நன்மையாக இருக்கிறதையும்
2: ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன்.
1: பாருங்க, தரிசனம் உள்ள நெகேமியா ஜனங்களிடத்தில் போய் சொல்லுகிறார், இப்பா ஆண்டவருடைய கரம் நமக்கு நன்மையாயிருக்கிறது என்று அறிவித்தாரா? அருமையான ஒரு தேவ மனிதன், ஒரு அருமையான ஆவிக்குரிய தலைவர் தன்னை போய் என்ன சொல்றார், ஐயா ஆண்டவர் இந்த காரியத்தில் ஆண்டவரின் கரம் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது அப்படி பேசினார். ராஜா எனக்கு அனுகூலமாக இருக்கிறார், குடும்பத்தார் எனக்கு அனுகூலமாக இருக்கிறார்கள், எனக்கு பணம் அனுகூலமாக இருக்குது, பேங்க் எனக்கு அனுகூலமாக இருக்குது. அதல்ல ஆத்மீகத்தினுடைய ரகசியம், வளர்ச்சியின் ரகசியங்கள் அதல்ல. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரின் கரம் நமக்கு, எனக்கு, நம் பணிக்கு, நம் தரிசனத்திற்கு, நம் ஊழியத்திற்கு, நமது குடும்பத்திற்கு, நம் தொழிலுக்கு அனுகூலமாயிருக்கிறது என்று நான் அவர்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. யாபேசுக்கு அனுகூலமாயிருந்த கரம், நெகேமியாவின் ஊழியத்திற்கு அனுகூலமாயிருந்த கரம், அந்தியோக்கியா திருச்சபைக்கு அனுகூலமாயிருந்த கரம், எசேக்கியலுடைய ஆவிக்குரிய ஊழியத்திற்கு அனுகூலமாயிருந்த கரம் இந்த கடைசி நாட்களில் நமக்கு அனுகூலமாயிருக்கிறபடி என்னால் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்பர் டூ, தேவ கிருபை. ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபை குறித்து பேசினா பரியாசமா இருக்கும். என்ன கிருபை கிருபைன்றான், ஆமா என்ன ஜபம் ஜபம்னு சொல்றான், என்ன ஆண்டவரை தேடி ஜோம் பண்ணு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்துருன்னு சொல்றான். எங்களுக்கு வேற வேலை இல்லையா? பைபிள் சொல்லுது ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு இருந்ததை. ஆமீன். பர்னபா என்ன செய்தார்? பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி வளர்ச்சியை விரும்புகிற பிள்ளை, முன்னேற்றத்தை விரும்புகிற பிள்ளை, பெருக்கத்தை விரும்புகிற பிள்ளை, தரிசன நிறைவேறுதலை விரும்புகிற பிள்ளை, முதல்ல பெருக்கத்தை அல்ல விரும்ப வேண்டியது, வளர்ச்சியை அல்ல விரும்ப வேண்டியது, முதல்ல விரும்ப வேண்டியது அந்தியோக்கியா சபையில் காணப்பட்ட தேவ கிருபையை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. எடுத்த உடனே வளர்ச்சியை விரும்பிட்டு நிற்கப்படாது, எடுத்த உடனே பெருக்கத்தை விரும்பிட்டு நிற்கப்படாது, அற்புதத்தை விரும்பி நிற்கப்படாது. நம்முடைய தேவை அதுதான். ஆண்டவரே கிருபையை தாரும், அந்த கிருபை என்னில் நிரம்பி காணப்படட்டும். உம்முடைய கிருபை இருக்குமானால் என்னில் வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. கிருபை எல்லாருக்கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்போ சொல்ல, தேவ மனிதனாகிய பர்னபா என்ன செய்கிறார்? தொடர்ந்து 11 அதிகாரத்திற்கு வருங்க.
2: அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு,
1: ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது பொதுவாக நான் ஊழியர்களுக்கு பிரசங்கிக்கிற பகுதி. ஒரு ஆவிக்குரியவனின் மகிழ்ச்சி எத்தகையது இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கிற ஆவிக்குரியவனின் ஆமீன் மகிழ்ச்சி எத்தகையது? எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான், எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவர்கள் தான். ஆனால் சிலருக்கு பணம் மகிழ்ச்சியாக இருக்கும், சிலருக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க உங்க சர்ச்சில், 2000 பீப்புள், 5000 பீப்புள், 10,000 பீப்புள், ஆ எங்க சர்ச்சில் இன்னெல்லாம் இருக்கு, அவைகள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா பர்னபாவை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பர்னபாவுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? எங்க குடும்பத்துல, எங்க சபையில, எங்க ஊழியத்துல கிருபை இருக்குதியா? ஏம்மா உங்க குடும்பத்தில் எதுமா சந்தோஷம்? எங்களுக்கு 2 மாடி வீடு இருக்கு, உள்ள கிருபை இருக்கா? எனக்கு 5 வாகனம் இருக்கு, வாழ்க்கையில கிருபை இருக்கா? 1,00,000 ரூபாய் வாங்குற சம்பளம் இருக்கு, வாழ்க்கையில கிருபை இருக்கா? ராஜா நான் எதையும் சாதிப்பேன், வாழ்க்கையில கிருபை இருக்கா? ஏன் தெரியுமா? கரண்ட் இல்லைன்னா ஃபேன் ஓடாது, கரண்ட் இல்லைன்னா லைட் எரியாது, கிருபை இல்லைன்னா உன் வாழ்க்கையில எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது அவர் அறிந்திருந்தார். அதனால தான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரியவனுடைய தரிசனம், ஒரு ஆவிக்குரியவனின் மகிழ்ச்சி, ஒரு ஜபிக்கிறவனின் மகிழ்ச்சி, ஒரு ஊழியம் செய்கிறவனின் மகிழ்ச்சி, தேவனை ஆராதிக்கிறவனுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஏ, என் குடும்பத்துல கிருபை இருக்கு. சில ஆவிக்குரிய சபைக்கு வருவாங்க, வீடு வெள்ள அடிக்கவே செய்யாது, 10 வருஷம் ஆயிருக்கும் வெள்ள அடிச்சு, அதே கார், அதே பைக், அதே சூழ்நிலை, அதே கஷ்டங்கள், தரித்திரம் எல்லாம் இருக்கும், அதே கஷ்டங்கள் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், பாத்தியா நீ பெந்தகோசுக்கு போய் என்ன பார்த்தே, நீ ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுற எல்லா கஷ்டம் இருக்குதில்லா, பாடுகள் இருக்குதில்லா, எங்களை பாரு, நாங்க எவ்வளவு நல்லா இருக்கிறோம், எங்க குடும்பங்கள் எவ்வளவு நல்லா இருக்கு. நீ தானே கஷ்டப்படுறா, உன் குடும்பம் தானே கஷ்டப்படுது, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு. ஆனா நீ இருக்கிற, உங்ககிட்ட இருக்கிற பைக் என்கிட்ட இல்லை, நீ இருக்கிற வீட்டுல நான் இல்லை, உனக்கு இருக்கிற செல்வமும் சொத்து பத்து என்கிட்ட இல்லை. ஆனா ஒன்னு கேக்குறேன், என் வீடு ஓல குடிசையா இருந்தாலும் கிருபை இருக்குடா. என் வீட்டுக்குள்ள

சில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புத்தலான கிறிஸ்தவர்கள் எப்ப பாரு இந்த ஆவிக்குரிய கிருபைய வீடு நிறைச்சு வச்சுக்கிட்டு, அவளுக்கு நல்ல துணி இருக்கு எனக்கு இல்லையே, அவ இப்படி இருக்க எனக்கு இல்லையே, அவ பிரிட்ஜ் வாங்கினா நான் வாங்கலையே, அவ பைக்கில் போறா நான் போகலையே, ஐயோ இதுக்கு அந்த மாப்பிள்ளையே கட்டி இருக்கலான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாய். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க கூடிய தேவ கிருபையை வாங்கின பலருக்கும் தங்களோடு கூட இருக்கிற கிருபையின் மேன்மை என்னதுன்னு தெரியல. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், பர்னபாவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது கிருபையை குறித்த அறிவு பர்னபாவுக்கு இருந்துச்சுப்பா. தனக்குள் இருக்கிற கிருபை, தன் சபைக்குள் இருக்கிற கிருபையில் அவர் சந்தோஷப்படுவார் என்றால், பணத்தை விட, பதவியை விட, உலகத்தை விட, செல்வத்தை விட, வேலையை விட, தன் குடும்பத்திற்கு கிடைத்த கிருபையில் பர்னபா சந்தோஷப்பட்டார். இதுல தெரியும் எவன் உருப்படியான ஆவிக்குரியவன். இந்த ஒரு வார்த்தையிலும் தெரியும் எவன் ஒழுக்கமான ஆவிக்குரியவன், எவன் ஒழுக்கமான கிறிஸ்தவன். கிருபையை பெற்றுக்கொண்ட அநேக குடும்பங்கள் ஆலயத்துல வந்திருந்து, எனக்கு அது இல்லையே, மோர் இல்லையே, ரசம் இல்லையே, அவியல் இல்லையேன்னு அழுது. என்னைக்குதான் உனக்கு இலை, என்னைக்கு திருப்தி வரும் உனக்கு? பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில ஜபம் இருக்குது, என்னைக்காவது ஜப குறிப்பு குறைஞ்சிருக்காடே? இல்ல இல்லையா? மறிக்கிறது வரைக்கும் குறையாது. கடைசியில ஒரு ஜபம் உண்டு, எடுத்துக்கிடாப்பான்னு, அது வரைக்கும் உனக்கு ஜப குறிப்பே குறையாது. அதனால இல்லாய்மைகளை கொடுத்து புலம்ப கூடாது. எத்தனையோ மாட மாளிகையில் இல்லாத தேவ கிருபைய என் கூடாரத்துக்குள்ளே அப்பா வச்சிருக்கிறேன். எத்தனையோ ராஜாக்களின் அரண்மனையில் இல்லாத மகிமை பொருந்தின அந்த தேவ கிருபையை கர்த்தர் என் கூடாரத்திற்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னார், ஆயிரம் நாட்கள் எங்க ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவே. அங்கே உலகத்தின் சந்தோஷம் இருக்கும், இங்கே எனக்கு என்ன இருக்கும்? தேவ கிருபை இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனி யாராவது இல்லை இல்லைன்னு நீ அழுதுட்டு தெரிஞ்ச அப்ப இருக்கு உனக்கு வாழ்க்கை முழுவதும் தேவ கிருபையை வாங்கி வச்சுட்டு. ஓகே, அதுதானே இல்லை, கிருபை இருக்குல்ல, பணம் தானே இருக்கு, போதுமானது இருக்கு, ரைட், அவ்வளவுதான். கிருபை இருக்கா இல்லையா? வீட்டில் என் குடும்பத்தில் கிருபை இருக்கியா? போதும், அவன் நல்லா இருக்கான். ஏன் அவன் நல்லா இருக்கான்? அவன் குடும்பத்தில் என்ன இல்லை? தோத்திரம் கிருபை இல்லை, தேவ கிருபை இல்லை. என் குடும்பத்தில் தேவ கிருபை இருக்கு, என் வீட்டுக்குள்ள தேவ கிருபை இருக்கு, என் குடும்பத்தில் தேவ கிருபை இருக்கு, நான் வேலை செய்கிறதுக்கு உட்காருகிற சேர்ல தேவ கிருபை இருக்கு.

அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பர்ணபாவுக்குள்ள இருந்த இருதயம் உங்களுக்கு வேணுங்க. சொல்லுங்க, பர்ணபாவுக்குள்ள இருந்த இருதயம் உங்களுக்கு வேணும். என்னன்னு கேக்குறீங்களா? வேற எதையும் குறிச்சு கவலைப்படக்கூடாது, கிருபையை குறிச்சு சந்தோஷப்படும். அல்லேலூயா. நம்ம கேரக்டர் பாருங்க, என்ன இருந்தாலும் இருக்கிறத குறித்து சந்தோஷப்பட மாட்டோம், இல்லாததை குறித்து அழுதுகிட்டே திரிவோம். பார்த்துக்கிட்டோம், இது ஒரு பயங்கர அமீன் வாதை, இது பயங்கரமான வாதை. ஆமாங்க, வீடு நிறைய ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு முட்டு பின்னு குறைவாக இருக்கும். முட்டு பின்னு இல்லையே, அவன்கிட்ட ரெண்டு இருக்கு, எங்கிட்ட முட்டு பின்னு இல்லையே, இப்படியே அழுதுட்டு திரிவான் பார்த்துக்க. கல்யாண வீட்டுக்கு போனா கேட்பாங்க, ஏக்கா ஒரு மாதிரி இருக்க, ஒரு முட்டு பின்னு போல இல்லை. அலுவலகத்துக்கு போகும் பொழுது, அக்கா சிஸ்டர் நீங்க ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி, என்ன செய்ய, ஏக்கா ஒரு முட்டு பின்னு கூட இல்லை. ஆனா சாக்கு நிறைய வச்சிருப்பா நன்மை, அதை குறித்து ஒரு நாள் கூட சிரிப்பானா? இவன் ஏக்கா சிரிக்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொன்னால் அவன் கிளவன்ட்டுச்சு கடன் கேட்பான்னு தெரியும், அதனால இருக்குன்னு சொல்ல மாட்டான்.

விட்டான். முட்டுப்பின்னு இல்லையே, முட்டுப்பின்னு இல்லையே. இயேசுவின் நாமத்தில் இந்த குறுகிய இருதயத்தில் இருக்கிற வாதை வெளியே பா பிசாசு. சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் சபை ரொம்ப சின்னதாக இருக்கு பாஸ்டர், 50 பேர் தான் வராங்க. எங்கள் சபை உங்கள் ஊரில் இன்னொரு சபை இருக்கா, அவங்க இப்படி கட்டியிருக்காங்க. என் ஒன்று சொல்கிறேன், பெரிய சபையாக இருக்கிறதுனால கிருபை இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பெரிய சபைகளில் நாங்கள்லாம் போய் நின்றுட்டு தேவ பிரசன்னத்திற்காக படுகிற பாடுகள் இருக்கு. ஆனால் 10 பேர் தான் உட்கார்ந்துருப்போம் பாரு. மேடையில் ஏறுகிறதுக்கு முன்னே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். அதான் சொல்கிறேன், என்னிடத்தில் எத்தனை ஆயிரம் இருக்கிறது, எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள். என்னிடத்தில் செல்வம் இருக்கிறதா, மேன்மை இருக்கிறதா, பதவி இருக்கிறதா, அந்தஸ்து இருக்கிறதா என்பதை விட தோத்திர கிருபை இருக்கிறதா. அல்லேலூயா. சில நேரத்தில் சில மேடைகளில் போகும் பொழுது சிலர் சொல்லுவாங்க, இவர் டாக்டர் அப்படிம்பாங்க, சிலர் இவர் ரெவரண்ட் அப்படிம்பாங்க, இவர் தான் ஐ மீன் தோத்திரம் சொல்லுங்க செக்ரட்டரி அப்படிம்பாங்க, இவர் வந்து பிரஸ்பிக்சர் அப்படிம்பாங்க, இவரா இவர் தான் பிஷோப் எப்படிம்பாங்க. ஐயா இதெல்லாம் அல்ல பெருமை. இவர் தான் சூப்பரிண்டெண்ட், இவர் தான் இவர் தான் இங்கே எல்லாமே, எல்லாம் அவர் தான், நாசாக்கு தான் அவர் தான். ஆனால் ஒன்று சொல்லுது, இந்த பதவியெல்லாம் வச்சிருக்கிறதுனால ஒருத்தன் வளரணும்னு அவசியம் இல்லை. இவனுக்குள்ள கிருபை இருக்காடா, ஹல்லேலூயா சொல்லுங்க. தலைவனாக இருந்து பிரயோஜனம் இல்லை, கிருபை உள்ளவனாக இருக்கணும். பெரிய சபையாக இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த சபைக்குள்ள கிருபை இருக்கணும். மாட மாளிகை இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த அம்மின் வீட்டுக்குள்ள கிருபை இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஐயா என்னை என் ஆண்டவர் கிருபையில வச்சிருக்காரு. ஐயா கிருபையில சந்தோஷப்படுங்க. அம்மின் பர்ணபாவில் நான் படித்த ஒரு பாடம் அது, அவன் கிருபையை கண்டு சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சபையின் கவனம் இதுல தான் இருக்கணும். ஆமென். அத்துமாக்கள் வரட்டும், ஆனால் கிருபை நஷ்டப்பட்டு விடக்கூடாது. பணக்காரர்கள் வரட்டும், கிருபை நஷ்டப்பட்டு விடக்கூடாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய சபையில் முக்கியமானவர்கள் மனிதர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், பணக்காரர்கள் அல்ல, செல்வந்தர்கள் அல்ல, கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் பணக்காரன் நினைச்சா கிருபை பெற்றவனை உருவாக்க முடியாது, ஆனா கிருபை பெற்றவன் நினைச்சா செல்வந்தனை உருவாக்க முடியும். சொல்ல சரிதானே ஐயா? ஒரு கிருபை பெற்றவன் நினைச்சா பணக்காரனை உருவாக்க முடியும், ஒரு கிருபை பெற்றவன் நினைச்சா படிச்சவனை உருவாக்க முடியும், ஒரு கிருபை பெற்றவன் நினைச்சா சமை சிறந்தவனை உருவாக்க முடியும். ஆனா ஒரு படிச்சவன் நினைச்சா கிருபை உள்ளவனை உருவாக்க முடியுமா? கண்டிப்பா உருவாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. போதும்னு நினைக்கிறேன், கிருபையில் சந்தோஷப்படு. இந்த வசனத்தை மட்டும் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை இணைந்து வாசிக்க போகிறீங்க? கர்த்தர் நல்லவர். 23 வாக்கியம், ஆக்ட்ஸ் சாப்டர் 11 வெர்ஸ் 23 வாசிங்க பார்க்கலாம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அல்லேலூயா. கிருபையில் இருக்கிறேன், என் குடும்பத்தில் அந்த கிருபையை பார்க்க முடியுதுன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு பர்ணபா புத்தி சொல்லுகிறார், நிலைத்திருக்கும்படி. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நிலைத்திரு, பெற்றுக்கொண்ட கிருபையில் நிலைத்திரு. ஆமென். ஆமா, கண்ட நாவாரிக்க வார்த்தையும் கேட்டு நாசமா போயிடாத, கிருபையில் நிலைத்திரு. எவனாவது என்னவன் சொன்னான்னு கிருபையை விட்டு போகாத, கிருபையை விட்டு போகாத, கிருபையை விட்டு போகாத. அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பிட்ட நான் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. அவர் நிறைய கம்ப்ளைண்ட்களை கொண்டு ஊழியத்தில் நிறைய இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னு என்கிட்ட வந்த. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி
ஜனங்கள் சொல்லுகிறத வச்சு நம்ம சபையை நடத்த முடியாது. அதை நான் பார்த்துக்கிறேன். நீ ஜோமணி கிருபையில வளரும்னு சொன்னேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவருக்கு புரியல. ஏய், மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டா நம்ம கிருபையில நிக்க முடியாதுடா. நம்ம கிருபையில நிக்க முடியாது. மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை நம்ம கிருபை விட்டு தடுமாற பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் தேவ மனிதனாகிய பர்னபா அந்த சபையில கிருபையை கண்டார். கிருபையை கண்ட உடனே சந்தோஷப்பட்டார். உடனே கிருபை இருக்குன்னு போல கிருபை உள்ளவனுக்கு போதித்தார், நின்னுக்க, கிருபையில நின்னுக்க, சபையில நின்னுக்க. என்ன அவருக்கு தெரியும், கிருபை பெற்றவனை தகர்க்கும்படி, தெரிந்து கொள்ளப்பட்டவனை விழத்தள்ளும்படி, அபிஷேகம் உள்ளவனை விழத்தள்ளும்படி, ஜபிக்கிறவனை விழத்தள்ளும்படி, ஜபிக்கிறவனை விழத்தள்ளும்படி, அமீன், ஒத்து போகிறவனை விழத்தள்ளும்படி, தரிசனம் உள்ளவனை விழத்தள்ளும்படி சத்துரு எத்தனிப்பா. கிருபை பெற்ற சபையை விழத்தள்ளுவதற்கு சத்துரு எத்தனிப்பா. அதுதான் அவர் சொல்லுகிறார், கிருபையில் நிலைத்திருக்கும்படி அவர் நிர்ணயமாய் பற்றி சொன்னார். அல்லேலூயா. எல்லாரும் சொன்னீங்க, கர்த்தர் என் குடும்பத்தில் கிருபையை வச்சிருக்கிறார். கிருபை வச்சிருக்கிற பிள்ளை வேற எந்த காரியத்திலும் கவலைப்படப்படாது. கிருபை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு முட்டு பின்னில்லைன்னு அழுதுட்டு நடந்தேன்னா அது பொய். நீ பொய் என்னும் பொய்க்கு பெரியப்பாவுமாய் இருக்கிற. ஆமா, அப்படித்தான் சொல்லணும். அது ஏன் வார்த்தை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரியா, அவன் கிருபை இருக்கிறவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். அவனுடைய ஒரே சந்தோஷம், கர்த்தர் கிருபை என் மேல இருக்கு, கர்த்தர் நடத்துவான். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை. இந்த உலகத்தில் ஒரு பெரிய மனிதனா நிக்கிறத விட எங்கேயாவது ஒரு ஓரத்தில் கிருபை உள்ள ஒரு மனிதனாய் வாழ்வது, அமீன், பெரிய மனிதனாய் உலகத்தை ஆள்வதை விட எங்கேயோ ஒரு மூலையில் கிருபை உள்ள மனிதனாய் வாழ்வது சிறந்தது. உலகத்தை ஆளுவதை விட கிருபை உள்ளவனாய் வாழ்வது சிறந்தது. எத்தனை பேர் ஆமீன் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நிலைத்திருக்க பத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நின்று கிடணும். என்ன சொல்லுங்க, நின்று கிடணும். சரியா, ஆண்டவர் உதவி செய்வார். அல்லேலூயா. நான் இந்த பகுதியில் நான்லாம் இது என்னை கத்தர் கற்றுக் கொடுத்த பாடங்கள், என் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதனால தான் எது வந்தாலும் வருத்தப்பட மாட்டேன், எது வந்தாலும் அதுலேயும் சந்தோஷப்பட மாட்டேன், எது போனாலும் அதுலேயும் துக்கப்படுமாட்டேன். வந்ததில் சந்தோஷப்பட்டதும் இல்லை, போனதில் துக்கப்பட்டதும் இல்லை, ஒன்றே ஒன்றில் மனரம்யமாக இருக்கேன். ஆமென். என் அப்பனின் கிருபை என் மேல் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை திருமணத்திற்காக யோசிக்கும் பொழுது செல்வங்கள் முன்ன நிற்கும். ஆனால் நல்ல ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்வான் தெரியுமா, அங்கே பாஸ்டர்கிட்ட விசாரிப்பான், பாஸ்டர் இந்த பிள்ளை கிருபை பெற்ற பிள்ளையா, இந்த பிள்ளை மேலே தேவ கிருபை இருக்கா, உடுத்த துணியோடு அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போ, அவள் உனக்கு கிரீடமாக இருப்பாள். இந்த பையனுக்கு வீடு இருக்கா, சொத்து இருக்கா, சுகம் இருக்கா, தேவ கிருபை பெற்ற பையனா, அவனை உடுத்திருக்கிற துணியோட வாழ்க்கைப்படு, ஆண்டவர் அவனை வாழ வைப்பார். அவன் நடுத்தருவில் நின்றாலும் அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். ஏன் தெரியுமா, அவன் சிரசில் தேவ கிருபை இருக்கும். அதனால தான் சொல்லுவேன், இந்த கூடாரத்தில் வளர்க்கிற என் பிள்ளைகள் செல்வந்தர்களா இருக்கக்கூடாது, கிருபை உள்ளவனா இருக்கணும். இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற தலைமுறை, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தெய்வ ஜனம், கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. இந்த சத்தம் அநேகர் உயிர்ப்பிக்குதுன்னு எனக்கு தெரியும். சொத்து சொத்துன்னு ஓடின பலரும் கிருபை இழந்து நிற்கிறாங்க, பதவி பதவின்னு ஓடுற பலரும் கிருபை இழந்து நிற்கிறாங்க, அந்தஸ்து அந்தஸ்துன்னு ஓடின பலரும் கிருபை இழந்து நிற்கிறாங்க. ஆனா பர்னபாவுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், தேவ கிருபை, தேவ கிருபை. ஆமீன்.

யோவான் 6:63 சொல்லுகிறது, வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையின் நிறைவேறுதலை பாடலாக பாடி இந்த புதிய வருஷத்தை கொண்டாடுவோமா? Here we go.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம்.
2: ஆகையால் நீங்கள் இழைப்படைந்தவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3. மவுண்ட் வாஷிங்டனின் உச்சியில் இருந்த ஒரு இடத்தை நோக்கி இளம் பெண் ஒருத்தி மலையேறி கொண்டிருந்தாள். அந்த இடத்தை நெருங்குவதற்கு சற்று முன்பு மிகவும் சோர்ந்து போனாள். நம்பிக்கையை முற்றிலும் இழந்து விட்டாள். அது மிக வேகமாக காற்று வீசும் பகுதி என்பதால் காற்றினால் அவள் மிகவும் பாதிக்கப்பட்டாள். தான் சேர வேண்டிய இடம் கல்லறி தூரத்தில் தான் இருக்கிறது என்று அறியாமல் கடைசி நேரத்தில் நம்பிக்கை இழந்து போனாள். நம்பிக்கை இழந்ததால் அதற்கு மேல் ஒரு அடி கூட அவளுக்கு எடுத்து வைக்க முடியவில்லை. பாதையும் தெரியவில்லை. தன் பொருட்களை அதே இடத்தில் போட்டுவிட்டு மரித்து போனாள். தான் போக வேண்டிய இடம் மிக அருகில்தான் இருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை அவள் தன் பலனையெல்லாம் ஒன்று திரட்டி அந்த மீதமுள்ள தூரத்தையும் கடந்திருப்பாள். ஆனால் சற்று தூரத்தில் தான் தான் அடைய வேண்டிய இளைப்பாறும் ஸ்தலம் இருக்கிறது என்று அவளுக்கு தெரியாததால் நம்பிக்கை இழந்து போனாள், மரித்தும் போனாள். ஆம் பிரியமானவர்களே, இதைப் போலவே நாமும் பல சமயங்களில் ஆசீர்வாதத்திற்கு மிக அருகில் நெருங்கியும் அதை அடைவதற்கு முன்பு சோர்ந்து போய்விடுகிறோம். சிலர் வாழ்க்கையில் விரும்பியது நடக்காததால் தங்கள் வாழ்க்கையே மாய்த்து விடுகின்றனர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானான் தேசத்தை வாக்கு பண்ணி இருந்தார். ஆகவே அவர்கள் கானானை நோக்கி வனாந்தரத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும் முன்பு பல காரணங்களால் ஆத்துமாக்களில் சோர்ந்து போனார்கள், நம்பிக்கை இழந்தார்கள், மோசேயிடம் முறுமுறுத்தார்கள். ஆகவே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் நாட்டை அடைவதற்குள் வனாந்திரத்திலேயே மாறித்து போனார்கள். நம்பிக்கை இழக்காத யோசுவாவும் காலேபும் மாத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அடைந்தார்கள். பல சோதனைகளும் கஷ்டங்களும் அவர்களுக்கும் வந்தது. ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். அவர் அதை எப்படியும் நிறைவேற்றுவார் என்று அவர்கள் விசுவாசித்ததால் அவர்கள் இருவரும் நம்பிக்கை இழக்கவில்லை. ஆம், இவர்களைப் போல நாமும் வாக்குத்தத்தங்களில் சந்தேகப்படாமல் அவைகளை பிடித்து கொண்டால் நம்முடைய இலக்கை நாம் எளிதில் அடைய முடியும். ஆகவே நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். கண்காணும் தூரத்தில்தான் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவன் சீக்கிரத்தில் அதை உங்களுக்கு நேரிட பண்ணுவார். ஆகவே ஆத்துமாக்களில் இழைப்படைந்து சோர்ந்து போக வேண்டாம்.

0: ஜோர்தானை கடக்க என்ற தலைப்பில் சகோதரன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் இரண்டு.
1: என்னுடைய தம்பிமாரை வச்சுக்கிட்டே சொல்றேன், வீடியோ எடுக்கிற தம்பிமாரெல்லாம் என் கூட அங்கே பீகாரில் இருக்கிறவங்க, அவங்கள கேட்டு பாருங்க, அவங்கள வச்சுட்டு சொல்றேன். போன நவம்பருக்கு முந்தின நவம்பர் ஜபல்பூர்னு ஒரு இடத்துக்கு நான் பிரசங்கம் பண்ண போனோம். பாம்பேயில் கூட்டத்தை முடிச்சுட்டு உடனடியாக நான் ஜபல்பூருக்கு வந்து அங்கே ஒரு கன்வென்ஷனில் மூணு நாள் பேசணும். என்னுடைய புஸ்தகங்களை, என்னுடைய கேசட்டெல்லாம், அது ஒரு தீபாவளி ஹாலிடேயாக இருந்ததுனால என்னுடைய பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்குற ரெண்டு டீச்சர்ஸ் ஊழியக்காரர்லாம், ஆனால் ஊழியத்துக்காக நான் கல்வி பணியில் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தர் பயங்கரமான ஹிந்து கன்வெர்டர், பேர சங்கர், இன்னொருத்தர் பேர் தேவா. ரெண்டு பேரும் சொன்னாங்க, அண்ணே நாங்கள் லீவு தானே ஸ்கூலுக்கு, அதனால் நாங்கள் வந்து புஸ்தம் விற்கிறோண்ணே. நான் சொன்னேன், வாங்கப்பா டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க ட்ரெயினில் புக் பண்ணி நல்லா எல்லாத்தையும் எடுத்து தலையில் வச்சுக்கிட்டு ஜபல்பூருக்கு புஸ்தக கடை போட வந்திருந்தாங்க. நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன், என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக இல்லை, என்னை மேன்மைப்படுத்துறதுக்காக இல்லை, என் செய்தியை ஒவ்வொரு நாளும் 110 நாடுகளில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. என்னுடைய தமிழ் செய்தியை, ஹிந்தி செய்தியை 180 நாடில் இருக்கிறவங்க கேட்குறாங்க. நான் அதுக்காக பெரியவன் ஆயிட்டேங்கிறதுக்காக சொல்லலை, எப்படி மனநிலையோடு நீங்களும் நானும் வாழணுங்கிறதுக்கு ஆதாரமான ஒரு காரியத்தை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஊழியக்காரங்களோடு கூட பேசுகிறேன். இப்போ மூணு நாள் கூட்டம் நல்லா நடந்துச்சு. கடைசி நாளுக்கு அடுத்த நாள் எங்களுக்கு இங்கே ஒரு கூட்டம், டெய்ரியான் சோனில் ஒரு செமினார் வைத்திருந்தோம், அதுக்கு நான் ஓடி வரணும் காலையில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு. அதனால் நான் கூட்டத்தை 10:30 முடித்தேன், 10:30 வரைக்கும் பேசினேன், நின்றுக்கிட்டே சாப்பிட்டேன். அங்கே ஸ்டேஷனுக்கும் அவங்க இருக்கிற இடத்துக்கும் 12 கிலோமீட்டர், வேகமாக ஓடி வந்தேன். எனக்கு 11:40 ட்ரெயின், 11:40 எனக்கு ட்ரெயின், என் தம்பிமாருக்கு 11:45 இன்னொரு ட்ரெயின், அவங்களுக்கு ரிசர்வேஷன் இருந்து எனக்கு ஏசி டிக்கெட் வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் பாம்பே போகும்போது எனக்கு ஹோட்டலில் தங்கி வச்சுருந்தாங்க, அதனால் நான் டவல் கூட எடுத்துகிட்டு போகல. இந்த பாஸ்டர் என்னை அதுக்கு முன்னால் ஒரு தடவை கூப்பிட்டுருக்காரு, 5 வருஷத்துக்கு முன்னால், வீட்டில் நல்லா கவனிச்சுக்கிடுவாங்க, நம்மளை தொடவே விட மாட்டாங்க, அதனால் நான் டவல் கூட எடுத்துகிட்டு போகல. ஓடுற ஜிப்பாயும் எடுத்துகிட்டு போயாச்சு, இந்த வெறும் இந்த ஜிப்பா 3 இருந்துன்னா ஊரே உலகத்தை சுற்றிட்டு வந்துடலாம். அதுதான் இந்த ஜிப்பாவினுடைய மேன்மை. நல்லா கவனிங்க, 3 ஜிப்பா எடுத்துகிட்டு சின்ன பையன் எடுத்துக்கிட்டு நான் பாம்பே போயிட்டு பாம்பேலேருந்து நேராக ஜபல்பூர் வந்திருக்கேன். இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு அவசரமாக வந்தாச்சு, வந்து பார்த்தா என் ட்ரெயின் 3 மணி நேரம் லேட்டு, என் சகோதரர்களுடைய ட்ரெயின் ரைட் டைம். அப்போ நான் நினச்சேன், சரி நமக்கு மீட்டிங் இருக்குது, அதனால் இந்த ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு, இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறதுக்கு அது 3 மணி நேரம் லேட்டு சார் அப்படின்னு அவர் எழுதி கொடுத்து சீல் பண்ணி கொடுத்துட்டாரு. நான் எடுத்தவொடனே என் சகோதரர் சொன்னேன், என்னண்ணே எழுதி கொடுத்தாரு, ஆமாம் அவங்களும் வந்துட்டாங்க, ஆனால் எங்கள் கூட வந்து யாரீங்க நாங்கள். நான் சொன்னேன், எங்களுக்கு ரிசர்வேஷனுக்கு உங்களுக்கு ஏசி டிக்கெட் இருக்கு, நான் ரிசர்வேஷன் இல்லை. நான் சொன்னேன், ஏசி டிக்கெட்டுப்பா, நான் கொஞ்சம் வசதியாக வந்துடுறேன், நாளை காலையில் பிரசங்கம் பண்ணி, இப்போ தான் 10:30 வரைக்கும் பிரசங்கம் பண்ணியிருக்கேன், நாளை காலையில் வந்து பிரசங்கம் பண்ணணும்ப்பா, கொஞ்சம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 7 கம்பார்ட்மெண்ட் தள்ளி அவங்களுக்கு டிக்கெட்டு, அவங்கள அங்கே போய் ஏறுங்கன்னு சொல்லியாச்சு. ட்ரெயின் வந்துச்சு ரைட் டைமுக்கு, அவங்க ஏறிப்பா, நான் ஏறினேன். ஏறின உடனே அங்கே டிடி வைக்கல, அல்சேஷன் டாக் மாதிரி ஒருத்தன். நான் சொன்னேன், கையில் ஏசி டிக்கெட் வச்சுருக்கேன் சார், அந்த ட்ரெயின் லேட்டாக இருந்தாலும் வெளியே போகலாம் அப்படிங்கிறான். சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், இங்கே போ ஜபல்பூரை விட்டாச்சுன்னா அதுக்கு பிறகு 3 மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் எங்கே வெளியே போகிறது. நான் சொன்னேன், சார் வெளியே போக முடியாது, நான் வந்து நான் எங்கேயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கிறேன், வெளியே போகணும்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன், எங்கே போக சொல்கிறீங்க சார். ஏன்னா அந்த அங்கே ஒரு கார்னரில் ஒரு இடம் இருக்குதுன்னுட்டு, எந்த கார்னரில், டாய்லெட்டுக்கு பக்கத்தில். நார்த் இந்தியாவில் ட்ரெயினில் தண்ணி இருந்தாலே சரியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, தண்ணி இல்லாமல் அது அங்கே இங்கேருந்தோ வருது, பாம்பேலேருந்து வந்து அந்த ட்ரெயின், பாம்பேலேருந்து வர்ற ட்ரெயினில் பாம்பேலேருந்து ஜபல்பூர் வரைக்கும் தண்ணி இல்லாமல் 2 டாய்லெட் இருந்தால் அது என்ன ஸ்மெல் அடிக்கணும்னு உங்களுக்கு தெரியும், பயங்கர நாத்தம். எனக்கு அவன் காட்டின இடம் ஒரு ஓரம், வேறு வழி இல்லை, கொண்டு போன சின்ன பையை போட்டு அந்த பை மேலே உட்காந்துருக்கேன். இப்போ கதவில் ரப்பர் பீடிங் கொடுத்துருப்பாங்கள்ல காற்று உள்ளே வரக்கூடாதுன்ட்டு, அது இல்லை, நம்ம ஊர் டிபார்ட்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சர்ன்னு காத்தடிக்கு ராத்திரி மின் நைட்டில் ட்ரெயின் போகுது, ஜபல்பூர்லேருந்து ட்ராவல் பண்ணவங்களுக்கு தெரியும், பயங்கரமான குளிர் காற்று நேர நெஞ்சில் அடிக்குது. என்கிட்ட டவல் தானும் இல்லை மூடுறதுக்கு, ஜிப்பாவை எடுத்து மூட முடியாது. அதனால் நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் அந்த அட்டண்டட்டை நான் சொன்னேன், ஒரு ஷீட்டு கொடுப்பா, நீ ஒன்றும் இடம்லாம் தர வேண்டாலும் ஷீட் கொடு. அவன் என்ன ஒரு பெங்காலி, அப்படி பார்த்தான், நீ எப்படி உள்ளே ஏறினங்கிற மாதிரி இருந்தது. அடுத்த பக்கம் திரும்பி அவன் தூங்கிட்டான். இப்போ எனக்கோ அரை மணி நேரத்தில் எனக்கு வீசிங் வந்துட்டு இழுக்குது, கீங் கீங் கீங் கீன்ட்டு பூனைக்குட்டி போட்ட மாதிரி இழுக்குது வீசிங். நாளை காலையில் பிரசங்கம் வேறு பண்ணணும். நல்லா கவனிங்க, நான் அந்த ட்ரெயின் இன்டர் கனெக்டட் ட்ரெயின், நான் ஏறி இறங்கி அந்த தாண்டி தாண்டி போய் என் சகோதரரை நான் தட்டி அவங்கள கீழே படுக்க வச்சுட்டு நான் படுத்திருக்க முடியும். ஏன்னா நான் ஒரு டைரக்டர், நான் ஒரு ஸ்தாபகர், நான் பெரிய ஆள், நான் நடத்துகிற ஸ்கூலில் அவங்க வேலை பார்க்குறாங்க. கீழே படுங்கன்னா என் தம்பி மாதிரி சந்தோஷமாக படுத்துப்பாங்க, அண்ணனுக்கு உதவி செஞ்சுட்டேன்ட்டு. பட் ஐ டோன்ட் டூ இட், என்னை செய்யலையா? எதுக்கு தெரியுமா? ஜனங்களின் நிமித்தம் தான் என்னைய தலைவனை வச்சிருக்கிறாரு. ஜனங்களின் நிமித்தம் தான் என்னைய தலைவன் ஆக்குறாரு. என் நிமித்தம் அவங்கள எனக்கு வேலைக்காரனாக கொடுக்கலையா? அவர்களுக்கு ஊழியம் செய்ய தான் என் ஊழியக்காரனாக்குனாரு. அவடத்தில் ஊழியம் கொள்வதற்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த குளிரில் குட்டு குட்டு குட்டு குட்டு குட்டுன்னு நடுங்கி காலையில் மொகல்சரா ஸ்டேஷனில் வந்து இறங்கும்போது அவங்களும் வந்தாங்க. என்னண்ணே என்னண்ணே இப்படி இழுக்குது இழுக்குது? நஞ்சனே தம்பி, அவன் உள்ளே ஏற்ற மாட்டேன்ட்டாப்பா, வாசல் படியிலே உட்காந்துட்டு ட்ராவல் பண்ண வேண்டியதாகி போச்சுப்பா. அண்ணன் வந்திருக்கலாம், அங்கே எங்களையும் படுக்க விட மாட்டேன்ட்டானுங்க, ஆனாலும் நாங்கள் எப்படியாவது எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், உங்களை படுக்க வச்சுருப்பானே. நீங்கள் நினைக்கலாம் அகஸ்டின் ஜெபக்குமார் பைத்தியம், 2500 ஊழியக்காரங்க என்கிட்ட இருக்கிறாங்க ஐயா, 2500 ஊழியக்காரர்களுக்கு தலைவனாக இருக்கிறேன்னா அவர்களுக்கு ஏதாவது ஊழியம் செய்ய முடியுமான்னு ஓடுறதுனால தான் ஐயா என்னோடு கூட அவர்கள் தக்க வைத்த கூட முடிஞ்சது. அல்லேலூயா. உங்கள் சபையில் அங்கே இருக்கிற யாருடைய சபையில் 2500 விசுவாசியே இருக்க மாட்டீங்க. நான் 2500 ஊழியக்காரங்களை வச்சுருக்கிற ஒரு மனுஷனுடைய மனநிலையை நான் கோடு போட்டு காட்டுகிறது காரணம், நான் ஒன்றை மட்டும் நினச்சேன், தேவன் ஜனங்களை நேசித்ததின் நிமித்தம் என்னை தலைவனாக வைத்திருக்கிறான். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை இந்த உலகம் பார்க்கட்டும், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் பார்க்கட்டும், உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் உனக்கு விரோதமாக பேசுவதற்கு எழும்பி கொண்டிருக்கிறார்களே, உனக்கு தைரியம் வேண்டுமென்றால் இவைகளை நீ முதலாவது சரி செய்து கொள். உன்னுடைய ஃபவுண்டேஷன் நீ சரி செய்து கொள். எந்த ஊரில் நீ சபை நடத்துகிறாயோ, எந்த இடத்துல ஊழியம் செய்கிறாரோ அவர்கள் சொல்லட்டும், இவர் எங்களுக்கு ஊழியம் செய்கிறதுக்கு வந்திருக்கிறார் ஐயா, இவர் எங்களுக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறார், இவர் எங்களுக்கு வேணும்னுட்டு என் ஆட்கள் நன்மை செய்கிறதுக்கு வந்திருக்காங்க. கரங்களை தேடி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? நல்லா கவனிங்க. அநேக நேரங்களில் ஊழியக்காரன்னு சொன்னதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிட்டோம். எப்படி? மினிஸ்டர், மினிஸ்டராகவே மாறிட்டேயா? வேண்டாம், ஊழியக்காரன் பக்கத்தில் வச்சுங்க. நீங்கள் ஊழியக்காரங்கிறத மறந்துடாதீங்க, ஊழியக்காரங்கிறத மறந்துடாதீங்க. நல்லா கவனிங்க. நமக்கு அநேக நேரங்களில் வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை பிரிக்க தெரியாதனால தான் நமக்கு வம்பு. இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு போகும்போது ரெண்டு தடவை, ஒரு தடவை கடலை பிரித்தார், ஒரு தடவை யோர்தானை பிரித்தார். உண்மைதானே? இப்போ கடலை பிரிக்கும் போது என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்களாம் பிரசங்கியார், செங்கடலை தானே முன்னாடி வாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே நல்லா பாடுற ஆட்கள். அல்லேலூயா. செங்கடலை பிரிக்கும்போது மோசே ஓரத்தில் நின்று கோல் நீட்டினா விளந்துட்டு. அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க. இந்த பக்கம் வந்த பிறகு, வனாந்திரத்தில் 40 வருஷம் நடந்த பிறகு, இப்போ யோர்தானை பிரிக்கணும். இப்போ யார் இல்லை? மோசே இல்லை. இப்போ யார்? யோசுவா. மோசேயும் ஒரு விதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். ஏன்னா 1 கொரிந்தியர் 10வது அத்தியாயத்தில் சொல்லி மோசேக்குள்ளாக ஞானஸ்தானம் பட்ட போல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாகன்னு சொல்லியிருக்குது. ஓகே, இங்க யோசுவா என்கிற தலகர்த்தனா ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்துவார்னு பாடுறோம். அதனால யோசுவாவும் இயேசுவுக்கு அடையாளம் தான். ஆனால் யோசுவா கம்ப நீட்டலை. ஹலோ, பக்கத்தில் உங்களை கேளுங்க, பக்கத்தில் கையை பிடிச்சி கேளுங்க, நீங்கள் மோசையின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களா, யோசுவாவின் ஊழியத்தை செய்ய விரும்புகிறீங்களா? என்ன பதில் கிடைச்சது? நிறைய பேருக்கு மோச சூப்பர் ஸ்டார், கையை நீட்டோடனே கோட்டை போட்டோடனே. நிறைய பேர் அன்னைக்கு யாரோ எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தாங்க, ஒரு பாஸ் உடனே துரு துருதுன்னு ஒருத்தர் மேடையில் கூட்டு வச்சுக்கிட்டு, எட்டு பேரை கூட்டு வச்சார். பார், என்கிட்ட இருக்கிறத வீடியோவில் இருக்கிறத தான் காட்டுறேன், உங்கள் ஊரில் நடக்கிற சமாச்சாரத்தை நான் தான் சொல்ல வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. அல்லேலூயா. அவர் மேடையில் கூட்டு வச்சுக்கிட்டாரு, இந்த பார் நான் இங்கே கோடு போடுவேன், இந்த கோட்டில் இதுக்கு தாண்டி இவன் வர முடியாது, பார் எட்டு பேரை கைப்பிடிச்சு எங்கே வாடகைக்கு பிடிச்சார தெரில. உடனே அவங்க வாங்கணுன்னு அதுக்கு பிறகு ஒரு சேரை போட்டுக்கிட்டார், சேரில் உட்காருப்பா நான் உட்கார்ந்துருக்குறேன், என் இடத்தை இவர்கள் யாரும் பிடிக்க முடியாது பார். உடனே எந்திரிச்சுட்டு, பிரதர் நீங்கள் வாங்கன்னு அவர் சேரோட கலந்து விட்டாடான்னு கொடுக்குறாரு. நான் சொன்னேன், மதுராந்தம் பக்கத்தில் திண்டிவனம் பக்கத்தில் போய் கொடியை தூக்கிட்டு வரான, சோப்பு கொடி இல்லை காவி கொடி, அவனை போய் இப்படி பண்ணினேன்னா எனக்கு தெரியும். நீங்கள் மேடையில் நிற்கிற பாஸ்திரங்களை தள்ளி தள்ளி விட்டு, யோ இருவ சும்மாவே உடஞ்சி போய் கிடக்கிறான், இன்னும் நிறைய அப்பா உடைக்கிறேன், அங்கே போய் அடிக்க வரானே அவன்கிட்ட சொல்லு, இந்த கோட்டை தானே நீ உள்ள வாடா பாரலான்னு சொன்னால் தெரியும்னா, நீ உண்மையான மகிமையை கண்டவன் தெரியும், எனக்கு அது தெரிய மாட்டேங்கு, நீ மேடையை போட்டுக்கிட்டு லைட் போட்டுக்கிட்டு கலர் கலர் லைட் வேறு டபக்கு டபக்கு டபக்கு டபக்கிட்டு பார்க்குறவனுக்கு எது உழுது எது காயிற கீழே போட்டு இழுக்கிறானுங்களோ என்னமோ தெரியல. We are duping ourselves. நம்ம சூப்பர் ஸ்டார் மினிஸ்ட்ரியும் மோசே போல காரியத்தையுமே பார்த்துருவோம். கை நீட்டுவேன் ரெண்டா பிழக்கு பாருங்க. இப்போ நான் கேட்க விரும்புகிறேன், நல்லா கவனிங்க, ரெண்டு ஊழியத்தையும் நான் அக்செப்ட் பண்ணுறேன், அதுக்காக மோசை ஊழியத்தை தள்ளிடல, அது பாவிகள் ரட்சிப்புகளை வந்து சத்ருடைய கையிலிருந்து பிரிக்கப்படுகிறதுக்கான ஊழியம், யோசுவாவுடைய ஊழியம் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கான ஊழியம். இப்ப கேளுங்க, இப்ப பிடிச்சு கேளுங்க, இப்ப கேட்டாதான் உங்க நான் பிரசங்கம் பண்ணது மறந்துடும், நீங்க கேட்டது மறக்காது. பக்கத்தில் மூகத்தை பார்த்து கேளுங்க, ஜனங்களை வனாந்தரத்துக்கு கூப்பிடுறீங்களா அல்லது தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு ஆயத்தப்படுத்துறீங்களா? உங்க சபை எதுக்கு ஆயத்தப்படுத்துறீங்க? என்ன சொன்னாங்க? தேசத்தை சுதந்திரிக்குமா? ஒன்று நேர்ந்து நாம் சுதிப்போம், லெப்ட் ரைட் இங்கே போட்டு தேசத்தை சுதந்திரிக்கப்படும். இங்கே ஆண்டவர் சொன்னா நடந்து திரி, ஆனா இவர் தேசத்தை சுதந்திரிக்கன்னு இங்கே லெப்ட் ரைட் போட்டியே முன்னால பாப்பா, ரெண்டு அடியாவது முன்னால வைய, எங்கேயோ தவறு பண்றோம், எங்கேயோ தவறு பண்ணுறோம். அப்போ யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? யோசுவா என்ன செய்தார் தெரியுமா? நாலு ஆசாரியர்களை கூப்பிட்டாரு. யோசுவா யூதா கோத்திரம், இவங்க லேவி கோத்திரம், வேற ஆளை கூப்பிடுறாரு, அம்ம சொந்த குடும்பத்தாரை கூட கூப்பிடல, பக்கத்தில் சொல்லுங்க மாமா மச்சானை கூப்பிடல, வேற ஆளை கூப்பிடுறாரு. சிலருக்கு இடிக்குது, நான் என்ன செய்யறது சார், வசனம் அப்படிதான் சொல்லுது, வேற ஆளை கூப்பிடுறாரு, வேற ஆளை கூப்பிட்டு நாலு பேரையும் பார்த்து சொல்றாரு, உனக்கும் ஜனத்துக்கும் 2000 முழம் அகலம் தூரத்தில் நிற்கணும். சரி, என்ன தலைவர் சொல்லிட்டீரு, சரி நீங்க முன்னால நடக்கணும்டா, சரி யார்தான் பிழக்கும், எப்படி பிழக்கும், நீ தண்ணியில் கால் வச்சா பழக்கம், நான் தான் நிச்சயமாக சொல்லியிருப்பேன், மோசை கிட்ட இருந்த அபிஷேகம் உங்களுக்கு இல்லாதனால எங்களை போட்டு வாங்குறீரான். ஆமாம், கையை நிட்டினாலே அபிஷேகத்தில் தொம்மு தொம்முன்னு விழுந்தான், அவன் அங்கங்கே ஓடிச்சு குதிரை குட்டி மாதிரி இந்த பக்கம் இது செங்கடல் பிரிஞ்சுது, உமக்கு அந்த அபிஷேகம் குறையா இருக்கிறனால எங்களை வச்சே ட்ராமா போடுறீரா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். அப்படி தானே கேட்டிருவோம் இல்லையா? இது தேசத்தை சுதந்திரிக்கிற யோசுவாவின் காலம், நல்லா கவனிங்க, இது தேசத்தை சுதந்திரிக்கிற யோசுவாவின் காலம். நம்ம கையில கொடுக்கப்பட்ட ஜனத்தை தேசத்தை சுதந்திரிப்பதற்கு அழைத்து கொண்டு போவதற்கு தான் தேவன் தம்முடைய ஜனத்தின் மேல அன்பு வைத்திருக்கிறபடினாலே உன்னை ராஜாவாக ஏற்படுத்தினான். இப்ப நாலு பேரை எப்படி பிரதர் கண்டுபிடிக்கிறது தான் பிரச்சனை. நாங்க பெரிய கூட்டத்தில் அடிச்சு கிளப்பிடும், இந்த கூட இந்த இன்னர் சர்க்கிள்னு ஒன்று இருக்குது, இதைத்தான் சரி பண்ண முடியல. ஹலோ, பக்கத்தில் கேளுங்க, உங்கள் சபையில் நாலு பேராவது கிடச்சானா சொல்லுங்க, சொல்லுங்க சொல்லுங்க. நாலு பேராவது கிடச்சானா? அந்த ஆளை வச்சு தான் ஆண்டவர் கிரியை செய்ய போகிறாரு. என் மனைவி, ரெண்டு பிள்ளைகள், என் மச்சான், நாலு பேர் இருக்காங்க, அப்படி சொல்கிறீங்களா? அப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா தேவ வார்த்தையை அப்படியே நம்பி தேவ வார்த்தைக்கு சொந்து நூற்றுக்கு நூறு என்ன நடக்குன்னு தெரியாட்டாலும் கர்த்தர் சொன்னார்ல நாங்க செய்யறோம் சொல்கிற ஒரு நாலு பேரை கண்டுபிடிச்சிருங்க ஐயா. வழி திறக்கும், வழி திறக்கும். நீ போகக்கூடாத இடங்களிலே, இதுவரை சுதந்திரிக்க கூடாத இடங்களிலே உனக்கு வழி திறப்பதற்கு தேவன் ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்கிறார். இங்க நான் வரும்போது போர்டை பார்த்தேன், கருத்து அரங்கு. இதுதான் வேதம் சொல்கிற கருத்து ஐயா. இந்த தேசம் சுரங்க இருக்கிறதுக்கு செங்கடல் தனை நடுவாய் பிரித்த ஆண்டவன் நமக்கு உண்டுங்கிறது உண்மை. ஆனால் அது வனாந்திரத்துக்குள்ள தான் நடத்தும். ஆனால் தேசத்தை சுதந்திரிக்கிற அனுப்புறேன்னா வி நீட் எ டீம். சொல்லுங்க, பக்கத்தில் இருக்க சொல்லுங்க, ஒரு சின்ன கூட்டம் கண்டிப்பாக வேணும். நம்புறவங்க மாத்திரம் அல்ல இல்லையோ சொல்லுங்க. அந்த கூட்டம் எப்படி இருக்கணும்னு தான் காட்டி கொடுக்கறதுக்கு மூணு முக்கியமான காரியத்தை காய்க்கப்படும். மூணு முக்கியமான காரியத்தை காட்டிய போகிறேன். அந்த உட்காந்துருப்பீங்கல்ல, சாப்பாடு இங்கே கிடையாது கிடையாதுன்னு நினைக்கிறேன். சாப்பாடு இல்லைல்ல, சாதாரண பாஸ்டர்ஸ் மீட்டிங்னால பிரியாணி போடுவாங்க, இங்கே போட மாட்டிங்கல்ல. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. மூணு முக்கியமான காரியத்தை வேகமாக சொல்லிட்டு முடிச்சிடறேன். எனக்கு கொஞ்சம் அதிகம் பிரசங்கின்னு பேர், பேச ஆரம்பித்தா ரெண்டு மணி நேரம் அப்படியே போயிட்டே இருக்குது. அது என்னுடைய பழக்கம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நான் நிக்க நேரத்தில் முடிச்சு உங்களை அனுப்புகிறேன். இந்த சின்ன கூட்டத்தை முதல்ல அடையாளம் கண்டு கொண்டீர்கள் என்றால் அவர்களில் நடக்க வேண்டிய ஒரு சின்ன காரியத்தை நான் சொல்கிறேன். முதலாவது, விசுவாசமும் கீழ்ப்படிதலும் உடையவர்கள். ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிக்கலாம், யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை கொஞ்சம் திருப்புங்கள், வாசிக்கலாம். நான்காவது வசனம்,
2: உங்களுக்கும்
1: உங்களுக்கும்
2: அதற்கும் இடையிலே,
1: அதற்கும் இடையிலே
2: 2000 முழம் தூரமான
1: இடம் இருக்க வேண்டும்.
2: நீங்கள் நடக்க வேண்டிய வழியை,
1: நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு
2: அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக,
1: அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக.
2: இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும்,
1: இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும்
2: இந்த வழியாய் நடந்து போகவில்லை,
1: இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி
2: கட்டளையிட்டார்கள்.
1: நல்ல கவனிங்க, இந்த வழியில் இதுக்கு முன்னால் நடக்கவே இல்லை. யோர்தான் கரை பிறண்டு ஓடிக்கிட்டு இருக்குது. எங்கே குழி இருக்கும், எங்கே சின்ன கல் இருக்கும், எங்கே தட்டி உழுவான்னு தெரியாது. இங்கே இருக்கிறது உடன்பிடிக்க பெட்டி, இது பயங்கரமான பெட்டி. கொஞ்சம் அசைஞ்சாலும் ஆள் அவுட் ஆகிறதுக்கான ஒரு பெட்டி. அசைஞ்சதுன்னு ஒருத்தன் கையை நீட்டினா அவுட்டு. அவ்வளோ பயங்கரமான பெட்டியை சுமந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே போகும்போது குழி இருக்கிறது தெரியாது, குண்டு இருக்கிறது தெரியாது, பாசி இருக்கிறது தெரியாது. யாரும் கடந்து போகாத வழியில் ஆண்டவர் நடத்துகிறாரு. யோசுவா சொல்கிறான், யோ நீங்கள் போய் நாள் முன்னால் தண்ணியை வச்சோடனே பிளக்கும், அதுக்கு ஒரு போங்க. எனக்கு இன்றைக்கு வரைக்கும் ஞாபகம் இருக்குது, மீனம்பாக்கத்தில் ஜெயராமன் ஒரு தம்பி ஞானஸ்தானம் எடுத்தான். இப்போ ஏர்ஃபோர்ஸில் இருக்கான், இவ்வளோ உயரம், இவ்வளோ நல்ல ஆள், உயரமான ஆள். அவருக்கு பாஸ்டர் ஒருத்தரை கூட்டிகிட்டு போயிருந்தோம், குள்ளமான ஆள், ஞானஸ்தானம் கொடுக்கறதுக்கு. அப்போ இங்கெல்லாம் தண்ணி இல்லைன்னுட்டு மீனம்பாக்கத்தில் ஏர்போர்ட்டுக்கு எழுத்தால் இருந்த அந்த கல் குவாரியில் தான் தண்ணி கிடந்தது. அதனால் அங்கே கொண்டு போகலான்னு கொண்டு போயாச்சு. நாங்கள் ஒரு 10 வாலிபர்கள் சேர்ந்து ஜெயராமையும் கூட்டிகிட்டு கொண்டு போய், பயங்கரமான வைராக்கியமான இந்து குடும்பத்திலேருந்து வந்தேன், கிறிஸ்தவனான அவனை ரெண்டாக கிழிச்சிருவேன் அவங்க அப்பா சொல்லியிருந்தார். ஆனாலும் நாங்கள் போய் அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறதுன்னு கூட்டிகிட்டு போயிருந்தோம். நாங்கள் 10 பேர் நின்று சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குதுன்னு பாடிக்கிட்டு இருக்கோம். பாஸ்டர் முதல்ல இறங்கினார், இவ்வளோ தண்ணி இருந்துச்சு. ஜெயராம் இறங்கினா அவன் இவ்வளோ உயரம். இப்போ பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுக்க போன பிறகு ஞான பாஸ்டரை காணும். ஏன்னா அவர் நின்ன கல் உருண்டு கீழே போயிடுச்சு, பாஸ்டரும் உள்ளே போயிட்டாரு. இப்போ பாஸ்டரை காணணும்னா எங்களுக்கு ஒருவேளை நீந்தி குளிக்கிறதுக்கு ஆசை வந்துட்டு போல, நீச்சல் அடிக்க போயிட்டான்னு நாங்கள் நினச்சிடுவோம். எங்களுக்கு தெரியாதவருக்கு நீச்சல் தெரியாதுன்னு அவர் ஒரு நேரம் மேலே வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ரெண்டு பேர் உளுந்து நீச்சல் தெரிஞ்சவங்க உளுந்து தலையை பிடிச்சி இழுத்து கொண்டு போட்டோம். அடுத்த தடவை அந்தமானுக்கு அதே பாஸ்டர் போகும்போது அங்கே ரெண்டு முஸ்லீம்கள் 5 இந்துக்கள் ஞானஸ்நானத்துக்கு ஒப்புடுத்தாங்க. இப்போ பாஸ்டர் கடலில் அவர் சொன்னார், ஒருத்தன் குச்சை தூக்கிட்டு முன்னால் போனா பின்னால் வரேன், உழுவனா இல்லையான்ட்டு இறங்குவனான்ட்டார். அவ்வளோ விசுவாசத்தை குறித்து பேசுகிறவர். அவர் பேச்சு மூச்சுமே விசுவாசமாக தான் இருக்கும். ஆனால் கடலில் முன்னால் ஒருத்தன் கம்பு வச்சுட்டு போ, எவ்வளோ தண்ணி இருக்குன்னு நான் பார்த்துட்டு குழி இல்லைன்னா வர்றேங்கிறாரு. ஹலோ, போகாத வழியில் போகணுமா? மேலே உடன்படிக்கை பெட்டி இருக்கணுமா? ஆனால் அங்கே அங்கே இதுவரைக்கும் நடக்காத பூமியில் வெறுமன கத்தரின் நார்த்தையை நம்பி மாத்திரம் போகணும். கரங்களை தேட்டி ஆண்டவர் மயப்படுத்துங்க. எங்களுக்கு பேர் வராட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது போல் எங்களுக்கு ஒரு பாக்கியம் இல்லை என்று சொல்கிற ஜனங்களை நீங்கள் உருவாக்கியிருக்கிறீங்களா? எங்களுக்கு பேர் வராவிட்டாலும் பரவாயில்ல, எங்களை யாரும் நினைக்காவிட்டாலும் பரவாயில்லை, எங்களை மறந்து போனாலும் பரவாயில்லை, நாங்கள் ஜனத்தின் மேல தேவன் அன்பு வைத்திருக்கிறபடினால அலைந்து திரிந்து சாபத்துக்குள்ளாகி பசியிலும் வெறுமையிலும் நடக்கிற ஜனத்தை முழுமைக்கு பூரணத்திற்கு நடத்துவதற்கு நான் என் பேரை பெருமைப்படுத்துவதற்காக அல்ல, ஜனத்தை தேவன் நேசிக்கிறபடினால நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்கிற ஒரு சின்ன கூட்டத்தை உருவாக்கியிருக்கீங்களா? ஹலோ ஹலோ. இல்லைன்னா யோசுவா, நீரும் இறங்கும் நாங்கள் இறங்குறோம், நீர் எங்களை தள்ளி விட்டுட்டு முன்னால் பின்னால் அங்கே உளுந்து போனால் நான் ஓடி போயிடலாம்னு பார்க்குறீர்கள அப்படிலாம். வாய் ஏன் அன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை நாங்கள் உருவாக்க முடியாமல் தவிக்கிறோம் என்றுகிற கேள்வி உங்களை தட்டி எழுப்பலாம். ஏன் என் கைகளில் இருக்கிற ஜனங்களை நான் இப்படிப்பட்ட விசுவாச வீரர்களாக பூரணமாக கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கீழ்ப்படுகிறவர்களாக ஜனத்துக்காக தங்களுக்கு பேர் வேண்டாம் என்று சொல்கிற ஒரு கூட்டத்தை தேட விரும்புகிறேன். பீகாருக்கு வந்து பாருங்கள். இங்கே இருக்கிற அருமையான சுந்தர அங்கிள் ஆண்டி பலமுறை கனடாவில் இருக்காங்க, தஞ்சாவூர்காரங்க, ஆனால் பலமுறை வந்திருக்காங்க. பாஸ்டர் ஆசீர்வாதம் இருக்கிறாரு. தம்பி ரூபன் இருக்கிறாரு. இங்கே ஒரு சிலர் உண்டு. பெரிய பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் ஒரு ஆடிட்டோரியம் கட்டியிருக்கோம். வட இந்தியாவில் அவ்வளோ பெரிய ஆடிட்டோரியம் இல்லை, 7000 பேர் தாராளம் உட்கார்ற மாதிரி பெரிய ஆடிட்டோரியம். மேலே சிமெண்ட் போட்டு ஆர்சிசி போட்டது. யார்கிட்டையும் காது காசு கேட்கல. கர்த்தர் அதை பெரிய அற்புதமாக கட்டி தந்தார். வெளிநாட்டு பணத்தில் அல்ல, நல்லா கவனிங்க. ஆனால் அங்கே வந்து யார் திறந்தா, யார் தலைவர், யார் செயலாளர், யார் அவர், யார் கல் தேடினீங்கன்னா கிடைக்காது. நாங்கள் கல்லறைக்கே கல் வைக்காத ஆட்கள். 3000 ஐசிஎஸ்சி என்கிற இந்தியாவிலேயே உயர்ந்த கல்வி என்று சொல்லக்கூடிய ஐசிஎஸ்சி ஸ்கூல், 3000 பிள்ளைகளை படிப்பிக்கிற ரெண்டு, ஒன்று யூபியிலையும் ஒன்று பீகார்லையும் இருக்குது. 3100 பிள்ளைங்க எங்கள் ஸ்கூலில் இருக்காங்க. எல்லா கிளாஸ்லையும் வீடியோ கேமராவோடு கூடிய டச் ஸ்க்ரீன் போட்டு ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரிய பிள்ளை எல்லா கிளாஸ்லையும் இருக்குது. முழு ஈஸ்டர்ன் இந்தியாவில் எந்த பள்ளிக்கூடத்துலையும் இல்லை. அப்படிப்பட்ட பெரிய பள்ளிக்கூடத்தை கேட்ட கத்திர உதவி செய்தார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கல் தேடினீங்கன்னா தெரியாது, யார் செக்ரட்டரி, யார் ஃபவுண்டர் தெரியாது. பெரிய ஆஃபீஸை உண்டாக்க கத்திர உதவி செய்தார். யாரையா தெரியாது. நீங்கள் கேட்பீங்க, ஐயா நீங்கள் செத்து போயிட்டீங்கன்னா? போயிட்டு போகிறேன், போயிட்டு போகிறீங்க, போயிட்டு போகிறேன். என் சொந்த பிள்ளைகளை அடக்கம் பண்ணியிருக்கிறேன். ஒரு கல் கிடையாது. என் பிள்ளை எதுக்குன்னு கேட்பீங்க, எதுக்கு கேட்பீங்க? எனக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியுயா, என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படுறதாயா எனக்கு நோக்கம், ஜனம் தேசத்தை சுதந்திரிக்கணும், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும்யா. எங்களுக்கு மகிமை தேடுறதுக்கு நாங்கள் எந்த நாளிலும் விரும்பக்கூடாது, என் பிள்ளைகளும் விரும்பக்கூடாதுங்கிறதுனால நான் இன்னைக்கு இருக்கிற வீட்டுக்கு வாடகை கொடுக்குறேன். வாடகை வீட்டில் இல்லை, என்னைக்கு ஒன்று தான் கத்தர் கேட்டார், கிருபை கொடுத்தாரு, நான் வாடகை கொடுக்குறத என்னுடைய தம்பி மாட்டை கேளுங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு கொடுக்கறத கொடுங்க. எதுக்குன்னு கேட்பீங்க, என்னையும் அவனுக்கு பைத்தியமா, வெளிநாட்டுக்கு போனால் ஒரு டாலரையும் தொட்டதே இல்லை, என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தையும் தொட்டதே இல்லை, தேவன் அறிவார். நீங்கள் கேட்பீங்க, என்னையும் இப்படி வாழ்கிறேன். இந்தியாவில் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு எனக்கு கொடுக்குற காணிக்கையில் தான் என் குடும்பத்தை ஓட்டுறேன். ஏன்னா நான் ஜெனரல் செக்ரட்டரிங்கனால என் ஸ்தாபனம் எனக்கு காசு கொடுக்கூடாது. நானும் ஒரு சபைக்கு போதகனாக இருக்கிறேன், 1500 பேர் இருக்காங்க என் சபையில், ஆனால் அந்த காணிக்கை எவ்வளோன்னு எனக்கு தெரியாதுயா. விசுவாசமும் கீழ்ப்படுதலும் கூடவே இருந்து ஜனங்கள் அழிகிறார்களே, ஜனங்கள் அலைந்து திரிகிறார்களே, ஜனங்கள் வேதனைப்படுகிறார்களே, எப்படியாயிலும் சுதந்திரத்துக்கு போகணும்னா எனக்கு பேர் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கீழ்ப்படுகிறதுக்கு ஆயத்தம் என்கிற ஒரு சின்ன கூட்டத்தை நீங்கள் உருவாக்க முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு இவரே கீழ்ப்படுகிறதில்ல நம்மளை கீழ்ப்படிய சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருக்கலாம். இவரே விசுவாசிக்கிறதில்ல நம்மளை விசுவாசிக்க சொல்கிறாரு. ஆமாம், நான் டிவியில் சில நேரம் தமிழ்நாட்டில் நடக்கிற ஊழியத்தை பார்ப்பேன், கத்து பெரிய காரியங்களை செய்கிறவர், செங்கடல அப்படி சொன்னால் நான் பிறந்துடும், ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் கடன் இருக்குது அனுப்பி வைங்க. அடே உனக்கு ஏன் பிளக்க மாட்டேங்குதா, எங்களுக்கு செங்கடலை பிளக்கணுன்ட்டு டிவியிலேருந்து பிரசங்கம் பண்ணல, உனக்கு ஏன்டா பிளக்க மாட்டேங்குது, கொஞ்சம் காசு அனுப்புங்க. ஐந்தப்பர் உங்களுக்கு தெரியுது ஆமர, அதுக்கு பேர் அஞ்சப்பர் ஹோட்டல். ஏன் இந்த விசுவாசத்தை பார்க்குறான் கூட இருக்கிறவன், இவருக்கே விசுவாசம் இல்லை, இவர் அஞ்சப்பம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, நம்மளை போய் அதை விசுவாசி இதை விசுவாசி நான் எப்படி ஐயா விசுவாசிப்பா. பக்கத்தில் சொல்லுங்க, வாழ்ந்து காட்டுங்க, வாழ்ந்து காட்டுங்க. நீங்கள் கீழ்ப்படுகிறவங்களுக்கு மற்றவங்க தெரியட்டும், நீங்கள் விசுவாசிக்கிறீங்கன்னு உங்கள் கூட இருக்கவங்க தெரியட்டும், ஒரு கூட்டம் எழும்பிடும். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை வேத்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. Today's young people are looking for role model. இன்றைய ஜனம் இன்றைக்கு ரோல் மாடலை தேடுது. யார் தெரியுமா நம்ம இளைஞர்கள் என்ன தெரியுமா, எதுக்கு பட்டனை திறந்து போட்டுட்டு அடிக்கடி இப்படி இப்படி தூக்கி விடுறான்னு தெரியுமா, அவன் பார்த்ததெல்லாம் ரஜினிகாந்த் தான். பட்டனை திறந்துட்டு இப்படி போட்டு தூக்கி விடுறாருன்னா தலைவா. அதனால தான் நம்மளை பார்த்து படிக்கல, ஏன்னா நம்ம கிட்ட படிக்கிற மாதிரி அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. Raise people. ஜனக்கூட்டத்தை ஆயத்தப்படுத்த வேண்டாம், ஒரு சின்ன கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்க. விசுவாசிக்க என்ன சொன்னாலும் எனக்கு பேர் வேண்டாம், என் ஜனத்தை ஆசீர்வாதத்துக்குள்ள அனுப்பணும், அதுக்காக நான் இறங்குறதுக்கு ஆயத்தம். புது வழி, யாரும் போகாத வழி, ஆபத்து இருக்குது பரவாயில்ல. உங்க சபையில் உண்டா அப்படிப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்கள் உண்டா? அப்படி நீங்கள் எழுப்புறதுக்கு தவறது வரைக்கும் இந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அப்படிப்பட்டவள் நீங்களை உருவாக்குறது வரைக்கும் பவுலை கேட்டால் சொல்லுவான், கிறிஸ்து உங்களில் உருவாக மட்டும் கற்ப வேதனைப்படுறேன், கிறிஸ்து உங்களில் உருவாக மட்டும் நான் கற்ப வேதனைப்படுறேன். என் அருமை உடன் ஊழியர்களே, இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்கிற நீங்கள் ஒரு பெரிய தீர்மானத்தோடு கூட போக வேண்டும். அதற்கு தான் சொல்லிக் கொடுங்க, முதலாவது ஜனத்தை தேவன் நேசிக்கிறதுனால தான் என்ன தலைவன் ஆக்கியிருக்கிறார், ஜனத்தை நேசிக்கிறதுனால தான் என்னை ஊழியக்காரன் ஆக்கியிருக்கார். இது ஒரு மாறாத காரியம். நான் ஒரு 4 பேரை ஆசீர்வாதத்துள்ள ஜனத்தை நடத்துறதுக்கு வழி திறக்கிற, வழி உண்டாக்குற 4 பேரை ஆயத்தப்படுத்த போகிறேன். அவங்களுக்கு நான் வாழ்ந்து காட்ட போகிறேன். என் காரியத்தை அவங்க கேட்பாங்க, நான் சொல்கிறத அவங்க நம்புவாங்க, என் விசுவாசத்தை அவங்க பிடிச்சிக்கொள்வாங்க, என்னுடைய நடக்கை அவங்க பின்பற்றுவாங்க, என்னுடைய கீழ்ப்படிதல் அவங்க அறிந்திருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னார் அந்த மனுஷன் கீழ்ப்படிவேன் அவருக்கு தெரியணும். என் தம்பி மாட்ட கேளுங்க, அண்ணன் சொன்னார்னா கர்த்தர் சொல்லாமல் சொல்ல மாட்டார், அண்ணன் சொன்னார் நான் கர்த்தர் சொன்னதை செஞ்சு தான் ஆவார். ரா பகலாக நான் கூட கேட்கவங்களை கேட்டு பாருங்க. இன்னும் 2 கோணத்தை காட்டி கொடுத்துறேன். இவர்கள் இளையவியர்கள் சொன்னல, இவங்களுக்கு அந்த பக்கம் என்னன்னு பார்க்கலாம், வாசிக்கலாம். உபாகமம் 18:1 உபாகமம் 18:1 லேவியராய ஆசாரியருக்கும் லேவி கோத்திரார் அனைவருக்கும் இஸ்ரவேல் புத்திரருடன் பங்கும் சுதந்திரமும். கொஞ்சம் ஒரு நிமிஷம் உங்க கண்ணை யார விட்டு பாருங்க, நாலு பேரும் பெட்டியை தூக்கிட்டு எல்லாரும் கடந்து போறது வரைக்கும் நிக்கணுமா? அது ஆண்டவருடைய கட்டளை. எத்தனை மணி நேரம் நின்னாங்கன்னுட்டு வேத பண்டிதர்கள் எழுதி வச்சிருக்காங்க தெரியுமா? 14 மணி நேரம். இன்னைக்கு நான் தஞ்சாவூர்ல இருந்து காரைக்கால்ல இருந்து நான் இங்க வந்தேன், என் கால் வீங்கிட்டு இந்த கூட்டத்துக்கு வரமுனால என் கூட வந்திருக்க சகோதரனை பார்த்து கொஞ்சம் அமிர்தாஞ்சனம் போட்டு தடை விட்டு பார்ப்பதான் நின்று பேச முடியும். எத்தனை மணி நேரம்? 4.5 மணி நேரம். நான் காரைக்கால்ல இருந்து இங்கே வந்தது 4.5 மணி நேரம். 4.5 மணி நேரத்தில் காரில் வந்தேன், காலை உட்கார வச்சு தொங்கப்பட்டு வந்தேன், கால் வீங்கியிருக்கனால அவரை கொஞ்சம் அமிர்தாஞ்சனம் போட்டு தேய்ச்சி விட்டு தான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். 14 மணி நேரம் பொட்டியை தூக்கிட்டு நிற்கணும். ஒன்று, இது சரீரத்தில் பெரிய வேதனை. காணா குறைக்கி முன்னால் போகிறால மற்ற கோத்திரம் செபுலோன் நப்தலி யூதா இசக்கார் இவெல்லாம் போகிறான்ல, இவனுக்கு அங்கே நட்டாத திராட்சை தோட்டம் கட்டாத வீடு அது இதுன்னு அங்கே சுதந்திரம், உனக்கு என்னப்பா கிடைக்கும் சொல்லுங்க? கஷ்டம்தான். தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மலேசியாவுக்கு பெரிய பாஸ்டர் பேர் சொல்ல விரும்பல போய் ஒரு செமினார் நடத்தினார், அங்கேருந்து எனக்கு செய்தி அனுப்புனாங்க. அவர் சொன்னார், முதலாவது உனக்கும் பெஞ்சாதிக்கும் நல்லா சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊழியம் செய். இது கத்தரே சுதந்திரம் இல்லை, இது பணமே சுதந்திரம். ஜனங்களை எவ்வளவு குறக்க முடியுமோ குறந்து மடுவை அறுத்தாது பாலை கறந்துடும். இப்படியா இல்லையா? இன்னைக்கு 4 பேர் வேணையா? அப்படிப்பட்ட ஆட்களை உருவாக்குங்க. எனக்கு ஒன்றும் அந்த பக்கத்தில் இல்லாவிட்டாலும் என் ஜனத்திற்கு ஆசீர்வாதம் பெறுவதற்காக என் உடலையும் என் உயிரையும் என்னுடைய பலத்தையும் என்னுடைய ஜீவனையும் கொடுக்கறதற்கான ஒரு கூட்டத்தை நான் எழுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு போங்க. அந்த கூட்டத்திலிருந்து இந்த கூட்டம் சக்சஸ்ஃபுல் கூட்டம். அல்லேலூயா. தனக்கு பேர் வேண்டான்னுட்டு ஒதுக்கிற ஒரு கூட்டம். ரெண்டாவது, எனக்கு நன்மை கிடைக்க வேண்டாம், எனக்கு கத்தர் பார்த்துக்கிடுவாரு, என்னோடு கூட இருக்கிற இந்த ஜனம் எப்படியாவது ஆசீர்வாதத்துக்குள்ள போகணுங்கிற பெரிய ஆதங்கம் உள்ள ஒரு சின்ன கூட்டம். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 4 பேர் வாங்க பிரதர்ஸ், சின்ன கொஞ்சம் சமீபா 4 பேர் வாங்க. இவர் உயர்ந்த மனிதர், இவர் குட்டையான மனிதர். தேங்க்யூ. இவர் தான் யோசுவான்னு வச்சுக்கிடுவோம், வந்துட்டார் அதனால. யோசுவா சொல்கிறார், கடந்து போங்களா அப்படின்னாரு. சரி போயாச்சு, கால் வச்ச உடனே பிறந்துருண்டா, பிறந்தாச்சு. நடுவில் நில்லு, எல்லாரும் கடந்து போகிறது வரைக்கும் நில்லு. இவர் சொல்லிட்டார். இவர் உயர்ந்தது. நீங்கள் மாட்டு வண்டி நிறையா பார்க்குற ஆடு மதுராந்தகத்தில், ஒரு குட்ட மாடும் ஒரு நெட்ட மாடும் இருந்ததுன்னா எந்த மாட்டுக்கு ரொம்ப வலிக்கும்? எந்த மாட்டுக்கு? ரெண்டு மாட்டுக்குமே வலி. குட்ட மாடு இந்த நெட்ட மாடும். ஆனால் இவருக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 30 லட்சம் கடந்து போகணும். 1-2 இல்லை, 30 லட்சம். நம்ம ஊரில் 1 லட்சம் கடந்து போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகுதுங்கிறான். இவன் வேற சட்டி பானை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான், கோழி குதிரை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறான், அவ்வளோ பேரும் போகணும். இவங்க மனசில் என்ன யோசிக்கிட்டு இருப்பான், உங்களுக்காக நாங்கள் நிற்கிறோம், நீங்கள் தான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறீங்க, நீங்கள் தான் சுதந்திரிக்க போகிறீங்க, நிற்கிறோம் அப்படின்னு இவர் மண்ணால் யோசிக்கும் போது இவர் சொல்கிறார், அண்ணே விட்டுறாத, நான் பிடிச்சிக்கிட்டேன்ப்பா. இவர் சொல்கிறாரு, எவ்வளோ நேரம்டா நிற்கிறது, இவனுகளுக்காக நம்ம நின்று நின்று நமக்கு பேரும் கிடையாது சொத்தும் கிடையாது, இதுக்காக நிற்கணுமா? உடனே இவர் சொல்கிறார், பின்னால்னு சொல்கிறார், விட்டுறாதீங்கண்ணே விட்டுறாதீங்கண்ணே, நீங்களும் நானும் விட்டுட்டேன்னா மேலே இருக்கிற உடன்படிக்க பெட்டி அல்லேலூயா, நம்மளை இணைச்சி வச்சுருக்க பெட்டியை நம்ம தூக்கி பிடிக்காம நம்ம தேசத்துக்கு ஆசீர்வாதம் வராது, நம்ம ஜனங்களுக்கு ஆசீர்வாதம் வராது, நம்முடைய ஜனங்கள் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்குள்ள. அதுக்குள்ளே இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, நான் விட்டுட்டு போகிறேன்ப்பா, இன்னொருத்தரை டேன் போட்டுடலாம், இன்னொருத்தரை போட்டுடலாம். இவர் சொல்கிறார், இல்லைண்ணே கொஞ்சம் பேர் தான் இருக்காண்ணே, கொஞ்சம் பேர் தான் இருக்கேன். ஒருவரை ஒருவர் தாங்கி இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றணும். இவர் சொல்றாரு, நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட், இன்டர்நேஷனல் சர்ச், உயர்ந்த மனுஷன், பெரிய ஸ்தாபனம். இவர் சொல்றாரு, நீ அசம்பிளி, நான் ஐபிசி, நாங்கள் வெள்ளை வெள்ளை போட்டு தான் கம்யூனியன் கொடுப்போம். கலர் சட்டை போட்டால் கம்யூனியன் தரமாட்டோம். காலை கழுவுனா தான் கம்யூனியன் கொடுப்போம். மருந்து சாப்பிட்டா பரலோகத்துக்கு போக மாட்டோன்னு சொல்கிற ஆட்கள் நாங்கள். உன்னை விட நான் பெரிய ஆள், நாங்கள் தான் சுத்தமான பரிசுத்தர்கள். இவர் சொல்றார், நான் பேப்டிஸ்டுங்க, என்னையும் சாத்தீங்க பேப்டிஸ்டுங்க. அவர் சொல்ற, நான் சிஎஸ்ஐங்க, சிஎஸ்ஐ, என்னையும் சாத்தீங்க, பரலோகத்துக்கு எனக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்துரு. அவர் பின்னால் வந்து கட்டிக்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும், இந்த பாரு, நீ கிறிஸ்மஸ் கொண்டாடுற ஆள், நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். இவர் அவர் சொல்றாரு, நாட்களை விசேஷித்துக் கொள்கிற பின்னால் நாட்களை விசேஷித்துக் கொள்கிறவன் தனக்கென்று இல்லை, கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்கிறான், கொள்ளாதவன் தானான். ஓ, அப்படி ஒரு வசனம் இருக்கோ. ஆனா இந்த வார்த்தை இணைச்சதுன்னா ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த வசனம் நம்மளை இணைச்சிட்டுனா, வசனம் என் தோளில் சுமக்கிறதுக்கு என்னென்னா, இந்த ஆள் வளர வேண்டிய அளவாக வளர்ந்துருவான், என்னைய பார்த்தே வளர்ந்துருவான், ஏன்னா நான் வளர்த்தியா இருக்கேன்ல, என் அளவுக்கு அவனும் வளர்ந்துருவான். கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே, அவன் சொல்கிறான், கொஞ்சம் பொறுமையாக இருங்கண்ணே, உங்களுக்கு கிடைச்ச வெளிச்சம் எனக்கு இன்னும் கிடைக்கலண்ணே, கிடச்சிருண்ணே, கிடச்சிரும், ஏன்னா வசனம் படிக்கிறேண்ணே, வசனம் வெளிச்சம்னு சொல்லியிருக்கேன், வசனத்தில் என்ன கிடைச்சிரும். இப்போ நீங்கள் வெள்ளை போட்டிருங்க, நான் அன்றைக்கி புழு போட்டிருந்தேண்ணே, இப்போ வெள்ளை மெல்ல மெல்ல தான் வருது. உடனே இவர் சொல்கிறாரு, உண்மைதான், மருந்து சாப்பிட்டா சரீரம் மறுரூபமாக ஆகுதுன்னு நான் நம்புகிறேன், மருந்து சாப்பிட்டா இயேசு வரும்போது மறுரூபமாகாதுன்னு நம்புகிறேன். ஆனால் 30 லட்சம் ஜனம் இருக்குது, அவங்க தண்ணி போடுறதுக்கு நம்ம ஒன்றா இருப்போம். சத்திரி சிரிச்சுக்கிட்டு நம்மளை பார்த்து, ஒரே சாமியை கும்பிடுற உனக்குள்ள இத்தனை பிரிவு, நாங்கள் 33 கோடியை கும்பிடுறவங்கள ஒரே ஆளாக இருக்கிறோம். 33 கோடி கொண்டாடுறான், ஒன்றா இருக்கிறான், ஒரே தேவனை கும்பிடுறான், 33 கோடியாக இருக்கான். பக்கத்தில் சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நம்மளை மாதிரி முட்டாளுங்க உலகத்திலே இருக்க மாட்டான். கஷ்டமான ஸ்டேட்மெண்ட் இல்லை, கஷ்டமான ஸ்டேட்மெண்ட்டு. சரீரத்தில் பிரிவினை உண்டோ, கிறிஸ்துவின் சரீரத்தில் பிரிவினை உண்டோ? கிறிஸ்துவின் சரீரத்தில் இந்த தேசம் சுதந்திரிக்கப்படணும். ஒன்று செய்வோம், வசனம் நம்ம இணைக்கட்டும், அந்த வெளிச்சத்தில் மற்றவர்கள் நடக்கட்டும். எனக்கல்ல, எனக்கல்ல, அவருக்கு மாத்திரம் மகிமை சேர்க்கிறதுக்கு ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்பிடுவேன். இப்போ இவர் சொல்கிறாரு, இவர் சொல்கிறாரு, எப்பா எப்பா, நீங்கள் உங்களுக்கு காணிக்கலப்பா, ஜனத்துக்கு காணிக்கிறீங்க, ஏன்னா ஜனத்தை தேவன் நேசித்ததுனால தான் உங்களை ராஜாவாக்குறாருப்பா, ஜனத்தை நேசினா உங்களை ஆசாரியராகிறார், ஜனத்தை நேசினா சிநேகத்தினால உங்களை செஞ்சிருக்கிறாரு. நான் சொன்ன வேலை நம்புகிறீர்கள், உங்களுடைய ஆரவார துணி எனக்கு விளங்குகிறது. ஒரு பெரிய ஆபத்து இந்த தேசத்துக்கு கடந்து வருகிறது. இந்த நேரத்தில் நாம் இணைந்து செயல்படுவதற்கு வேற்றுமைகளை மறந்து, பிரிவினை ஆவிகளை தள்ளிவிட்டு ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்திரிப்போம். எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லைன்னு சொல்கிறதுக்கு நான் இனிமே ஒரு சின்ன கூட்டத்தை என் சபையில் போய் ரெடி பண்ணுவேன். எதையும் கொடுக்குற அவங்களுக்கு நான் வாழ்ந்து காண்பிப்பேன் அவங்களுக்கு. அதனால தான் இயேசுவா சொல்றான், நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கு மனசார்ந்த வாங்க, இதுதான் இயேசுவா சொல்ல முடிஞ்சது, நானும் என் வீட்டாருமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம். உங்களுக்கு மனசார்ந்த வாங்கயா. அந்த சவாலை விடுற இடமாக நீங்க மாறிடணும். ஒவ்வொரு சபையிலும் ஒரு சின்ன கூட்டத்தை எழுப்பினா ஒவ்வொரு ஊர்லையும் வழி திறக்கும், புதிய வழிகள் திறக்கும், தேசம் தேவனுடையதாகும். அதை நம்புகிறவங்க மாத்திரம், நீங்கள் உங்களுக்கு நான் பேசுனதில் நம்பிக்கலைன்னா நீங்கள் தாராளமாக உட்காந்துக்கலாம். அகஸ்டின் ஜெபக்குமா இருக்கு, நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு வரல, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுனது உண்மைனா. நான் சபைக்கு போய் யாரெல்லாம் தன்னையே வெறுத்து ஜனத்தை நேசிக்கிற ஆண்டவரை பார்த்ததுனால தன் சரீரத்தையும் தன் சுகத்தையும் இழக்க ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவர்களை நான் எழுப்ப போறேன்னு சொல்ற ஊழியக்காரங்க மாத்திரம் யாரும் கண்ண மூட வேண்டாம். எழுந்து நின்று, ஐயா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, தனியா ஓடி ஓடி கெட்டு போயிட்டோம், நாங்கள் சூப்பர் ஸ்டார் மாதிரி வேலை செஞ்சிட்டோம், இது யோசுவாவின் காலம், நாங்கள் ஒரு சின்ன கூட்டத்தை இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை எழுப்புறதுக்கு எங்களுக்கு இருக்கிற குறைகளை தேவன் மன்னிக்கும்படியாக, ஜனத்துக்காகத்தான் எங்களை ராஜாவாக்கி இருக்கிறாரு, ஜனத்தை தேவன் நேசிக்கிற காரியத்தை பார்த்து நான் திருந்துறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த ஒப்பு கொடுத்தலோடு ரெண்டு கரங்களை உயர்த்தி இந்த பாடலை நம்ம அந்த 24 பாடலாம். தேங்க்யூ.

ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணியவர்கள் விலகி போகலாம்.

செய்த ஆண்டவருக்கு, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையுடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராக இருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அவைகள் ஒன்று மாறி போவதில்லை. அவைகள் எல்லாம் குறித்த காலங்களிலே நிறைவேறும். வார்த்தைகள் நிறைவேறும். ஹல்லேலூயா. எங்கள் மத்திலே உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நீர் விளங்க செய்ததற்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவருடைய ஆளுகை எங்களோடு இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சக நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இப்ப யார கேட்டாலும் ஏஐ ஏஐன்னு சொல்றாங்க. ஏஐனா என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, டெக்னாலஜி மனுஷ அளவு புத்திசாலியா ஆயிட்டுது. மனுஷன் டெக்னாலஜி அளவு புத்தி இல்லாம போயிட்டான். ஏன் இப்படி ஆச்சுது? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? நாம நாலு விஷயத்த விட்டுட்டோம். வாசித்தல், எழுதுதல், கணிதம், கலை. இந்த நாளையும் நாம புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிக்கிறதில்ல, எழுதுறதில்ல, கணக்கு போடுறதில்ல, வரையறதில்ல. இந்த நாளையும் நாம தவறாம பண்ணுனாதான் மூளை வளர்ச்சி அதிகமா இருக்கும். இன்னைக்கும் அமெரிக்காவில சீன மாணவர்களும் இந்திய மாணவர்களும் மற்ற எல்லாரையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா நம்ம பேசிக் எஜுகேஷன்ல இந்த நாளும் இருக்குது. இப்போ நாம அதை விட்டுட்டோம். கணக்கு போடுறதில்ல கால்குலேட்டர் கணக்கு போடுது, வரையறதில்ல, படிக்கிறது முழுசும் மொபைல தான் படிக்கிறோம், எழுதுறது கிடையாது. தினம் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஏதாவது படிங்க, 5 நிமிஷம் ஏதாவது எழுதுங்க, சும்மாவே சில கணக்கு போட்டு பாருங்க, ஏதாவது வரையுங்க. அது அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாம அதை யார்கிட்டையும் காமிக்க போறதில்ல. அதனால எதையாவது மனசுக்கு பிடிச்சத வரையுங்க. 21வது நாள்ல மூளை வளர்ச்சி அதிகமா இருக்கும். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். எதை படிக்க, எதை எழுதி பார்க்கன்னு யோசிக்கிறீங்களா? இருக்கவே இருக்குது பைபிள். ஒவ்வொரு நாளும் 5 வசனம் படிங்க, அதை எழுதி பாருங்க, அதன்படி நடக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம மூளையும் வளரும், உடலும் சந்தோஷமா இருக்கும், ஆன்மாவும் வளம் பெறும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.

1 கொரிந்தியர் 10 அதிகாரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்ஞானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாத படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஷ்டவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருளென்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருளென்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாயிருக்க கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையிலே விற்கப்படுகிற இதையும் வாங்கி புசியுங்கள். மனச்சாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சியின் நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவனின் நிமித்தமும் மனச்சாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள்.
பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனச்சாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனச்சாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றவனுடைய மனச்சாட்சியிலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் ஸ்தூசிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் இரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் ஜூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள்.

நமக்காக பரலோக மேன்மையை துறந்து அடிமையின் கோலம் எடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விருப்புக்கு விடுப்பு, செல்ஃப் டினாயல். வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் 2:11. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரணம் வரை, அதாவது சிலுவையின் மரணம் வரை கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் 3:8. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இழப்பென்று கருதுகிறேன். I count all things loss for the excellence of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have lost all things. சுய வெறுப்பு மலிவல்ல, அது நம்மை கணக்கு பார்க்க சவாலிடும். சுய வெறுப்பினால் அர்ப்பணிப்பு ஆளப்படும். லூக்கா 14:5 இயேசு கிறிஸ்து ஒருவன் கோபுரம் கட்ட மனதாயிருந்தால் உட்கார்ந்திருந்து அதை கட்டி முடிக்க எவ்வளவு செலவாகும் என்று கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதை அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னார். ஒருவன் யுத்தம் பண்ண போவான் என்றால் அந்த யுத்தத்திலே தன்னால் தாக்கு பிடிக்க முடியுமா, போதுமான சபகரணங்கள் இருக்கிறதா என்று அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கணக்கு பார்க்க அழைத்தார். நாம் அற்புதங்களை மட்டுமே நாடினால் பரிதாபமான ஏமாற்றமே நமக்கு மிஞ்ச கிடைக்கும். அற்புதங்களை மட்டுமே அனுபவிப்பது மடமை. உரிமையை துறந்து விடலே சீடனின் முதல் கடமை. நியாயமான உரிமைகளை கூட விட்டு கொடுக்கவே நாம் சில வேளைகளில் அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் இயேசு யோவான் 12:25 இப்படி சொன்னார், ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய காலமாய் அதை காத்துக்கொள்வான் என்று சொன்னார். கொடிய காலங்களின் அடையாள பட்டியல் 2 தீமோத்தேயு 3:1-2 தரப்பட்டுள்ளது. அதிலே தற்பிரியரும் பணப்பிரியரும் முதலாவது இடம் பெறுகின்றனர். ஒரு புயல் நம்மை தாக்கி பணத்தின் மீது உள்ள நம்முடைய பிடிப்பை தளர்த்தி விடுவதை விட இயேசு தாமாகவே ஏழ்மையானது போல நமக்குண்டானவைகளை நாமே வெறுக்க முயல வேண்டும். வெறுமையாக்குதல் ஒரு உயர்ந்த ஆன்மீக பயிற்சி. இயேசு தெரிந்தெடுத்து செய்த அத்தனையிலும் தன்னல மறுப்பு, செல்ஃப் டினையல் காணப்பட்டது. இதோ சில எடுத்துக்காட்டுகள். முதலாவது, வேதத்துவத்தின் பூரண அழகையே துறந்து இயேசு நமக்காய் பாவமானார். தேவத்துவத்தின் பூரண அழகு அவருக்கு இருந்தது, அவர் தாமாகவே அதை துறந்து நமக்காய் பாவமானார். இரண்டாவது, தமது வல்லமையை வெளிக்காட்டுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தாலும் அந்த பகட்டிற்கு, வெளிப்பகட்டிற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். உதாரணம், அங்கே வனாந்திரத்திலே சத்துரு அவருக்கு கொடுத்த சோதனைகளை அவர் மிக சாதாரணமாக மேற்கொண்டார். மூன்றாவது, உண்ணவும் உறங்கவும் நேரமின்றி அவர் ஊழியம் செய்தார். நாலாவது, இறை சித்தத்தை முன்னிறுத்துவதற்காக சொந்த குடும்பத்தையும் தள்ளி வைத்தார். யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய தாயார், தேவ சித்தத்தை செய்கிறவர்களே என்று சொல்லி சுற்றி நின்றவர்களை அவர் சுட்டி காட்டினார். ஐந்தாவது, கர்த்தத்துவத்தின் மேன்மையை கலற்றி வைத்துவிட்டு சீடர்களின் பாதங்களை தாமாகவே முன்வந்து கழுவினார். ஆறு, தமது பாதுகாப்புக்காய்
தூதர் படையை அனுப்பும்படி தந்தையிடம் வேண்ட மறுத்தார். நான் கேட்டால் லேகியோன்களை அனுப்பிவிடுவார், லேகியோன் போன்ற திரளான தூதர் பட்டாளங்களை அனுப்புவார், நான் அதற்காக ஜெபிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஏழாவது, தம்மை பார்த்து பரிதபித்தவர்களை அவரவர்களின் பிள்ளைகளுக்காக அழும்படி அவர் திருப்பிவிட்டார். எட்டாவது, சிலுவையில் துடித்து வேதனை அனுபவிக்கும் போதும் வலி குறைக்கிற பானத்தை குடிக்க மறுத்துவிட்டார். ஒன்பதாவது, பதவி பீடத்தில் இருந்து இறங்கி பலிபீடத்தின் மேல் ஏறி பலியானார். இதைத்தான் தம்மைத்தாமே சுகந்த வாசனையான பலியாக அவர் ஒப்புக் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இதுதான் சுயவெறுப்பு, பிரியமானவர்களே. இதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போமா? நமக்கு இருப்பதெல்லாம் நாம் அனுபவிக்க அல்ல, நாம் சம்பாதிப்பதெல்லாம் நாமே செலவழிக்க அல்ல. உங்களில் யாராகிலும் தனது உடைமைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான் என்றார் இயேசு. இங்கேதான் நமது பிரச்சனை எல்லாம். எதையெல்லாம் முடியாது என்று இயேசு சொன்னாரோ அதைத்தான் முயற்சிக்கிறோம். அன்னை தெரசா இறைவனடி சேர்ந்த போது அவரது உடைமைகள் ஒரு வேதம், ஒரு ஜபமாலை, இரண்டு புடவைகள், ஒரு பெட்டி, அவ்வளவே. என்னிடம் வாருங்கள் என்று இயேசு சொன்னது ஆரம்பம், என்னை பின் செல்லுங்கள் என்பது சீடத்துவம். அருமையான தந்தை எஸ் ஜே பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது.

இந்த பாடலை மனப்பாடம் செய்து எத்தனை முறை வேணாலும் பாடுங்கள். நம்முடைய சுயநலத்தை மறுப்பதற்கு இந்த பாடல் நம்மை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கும். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இழப்பென்று கருதுகிறேன். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய குமாரனை இந்த பூவுலகிற்கு அனுப்பி அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே சுய வெறுப்பு தன்னல மறுப்பு காணப்பட்டதை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு தன்னலம் உள்ளவர்களாய் சுய விருப்பங்களுக்கு சற்று கூட மறுப்பு தெரிவிக்காத மக்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்களும் உம்முடைய சீடர்கள் என்று நாங்கள் சொல்லி தெரிகிறோமே கர்த்தாவே. இத்தலைமுறையின் கிறிஸ்தவர்கள் மீது நீர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தனக்கு உரியவைகளை எல்லாம் ஒருவன் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனா இருக்க மாட்டான் என்று சொன்ன பிறகு அது எப்படி சாத்தியம்? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்கள், தேவையற்ற காரியங்கள், அளவுக்கு மிஞ்சி நாங்கள் வைத்திருக்கிற காரியங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரே கர்த்தாவே, சரியான ஒரு இடத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நாங்கள் நஷ்டம் என்று விட்டுவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் இன்னொரு முறை எங்களை அர்ப்பணித்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன்.

0: சொல்லுங்க. நீர் செய்ய நினைத்தது தடைபடா, எனக்காக யாவையும் எனக்காக யாவையும் செய்யும் தேவனே. மறுபடியும் ஆசை நீங்க செய்ய,
1: நீர் செய்ய நினைத்தது
0: தடைபடா எனக்காக யாவையும்
1: எனக்காக யாவையும் செய்யும்.
0: இப்ப கொஞ்சம் மாற்றி சொல்லுங்க.

0: தேவனே மறுபடியும் சொல்லுங்க, அனைத்தையும் அனைத்தையும்
1: தந்திடும்.
0: சத்தமா சொல்லுங்க,
1: வலக்கரம் என்னை உயர்த்திடும்.

இதுதான் பாட்டு சரணம் பாருங்க, நல்லா கவனிங்க. வறட்சியே இல்லைன்னு சொல்லுது. நீ வறட்சி என்று சோர்ந்து போனாலும் கழுகு கழுகுகளை போல சுமப்பேன்னு சொல்ற ஆண்டவர் அந்த வசனத்தையே வச்சு எழுதுறாங்க பாருங்க.

எந்த இடத்துல வியாதி இருக்கோ, எந்த இடத்துல உங்களுக்கு சுகவீனம் சொல்லி காணப்படுறீங்களோ, அந்த இடத்துல கையை வைத்து பாடு. கர்த்தர் இப்பொழுதே உனக்காக சிலுவையிலேயே அதை முடித்தவர், இன்னைக்கு திருப்பி அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க,

வாழ்க்கையில என் தேவைகளை சந்திக்கிறவர் உம்மை மாத்திர நான் பார்க்கிறேன், உம்முடைய மாத்திர நான் நினைச்சு பார்க்கிறேன். நீங்க மாத்திரம் எனக்கு செய்ய முடியும், உம்முடைய அன்பு மாத்திரம் தான் எனக்கு செய்ய முடியும். நீ நினைத்தால் போதிய வாழ்க்கையில ஏத வேணாலும் செய்ய முடியும். ஆண்டவரே, நீ நினைப்பதற்கும் வேண்டி கொள்வதும் அலைகமான காரியங்களை செய்வேன்னு சொல்லி இருக்கிறேன். என் நினைவுகள் குறைவா இருக்கலாம், ஆனா உங்களுடைய நினைவுகளோ அப்பா எவ்வளவு பெரியது என்பதை நான் அணிந்திருக்கிறேன் என்று சொல்லி கடைசிய கரங்களை மாத்திரம்

நினைத்ததை தடை பண்ண ஒரு மனிதனால் முடியாது. அதே போல எந்த மனிதன் நினைத்து முடியாத காரியத்தை, மனிதரால் கூடாத காரியத்தை என் தெய்வம் முன் நின்று செய்வேன் என்று சொல்லியிருக்கிறேன்.

மாற்று என்று சொன்னவர் அவர் நினைத்தார். நீ நரம்பல வைத்துக்கொள், ஒரு காரியம் உன்னால செய்ய முடியல, உன் பெற்றோர்னால செய்ய முடியல, உன் கணவனால செய்ய முடியல, நீ நினைத்த மருத்துவரால் செய்ய முடியல நினைச்சிருக்கிறியா? கவலைப்படாத, உன்னை படைச்ச இயேசு சொல்லுகிறார், நான் நினைத்தார் உனக்காக ஏதா வேணாலும், ஐயா தண்ணி சொல்லி ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், ஏதா வேணாலும், புது உறுப்புகளை தர முடியும், புது வேலையை தர முடியும், புது உயர்வை தர முடியும், புதிய செல்வாக்கை தர முடியும், புதிய ஆசீர்வாதம் செய்ய முடியும். வேதம் சொல்லுகிறது, இதோ நான் உனக்கு புதிய காரியத்தை தோன்ற செய்வேன். இதோ உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒரு மனிதனும் கூட்ட முடியாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதன் மாத்திரம் செய்ய முடியாதல்ல, அவர் சொல்றதே மனிதன் செய்ய முடியாது, அதனாலதான் நான் செய்யறேன்னு சொல்லியிருக்கிறார். வைத்துக்கள், அவர் செய்து முடிப்பார். செய்து முடிக்கலன்னா நான் சொல்லும், அடிக்கடி அவர் சொன்னதை செய்யும் அளவுன்னு கைவிட மாட்டார். எவ்வளவு சூப்பரான ஆண்டவர் பார்த்தியா, மாற்றாடாதீங்க, அவர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசுவின் வல்லமையிலே நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஆகையால் நீங்கள் இழைப்படைந்தவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3. மவுண்ட் வாஷிங்டனின் உச்சியில் இருந்த ஒரு இடத்தை நோக்கி இளம் பெண் ஒருத்தி மலையேறி கொண்டிருந்தாள். அந்த இடத்தை நெருங்குவதற்கு சற்று முன்பு மிகவும் சோர்ந்து போனாள். நம்பிக்கையை முற்றிலும் இழந்து விட்டாள். அது மிக வேகமாக காற்று வீசும் பகுதி என்பதால் காற்றினால் அவள் மிகவும் பாதிக்கப்பட்டாள். தான் சேர வேண்டிய இடம் கல்லறி தூரத்தில் தான் இருக்கிறது என்று அறியாமல் கடைசி நேரத்தில் நம்பிக்கை இழந்து போனாள். நம்பிக்கை இழந்ததால் அதற்கு மேல் ஒரு அடி கூட அவளுக்கு எடுத்து வைக்க முடியவில்லை. பாதையும் தெரியவில்லை. தன் பொருட்களை அதே இடத்தில் போட்டுவிட்டு மரித்து போனாள். தான் போக வேண்டிய இடம் மிக அருகில்தான் இருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை அவள் தன் பலனையெல்லாம் ஒன்று திரட்டி அந்த மீதமுள்ள தூரத்தையும் கடந்திருப்பாள். ஆனால் சற்று தூரத்தில் தான் தான் அடைய வேண்டிய இளைப்பாறும் ஸ்தலம் இருக்கிறது என்று அவளுக்கு தெரியாததால் நம்பிக்கை இழந்து போனாள், மரித்தும் போனாள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் பல சமயங்களில் ஆசீர்வாதத்திற்கு மிக அருகில் நெருங்கியும் அதை அடைவதற்கு முன்பு சோர்ந்து போய்விடுகிறோம். சிலர் வாழ்க்கையில் விரும்பியது நடக்காததால் தங்கள் வாழ்க்கையே மாய்த்து விடுகின்றனர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானான் தேசத்தை வாக்கு பண்ணி இருந்தார். ஆகவே அவர்கள் கானானை நோக்கி வனாந்தரத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும் முன்பு பல காரணங்களால் ஆத்துமாக்களில் சோர்ந்து போனார்கள், நம்பிக்கை இழந்தார்கள், மோசேயிடம் முறுமுறுத்தார்கள். ஆகவே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் நாட்டை அடைவதற்குள் வனாந்திரத்திலேயே மாறித்து போனார்கள். நம்பிக்கை இழக்காத யோசுவாவும் காலேபும் மாத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அடைந்தார்கள். பல சோதனைகளும் கஷ்டங்களும் அவர்களுக்கும் வந்தது. ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். அவர் அதை எப்படியும் நிறைவேற்றுவார் என்று அவர்கள் விசுவாசித்ததால் அவர்கள் இருவரும் நம்பிக்கை இழக்கவில்லை. ஆம், இவர்களைப் போல நாமும் வாக்குத்தத்தங்களில் சந்தேகப்படாமல் அவைகளை பிடித்து கொண்டால் நம்முடைய இலக்கை நாம் எளிதில் அடைய முடியும். ஆகவே நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். கண்காணும் தூரத்தில்தான் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவன் சீக்கிரத்தில் அதை உங்களுக்கு நேரிட பண்ணுவார். ஆகவே ஆத்துமாக்களில் இழைப்படைந்து சோர்ந்து போக வேண்டாம்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இணைய நாள் தியானத்துக்கு நாம் மத்தேயு 7:13 வசனத்தையும் 14 வசனத்தையும் நாம் எடுத்துக்கொள்வோம்.

7:13 இப்படியாக சொல்கிறது, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அநேகராய் இருக்க போகிறோமா சிலராய் இருக்க போகிறோமா? நாம் எந்த வழியாய் பிரவேசிக்க நம் இருதயத்தை நாம் திசை திருப்ப கொண்டிருக்கிறோம்? இன்றைய நாளிலே நாம் இந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது எனக்கு ஒரு பாடல் தான் ஞாபகத்துக்கு வருகிறது. வழிகள் இரண்டு தான் உண்டு வேத வாக்கின்படி, அகல வழி ஆபத்தாம் குறுகியதே மேலாம். ஆக நீ எவ்வழி செல்வாய், அகல வழியோ குறுகியதுவோ, எதில் நீ செல்லுவாய் என்ற அந்த பாடல் ஆரம்ப நாட்களிலே எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சபைகளிலே. அந்த பாடல் என்னை மிகவும் சிந்திக்க வைத்தது. ரெண்டே வழி தான் இந்த உலகத்தில் இருக்கு, ஒன்று அகல வழி, ஒன்று குறுகிய வழி. அந்த அகல வழி என்னவா, ஆபத்தில் போய் முடியும், ஆபத்தான வழி. குறுகிய வழியே மேலாம், ஆக நீ எவ்வழியே நீ தேர்ந்தெடுப்பாய் என்று அந்த பாடல் மிகவும் அர்த்தம் மிகுந்த பாடலாக இந்த மத்தேயு 7:13-14 இந்த வசனத்தை பேஸ் பண்ணி இதை அடிப்படையாக மையமாய் கொண்ட ஒரு ஏற்றின பாடலாக நான் கருதுகிறேன். உண்மையிலே அந்த பாடல் சிந்திக்கக்கூடிய ஒரு பாடலாக இருக்கிறது. அகல வழி ஆபத்தம் இதான் சொல்கிறார். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதில் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கு உலகமே அந்த கேட்டுக்கு போகிற வாசல் வழியாக, விசாலமாக இருக்கிற வாசல் வழியாக தான் போகிறாங்க. அன்பானில் இன்றைக்கி பாவத்தை தண்ணியை போல பருகி கொண்டு, குடி, விபச்சாரம், லஞ்சம், லாவண்யம், பண ஆசை, இப்படி பெண் ஆசை, இப்படி பிசாசானவன் நம்மளை அகல வழியிலே கொண்டு சென்று மனம் போன போக்கிலே அவர்களையும் கொண்டு போக வைத்து நரகத்திலே கொண்டு போய் விடுகிறான். அதுதான் அகல வழி ஆபத்தாம் குறுகிய வழியும் மேலாம். ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்கிறார். கண்டுபிடிக்கணும் அந்த நெருக்கமான வழி, அதுதான் சிலுவையின் வழி. அன்பானே, சிலுவையின் ஊடாக நாம் போகும்போது அநேக காரியங்களை நாம் தியாகம் பண்ண வேண்டி வருகிறது. அந்த தியாகம் பண்ண வேண்டிய காரியம் என்ன என்றால், நம்முடைய சுயத்தை தியாகம் பண்ண வேண்டும், சிலுவையிலே அறைய வேண்டும். நாம் பணம் போன போக்கிலே போகிற அந்த விசாலமான வழியை நாம் என்ன செய்ய வேண்டும், தியாகம் பண்ண வேண்டும். நாம் இஷ்டத்துக்கு என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. நம்முடைய வாழ்க்கை மிகவும் குறுகிய வழியிலே நாம் செல்லும் பொழுது நிச்சயமாக அது ஆசீர்வாதத்தை தருகிறது, அது நித்திய ஜீவனை நம்மை கொண்டு போய் சேர்க்கிறது. எப்படிப்பட்ட வழியிலே நாம் பிரவேசிக்கப் போகிறோம், எப்படிப்பட்ட வழியை நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். நான் அடிக்கடி ஒரு வாலிபர்களுக்கு ஆலோசனை கொடுப்பது உண்டு. அநேக வாலிபர்கள் என்னிடத்திலே வருவார்கள். அவர்களிடத்தில் நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, பிரசங்கியின் புத்தகம் 11:9 9:10 இப்படியாக சொல்கிறது, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாமிசத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளம் வயதும் வாலிபமும் மாயையே. அன்பாவில்லே, இந்த இளம் வயதும் வாலிபமும் மாயை நோக்கி தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கு. இன்னைக்கு அதுலேயும் மாயைனா கொஞ்ச நஞ்சம் மாயையில்லை. இன்றைக்கி எல்லா காலேஜ் பருவத்திலையும் எல்லா மாணவர்கள் மத்தியிலும் சரி, இன்றைக்கி பெரியவங்க மத்தியிலும் சரி, இன்றைக்கி இந்த செல்ஃபோனும் இன்றைக்கி உலக லெவலில் இன்றைக்கி உலகத்தையே கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டான்னு
உலகத்தில் இருக்கிற எல்லா குப்பைகளையும் நாம் இந்த செல்ஃபோனில் பார்க்கும்படியாக இன்றைக்கு பிசாசு அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய டூல்ஸாக அகல வழியிலே கொண்டு போய் கொண்டிருக்கிறான் மக்களை. நாம் இப்போ எந்த வழியில் நாம் தேர்ந்தெடுக்கும், ஒரு வாலிபனாக இருந்தாலும் சரி, வயோதிபிலாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருக்காக என்ன தியாகம் செய்தோம், எந்த குறுகிய வழியை நாம் தேர்ந்தெடுத்தோம். எல்லாரும் போகிறாங்க, அதனால் நானும் போகிறேன். எல்லாரும் பார்க்குறாங்க, நானும் பார்க்குறேன். எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்கிறேன். எல்லாரும் இப்படியாக இருக்கிறாங்கன்னு நாம் இல்லாமல் ஆண்டவர் காண்பித்த அந்த இடுக்கமான பகுதியில், இடுக்கமான வழியில் நாம் செல்லும்பொழுது, ஆனால்தான் தன் சிலுவையை சுமந்துன்ற, என்னை பின்பற்றாதவன் எனக்கு சீஷனாக இருக்க மாட்டான் என்று ஒரு இடத்துல சொல்கிறார். தன் சிலுவை, நம்மை நாம் வெறுக்க வேண்டும், நம் சுயத்தை வெறுக்க வேண்டும், நம்முடைய ஆசா பாசங்களை வெறுக்க வேண்டும். அதுதான் ஆண்டவரை இன்றைக்கு ஏற்றுக்கொண்டோம் என்றால் அந்த குறுகிய வழியை கண்டுபிடிக்கணும், அவர் காண்பிக்கிற வழி. அன்பாலே மன்னிக்க வேண்டும், எல்லாரையும் நேசிக்க வேண்டும். இதெல்லாம் யாராலையும் முடியாது, எல்லாரும் செய்கிற மாதிரி நம்ம செய்ய முடியாது. நம்ம வித்தியாசமாக செய்யணும். ஏசாண்டவர் அடிச்சுவடை பின்பற்று அதுதான் சொல்கிறார். என்னுடைய அடிச்சுவடலை நீ பின்பற்றினாலே போதும், நாம் அந்த குறுகிய வழியை. ஆண்டவர் உயிரோடு இருந்த நாட்களிலே ஒரு மனுஷன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய வாழ்நாளிலே காண்பித்து போன, விட்டு போன அந்த அடிச்சுவடை நாம் பின்பற்றி செல்வதுதான் இடுக்கமான வழி. அதை கண்டுபிடித்து அதிலே நாம் நடக்கும் பொழுது நிச்சயமாக நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம். அது ஜீவனுக்கு போகிற வாசலாக இருக்கிறது. அன்பாலே நீ நானும் எந்த வழியை தேர்ந்தெடுக்க போகிறோம்? அகலமாக எல்லாரும் போகிற சினிமா தியேட்டர் வழி அகலமாக இருக்குன்னு, அந்த அகலமான வழியில் நம்ம போகிறோமா? சினிமா, கேலிக்கூத்து, களியாட்டம், இப்படி இல்லை. ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் தியாகம் பண்ணி அவர் நடந்த பாதையில், அவர் நடந்த அந்த இடுக்கமான பாதையில், அந்த நெருக்கமான பாதையில் நாம் செல்ல போகிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கி எந்த வழியில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம வழியை மாற்றிக்கொள்வோம். அகலமான வழியிலிருந்து திருத்தி குறுகிய வழியாகி இயேசு சொன்ன பாதையில் நாம் செல்ல நம்மளை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ளாக கொண்டு செல்ல உதவி செய்வாராக. செபிப்போம். அன்பு மகா கிருபை இரக்கம் நிறைந்த அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இதை கேட்கிற நானும் நாங்களும் ஆண்டவரே அந்த இடுக்கமான வாசல் வழியை பிரவேசிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிலரில் நானும் நாங்களும் ஒருவராக இருக்க வேண்டும். அநேகர் விசாலமான வழியில் செல்கிறார்கள். ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நித்திய வழியில் இயேசு நடந்த பாதையில் உம்முடைய அடிச்சுவடை பின்பற்றக்கூடிய அந்த குறுகலான வழியை கண்டுபிடிக்கிறவர்களாய் அவர்களையும் நீர் மாற்றுங்க. கண்டுபிடித்த எங்களையும் அந்த வழியில் தொடர்ந்து நாங்கள் நடந்து அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. தகப்பனே, அந்த பயமோ அல்லது விக்கிரக ஆராதனையோ மற்ற காரியமோ என்னிடத்துல எங்களிடத்தில் காணப்படாதபடிக்கு அந்த கேட்டுக்கு போகிற வழியிலேருந்து விடுதலையாக எனக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. எல்லா பாவ வழியிலேருந்தும் விடுதலையாக்கி அந்த நீதியின் பாதையில் எங்களை வழி நடத்துங்கப்பா. அப்படியாக நீ செய்ய போகிறீங்க. நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தா ஜெபிக்கிறேன் ஜோன்ல தகப்பனே. ஆமென்.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. லூக்கா சுவிசேஷம் 24:52-53 வசனங்கள். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அவர் தம்முடைய கரங்களை உயர்த்தி சீஷர்களை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கும் போதே இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படுகிறார். அதன் பிறகு சீஷர்கள் என்ன செய்தார்களா, தேவாலயத்திலே வந்து நாள்தோறும் தேவனை புகழ்ந்து துதித்து பாடிக்கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 20:19 வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழும்புகிறார். சீஷர்கள் இன்னும் அவருடைய உயிர்த்தெழுதலை நம்பவில்லை. நம்பாதபடியினாலே உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்றால் அவர்களுடைய மனதில் இன்னும் எப்படிதான் இருக்கிறது, இயேசு மரித்து விட்டார், இயேசு மரித்து விட்டார், இயேசு மரித்து விட்டார் என்ற நிலையில் இருந்தபோது அவர்கள் எப்படி இருந்தார்கள், பயந்து கதவை அடைத்து கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல வேண்டுமானால் இங்கே அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறார்கள். எப்பொழுது அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற நிச்சயம் அவர்களுக்குள்ளே உண்டானதோ அப்பொழுது அவர்கள் என்ன செய்தார்கள், அவர்கள் நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டிருந்தார்கள். நாம் துக்கமாக இருக்கிறோமா, துதித்து கொண்டிருக்கிறோமா? நாம் துக்கமாய் இருக்கிறோம் என்றால் என்ன காண்பிக்கிறோம் தெரியுமா, இயேசு மரித்து விட்டார் என்று. துதித்து கொண்டிருப்போமானால் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று. என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, எல்லாவற்றையும் மாற்ற வல்லமை உள்ள நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்தது உண்மைதான். ஆனாலும் மரணத்தை ஜெயமாய் விழுங்கி அவர் என்றென்றைக்கும் உயிரோடு இருக்கிறவராய் இருக்கிறார். ஆமே. நாம் துக்கத்தோடு இருக்கல்ல தேவன் நம்மை தெரிந்தெடுத்தது. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துக்கத்தோடு இருப்பார்கள் என்றா சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை, இவர்கள் என் துதியை சொல்லி கொண்டிருப்பார்கள். யார் எந்த சூழ்நிலையிலும் தேவனை துதிக்கிறார்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் மரித்தது உண்மைதான், ஆனாலும் அவர் மரணத்தை ஜெயமாய் விளங்கி சொன்னபடியே 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து ஆமேன், அத்தனை பேர் கண்கள் காண, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடையவர்கள் கண்கள் காண, உயர எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பாரிசத்திலே இன்றும் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் தேவாதி தேவனாய் வீற்றிருக்கிறார். அவர் என்னுடைய கண்ணீரை துடைப்பார், என் கவலைகளை மாற்றுவார், என் நெருக்கத்தை பெருக்கமாய் மாற்றுவார், என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாறப்பண்ணுவார், என் வேதனையை சந்தோஷமாய் மாறப்பண்ணுவார். என்னுடைய வாழ்க்கை முச்சடியாய் இருந்தாலும் அதற்கு பதிலாய் தேவதார் விருட்சமாய் மாற்றுவார். காரணம், அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்ற நிச்சயம் உறுதியும் நமக்கு இருக்குமானால் நாம் துக்கத்தோடு இருக்க மாட்டோம், துதித்து கொண்டிருப்போம். துக்கத்தோடு இருக்கிறவர்கள் அவர் மரித்தார் என்றும், துதித்து கொண்டிருக்கிறவர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்றும் சொல்லுகிறார்கள். துக்கத்தோடு இருக்கல்ல சகோதரா சகோதரி நம்மை அழைத்தது. ஆமென், அவர் உயிர்த்தெழுந்தார். எனவே துதித்து பாடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வாராக. அதுதானே யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிற, தேசமே பயப்படாது, நீ மகிழ்ந்து கழிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை உனக்கு செய்வார். வார்த்தையை சொல்லி வாழ்த்துகிறேன், அவர் உயிரோடு இருக்கிறார், எனவே சந்தோஷமாய் துதித்து பாடுங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயம் செய்வாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, துதிக்கும்படி நேரங்களை ஏற்படுத்தி இருக்கிறீரப்பா, உமக்கு கோடி ஸ்தோத்திரம், கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் துக்கத்தோடு எங்கள் நாட்களை கழிக்காமல் துதித்து கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை செய்தர்லாம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பார்ந்த ஜீஃபான் வானொலி நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளிலே வார்த்தையும் வாழ்வு நிகழ்ச்சிக்கு ஊடாக ஜீவனுடைய ஆவி என்ற தலைப்பிலே உங்களோடு இடப்படுகின்ற ஜீவ வார்த்தையானது எசேக்கியல் 1:20. ஆவி போக வேண்டுமென்று இருந்த எவ்விடத்துக்கும் அவைகள் போயின, ஜீவனுடைய ஆவி சக்கரங்களில் இருந்தது. ஆமேன். ஜீவனுடைய ஆவி என்கிற வார்த்தை எசேக்கியல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் மாத்திரம் இருக்கிறது. அதுவும் திரும்ப திரும்ப வருகிறது. நம் கர்த்தர் ஜீவனுடையவர், இன்றைக்கும் ஜீவிக்கிறார், உயிர் வாழுகிறவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று திருவிளம் பற்றினவராக வெளிப்பாடு 1:18 காண்பிக்கிறார். உலகத்திலே ஆயிரக்கணக்கான மத ஸ்தாபகருடைய கல்லறைகள் மூடி கிடக்கின்றன. மரித்தார்கள், ஆனால் எழுந்திருக்கவில்லை. முகமது நபியின் கல்லறை மெக்காவில் இருக்கிறது. மகாத்மா காந்தியின் கல்லறை டெல்லியில் உள்ள ராஜ்காட்டில் இருக்கிறது. அறிஞர் அண்ணாவின் கல்லறை சென்னை மெரினாவில் இருக்கிறது. அரசியல் தலைவர்கள் எவ்வளவு நல்லவர்களா இருந்தாலும் அவர்கள் இந்த ஜீவனுள்ளோர் தேசத்திலே என்றென்றும் ஜீவிக்கிறவர்கள் அல்ல. ஒருமுறை பரிசேயரும் சதுசேயரும் ஜூதர்களும் இயேசுவிடத்தில் வந்து, எங்கள் பிதாவாகிய ஆபிரகாமிலும் நீர் பெரியவனோ, அவர் மரித்தார், தீர்க்கதரிசிகளும் மரித்தார்கள், உன்னை நீ எப்படிப்பட்டவன் ஆக்குகிறாய் என்றார்கள். ஜோவான் 8:53. அதற்கு இயேசு, உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளைக்கான ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான். ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்றைக்கு கிறிஸ்தவ மார்க்கத்திலே ஒரு பிரிவினர் புனிதரை வணங்கும் வழக்கத்தை வைத்திருக்கிறார்கள். இயேசுவின் தாயாகிய மரியாள் ஆனாலும் சரி, எவ்வளவு பெரிய புனிதரா இருந்தாலும் சரி, அவர்கள் மரித்தார்கள், யாரும் உயிர்த்தெழுந்தது இல்லை. அவர்கள் நம்முடைய ஜெபத்தை கேட்பதும் இல்லை, அந்த ஜெபத்தை கிறிஸ்துவிடம் கொண்டு போவதும் இல்லை. ஒருமுறை ஒருவரிடம், நீங்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று கேட்டபோது அவர் சொன்ன பதில் என்னை சிந்திக்க வைத்தது. செத்த மாடு உயிருள்ள கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்குமா? செத்த புனிதர்கள் உன் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ வளர உனக்கு உதவி செய்ய முடியுமோ என்ற வார்த்தையின் மூலமாக ரட்சிக்கப்பட்டே. கர்த்தர் எனக்கு உண்மையான தேவனையும் ஜீவனுள்ள தேவனையும் மட்டுமே அறிவிக்க வேண்டும். அவரே ரட்சிப்பை தர வல்லமை உள்ளவர் என்பதை உணர்த்தினார். இன்னும் ஒரு சகோதரன் சொன்னார், நீங்கள் பலி தெரியாமல் தடுமாறுகிறீர்கள். ஒரு பக்கம் பல தெய்வங்களின் சிலைகள் இருக்கின்றன, இன்னொரு பக்கம் உயிருள்ள ஒருவர் நிற்கிறார். யாரை பார்த்து வழி கேட்பீர்கள்? சிலைகளாகிய சொருபங்களிடமா அல்லது ஜீவனுள்ள கிறிஸ்துவிடமா? ஆம், ஜீவனுள்ள இயேசுவை பலியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அவர் ஒருவரே உங்களுக்கு நித்திய ஜீவனை தந்து பிதாவினிடத்தில் அழைத்து செல்லுகிறவர். இயேசு மரித்தோரில் இருந்து உயிரோடு எழுந்தார். 40 நாளளவும் தம்முடைய சீசர்களுக்கு தரிசனமாகி தான் உயிரோடு இருப்பதை வெளிப்படுத்தினார். பிறகு மேகங்கள் மேலே ஏறி பிதாவினுடைய வலது பார்சத்தில் அமர்ந்தார். நமக்காக பரிந்து பேசுகிற அவர் மீண்டும் இந்த பூமிக்கு வருவார். அன்பார்ந்த ஜீவஜனங்களே, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் சரியா? செயல்படுங்கள், மனம் திரும்புங்கள். உங்கள் நினைவுக்காக ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். சங்கீதம் 42:8. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இப்ப யார கேட்டாலும் ஏஐ ஏஐன்னு சொல்றாங்க. ஏஐனா என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, டெக்னாலஜி மனுஷ அளவு புத்திசாலியா ஆயிட்டுது. மனுஷன் டெக்னாலஜி அளவு புத்தி இல்லாம போயிட்டான். ஏன் இப்படி ஆச்சுது? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? நாம நாலு விஷயத்த விட்டுட்டோம். வாசித்தல், எழுதுதல், கணிதம், கலை. இந்த நாளையும் நாம புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிக்கிறதில்ல, எழுதுறதில்ல, கணக்கு போடுறதில்ல, வரையறதில்ல. இந்த நாளையும் நம்ம தவறாம பண்ணுனாதான் மூல வளர்ச்சி அதிகமா இருக்கும். இன்னைக்கும் அமெரிக்காவில சீன மாணவர்களும் இந்திய மாணவர்களும் மற்ற எல்லாரையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்? ஏன்னா நம்ம பேசிக் எஜுகேஷன்ல இந்த நாளும் இருக்குது. இப்போ நாம அதை விட்டுட்டோம். கணக்கு போடுறதில்ல, கால்குலேட்டர் கணக்கு போடுது. வரையறதில்ல, படிக்கிறது முழுசும் மொபைல தான் படிக்கிறோம். எழுதுறது கிடையாது. தினம் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஏதாவது படிங்க, 5 நிமிஷம் ஏதாவது எழுதுங்க, சும்மாவே சில கணக்கு போட்டு பாருங்க, ஏதாவது வரையுங்க. அது அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாம அதை யார்கிட்டையும் காமிக்க போறதில்ல. அதனால எதையாவது மனசுக்கு பிடிச்சத வரையுங்க. 21வது நாள்ல மூல வளர்ச்சி அதிகமா இருக்கும். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். எதை படிக்க, எதை எழுதி பார்க்கன்னு யோசிக்கிறீங்களா? இருக்கவே இருக்குது பைபிள். ஒவ்வொரு நாளும் 5 வசனம் படிங்க, அதை எழுதி பாருங்க, அதன்படி நடக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம மூளையும் வளரும், உடலும் சந்தோஷமா இருக்கும், ஆன்மாவும் வளம் பெறும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நம்முடைய வேத புஸ்தகத்தை நீதிமொழிகளின் புஸ்தகம் 3:5-6 நேராய் திருப்பலாம்.
2: Let us open our Bibles towards the book of Proverbs, chapter 3, verses 5 and 6.
1: நீதிமொழிகள் 3:5-6.
2: Proverbs 3, verses 5 and 6.
1: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார்.
2: Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your paths.
1: உன் வழிகளை எல்லாம் அவர் செவ்வைப்படுத்துவார் அல்லது வழிகளை நடத்துவார்.
2: He shall direct your paths or he shall lead your paths.
1: நம்முடைய வழிகள் தேவனால் செவ்வைப்படுத்தப்பட வேண்டியது மிக அவசியம்.
2: It is always necessary for us to be, for our ways to be directed by the Lord.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: தேவன் நம்முடைய வழிகளை செவ்வைப்படுத்த வேண்டும், தேவன் நம்முடைய வழிகளை நடத்த வேண்டுமானால் நம்மிடத்துல தேவன் ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கிறார்.
2: If the Lord had to direct a path and lead a path, there is something the Lord is expecting from us.
1: மூன்று காரியங்களை இந்த ரெண்டு வசனங்கள்ல வாசிக்கிறோம்.
2: We can read three things in this verse.
1: அப்பொழுது உன் வழிகளை செவ்வைப்படுத்துவார்னா எப்பொழுது செவ்வைப்படுத்துவார்?
2: When it says and he shall direct your paths, then when he shall direct our paths.
1: மூன்று காரியங்கள்.
2: Three things.
1: தமிழிலே வாசிக்கும் போது முதலாவது எழுதப்பட்டிருக்கிறது, உன் சுய புத்தியின் மேல் நீ சாய கூடாது.
2: So first here in English it is in the second part, lean not on your own understanding.
1: இரண்டாவது நாம் தமிழிலே வாசிக்கிறோம், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிரு.
2: And next, trust in the Lord with all your heart.
1: மூன்றாவது 6 உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள்.
2: And third one, in all your ways acknowledge him.
1: இந்த மூன்று காரியங்களை நாம் செய்வோமானால் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது உன் பாதைகளை நான் என்ன செய்வேனா செவ்வைப்படுத்துவேன்.
2: If you do all these three things the Lord says, then I shall direct your paths.
1: ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய பாதைகளை குறித்து, அதனுடைய செவ்வையை குறித்து, தேவனுடைய வழிநடத்தலை குறித்து ஒரு 2-3 நான் கடந்த வாரம் பேசினேன்.
2: In the last week for past 2-3 I also spoke about this, the Lord directing our paths, about our paths, how the Lord leads in our paths.
1: இன்றைக்கு தேவன் நம்மிடத்தில் வழிநடத்தும்படி எதிர்பார்க்கிற முதலாவது காரியத்தை நாம் கவனிக்க போறோம்.
2: So today we going to look at the first thing that the Lord is expecting from us.
1: நீதிமொழிகள் 3:5 பாருங்க.
2: Proverbs 3:5.
1: உன் சுய புத்தியின் மேல் சாயாமல்.
2: Lean not on your own understanding.
1: உன்னுடைய சுய புத்தியின் மேல் சாயாமல்.
2: Lean not on your own understanding.
1: நீங்கள் நீதிமொழிகள் முழுவது வாசித்து பாத்தீங்கன்னா இந்த சுய புத்தி அல்லது ஞானம் புத்திய பற்றி நீதிமொழிகள்ல ரொம்ப உயர்வாக பேசப்பட்டிருக்கு.
2: If you read the entire book of Proverbs, you can see that it speaks very highly of this understanding.
1: நீங்கள் நீதிமொழிகள் 2:2 பாருங்க.
2: If you read Proverbs 2:2,
1: தமிழ்ல 1
2: verse 1 in Tamil.
1: என் மகனே, நீ உன் செவியை ஞானத்திற்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டுன்னு வாசிக்கிறோம்.
2: It says so that thou incline thine ear to wisdom and apply thine heart unto understanding.
1: அப்ப புத்திக்கு உன்னுடைய இருதயத்தை அமைய பண்ணுன்றாரு.
2: Then he says that you have to apply your heart to understanding.
1: நீங்கள் அதே 2:3 பாருங்க.
2: If you read same chapter 2 and verse 3,
1: ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைன்னு வாசிக்கிறோம்.
2: It says, yeah, if thou criest after knowledge and liftest thy voice for understanding.
1: இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணணும்.
2: We have to apply a heart to understanding.
1: அதே போல புத்தியை சத்தமிட்டு கூப்பிடணும்னு போட்டிருக்கு.
2: Then we have to raise your voice for understanding.
1: 3:13 பாருங்க.
2: Chapter 3 and verse 11.
1: நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும்னு போட்டிருக்கு.
2: Verse 13, happy is the man that findeth wisdom and the man that getteth understanding.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நீங்க அதே போல நீதிமொழிகள் 14:33 வாங்க.
2: Proverbs 14:33.
1: அங்கே வாசிக்கும் போது,
2: here we read,
1: ஞானத்தை கண்டடை புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும், மதியினரிடத்தில் உள்ளதோ வெளிப்படும் போடுறது.
2: Wisdom rests in the heart of him that hath understanding, but that which is in the midst of fool is made known.
1: புத்திமானுடைய இருதயத்தில் ஞானம் தங்கும்.
2: Wisdom rests in the heart of a man.
1: 15:14 பாருங்க.
2: Proverbs 15:14.
1: நீதிமொழிகள் 15:14.
2: Proverbs 15:14.
1: புத்திமானுடைய மனம் அறிவை தேடும்னு போட்டிருக்கு.
2: The heart of him who has understanding seeks knowledge.
1: மூடரின் வாயோ மதியினத்தை மேயும்.
2: But the mouth of fools feedeth on foolishness.
1: அப்போ அந்த தேடுறது, புத்தியை தேடுறது வந்து ஒரு ஞானமுள்ள காரியம், ஒரு நல்ல காரியம்னு வாசிக்கிறோம்.
2: So seeking understanding is something knowledgeable, a wise thing.
1: நீதிமொழிகள் 16:16 பாருங்க.
2: Proverbs 16:16.
1: பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மைன்னு வாசிக்கிறோம்.
2: How much better it is to get wisdom than gold and to gain understanding rather to be chosen than silver.
1: அதே நீதிமொழிகள் 23:23 பாருங்க.
2: Proverbs 23:23.
1: 23:23.
2: Proverbs 23:23.
1: சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே, அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு.
2: By the truth and sell it not, also wisdom and instruction and understanding.
1: அப்ப நம்ம வாசித்த அத்தனை வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த புத்தியை குறித்து அவ்வளவு மேன்மையா சொல்லப்பட்டிருக்கு.
2: So when you see all the verses that we read, it speaks very high of understanding.
1: ஆனால் இவ்வளவும் புத்தியை பத்தி மேன்மையா சொல்லிட்டு இங்க இந்த 3:5 நீ உன் சுய புத்தியில சாயாதேன்னு சொல்றாரு.
2: Having said great about this understanding, in verse Proverbs 3:5 it says, lean not on your own understanding.
1: என்ன ஞானத்தை புத்தின்றது வந்து வெள்ளியை பார்க்கிலும் பொன்னை பார்க்கிலும் அவ்வளவு விலையேற பெற்றது, அது வந்து நீ வாங்கு அதை விட்டுறாத இதெல்லாம் சொல்லிட்டு ஏன் கடைசியில வந்து அதுல சார்ந்து கொள்ளாதேன்னு அதே ஞானி திரும்ப சொல்றாரு.
2: But after saying that you have to get wisdom which is more precious than gold and silver, but at the same time why that this wise man says you are not supposed to lean on your understanding.
1: பாருங்க நம்ம வாழ்க்கையில முக்கியமான தீர்மானங்கள் எடுப்பதற்கு இந்த புத்தி ரொம்ப தேவையா இருக்கு.
2: So you know we need this understanding to take very important decisions in our life.
1: நீங்கள் புதிய ஏற்பாட்டுல கூட புத்தி உள்ள மனுஷன் புத்தி இல்லாத மனுஷன் கட்டின வீடுகளை பத்தி இயேசு பேசுறாரு.
2: So even in the new testament we can read the wise man and the foolish builder.
1: புத்தி உள்ளவர்களா இருக்கிறதுனால நமக்கு வந்து நஷ்டம் கிடையாது, நமக்கு வந்து அதிக ஆசீர்வாதம் லாபம் தான்.
2: So when you have understanding it is not a loss, it is always a profit to us.
1: ஆனால் ஏன் இந்த இடத்துல வந்து புத்தியில சார்ந்து கொள்ளாதன்னு சொல்லியிருக்கு?
2: But why does he say we should not lean on our understanding?
1: ஏன் இந்த புத்தியை நம்ம நம்ப கூடாது?
2: Why we should not trust this understanding?
1: அப்போ நம்முடைய புத்தியும் தேவனும் எதிரெதிரே ஆனவங்களா?
2: So does it mean that the understanding and the Lord is totally opposite?
1: நாம வந்து புத்தியா நடக்க கூடாதா?
2: We should not walk with understanding.
1: நம்ம புத்தியா யோசிக்க கூடாதா?
2: Do we not think with understanding?
1: அதற்கும் தேவனை நம்புறதுக்கு ஏதாவது நேர் எதிரடையான கருத்து இருக்கா?
2: So is there a contradictory thing to between God and the understanding?
1: ஒன்றை நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும்.
2: You have to understand something.
1: நாம வந்து புத்தியா நடக்க கூடாதுன்னு வேதம் சொல்லல.
2: Bible never says that we should not walk without understanding.
1: அதாவது தேவனை நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன், அந்த விசுவாச பாதையில நான் வந்துட்டேனாலே என் புத்தி எல்லாம் தூக்கி வாசலுக்கு வெளியே வச்சுட்டு நான் புத்தி இல்லாம சுத்தணும், ஒரு பைத்தியம் போல இருக்கணும் அப்படின்னு பைபிள் சொல்லல.
2: The Bible never says that once you believe the Lord and come into faith in the Lord, you have to keep aside all your mind and your belief and your understanding and just roam around like a mad.
1: No, ஆச்சரியமா இருக்கு.
2: It's really amazing.
1: ஆண்டவர் வந்து நம்ம தேவனை நேசிக்கிறது கூட எப்படி நேசிக்கணும்னு சொல்லுகிறார் என்றால்,
2: In fact, even in loving God, how does he says we should love him?
1: லூக்கா 10:27 வாசித்து பாருங்களேன்.
2: Luke 10:27.
1: அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக எழுதியிருக்கிறது என்று சொன்னார்.
2: Love the Lord with all your heart, with all your soul and with all your strength and with all your mind and with all your and your neighbor as yourself.
1: நீ ரொம்ப ஆச்சரியமா இருக்குது.
2: And it is really surprising.
1: நேசிக்கிறதுல கூட ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா உன் முழு சிந்தையோடுன்றது முழு புத்தியோடு.
2: So here even in loving God when it says with you have to love the Lord with all your mind which means with all understanding.
1: அப்ப தேவனை கூட நம்ம முழு புத்தியோட ஞானத்தோட நம்ம முழு எண்ணத்தோட நம்ம கர்த்தரை வந்து நேசிக்கணும்னு சொல்ற அதே வசனம் வந்து ஏன் வந்து உன்னுடைய சுய புத்தியின் மேல நீ சாய்ந்து கொள்ளாத அப்படின்னு ஏன் சொல்லுகிறது?
2: So when the word says that you have to love the Lord even with all your mind, all your understanding, with all your reasoning, on the other hand why does it says we should not lean on your own understanding?
1: இதோட அர்த்தத்தை நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து நம்ம கவனிக்கணும்.
2: So we have to wait and understand the actual meaning of it.
1: உன் சுய புத்தியின் மேல் நீ சாயாதே அப்படின்னா அர்த்தம் என்ன தெரியுமா?
2: So what does it really mean? Lean not on your own understanding.
1: நீ விசுவாசத்துல நட, உன்னுடைய ஞானத்துல நடந்துராத.
2: It means that we have to live by faith and walk according to faith and not by your own mind and understanding.
1: உன்னுடைய புத்தி உனக்கு தேவைதான், ஆனா அது மேலேயே நீ சார்ந்து கொள்ளாத.
2: You need your understanding but don't lean on your understanding completely.
1: உனக்கு புத்திய கர்த்தர் தான் தர்றாரு, ஆனா அந்த புத்தியிலே நீ சாய்ந்து கொள்ளாத, உன்னுடைய ஆதாரமாக தேவனை நீ வைத்துக்கொள்.
2: So it is the Lord who gives you this understanding but don't depend or lean completely upon this understanding but
1: எல்லாம்
2: God பட் ஹேவ் காட் ஆஸ் யுவர் பேஸ்.
1: எல்லாமே கர்த்தர் தான் தர்றாரு.
2: இட் இஸ் காட் ஹூ கிவ்ஸ் எவ்ரிதிங்.
1: ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் கொடுத்ததுலயே நீ அப்படியே சாய்ந்திராதப்பா, என்னை நீ முதல் நிலைப்படுத்து.
2: பட் தி லார்ட் சேஸ், டோன்ட் டிபெண்ட் ஆர் லீன் ஆன் வாட் எவர் ஐ ஹேவ் கிவன் யூ, பட் மேக் மீ ஆஸ் எ ப்ரையாரிட்டி.
1: ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு விளக்குறதுக்கு சொல்லணும்னா,
2: இஃப் ஐ வாண்ட் டு கிவ் அன் இல்லஸ்ட்ரேஷன்,
1: லூக்கா 15 அதிகாரத்துக்கு வருவீர்களானா,
2: இஃப் யூ கம் டு லூக் சாப்டர் 15,
1: அங்க இளைய குமாரனை பற்றி படிக்கிறோம்.
2: வி கேன் ரீட் அபௌட் யங்கர் சன்.
1: அந்த இளைய குமாரன் வந்து பெற்ற ஆஸ்தி பங்கெல்லாம் யாருடையது?
2: All the possession and the assets this younger son received, or it belongs to whom?
1: எல்லாமே தகப்பனுடையது.
2: Everything belongs to his father.
1: அப்படிதானே? ஏதாவது அவன் சம்பாரிச்சதா?
2: Is there anything that he earned?
1: அது எல்லாமே இலவசமாக தகப்பனால் அன்பின் நிமித்தமாக அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
2: So everything was given to him out of love by his father.
1: ஆனா வேதனை என்னன்னு சொன்னா, அப்பாட்ட இருந்து வாங்கின ஆஸ்தி இருக்கு பாருங்க, பங்கு இருக்கு பாருங்க, அதுவே அவன் வாழ்க்கையில பாவம் செய்யறதுக்கும் துன்மார்க்கம் செய்யறதுக்கும் அவன் வந்து வேசிகள் இடத்துல போறதுக்கும் அது பயன்பட்டது.
2: But what is more grieving is that the same asset or the possession which he received from his father actually made him to sin and live a wicked life and waste it with the prostitutes.
1: என்ன வேதனை பாத்தீங்களா?
2: See how grieving it is.
1: இது வந்து பிதாவாகிய தேவனோட அன்பு குறித்து பேசுது. அந்த ஓமானம் பாத்தீங்கன்னா,
2: this parable speaks about the love of the heavenly father.
1: அப்போ தேவனிடத்துல இருந்து ஆஸ்தி, ஐஸ்வரியம், மேன்மை, மகிமை எல்லாம் அவர்தான் தான் வருது.
2: So all the riches, honor and everything, glory, everything comes from the Lord.
1: நேற்று கூட நம்ம செய்தியில இந்த வசனத்தை தான் வாசித்தோம்.
2: Even in yesterday's sermon we read the same verse.
1: ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது.
2: All riches and honor comes from you.
1: அப்ப ஐஸ்வரியத்தை கர்த்தர் தான் தர்றாரு.
2: It is God who gives us riches.
1: ஆனா கர்த்தர் கொடுத்த பங்கு, கர்த்தர் கொடுத்த ஐஸ்வரியம், கர்த்தர் கொடுத்த செல்வமே ஒருவனை வந்து பலவிதமான பாவங்களை செய்யறதுக்கும் பயன்பட்டதுன்றதை மறந்துடாதீங்க.
2: But don't ever forget the same riches, the same honor which the Lord has given also helped a person to sin.
1: ஆனா அங்க முக்கியமான கருத்து என்ன தெரியுமா?
2: But what is the important moral
1: here? உனக்கு ஐஸ்வரியம் கர்த்தர் தான் கொடுத்தாரு.
2: It is God who gave you the riches.
1: செல்வத்தை கர்த்தர் தான் கொடுத்தாரு.
2: It is God who gave this wealth.
1: உனக்கு பங்கு, உனக்கு வேண்டிய ஆஸ்தி எல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாரு.
2: It is God who gave you all the possession and assets.
1: ஆனால் நீ அந்த பங்கையும் பணத்தையும் செல்வத்தையும் நீ சார்ந்து கொள்ளாத, தகப்பனோடு இருந்து அவரை சார்ந்து கொள்.
2: But don't depend on that riches or wealth or possession or assets, but always depend on the father alone.
1: இப்போ உங்களுக்கு விளங்கும் நான் நினைக்கிறேன்.
2: I think you can understand it now.
1: புத்தியே கர்த்தர் தான் தர்றாரு.
2: It is God who gives us understanding.
1: ஆனா நீங்க புத்தியவே சார்ந்து கொள்ள கூடாது.
2: But you should not depend on any understanding.
1: யார் மேல தான் நீங்க சாயணும்னு கேட்டா, கர்த்தர் மேல தான் நீங்க சாயணும்.
2: You should only lean on God alone.
1: விளங்குதா உங்களுக்கு?
2: Can you understand?
1: கர்த்தரையே சார்ந்து கொள்.
2: You should lean on God alone. உன்
1: சுய புத்தியின் மேல் சாயாதே.
2: Do not lean on your own understanding.
1: நம்முடைய வாழ்க்கையில அநேக வேளையில நம்ம சுய புத்தியில சாய்ந்து கொண்டு அதை கொடுத்த தேவனை கூட நம்ம மறந்து போகலாம்.
2: Many times even in our life we may lean on our own understanding and we forget the Lord who has given that.
1: இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற, புத்தியை கர்த்தரிடத்திலிருந்து, அறிவை கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற ஜனங்க தான் இன்னைக்கு கடவுளே இல்லைன்னு ரொம்ப அதிகமா அடிச்சு பேசுறாங்க.
2: Today people who have received this knowledge, wisdom and understanding from the Lord, the same people says there is no God.
1: இன்னைக்கு உலகத்துல ஞானம் எங்க இருந்து வருது? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு.
2: So it is God who gives us wisdom in this world.
1: அந்த அறிவை சம்பாதித்த மனுஷன் என்ன சொல்றானா, நான் தேவனுக்கு விரோதமாக செயல்படுவேன். ஆசீர்வாதமே அநேகரை வந்து கர்த்தரை சார்ந்து கொள்வதற்கு பதிலாக அந்த ஐஸ்வர்யத்தையும் அந்த ஆஸ்தியையும் அந்த சாம்ராஜ்யத்தையும் வல்லமையையும் சார்ந்து கொள்றதுக்கு அவங்கள வந்து சோதித்தது.
2: But the same kingdom, the same wisdom, the same wealth which came from the Lord made them to lean on those things, those wealth and those power rather than leaning on the Lord.
1: அப்போ கர்த்தர் தான் புத்தியை தர்றாரு.
2: It is God who gives us understanding.
1: அந்த புத்தியில மட்டும் சாய்ந்திராதப்பா.
2: But don't lean on your understanding.
1: அந்த புத்தியை கொடுத்த தேவனே நீ சார்ந்து கொள்.
2: But lean and depend on the Lord who gave you that understanding.
1: நாமத்திற்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நான் சொல்வேன், நம்ம புத்தியை பெற்றதுல மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால், அந்த புத்தியை வைத்து தேவனை அதிகமாய் நாம் நெருங்குவதற்கு தான்.
2: So the greatest purpose of receiving this understanding is that we might draw close to God using that understanding.
1: தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் கிட்டி சேர எனக்கு சேர்வதே எனக்கு ஆவல் இந்த பூமியில் ஒரு பாட்டு பாடுவோம் ஞாபகம் இருக்கா?
2: We always sing a song saying that Lord it is always my earning and desire to draw near to you Lord.
1: அதுல ஒரு அருமையான வரி வரும்.
2: There's a beautiful line there.
1: கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் உமதண்டை அருமையாக என்று என்னை சேர்க்க எனக்கு நீர் உதவி செய்யும்னு சொல்லி அந்த வரி வரும்.
2: So it is your presence or your presence that you graciously give me that I may reach that presence, give me the grace.
1: அப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் ஆசீர்வாதத்துக்கு மேல சாந்திர கூடாது, ஆசீர்வைத்த தேவன் மேல சார பண்ணணும்.
2: So in all the blessing that the Lord rendered upon us, we should not depend or lean upon a blessing, but rather we should depend on the Lord who gives that blessing.
1: ரோமர் 1 ல இதான் பிரச்சனை, மனிதருடைய பிரச்சனை இதுதான்.
2: So this is the problem in Romans 1.
1: அங்க என்ன பிரச்சனைனா ஆண்டவர் ஊரும் பிராணிகள், ஆண்டவர் மரங்கள், செடிகள், கொடிகள், மலை எல்லாத்தையும் ஆண்டவர் தான் உண்டாக்குனாரு.
2: So here it is the Lord who created all the creatures, the trees, the plants and everything of the things of this world.
1: ஆனா மனுஷன் வந்து சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்கிறதுக்கு பதிலா சிருஷ்டிகரை விட்டுட்டு சிருஷ்டியை அவன் ஆராதிக்கிறான்.
2: But the man stopped worshiping the creator, rather he was worshiping the creation.
1: அப்போ புத்திய நாம வந்து சார்ந்து கொள்ள கூடாது, புத்தியை தந்த தேவனை சார்ந்து கொள்ளணும்.
2: Therefore we should not lean on our understanding but we should lean on the Lord who gave this understanding.
1: அநேக வேளையில பாருங்க இந்த மாதிரி நம்முடைய சுய புத்தியின் மேலேயே நம்ம அதிகமாக சார்ந்து கொண்டு அதையே நம்ம நம்பும் போது தேவன் நமக்காய் வைத்திருக்கிற நன்மைகளை கூட அடைய முடியாதபடி அவைகளே நமக்கு தடைக்கல்லா மாறிடுது.
2: Sometimes when this leaning of our own understanding or reasoning things out, actually it becomes our obstruction or hinders us from receiving the blessing that the Lord has kept for us.
1: உங்களுக்கு தெரியும் ஒருவருடைய வயல் நிலம் நல்லா விளைந்தது.
2: So you know very well that the field of a person brought forth good yield.
1: அந்த விளைந்த உடனே அவன் சொல்றானா இப்பொழுது நான் என்ன செய்வேன்?
2: So once he saw the yield he said what will I do now?
1: நான் வந்து என் களஞ்சியத்தை இடித்து பெருசா கட்டுவேன்.
2: I will break down my barns and build it big.
1: நான் சொல்லுவேன் ஆத்துமாவை பார்த்து உனக்கு அநேக நாட்களுக்கு ஆகாரம் நான் சேர்த்து வச்சிருக்கேன், நீ கவலையே படாத.
2: I will tell my soul you don't worry about anything I have stored up for you for many years.
1: கொஞ்சம் யோசிங்க இந்த விளைச்சலை யார் கொடுத்தது?
2: Just think about this harvest, who gave it?
1: இந்த மாதிரி இடிச்சு பெருசா கட்டற அறிவை யார் கொடுத்தது?
2: Who gave this understanding and wisdom to break the barns down and build it?
1: எல்லாம் கர்த்தர் தான் கொடுத்தாரு.
2: It is God who gave that understanding.
1: எல்லா அறிவையும் கர்த்தர்ட்ட பெற்றுட்டு
2: having received all the wisdom and knowledge from the Lord
1: அதை வந்து செயலாற்றும் போது அந்த பிக்சர்ல ஆண்டவரே இல்ல.
2: But when he tried to execute it, he did not bring God into that picture.
1: அவன் வந்து ஆண்டவர்ட்ட ஆலோசனை கேட்கவே இல்ல.
2: He did not receive counsel from the Lord.
1: என்ன செய்யணும்னு ஆண்டவர்ட்ட ஒரு ஆலோசனை கேட்க.
2: He did not ask God as what he is supposed to do.
1: தன்னுடைய ஞானமே தனக்கு பெரிய செல்வம் போல தன்னுடைய ஞானமே தனக்கு வழிகாட்டியாக அவன் மாற்றிட்டான்.
2: So he made his wisdom and understanding to be his own wealth and that is his leading.
1: நான் சொல்வேன்.
2: I tell you.
1: அறிவு தேவை.
2: We need understanding.
1: புத்தி தேவை.
2: We need his wisdom.
1: ஆனால் அந்த புத்தியை தந்த தேவனை நம்ம விட்டுற கூடாது.
2: But we should not leave the Lord who gave that wisdom.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஏன் வந்து இந்த ஞானி வந்து புத்தியை சம்பாதித்து கொள்ளணும் ஒரு பக்கம் சொல்லிட்டு இந்த சுய புத்தியை நீ சார்ந்து கொள்ளாதன்னு ஏன் சொன்னார்?
2: So why did this wise man when he said you have to get and receive wisdom understanding on one side but on the other side why did he say lean not your own understanding?
1: நாலு காரணங்களை சொல்றேன்.
2: I will give you four reasons.
1: இது நமக்கு பிரயோஜனமா இருக்கும்.
2: This will be useful to us.
1: ஏன் நம்முடைய புத்தியவே நம்ம சார்ந்து கொள்ள கூடாது?
2: Why we should not lean on our own understanding?
1: முதலாவது
2: First
1: நீங்கள் யாக்கோபின் நிருபம் 3 அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களை பாருங்க.
2: Epistle of James chapter 3 verses 14 to 17.
1: யாக்கோபு 3:14 முதல் 17.
2: James 3:14-17.
1: உங்கள் இருதயத்தில் கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள், சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது.
2: But if you have bitter envy and self-seeking in your hearts, do not boast and lie against the truth. This wisdom does not descend from above, but is earthly, sensual, demonic.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: இங்க ஒரு ஞானத்தை பத்தி பேசுறாரு.
2: Here he speaks about a wisdom.
1: இந்த ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா?
2: What kind of wisdom is this?
1: வேதம் சொல்லுது.
2: The Bible says.
1: அதுல வைராக்கியம், விரோதம் போன்றவைகள் உள்ள இருக்காம்.
2: So here it has envy and self-seeking in it.
1: அது சத்தியத்திற்கு விரோதமாய் பொய்யா இருக்காம்.
2: So it is always against the truth and it always lies.
1: அவர் சொல்றாரு இப்படிப்பட்ட ஞானம், இப்படிப்பட்ட அறிவு, இப்படிப்பட்ட புத்தி எங்க இருந்து வரலனா பரத்துல இருந்து வரலன்னு சொல்றாரு.
2: He says this kind of wisdom does not descend from above.
1: முதலாவது ஏன் நம்ம சுய புத்தியில சாய கூடாது அப்படினு கேட்டிங்கன்னா
2: First, why should not we lean on our own understanding?
1: முதலாவது காரியம் எழுதி கொள்ளுங்க.
2: Write the first point.
1: நம்முடைய சுய புத்தி அல்லது தேவனற்ற சுய புத்தி பாவத்தினால் கரைபட்டதா இருக்கிறது.
2: Our own understanding which is devoid of God is sinful.
1: நல்லா கவனிக்கணும் நீங்க.
2: Listen carefully.
1: நம்முடைய தேவனற்ற சுய புத்தி வந்து அது பாவத்தினால் கரைபட்டதா இருக்கிறது.
2: Our understanding which is devoid of God is sinful.
1: நாம் பெற்றிருக்கிற அறிவு தேவன் கொடுத்த அறிவுதான்.
2: The wisdom that the Lord has given is from the Lord.
1: ஆனால் தேவனற்ற ஒரு சுய புத்தியாக அது மாறுமானால்,
2: But if it becomes an understanding which is devoid of God.
1: நான் சொல்லுவேன் அதுல என்ன இருக்கும்னா, விரோதம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது லௌகீக சம்பந்தமானது ஜென்ம பாவ சுபாவத்திற்குரியது, அது பேய்த்தனத்திற்கு அடுத்ததுன்னு போட்டிருக்கு.
2: So I could tell you there will be envy, self seeking, that is earthly, sensual and demonic.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: நம்ம தேவனற்ற சுய புத்தியை வச்சிட்டே வாழணும் நினைக்கும் போது மறந்துட கூடாது, அது நம்மை ஒரு கட்டத்துல என்ன பண்ணும்னா தேவனை விட்டு வழி விலக பண்ணும்.
2: So when you live with the understanding which is devoid of God, then we have to understand at one point of time it will actually stay away from the Lord.
1: நாம தேவனோடு நம்முடைய ஞானத்தை புத்தியை நம்ம பயன்படுத்துற வரைக்கும் தான் நம்ம வாழ்க்கை ஞானத்திற்கு நேராய், தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்கு நேரா நம்ம என்ன பண்ணுனா கொண்டு போவோம்.
2: Until we use our wisdom and understanding along with the Lord, that will take us towards the blessings that the Lord has kept for us.
1: நமக்கு வருகிற அறிவு எல்லாமே நமக்கு ஞானத்திலிருந்து வருது, தேவனிடத்திலிருந்து வந்து நினைச்சிட கூடாது.
2: So it is not that all the wisdom and understanding that you receive is from the Lord.
1: எல்லா ஆலோசனையுமே கர்த்தர்ட்ட இருந்து வருதுன்னு அர்த்தம் கிடையாது.
2: It doesn't mean that all the counsels that you receive are from the Lord.
1: தேவனை தாழ்மையுடன் சார்ந்து கொள்ளாத எந்த அறிவும் நமக்கு வந்து ஒரு நாள் இடரலை உண்டு பண்ணிரும்.
2: Any knowledge of wisdom that you don't lean upon the Lord will really offend you one day.
1: எரேமியா 17:9 சொல்லுகிறது,
2: Jeremiah 17:9 says,
1: எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது.
2: The heart is deceitful above all things and desperately wicked.
1: அதை அறியத்தக்கவன் யார்?
2: Who can know it?
1: எல்லாவற்றை பார்க்கல திருக்குள்ளதா இருக்குது.
2: It is deceitful above all things.
1: அறிவையே நீங்க 100% சார்ந்து கொள்வீர்களானா ஒரு நாள் நம்ம இடறி போவோம்.
2: If you depend on your own understanding 100% then surely you will offend one day.
1: தேவனை சார்ந்து கொள்ளாமல் அவருடைய வழிநடத்திற்கு நாம் இடம் கொடுக்காமல் போவோமானால் நிச்சயமாகவே அது நம்மை ஒரு நாள் வந்து வழிவிலக பண்ணும்.
2: If you don't give room for the understanding or the leading of the Lord then surely it will make you stumble one day.
1: பாருங்க, பாபேல் கோபுரம் அப்படின்றது வந்து சாதாரண காரியம் கிடையாது.
2: So this tower of Babel is not an ordinary thing.
1: எவ்வளவு பெரிய உயர்ந்த கோபுரத்தை வானபரியந்தம் எட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணாங்க தெரியுமா?
2: You know that was a higher tower, they tried to build it up to heaven.
1: நீங்க பில்டிங் கட்டிறதுக்குலாம் எல்லாருமே கட்டிட முடியாது.
2: It is not easy for everyone to build a building.
1: அதுக்கு வந்து ஒரு விதமான கலை, ஒரு விதமான ஞானம் தேவை.
2: They need a kind of wisdom and art to do that.
1: அதுக்கு வந்து வேற சொல்லுங்க, செங்கல் எல்லாம் அறுத்தாங்களாம்.
2: The Bible says they also cut down bricks for that.
1: அன்றைக்கு மெஷின்ஸ் கிடையாது, அன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற எந்த உபகரணங்களும் கிடையாது.
2: Those days they did not have any kind of machines or equipment to do that.
1: ஆனா எவ்வளவு அறிவு அவங்களுக்கு இருந்து
2: என்னதான் நினைச்சாங்கன்னா தேவன் நமக்கு தேவையில்லை நாமளே வானபரியந்தம் உயர்ந்துருவோம். So what did they think that we don't want God, we ourselves can reach the heaven.
1: அதனால தான் வேதம் சொல்லுது அறிவு வந்து இருமாப்பை உருவாக்கும்.
2: That's why the Bible says your knowledge
1: will only create conceit. அது நமக்கு இருமாப்பை உண்டாக்கிரும்.
2: It only create conceit.
1: அது நம்மை தேவனை விட்டு கூட விலக்கிரும்.
2: It will actually make us stray away from the Lord.
1: நமக்கு வர்ற ஞானம் எங்க இருந்து வரணும்னா தேவனிடத்துல இருந்து வரணும்.
2: Our wisdom and understanding should come from the Lord.
1: நாம வெறும் நம்முடைய அறிவை சார்ந்து கொண்டே வாழ்ந்துடலாம் நினைத்தோம்னா அந்த கரைபட்ட நம்முடைய இருதயம், கரைபட்ட நம்முடைய திருக்குள்ள இருதயம், நம்முடைய விழுந்து போன நம்முடைய வாழ்க்கை தேவனை விட்டு விலகிரும்.
2: So if you think that we can lean on our own understanding and wisdom that we have, then surely our life or our understanding which is sinful, which is deceitful, will really turn away from the Lord.
1: நமக்குள்ளே வேதம் சொல்றது, நம்முடைய பாவத்திலே நம்முடைய தாய் கருத்தரித்தாள், துர்க்குணத்தில் நான் உருவானேன்.
2: So the Bible says it is my mother conceived me in my wickedness and I have been conceived in my wickedness.
1: என்னுடைய பாவத்தில் துர்க்குணத்தில் உருவானேன்.
2: I have been conceived in my wickedness.
1: இதை நாம மறந்திரவே கூடாது.
2: We should never forget this.
1: நம்முடைய அறிவை மாதிரியே நம்ம சார்ந்து ஓடுவோமானா ஒரு காலம் நம்மள என்ன பண்ணிரோனா வழி விலகிரும்.
2: So if you just depend upon your own understanding and run your way, then it will one day stay you away from
1: the Lord. அதனால இயேசு சொன்னார், என்னிலே நிலைத்திருங்க, நீங்க அப்பதான் மிகுந்த கனியை கொடுப்பீங்க.
2: That's why Jesus said, abide in me that you may bring forth great fruit.
1: அவரோடு நாம நிலைத்திருந்து அவரை சார்ந்து கொள்ளாம போவோமானா நம்ம அறிவு வந்து எப்பவுமே கொஞ்சம் கோணல தான் ஓடும்.
2: If you don't abide in him and if you don't lean on him, then we will be moving away from the Lord.
1: பேதுரு இயேசுவோட தான் கூட இருந்தான்.
2: Peter was with Jesus.
1: ஆனா அவன் புத்தி எப்படி போச்சு உங்களுக்கு தெரியும்ல.
2: But you know how his understanding
1: was. ஆண்டவரை பார்த்து அப்பா
2: The Lord said unto him, go back, Satan. Yeah. Why?
1: நீ தேவனுக்குரியவைகளை சிந்தியாமல் மனுஷருக்குரியவைகளை நீ சிந்திக்கிறாயின்னு
2: சொன்னாரு. He said, you are not thinking about the things of God, but thinking about the world, man.
1: அவன் சொன்ன காரியெல்லாம் யோசித்தீங்களா, என்ன ஞானமா பேசினான் தெரியுமா அவன்.
2: See, just consider whatever he spoke with great wisdom.
1: அவன் சொன்ன புத்திமதியில ஏதாவது தப்பு இருந்துச்சா?
2: Is there any wrong in the advice that he gave?
1: இதுக்கு நடக்க கூடாதுன்னு சொன்னான்.
2: He said, this should not happen to you.
1: அதுங்க மாம்சத்துல யோசிங்கனா, it was the best advice. கொடுக்கப்பட்ட சிறந்த ஒரு ஆலோசனை அதுதான்.
2: So if you think in your flesh, it is the best advice that was given.
1: ஆனா கர்த்தர் சொல்றார், நீ பின்னால போ சாத்தானே.
2: But the Lord said, go behind Satan.
1: Yeah.
2: Why?
1: உன்னுடைய உம்மாலே ஆளுகை செய்யப்படும்படி உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு அறிவா இருக்கணும் அது.
2: I could tell you all understanding of wisdom, anything it might be, Lord, it should be totally controlled by you, it should be totally committed to you.
1: அது ஆவியினால் நடத்தப்படுகிறதா இருக்கணும்.
2: It should be led by the Spirit.
1: அதே யார் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தான் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள் வாசிக்கிறோம்.
2: The one who is led by the Spirit, they are called the children of God.
1: அப்போ நம்ம ஒண்ணு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்.
2: We should be very careful about that.
1: அறிவுல இருந்து எழும்புறது எல்லாமே தேவன் அங்கீகரித்தது கிடையாது.
2: So whatever comes out of my wisdom or understanding is not approved by God.
1: ஏனா அது பாவத்திலிருந்து கருத்தரிக்குது.
2: Because it is conceived in sin.
1: ஆண்டவரே, அது உம்மிடத்திலிருந்து வரணும்.
2: Lord, it should come from you.
1: பரத்திலிருந்து வருகிற ஞானம் ரொம்ப வித்தியாசமானது.
2: The wisdom that comes from heaven is really different.
1: தேவனை சார்ந்து கொள்ளணுமே தவிர என் மனசுல தோன்ற எண்ணம் எல்லாத்தையும் நான் சார்ந்து கொள்வேனா முடிவு ரொம்ப ஆபத்தாயிடும்.
2: I should only lean on the Lord, and if I lean on the things whatever appears in my mind, then the end would be dangerous.
1: ஆகவே தான் நாம் வாசிக்கிறோம்,
2: that's why we read,
1: மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதனுடைய முடிவோ மரண வழிகள்.
2: There are ways that appears right to men, but the end of it is death.
1: நீதிமொழிகள் 16:25.
2: Proverbs 16:25.
1: ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வந்து நமக்கு செம்மையா தோன்ற நம்ம அறிவுக்கு ஞானமா தெரியறதெல்லாம் சரியானது நினைச்சிர கூடாது.
2: So we should never think whatever appears right to us are really right in the life.
1: உன் சுயபுத்தியின் மேல் சாயாதே.
2: Do not lean on your own understanding.
1: ஏ சுயபுத்தியின் மேல் சாயாதேன்னு சொன்னார்.
2: Why we should not lean on our own understanding?
1: நம்முடைய சுயபுத்தி முதலாவது பாவத்தினால் கரைபட்டது.
2: First, our understanding is sinful.
1: இரண்டாவது, ஏன் சுயபுத்தியில சாய்ந்திராதப்பான்னு ஆண்டவர் சொல்றாரு.
2: Second, why does he says don't lean on your understanding?
1: இரண்டாவது எழுதி கொள்ளுங்க.
2: Write down the second point.
1: நம்முடைய சுயபுத்தி மிகவும் சிறியது.
2: Our understanding is too small.
1: நம்முடைய சுயபுத்தி மிகவும் சிறியது.
2: Our understanding is too small.
1: ஏசாயா 55:8-9 பாருங்க.
2: Isaiah 55:8-9.
1: என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
2: For my thoughts are not your thoughts, neither are your ways my ways, declares the Lord.
1: 9வது வசனம் பாருங்க.
2: Verse 9.
1: பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது.
2: For as the heavens are higher than the earth, so are my ways higher than your ways and my thoughts than your thoughts.
1: ரொம்ப அருமையா இருக்குது.
2: It is very beautiful.
1: ஏன் நம்ம சுயபுத்தி நம்ம சார்ந்து கொள்ள கூடாதுன்னு சொன்னா,
2: why we should not lean on our understanding?
1: நம்முடைய புத்தி என்னதான் நம்ம கண்ணுக்கு பெருசா தெரிந்தாலும் தேவனுடைய கண்ணோட்டத்திலிருந்து பாத்தீங்கன்னா அது மிக மிக சிறியது.
2: No matter how great our understanding may appear in our perspective, but it is always small in the perspective of God.
1: ஆண்டவர் சொல்றார், வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கோ அவ்வளவு உன்னுடைய அறிவுக்கு என் அறிவுக்கு அவ்வளவு உயர்ந்திருக்குப்பா.
2: The Lord says, for as the heavens are higher than the earth, so are my ways and thoughts than your thoughts.
1: ஆனா நம்ம அறிவை பத்தி நமக்கு எவ்வளவு பெருமை தெரியுமா நமக்கு.
2: But you know how much we boast about our own wisdom.
1: ஐயோ, நம்ம மனசுல ஒரு யோசனை வந்துருச்சுன்னா நம்ம நினைக்கிறோம் நாம தான் உலகத்திலே பெரிய அறிவாளி நம்ம நினைச்சிடறோம்.
2: So if you have an idea or a notion in our mind, we think we are the wisest person in this world.
1: நமக்கு மிஞ்சி யாருமே யோசிக்க முடியாது நம்ம நினைச்சிரோம்.
2: We think there's no person who can think beyond us.
1: நம்ம புத்திய மாதிரி ஒரு கூர்மையான புத்தி இந்த உலகத்திலே யாருக்கு இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம்.
2: also think there's no one who have sharp mind and sharp thought like us.
1: இப்படி எல்லாம் யோசிக்கும்போது ஆண்டவர் மேல சிரிக்க தான் செய்வார்.
2: So when we think so, the Lord will smile from above.
1: புத்திகையும் புத்திக்கு எவ்வளவு உயரம் தெரியுமாப்பா?
2: You know what, how much of difference there is between your thoughts and my thoughts.
1: வசனம் இருக்கும், வேடிக்கையான வசனம் அது. நம்ம படிக்கும்போது நம்மள பத்தி வேடிக்கையா யோசிக்க கூடியது.
2: So there's a verse when we read that we will feel so funny about ourselves.
1: 1 கொரிந்தியர் 1:25 வாசித்தீங்கனா,
2: 1 கொரிந்தியர் 1:25.
1: 1 கொரிந்தியர் 1:25.
2: 1 கொரிந்தியர் 1:25.
1: தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது.
2: The foolishness of God is wiser than men.
1: தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கு.
2: And the weakness of God is stronger than men.
1: எப்படி?
2: How is it?
1: தேவனுடைய பைத்தியம் சொல்றது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமா மனுஷனுக்கு தெரியுமா?
2: So the foolishness of God is wiser than the wisdom of men.
1: நம்ம இருக்கிறதுல எப்பா நான் தான் பெரிய ஞானி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பாருங்க, நம்ம புத்திய போல ஆழமான புத்தி. ஆண்டு சொல்ல இது என்ன தெரியுமா, என் பைத்தியத்து கூட இது என்ன பண்ணாது, நிகரா வராதுன்ற.
2: We may think that this is the greatest wisdom that we have, but the Lord says this cannot even match or compare with the foolishness of me.
1: நிறைய பேர் இப்படி தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம அறிவு, நம்ம என்ன ஒரு அறிவு கூர்மை நம்ம வச்சிருக்கோம்.
2: We are, many of us think this way. We have a so sharp mind, sharp brain.
1: அதான் ஒரு முறை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்றவர் வந்து அவர் பிசிக்ஸ்ல பெரிய மேதை. அவர் ஒரு வீட்டுக்கு போயிருந்தாராம்.
2: So once Albert Einstein was great in physics, he went to a house.
1: அவர் ஒரு விருந்துக்கா போயிருந்தாராம்.
2: He went for a feast.
1: அந்த விருந்து கொடுத்த மேயருடைய மகளோ பேத்தியோ எதேர்ச்சியா உள்ளே வந்திருக்கிறார்.
2: So there came that granddaughter or daughter of that mayor who hosted the feast to him.
1: உள்ள வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படினு கேட்டா.
2: So she asked, what are you doing?
1: அவர் சொன்னாராம், நான் வந்து வாழ்க்கையவே நான் பிசிக்ஸ் படிக்கிறதுக்காக அர்ப்பணிச்சிருக்கேன்னு
2: சொன்னாராம். So he said, I've committed my life to study physics.
1: அப்போ அந்த பொண்ணு சொன்னாளாம், ஐயோ இன்னுமா நீங்க பிசிக்ஸ் படிக்கிறீங்க, நான்லாம் போன வருஷமே படிச்சு முடிச்சிட்டேன்னு
2: சொன்னா. So she said, are you still studying physics? I completed studying physics last year itself.
1: நம்ம பிள்ளைங்க அப்படிதான் நினைக்கிறாங்க.
2: That is how our children think, right?
1: எட்டாவது படிச்சாலே PhD லெவல்ல யோசிக்கிறாங்க.
2: If you have completed 8th standard, you think that you have completed a PhD.
1: எல்லாம் படிச்சு முடிச்சிட்டேன்.
2: I have completed everything.
1: எல்லாம் எனக்கு தெரியும்.
2: I know everything.
1: நமக்கு அது சிரிப்பா இருக்கும் பாக்குறதுக்கு.
2: But we may file it funny.
1: அதே போல நம்ம கூட ஆண்டவரே இவ்வளோ அறிவுப்பா, இவ்வளோ அறிவா நடந்து ஆண்டவர் மேலும் சிரிப்பாரு. என் பைத்தியத்துக்கு கூட அது என்ன பண்ணாது, நிகரா வராது.
2: That's how we also say, Lord, see how wisely I have acted, how wisely I have done this, but the Lord will smile saying it cannot even match with my foolishness.
1: 139th சங்கீதம் வாசித்தீங்கனா,
2: read Psalm 139.
1: முதல் 5 வசனங்களை பாருங்க.
2: First 5 verses.
1: கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காரதலையும் என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதை எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர், இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமா இருக்கிறதுன்னு சொல்லுகிறேன்.
2: Oh Lord, you have searched me and known me. You know my sitting down and my rising up. You understand my thoughts afar off. You comprehend my path and my lying down and are acquainted with all my ways. For there is not a word on my tongue. And but behold, oh Lord, you know it altogether. You have hedged me behind and before and laid your hand upon me. Such knowledge is too wonderful for me. It is high. I cannot attain it.
1: இந்த அறிவு எனக்கு
2: this knowledge is
1: migunda aacharyama irukku,
2: it is too wonderful for me,
1: ettada uyarama irukku,
2: it is something high.
1: Neenga adhe sangeetham 13 lende vaasthingana 13th vasanathil lende vaasthingana,
2: if you read the same psalm from verse 13 onwards,
1: ange nammai undaakkinad uruvaakkina vidhatha avar solugirar.
2: He also says about the way that he formed us.
1: Neer en ullandriyangalai kai kondirukkireer, en thaayin karpathil ennai kaapaathinir, naan brahmikkathakka adhisayamai undaakkappattapadiyal umai thudippen, ummadi kiriyigal adhisayamaanavigal adhu en aathumaavukku nanrai theriyum.
2: For you formed my inward parts, you covered in my mother's womb. I will praise you, for I am fearfully and wonderfully made. Marvelous are your works, and that my soul knows well, very well.
1: நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகளுமக்கு மறைவாய் இருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தையும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது.
2: My frame was not hidden from you when I was made in secret and skillfully wrought on the lowest part of the earth. Your eyes saw my substance being yet unformed, and in your book they are all written, the days fashioned for me when as yet there was none of them.
1: 17th vasanam 18th vasanam paருங்க.
2: Verse 17 and 18.
1: தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், அவைகளை நான் எண்ணப் போனால் மணலை பார்க்கிலும் அது அதிகமாம்.
2: How precious are all your thoughts to me, O God. How great is the sum of them. If I should count them, they would be more in number than the sand.
1: தேவனுடைய அறிவை நம்ம அறிவை எங்கே பக்கத்துல கொண்டு வர முடியுமா?
2: Can we bring even our wisdom to near to the Lord's wisdom?
1: ஆண்டவரே, இந்த அறிவு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு.
2: Lord, this knowledge is too wonderful for me.
1: உம்முடைய ஆலோசனைகள் எல்லாம் நான் எண்ணணும்னு நினைச்சா கடலுடைய மணலை பார்க்கிலும் அதிகமா இருக்கான்.
2: Lord, if I want to count all your counsels and thoughts, it is way more in number than sand of the sea.
1: அவருக்கு வேற எதை எண்ணிக்கைக்கே கொண்டு வர முடியல.
2: He says they are innumerable.
1: நா ஒரு கைய பிடிச்சு வச்சிட்டு அப்பா நான் தான் ஞானி நினைச்சிட்டு இருக்கேன்.
2: So I just take hold of one hand and say I am the wisest man.
1: ஆனால் தேவனோ எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார்.
2: But the Lord knows everything.
1: ஐயோ, அவருடைய அறிவுக்கு நம்ம அறிவுக்கு எட்டாத உயரத்துல இருக்கு.
2: So his wisdom and our wisdom are totally beyond the comprehension.
1: நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க, கற்றது கைமண் அளவாம் கல்லாதது உலக அளவுனாங்க.
2: So our forefathers told known is a drop, unknown is an ocean.
1: அவங்க பார்த்தது இந்த உலகம்தான்.
2: So they just saw this world.
1: ஆனா நம்முடைய தேவனோ உலகங்களை உண்டாக்கினார்.
2: But the Lord created the worlds.
1: அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கினார்.
2: He is the one who created all the universe.
1: இப்போ ஞானிகள் பர்ண அந்த வான சாஸ்திரிகள் எல்லாம் சொல்றாங்க, நம்ம இன்னும் கண்டுபிடிக்கப்படாத உலகங்கள் எவ்வளவு இருக்கான்.
2: So even now the scientists and astrologers says there are many worlds that are not yet discovered.
1: நம்ம வாழ்ற இந்த பூமியின் இருக்கு பாருங்க.
2: This earth that we live in.
1: இந்த அண்ட சராசரத்துல மணல் இருக்கிற ஒரு சின்ன ஒரு grain of sand, ஒரு மணலினுடைய ஒரு சின்ன ஒரு துளி இருக்கு பாருங்க, அந்த அளவுல தான் இருக்கு.
2: So our earth is just a grain of sand in this entire universe, it seems.
1: நம்ம தேவன் எவ்வளவு பெரியவர்.
2: See how great is a God.
1: அவருடைய ஞானம் எவ்வளவு பெருசா இருக்கும்.
2: And how great is his wisdom.
1: நாம உன்ன கண்ணல பார்த்துட்டு அப்பா இதான் எல்லாம் தெரிஞ்சிட்டோம் நம்ம நினைக்கிறோம்.
2: So we just see a tiny part of it and we think this is the entire thing.
1: ஆனா ஆண்டவரோ அளவற்றவராய் சிந்திக்கிறார்.
2: But the Lord thinks beyond measure.
1: Hallelujah.
2: Hallelujah.
1: அதனால தான் தேவனை வந்து முழுவதுமாக தேவ மனிதர்கள் சார்ந்து கொண்டாங்க, சுய புத்தியவே சாய்ந்து கொள்ளாம.
2: That's why the saints of God totally leaned upon the Lord and they did not lean on their understanding.
1: நீங்க ஆபிரகாமை பாருங்க.
2: You consider Abraham. அவருடைய
1: சுய புத்தியில அவன் சாயல.
2: He did not lean on his own understanding.
1: கர்த்தர் என்ன சொன்னாரோ அப்படியே செஞ்சுட்டான்.
2: He did whatever God commanded him to do.
1: அதுக்கு என்ன பின்விளைவு வரும் கூட அவனுக்கு தெரியல.
2: He don't know what is the consequence he will face.
1: உன் இனத்தை விடு, வீட்டை விடு, ஜனத்தை விடு, அப்படியே விட்டுட்டு
2: போயிட்டான். He said you leave your family, you leave people, you leave your kindred, he left everything.
1: உள்ள ஒரே பேரான குமாரனை எனக்கு என்று பலியிடுன உடனே கூட்டி போயிட்டான்.
2: So he is the Lord him to sacrifice his only son, he immediately took him to sacrifice.
1: Seriya thavara idhukku mudivenna adala yosikave illa.
2: He did not even given a thought whether it is right or wrong, what is the end of it, what is the consequence, he never thought about it.
1: Yena avan ondra viswasi than,
2: because he believed one thing.
1: Yen arivukku oru mari theriyudhu,
2: it may appear as one to my understanding.
1: Anal devano evvalavu magathvamanavar.
2: But how great is our God.
1: Avarku ariyada ondra enakku solluvara.
2: So will he say something that he has not known?
1: Hallelujah.
2: Hallelujah.
1: Nammude vaalkaiyila kuda suya buthiyila yen saaya koodadhu nu sonna நம்முடைய சுய புத்தி நம்ம மேன்மை பாராட்டுறது தேவனுடைய ஞானத்தின் முன்பாக மிக மிக சிறியது.
2: So even in our life, why we should not lean on our own understanding, it's because our understanding is too small when we compare with the wisdom of God.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: சுய புத்தியில சாய கூடாது.
2: Why we should not lean on our understanding?
1: முதல் காரணம் என்ன?
2: First reason.
1: அந்த சுய புத்தி பாவத்தினால் கரைபட்டது.
2: Our understanding is sinful.
1: இரண்டாவது, ஏன் சுய புத்தியில சாய கூடாது?
2: Second, why we should not lean on our understanding?
1: இந்த சுய புத்தி என்பது மிகவும் சிறியது.
2: Second, our understanding is too small.
1: மூன்றாவது, ஏன் சுய புத்தியில சாய கூடாது?
2: Third, why we should not lean on understanding?
1: மூன்றாவது எழுதி கொள்ளுங்க.
2: Write on the point.
1: நம்முடைய சுய புத்தி குறுகிய பார்வை கொண்டது.
2: Our understanding is short sighted.
1: நம்முடைய சுய புத்தி குறுகிய பார்வை கொண்டது.
2: Our understanding is short sighted.
1: 2 சாமுவேல் 7 அதிகாரம் 19 வசனம்.
2: 2 Samuel 7:19.
1: 2 சாமுவேல் 7:19.
2: 2 Samuel 7:19.
1: கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமா இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியேனுடைய வீட்டை குறித்து வெகு தூரம் ஆயிருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே.
2: And yet this was a small thing in your sight, O Lord God, and you have also spoken of your servant's house for a great while to come. Is this the manner of man, O Lord God?
1: சொல்றாரு, நான் வந்து என்னமோ யோசிச்சுட்டு இருக்கேன், ஆனா நீங்களோ வெகு தூரத்து காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் நீர் வெளிப்படுத்துகிறீர்.
2: Here he says, I was thinking about something else, but you have spoken of your servant's house for a greater while to come.
1: நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன்.
2: I used to say very often.
1: நம்மளால எவ்வளவு யோசிக்க முடியும் நினைக்கிறீங்க?
2: You know how far can we think?
1: எவ்வளவு தான் திட்ட முடியும் நினைக்கிறீங்க?
2: How much we can plan?
1: இன்னைக்கு கூட நமக்கு எப்படி இருக்கும்னு திட்டமிட முடியாது.
2: Even we cannot plan even for today.
1: யாக்கோப் சொல்வாரு, நாளைக்கு இன்ன இடத்துல நாங்க வருவோம்னு சொல்லி கூட நீ சொல்லிராதப்பா.
2: So even James says, don't ever say that you will come tomorrow at this time in this place.
1: நாளைக்கு வர்றது கூட தேவனுக்கு சித்தமா இருக்குமானால் நாங்களும் ஜீவனோடு இருந்தா வர்றோம்.
2: So say if it God's willing and if we will live, then we will come.
1: நம்ம ஞானத்தை பத்தி நம்ம என்ன பெருமை பாராட்டுறோம்.
2: So how much we boast about our wisdom.
1: ஆண்டவரே நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமாப்பா.
2: But God says, do you know what will happen tomorrow?
1: ஏங்க நாளைய விட்டுருங்க.
2: Just live tomorrow.
1: ஏங்க அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியுமா?
2: Do we know what happens the next minute?
1: தெரியுமா?
2: Do you know?
1: 2020 ல கொரோனா வரும்னு தெரிஞ்சிருந்தா எவ்வளவு ஆயத்தமா இருப்போம்.
2: If you have known that corona will affect in 2020, how much we would have been prepared?
1: யாராவது கணிச்சாங்களா?
2: Did anyone assume
1: it? உலகத்துல அவன் பெரிய ஞானியே பேசிக்கிறான்.
2: Many people consider themselves great wise men in this world.
1: அவங்க கையில பிடிக்க முடியல.
2: We cannot even hold them.
1: கடவுளுக்கே புத்தி சொல்ற மாதிரி பேசுறான்.
2: They also speak in the way that they advise God.
1: ஒருத்தர் ஆகிலும் இந்த மாதிரி ஒரு பாதிப்பு வரும், இந்த மாதிரி ஒரு சீரழிவு வரும். யாரா சொன்னாங்களா?
2: Did anyone say we will be affected in this manner? We will have to face such a catastrophe?
1: யாருமே கடிக்கல.
2: No one assumed that.
1: அத்தனை பேருடைய ஞானமும் பைத்தியமாச்சு.
2: All their wisdom has become a foolishness.
1: கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா.
2: Glory be to the name of the Lord.
1: நம்முடைய வருங்காலத்தை நம்ம சுய புத்தியை கொண்டு மாத்திரம் நம்ம வந்து பிணைச்சிடவே கூடாது.
2: We should never even estimate our future based upon our own understanding.
1: நம்முடைய வருங்காலத்தை எல்லாவற்றையும் அறிந்து துவக்கம் முடிவுமான தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறீர், உம்முடைய விருப்பத்தின்படியே செய்யணும்னு ஒப்பு கொடுத்துட்டோம்னா கர்த்தர் மகிமையாய் முடிய பண்ணுவார்.
2: If we commit everything to the Lord saying, Lord, you know my beginning and my ending, you know my future, and if we commit everything to the Lord and don't lean on our own understanding, then the Lord will do it great.
1: என் சுய புத்தியை வைத்துக்கொண்டு என்னோட வருங்காலத்தை மட்டும் நான் கட்டிடவே கூடாது.
2: I should not build my future based upon my own understanding.
1: ஏனென்றால்
2: it's because
1: நாம எவ்வளவுதான் ஞானியாய் இருந்தாலும்,
2: no matter how wise you might be,
1: தேவனுடைய பெரிய வரைபடத்தின் ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன இமையை தான் நம்ம பார்க்கிறோம்.
2: We just see only a part of the great picture of God.
1: நம்முடைய எவ்வளவு திட்டமிட்ட நம்முடைய வருங்காலத்தின் திட்டங்களும் தேவனுடைய ஆலோசனைக்கு முன்பாக ஒன்றுமே இல்லாம போயிடுது.
2: No matter how great you plan about your future, they just become nothing before the Lord.
1: அவர் முடிவை இப்பொழுதே பார்த்துறாரு.
2: He has seen the end even now.
1: என்னவாக முடியும், எப்படி இருக்கும் என்பதை அவர் தான் அறிகிறார்.
2: And he knows how it will end, how it will appear.
1: நம்ம மாத்திரம் இந்த அறிவு நமக்கு வந்துருமானா, உண்மையாவே நான் சொல்லுவேன், நம்முடைய சுய புத்தியை நம்ம சாயவே மாட்டோம். அந்த புத்தியெல்லாம் கொடுத்த தேவன் மேல் நம்ம சார்ந்து கொள்வோம்.
2: If we can understand this aspect, then we will never lean on our own understanding, but will commit everything to the Lord.
1: நம்ம நிறைய பேர் என்னனமோ பாராமீட்டர்ஸ் வச்சிருக்கோம்.
2: Today many people have many kinds of parameters.
1: இது இப்படி இருக்கணும்,
2: this should be this way,
1: அது அந்த அளவுல இருக்கணும்,
2: this should be in this measure,
1: அது அந்த மாதிரி இருக்கணும்,
2: this should be in this way.
1: என்ன நம்ம திட்டம் போடுறோங்க.
2: We plan so many things.
1: நமக்கு தெரியுமா இது எப்படி முடியும், நமக்கு தெரியுமா.
2: But do we know how it ends?
1: இது என்ன மாதிரி இது நாளைக்கு வெளியே வரும், நமக்கு தெரியுமா.
2: Do we know how it come forth tomorrow?
1: இதிலிருந்து என்ன வெளிய வரும், நமக்கு தெரியுமா.
2: Do we know how what will come out of this tomorrow?
1: தெரியாதுங்க.
2: We don't know.
1: ஆனா எல்லாவற்றையும் அறிந்த ஒருத்தர் இருக்கிறார்.
2: But we have God who knows everything.
1: நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாகவே செய்ய வல்ல ஒரு தேவன் இருக்கிறார்.
2: We have a God who can do beyond what we ask or beyond our comprehension what we request.
1: அவே தான் வேதத்துல வாசிக்கிறோம்.
2: That's why we read in the Bible.
1: நமக்கு நாம் வந்து தேவன் நமக்காய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணல, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தில் என்ன பண்ணல, தோன்றவே இல்ல.
2: Our eyes have not seen, ears have not heard, and it has not been perceived in the heart of man which the Lord has prepared for us.
1: இங்க நீங்க அவன பாக்கும்போது ஒரு புழுதியில் இருக்கிற மாதிரி இருப்பான்.
2: Today when you see that person, he may be appearing like he is in a dust.
1: குப்பையில் இருக்கிற மாதிரி தெரியும்.
2: He might be like appearing like he is in a dung hill.
1: ஆனா நமக்கு தெரியாது அந்த புழுதியில் உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு ஆண்டவர் சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கா நமக்கு தெரியாது.
2: But we know the Lord has prepared a throne for the one who is in the dust.
1: அந்த குப்பையில் உட்கார்றவனை ஆண்டவர் ஒரு நாள் பிரபுக்களோட உட்கார பண்ண போறார் நமக்கு தெரியாது.
2: We don't know the person who is sitting in a dunghill will be seated among the princes one day.
1: நம்ம குப்பையை பார்த்துட்டு புழுதியை பார்த்து நம்ம அசட்ட பண்றோம்.
2: We will be looking at this waste and this dust and we are despising him.
1: யோசேப் அப்படி தான் அசட்ட பண்ணாங்க வீட்டார்ல எல்லாருமே.
2: Joseph was also despised by his family likewise.
1: அவன் சின்ன பையன்.
2: He is a small boy.
1: என்ன பெரிய கனவு கண்டுட்டான்.
2: What the great dream that he dreamt.
1: அவன கொன்று போடுவோம்.
2: Let us kill him.
1: அவனுடைய சொப்பனம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.
2: Let us see what will happen to his dream.
1: அவனுக்கு காசுக்கு வேலை பேசுனாங்க.
2: And they also bargained and made money using him.
1: தெரியல இந்த அந்நியர் இடத்துல விற்று போடுற இந்த பையன் முன்னாலதான் நாம் ஒரு நாள் எல்லாரும் போய் முட்டி போட போறோம் உங்களுக்கு தெரியல.
2: They don't know that we are going to go and kneel down and bow before this boy who is going to be sold to a stranger.
1: சாமுவேல் தீர்க்கதரிசி ஈசாய் வீட்டுக்கு போனாரு.
2: Samuel prophet went to the house of Jesse.
1: அங்க போனா பலி செலுத்துறதுக்கு எல்லாரையும் கொண்டு வாங்க அப்படினு கூப்பிட்டா.
2: So when he called everyone to anoint.
1: எல்லாரும் பார்க்க நல்ல திடகாத்திரமா இருக்கான்.
2: Everyone appeared very strong.
1: அங்க பாத்தீங்கன்னா ஏழு பேரை கொண்டு நிறுத்தினா சாமுவேலுக்கே புத்தி போயிருச்சு.
2: So even he brought seven people and even Samuel also thought that way.
1: என்ன அப்பா இவன் நல்ல திடகாத்திரமா இருக்கான், நல்ல வனப்பா இருக்கான், இவன் தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ண போறவர், இவன் தான் அடுத்த ராஜா இவரே நினைக்கிறாரு.
2: So he himself assumed that he is very strong in stature, so he must be the next king and he God gonna anoint only this person.
1: அடுத்து பாரு, மனுஷன் பாக்குறது போல நான் பாக்குறது இல்லப்பா.
2: But God says I will not look people like how man look at
1: புத்தி எப்படி வேலை செய்யறனா உன் கண்ணால ஏதோ பாக்குறியோ அதுதான் நிஜம் நீ நம்புற.
2: So your mind work in such a way according to your sight.
1: உன் கண்ணல பார்த்துட்ட உடனே ஐயோ அதுல தான் பெரிய மேன்மை இருக்கு நீ நினைச்சிட்டு இருக்க.
2: So you consider that to be great when it appears great in your eyes.
1: மனுஷ முகத்தை பாத்துட்டு இருக்கான், தேவனோ இதயத்தை ஆராய்ந்து பாருங்க.
2: Man looks at appearance but God looks at the heart.
1: ரொம்ப வேதனை என்னன்னா,
2: what is much grieving here?
1: சாமுவேல் விடுங்க, அவர் வெளியில இருந்து வந்தவர்.
2: Samuel is someone who came off from outside.
1: ஆனா சொந்த அப்பாவே பையனை நினைக்கல தெரியுமா?
2: But his own father even did not consider his son.
1: அப்ப சாமுவேலா கேக்குறாரு, இன்னும் வேற யாராவது இருக்காங்களா?
2: Samuel himself was, is there someone else?
1: இன்னும் ஒருவன் இருக்கிறான்.
2: There is one more boy.
1: அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான்.
2: And he is taking care of the flock.
1: அவங்க அப்பாவோ சகோதரர்களோ சாமுவேலோ யாருமே நினைக்கல, இந்த ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் பாருங்க, அவன் தான் இந்த பெரிய தேசத்துக்கு ராஜாவாக மாறப்போகிறான்னு ஒருத்தர் கூட கற்பனை பண்ணல.
2: Not even his family, his brothers, his father, even Samuel did not consider, imagine that this shepherd boy gonna reign this entire nation one day.
1: இந்த சவுல் ராஜா இருக்கார் பாருங்க,
2: this king Saul.
1: இந்த தாவீதை பத்தி சில பெண்கள் ஒரு பாட்டு பாடினாங்களாம், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 16. இவனை பற்றி எழுதப்பட்ட ரெண்டு வரிக்கு அவனுக்கு வந்த எரிச்சல் எவ்வளவு எரிச்சல் தெரியுமாங்க?
2: And you know about this king Saul who got so much angry when few women sang the song saying that David killed Saul king 1000, David slain 10,000.
1: ஏன் சொல்லுகிறது, அவனை அந்த நாளந்து காய்மகாரமாக பார்த்து அவனை கொலை செய்யும்படி பலமுறை அவன் எத்தனமா இருந்தான்.
2: The Bible says Saul invited David from that day and he tried to kill him in many places.
1: நான் யோசித்து பார்த்தேன் காலையில,
2: I thought about this morning.
1: சின்ன பையனை பத்தி ரெண்டு பேர் பாட்டுக்கு இவனது பொறுக்க முடியல.
2: When he could not tolerate that small song sung by few women about this boy.
1: அந்த சவுலுக்கு தெரியல, இந்த சின்ன பையன் எழுத போகிற சங்கீதங்கள் தான் அடுத்த பல ஆயிரம் ஆண்டுகள் அநேக கோடான கோடி மக்கள் சந்ததி சந்ததியா பாட போறாங்கன்னு அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் கூட உதிக்கலங்க.
2: But this Saul is not aware that this psalm that is going to be written by this David going to be sung by all the people for many hundreds and thousands of years.
1: அதான் தேவனுடைய அறிவு.
2: That is the wisdom of God.
1: Amen. நாம யார அசட்ட பண்றோம் பாருங்க, நிறைய வேளை அந்த அசட்ட பண்ணப்பட்டவன் மேல கர்த்தருடைய கரம் இருக்கு.
2: Whomsoever we despise, the hand of the Lord is upon those despised.
1: நாம ரொம்ப மேன்மையா நினைச்சிட்டு அப்படியே பெரிய அளவுல நினைக்கிறோம் பாருங்க, கர்த்தருடைய இரக்கமும் கிருபையும் அங்க இருக்குறது இல்ல.
2: And whomsoever we consider to be great, the Lord's mercy and grace will not be upon them.
1: ஏன் சுயபுத்திய சாய்ந்து கொள்ள கூடாது தெரியுமா?
2: Why we should not lean on our understanding?
1: நம்முடைய சுயபுத்தி வந்து ரொம்ப குறுகிய பார்வை உள்ளது.
2: It's because our understanding is very short sighted.
1: தோற்றத்துக்கு மேல அதிகமா பார்க்க முடியாது.
2: We cannot see it beyond the stature.
1: ஒரு குறுகிய காலம் மாத்திரம்தான் சிந்திக்க கூடியது.
2: It can only think only for a certain limit.
1: நம்முடைய தேவனோ வெகு தூரத்து காலத்து செய்திகளை மனுஷர் முறைமையாய் வெளிப்படுத்துகிறார்.
2: But our God reveals things for a greater while to come in a manner of man.
1: கடைசியாக ஏன் நம்ம சுயபுத்தியின் மேல சாய கூடாதுன்னு சொன்னா,
2: the last reason why we should not lean on our understanding.
1: எழுதி கொடுங்க, நம்பர் 4, நான்காவது.
2: Write on the fourth point.
1: நம்முடைய அறிவு அல்லது சுயபுத்தி நிலையானது இல்லை.
2: Our understanding is not stable.
1: நம்முடைய சுயபுத்தி நிலையற்றதுன்னு சொல்லலாம்.
2: Our understanding is not stable.
1: நீங்கள் எண்ணாகமம் 23:19 பாருங்க.
2: Numbers 23:19.
1: பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா?
2: God is not human that he should lie, not a human being that he should change his mind. Does he speak and then not act? Does he promise and not fulfill?
1: மனம் மாற அவர் என்ன இல்ல, மனுபுத்திரன் இல்லை.
2: And he is not a human being that should change his mind.
1: இதுதா நமக்கும் தேவ அறிவுக்கும் உள்ள வித்தியாசம்.
2: This is the difference between our understanding and God's understanding.
1: தேவனுடைய அறிவு எப்படிப்பட்டது தெரியுமா?
2: You know how is God's wisdom?
1: அது மாறவே மாறாது.
2: It is unchanging.
1: அது ever constant. எப்பொழுதும் ஒரே போல இருக்கும்.
2: It is ever constant.
1: நம்ம அறிவு எப்படிப்பட்டது தெரியுமா?
2: But how is our understanding?
1: நம்ம புத்தி எப்படிப்பட்டது தெரியுமா?
2: You know how is our knowledge?
1: இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கும் நாளைக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
2: It changes today and it will appear the other way tomorrow.
1: இன்னைக்கு வேணும்னு நாளைக்கு வேணாம்னு.
2: Today it will want and the next day it will wrong.
1: இன்னைக்கு நல்லதுன்னு நாளைக்கு
2: Today it says it is good, tomorrow it says it is bad.
1: இன்னைக்கு நேசிக்கும் நாளைக்கு வெறுத்துறோம்.
2: Today it will love, tomorrow it will hate.
1: இதுதான் நம்முடைய புத்தி.
2: This is our understanding.
1: அதுல எந்த நிலைத்தன்மையே கிடையாதுங்க.
2: There is no stability in that.
1: ஆனா தேவனோ

0: ரொம்ப அப்படியே வாஞ்சிக்குது நாளைக்கு அந்த ஆசை மாறி போயிடும்.
1: Today it desires so much, tomorrow it will quench that desire.
0: இன்றைக்கு அதை பெருசா நினைக்குது நாளைக்கு அதை சட்டை பண்ண மாட்டேங்குது.
1: Today it considers this to be great, tomorrow it don't even consider it.
0: இன்றைக்கு இதுதான் சத்தியம்னு சாதிக்குது நாளைக்கு அது பொய்ன்னு அதே தான் சொல்லுது.
1: Today it proves that it is the truth and tomorrow it says that is a lie.
0: நம்ம அறிவெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அன்ஸ்டேபிள், ஒண்ணுமே நிலையானதே கிடையாது.
1: Our knowledge and understanding is totally unstable, it is never constant at all.
0: நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் திரும்பி பாருங்களேன்.
1: Just look at your life.
0: காரியங்களை நம்ம அப்பா இத போல ஒஸ்தி ஒண்ணுமே இல்லைன்னு சாதிச்ச காரியங்கள் எத்தனை இருக்கு தெரியுமா?
1: So there are many things that we consider it to be a worthy thing and which we have achieved so much.
0: அப்பா இதவிட மேன்மையானது உலகத்துல ஒண்ணுமே இல்லைன்னு நம்பி அப்படியே பற்றி கொண்ட காரியங்கள் எத்தனையோ இருக்கு.
1: There are things which we have held on saying that this is the best thing that we have done in our life.
0: ஆனா இப்ப யோசிங்கனா,
1: but today when you think about it,
0: இதையா நான் நம்பிட்டு கிடந்தேன்?
1: Did I just trust this one?
0: இதையா இப்படி இதுக்காக நான் சிபாரிசு பண்ணிட்டு இருந்தேன்?
1: Did I recommend for this?
0: இதுக்கா நான் ஏங்கிட்டு இருந்தேன்?
1: Did I earn only for this?
0: நம்ம அறிவ பார்த்தா இதான் அன்ஸ்டேபிள். நம்முடைய ஞானம் வந்து நிலையானதே கிடையாது.
1: Our knowledge and wisdom is unstable.
0: ஆனால் தேவனுடைய ஞானமோ,
1: but the wisdom of God
0: maaradathu,
1: it is unchanging.
0: Hallelujah,
1: hallelujah.
0: Yen theriyuma avarum maaradhavar,
1: it's because he is also unchanging.
0: Inda nilai illada inda ariva vachikittu adan mela un butti adan mela saandu kollathappa.
1: So don't lean on this understanding which is not stable.
0: Unmaya na solla pona,
1: for truly I could say,
0: nammudaiya gnanam nammudaiya suya buttila irukku paarenga, nama yosikkiradhukku vena namakku thiran irukke thavara adu seiyiradhu kuda namakku balan kediyadhu.
1: So this understanding everything, we might have the ability to think on and about it, but we don't have power to execute it.
0: நீதிமொழிகள் 16:1 பாத்தீங்கனா,
1: Proverbs 16:1 says,
0: வேதம் சொல்லுகிறது, மனதின் யோசனைகள் மனுஷருடையது, நாவின் பிரதியுத்தரம் கர்த்தரால் வரும்.
1: We may make our plans, but God has the last word.
0: ரொம்ப அழகான ஒரு டிரான்ஸ்லேஷன், குட் நியூஸ் டிரான்ஸ்லேஷன்ல ரொம்ப அழகா இது போட்டுருக்காங்க.
1: It is very beautiful in its good news translation.
0: We may make plans, but God has the last word. அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா?
1: What does it mean?
0: நம்ம என்ன வேணா யோசிக்கலாம், என்ன வேணா திட்டம் போடலாம், கடைசி வார்த்தை ஆண்டவர்ட்ட தான் வரப்போகுது.
1: We may make any kind of plans that we want, but at last the last word comes from the Lord.
0: நம்ம அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், அதை சாதிச்சிருவேன், அப்படி பண்ணி நீ என்னன்னா பேசிட்டு போ, கடைசியில் ஆண்டு சொல்றதா நடக்க போகுது.
1: So you may say that I will do this, I will achieve this, I will prove this, I can do this, but at last only God is going to do that.
0: அதே நீதிமொழிகள் 16:9 பாருங்க.
1: So same Proverbs 16:9 says,
0: மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர்.
1: A man's mind plans his way as he journeys through life, but the Lord directs his steps and establishes them.
0: அவர் தான் கடைசி வார்த்தை சொல்றாரு.
1: And he is the one who gives the last word.
0: ஏன் நம்ம சுய புத்தி நம்ம சார்ந்து கொள்ள கூடாது தெரியுமா?
1: Why we should not lean our own understanding?
0: இது நிலையற்றதுங்க.
1: Because it is not stable.
0: எத்தனை யோசித்தாலும் அதை நிலைவரப்படுத்துறது கர்த்தர் தான்.
1: But it is God who establishes it.
0: எத்தனையோ ஆலோசனைகள், அறிவு, நமக்கு எவ்வளவோ ஆசைகள்லாம் வரலாம், முடிவை எழுதுகிறது கர்த்தர் தான்.
1: We may have many thoughts, many ideas and many things, but it is God who writes the end of it.
0: நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் யோசித்து பாருங்க.
1: Just think about your life.
0: நம்ம யோசித்த யோசனைகள்,
1: the plans that we made,
0: நம்ம போட்ட திட்டங்கள்,
1: the plans that we tried to do,
0: நமக்கு வச்சிருந்த ஆசைகள் எல்லாம் யோசித்து பாருங்க.
1: Look at the desires that we had.
0: எத்தனை குப்பை தொட்டிக்கு போயிருக்கு தெரியுமா?
1: You know how many of them were taken to the trash bin?
0: எத்தனை குப்பை தொட்டிக்கு போயிருக்கு?
1: How many have entered the trash bin?
0: ஏதாவது ஒன்னு நடந்துருக்கா?
1: Is there anything that were executed?
0: ஆசை யாரதாங்க விட்டுச்சு?
1: So who is devoid of desires?
0: ஆசை யாரதாங்க?
1: Who is devoid of desires?
0: எல்லாத்துக்கும் ஆசை ரொம்ப தான் ಜಾಸ್ತಿ இருக்கு.
1: Everyone have desires in enough.
0: ஆசைப்படுறது எல்லாம் நடந்துச்சு.
1: So is that everything is happening?
0: எத்தனை பேர் பெரிய கிராண்ட் ஓபனிங் செரிமனி எல்லாம் நடத்திருக்காங்க தெரியுமா?
1: We have many people who have conducted a grand opening ceremony.
0: ஆசைப்பட்ட நானு,
1: I desired for it.
0: இது நடக்க போகுது.
1: It is going to happen.
0: இத முடிச்சிர போற ரிப்பன் கட்டிங் எல்லாம் பண்ணாங்க.
1: So they just cut the ribbon saying that I will do it.
0: கடைசியில பார்த்தா ஒரு கல் கூட எடுத்து வைக்க முடியல.
1: But at the end they were not able to lay a single stone.
0: திட்டம் போடலாம், ஆசை யாருக்கு தான் வராது?
1: You may plan anything because you have so much desires.
0: ஆசை சுய புத்தியை வச்சுக்கிட்டு என்னென்னமோ திட்டம் போடுறப்பா.
1: But God says you do everything and plan everything according to your own understanding.
0: நிலையற்றது.
1: But they are not stable.
0: கடைசியில நிலைச்சிருக்க போதுன்னா கர்த்தருடைய வார்த்தை தான்.
1: It is the word of God that going to establish and stable at the end.
0: அவர் தான் தீர்மானிக்கிறார்.
1: He is the one who decides it.
0: அதனால நாம என்ன பண்ணலாம் தெரியுமா?
1: Therefore what can we do?
0: இந்த ஓபனிங் செரிமனி எல்லாம் நம்மளுடைய சுய புத்தியை வச்சுக்கிட்டு
1: Let us not do this opening ceremony based on our own understanding.
0: ஆண்டவரே நீங்களே நடத்துங்கப்பா.
1: But Lord, you lead it, Lord.
0: உம் சித்தத்தின்படி நடத்துங்கப்பா.
1: Lord, you lead it according to your will, Lord.
0: அப்படி நாம ஆண்டவர் ஒப்பு கொடுக்கணும்.
1: So we have to commit to the Lord.
0: ஆனா ஆண்டவர் செல்ற எப்படி ஓபனிங் செரிமனி கொடுப்பார் தெரியுமா?
1: You know sometimes how will God conduct this opening ceremony?
0: நமக்கு வேடிக்கையா இருக்கும் அது.
1: It might appear funny to us.
0: நமக்கு வந்து அது அசட்ட பண்ற மாதிரி இருக்கும்.
1: It might be something like despising us.
0: அவர் எப்படி ஆரம்பிப்பார்னா?
1: But how we will start?
0: இது பிரம்மாண்டமா ஆரம்பிக்கிறதே கிடையாது.
1: He will not start in a very great manner, grand manner.
0: அவர் எப்படி ஆரம்பிப்பார்னா, அற்பமான ஆரம்பங்களை அசட்ட

0: பண்ணுகிறவன் யார்?
1: Who is the who despises the small beginnings?
0: அதனுடைய முடிவு,
1: the end of it is
0: மகிமையா இருக்கும்,
1: is glorious.
0: நம்ம லைஃப்ல மட்டும் நம்மலாம் வந்து முடிவு வந்து இந்த மாதிரிலாம் இருக்கும் தெரிஞ்சதா ஓபனிங் கிராண்டா கொடுத்துருப்போம்.
1: So if you have known that the end would be so glorious, would have given the opening itself so grand man.
0: இந்த உலகத்துல தேவன் நடத்தின எல்லா மகத்துவங்களை பாருங்களேன்.
1: If you see all the marvelous things that the Lord conducted in this world.
0: எதையாவது ஆண்டவர் ரொம்ப கிராண்டா ஆரம்பிச்சிருக்காரா?
1: Is there something that the Lord has started with a great grand manner?
0: எல்லாம் சிம்பிள்.
1: Everything was in simple.
0: இன்னைக்கு மனுஷன் என்னென்ன பேச்சு பேசுறான்?
1: Today men may speak so many things.
0: என்ன தன்மை பத்தி மேன்மை பாராட்டிக்கிறான்?
1: See how much he boasts about himself.
0: எங்க பாணி ஆரம்பிச்ச அப்படினு கேட்டா,
1: where did he start it?
0: பூமியின் மண்ணை எடுத்து,
1: I took the mud of this earth.
0: அத வந்து ஒரு மனித சாயல்ல உருவாக்கி,
1: I made it in the form of a man.
0: அதுல ஜீவ சுவாசத்தை ஊதி,
1: I just breathed my breath into it.
0: அவ்வளவுதான், நீ தான் மனுஷன்.
1: And you are a man now.
0: நமக்கு இருக்கிற இன்னைக்கு பெருமை மேன்மை எல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா, தரையிலக மண்ணில இருந்தான்.
1: All the greatness that we consider to be great just came from this mud.
0: நீங்க தேவனால் பயன்படுத்தப்பட்ட எந்த மனுஷனையும் பாருங்க.
1: Consider any person who is used by the Lord.
0: அவங்கலாம் யார் தெரியுமா?
1: You know who are they?
0: அட்ரஸே இல்லாதவங்க.
1: They are the people who never had any
0: அறிமுகமே இல்லாதவங்க.
1: They did not have any introduction.
0: எந்த தகுதியுமே இல்லாதவங்க.
1: They are not worthy at all.
0: அவங்களெல்லாம் ஆண்டவர் கொண்டு வந்து தம்முடைய மகிமை அவர்கள் மூலமா வெளிப்படுத்தினார்.
1: But the Lord revealed his glory through those people.
0: அதனாலதான் சொல்லுவேன்,
1: That's why I would tell you.
0: நம்ம சுயபுத்தியை மட்டும் சார்ந்து கொள்ளவே கூடாது.
1: We should not lean on our own understanding at all.
0: கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான்.
1: The one who trusts in the Lord shall prosper.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: ஏன் சுயபுத்தியை சார்ந்து கொள்ள கூடாது?
1: Why we should not lean on our understanding?
0: நான்கு காரியங்களை கற்றுக்கொண்டோம்.
1: We learn four things.
0: முதலாவது,
1: First,
0: நம்முடைய சுயபுத்தி பாவத்தினால் கறைபட்டிருக்கு.
1: Our understanding is sinful.
0: இரண்டாவது,
1: Third,
0: நம்முடைய சுயபுத்தி மிகவும் சிறியதாய் இருக்கிறது.
1: Our understanding is too small.
0: மூன்றாவது,
1: Third,
0: நம்முடைய சுயபுத்தி குறுகிய பார்வை கொண்டது.
1: Our understanding is short-sighted.
0: நான்காவது,
1: Fourth,
0: நம்முடைய சுயபுத்தி நிலைவரம் இல்லாதது.
1: Our understanding is not stable.
0: ஏன் நம்ம தேவனுடைய புத்தியை சார்ந்து கொள்ளணும்?
1: Why we should lean on God's understanding?
0: நமக்கு நேர் எதிரடியா கர்த்தர் இருக்கிறாரு.
1: Our God is totally opposite to us.
0: அவரோ நாம பாவிகளா இருக்கும் போது அவர் நீதி உள்ளவராக இருக்கிறார்.
1: When we were sinners, he is righteous.
0: நாம் ரொம்ப சிறிய சுயபுத்தியை வச்சிருக்கும் போது அவரோ தூரத்து காலத்து செய்திகளை நினைத்துக் கொண்டிருக்கிறார்.
1: When we had very small, short-sighted plans, but he had an eternal perspective for us.
0: நம்முடைய வாழ்க்கையில வந்து நாம செய்கிற சிறிய காரியங்களை பெருமையா நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா தேவனோ மகத்துவம் உள்ளவர்.
1: So we consider small things that we do to be great, but God is really great and marvelous.
0: நாம பலனற்று நிலைவரமற்றவர்களாய் நாம் இருக்கிறோம்.
1: We are totally unstable and without power.
0: ஆனால் ஆலோசனைகளை வர்த்திக்க பண்ணுகிறவர், சித்திக்க பண்ணுகிறவர் நம்முடைய தேவன்.
1: But our God is the one who brings all our plans to prosper.
0: கர்த்தாவே, நீர் செய்ய நினைத்தது தடைபடவே படாது.
1: Lord, nothing, Lord, whatever you plan to do will not be hindered.
0: நான் செய்ய நினைச்ச எத்தனையோ காரியம் செய்ய முடியாம உட்கார்ந்திருக்கேன்.
1: Lord, there are many things which I plan to do but I am not able to do.
0: ஆனால் நீர் செய்ய நினைத்தது ஒண்ணுமே தடபட முடியாது.
1: But Lord, nothing can hinder what you have planned to do.
0: ஆகவே என் நினைவுகள் மேல் என்னுடைய எண்ணத்தை, என்னுடைய நம்பிக்கையை வைக்காம கர்த்தரையே நான் சார்ந்து கொள்ளுவேன்.
1: Therefore, let me not keep my understanding, keep my or lean on my understanding, but rather trust the Lord.
0: ஜெபம் பண்ணுவோமா?
1: Shall we pray?
0: Hallelujah.

0: பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே,
1: our holy and merciful father,
0: இந்த காலை வேளையிலே எங்களுக்கு நாங்கள் ஏன் எங்கள் சுய புத்தியின் மேல் நாங்கள் சாய கூடாது என்று எங்களுக்கு போதித்தீர்.
1: Lord, this morning you taught us why we should not lean on our own understanding.
0: ஆமாப்பா.
1: Yes, Lord.
0: உம்முடைய ஞானம் பெரியது.
1: Lord, your wisdom is great.
0: நீர் பெரியவர்.
1: Lord, you are great.
0: சுய புத்தியை நீர்தான் கொடுத்தீர்.
1: Lord, it is you who have given us understanding.
0: ஆனால் இந்த புத்தியை சார்ந்து கொள்வதை பார்க்கிலும்,
1: but rather than depending on this understanding,
0: உம்மை நம்புவதே நலம்.
1: Lord, it is better to trust you.
0: நீர் பெரியவர்.
1: You are great, Lord.
0: நீர் கடைசி மட்டும் நடத்துகிறவர்.
1: You are the one who leads us until the end.
0: நீரே அல்பா ஒமேகாவுமா இருக்கிறவர்.
1: Lord, you are the Alpha and Omega.
0: நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர்.
1: Lord, you know everything, Lord.
0: ஆண்டவரே, உம்முடைய ஞானத்திற்கும் உம்முடைய வழிநடத்தலுக்கும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
1: Lord, we commit ourselves to your understanding and to your ways.
0: சித்தத்தின்படியே வழிநடத்து.
1: Lord, lead us according to your will.
0: உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து.
1: Let your name be magnified.
0: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
1: In Jesus' name we pray.
0: Amen.
1: Amen.
0: Amen.

இயேசுவின் கரத்தில் நீங்களும் நானும் ஒரு அழகான இசைக்கருவி. அவர் சித்தம் போல பயன்படுத்த ஒப்புக் கொடுக்கும்போது இனிதான இசையாக மாறுவோம்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜி ஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். எரேமியா 31:9. வடக்கு கரோலினாவை ஒட்டிய ஒரு தீவில் நாக்ஸ்ஹெட் என்ற ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது. அங்கே 1800 கப்பல் சேதத்தை உண்டாக்கும் ரெக்கஸ் என்று அழைக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்து வந்தனர். இவர்களுடைய வாழ்வாதாரமே உடைந்த கப்பலின் பாகங்களை பொறுக்குவதும் அவ்வாறு உடைந்த கப்பலில் உள்ள சரக்குகளை எடுத்துச் செல்வதும் தான். ஆனால் இந்த கப்பல்கள் தற்செயலாய் சேதமடைந்தவை இல்லை. இந்த கப்பல்கள் அந்த தீவில் இருந்த கடற்கொள்ளையர்களால் திசை மாற்றப்பட்டு பாறையில் வந்து மோதி நொறுங்கியவை. இந்த கடற்கொள்ளையர்கள் ஒரு குதிரை தலையின் மீது ஒரு லாந்தர் விளக்கை வைத்து கட்டிவிடுவார்கள். பின்பு இரவு நேரத்தில் அந்த குதிரையை ஒரு கடற்கரையில் மேலும் கீழுமாக மற்றும் முன்னும் பின்னுமாக ஓட விடுவார்கள். குதிரையின் தலையில் பொருத்தப்பட்ட இந்த லாந்தர் விளக்கு வெளிச்சத்தை பார்த்து ஏதோ ஒரு கப்பல் போகிறது என்று பிற கப்பல்கள் தவறாக புரிந்து கொண்டு அந்த வெளிச்சத்தை பின்பற்றி போகும். இறுதியில் அவை அங்கு காணப்படும் பாறைகளின் மீது நொறுங்கி சுக்குநூறாக உடைந்து போகும். கப்பல் உடைந்த செய்தி கிடைத்ததும் கடற்கொள்ளையர்கள் கப்பலில் உடைந்த பாகங்களையும் அந்த கப்பலில் ஏற்றப்பட்டிருந்த சரக்குகளையும் எடுத்துச் சென்று விடுவார்கள். இவ்வாறு கப்பல்களை சேதப்படுத்துவதுதான் பிரதான தொழிலாக அந்த கடற்கொள்ளையர்களுக்கு அமைந்தது. இப்பொழுதும் கூட நாக்ஸ்ஹெட் என்ற அந்த ஊருக்கு செல்லும் சுற்றுலா பயணிகள் அங்கு காணப்படும் பழைய வீடுகள் உடைந்த கப்பல்களின் பாகங்களால் கட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடியும். இவ்வாறு தவறாக வழிநடத்தப்பட்டு உடைக்கப்பட்டவை ஏறக்குறைய 2300 கப்பல்களாகும். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே பிசாசும் தந்திரம் நிறைந்தவனாய் தேவனால் சரியாக வழிநடத்தப்படும் மக்களை திசை மாற்றி அவர்களை அழிக்க பார்க்கிறான். இயேசு கிறிஸ்து பிறந்தபோது சாஸ்திரிகள் அவரை பார்க்கும்படி கிழக்கிலே இருந்து வந்தார்கள். அவர்களை ஒரு நட்சத்திரம் சரியாக வழி நடத்தி சென்றது. அதை பார்த்தே அவர்கள் வழி தவறாமல் நடந்தார்கள். ஆனால் அவர்கள் யூதருக்கு ராஜா என்றால் அரண்மனையிலே தானே பிறப்பார் என்று யூகித்து ஏரோதின் அரண்மனைக்கு சென்று யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆனால் ஏரோது தனக்கு போட்டியாக இன்னொரு ராஜாவா என்று நினைத்து நயமஞ்சகமாக அவர்களிடம் பிள்ளையை பணிந்து கொண்டு, பிள்ளை இருக்கும் இடத்தை வந்து எனக்கும் சொல்லுங்கள், நான் வந்து பணிந்து கொள்வேன் என்று இயேசுவை கொலை செய்யும் நோக்கத்தோடு சொன்னான். ஆனால் கிருபையுள்ள தேவன் சாஸ்திரிகளை மீண்டும் சொப்பனத்திலே எச்சரித்து நலமான பாதையிலே வழி நடத்தினார். ஆம் பிரியமானவர்களே, சாத்தான் எப்பொழுதும் நம்மை வஞ்சிக்கிறவன். அவன் எப்பொழுதுமே நம்முடைய வாழ்வில் அழிவை ஏற்படுத்த முயற்சிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்துவோ நம்மை ஆசீர்வாதமான பாதையிலே வழி நடத்துகிறார். ஆம், இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் ஒருபோதும் இடராத செம்மையான வழியிலே வழி நடத்தப்படுவார்கள்.

தேவனுடைய நாமத்தை ஒருமித்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மை நம்பி உள்ளேன், நான் கைவிடப்படுவதில்லை என்கிற இந்த பாடலை கரங்களை தட்டி விடுதலையோடு சேர்

கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை வெட்கப்படுத்தாத தேவன். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி விடுதலையோடு உற்சாகமாக

நல்ல சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாய் பாட போகிறோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை புவியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பழைய பாடல், மிக அருமையான பாடல். எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா.

ஹாலலூயா. எல்லாரும் சேர்ந்து சில நிமிடங்கள் நாம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆராதனையின் நடுவிலே ஆவியானவர் அசைவாடுவார். தேவ சமூகத்திலே நம்மளை வெறுமையாக்கி ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் அர்ப்பணித்த வண்ணமாக கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஆண்டவருக்கு பல பெயர்கள் இருக்கிறது, அதுல ஒன்று யெகோவா ஈரே என்கிற நாமமுடையவர். எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் இருக்கலாம், தேவைகள் இருக்கலாம். இதையெல்லாம் கண்டு அற்புதங்களை செய்கிறவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர்.

குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று வேதம் சொல்கிறதே. அவர் நிறைவானவர்.

சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 24 அதிகாரம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கன்மலைகளின் மேல் தேடப் போனான். வலியோரத்தில் இருக்கிற ஆட்டுத் தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மெலஜலாதிக்கு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கங்களில் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது தாவீதின் மனுஷர் அவனை நோக்கி, இதோ நான் உன் சத்ருவை உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன், உன் பார்வைக்கு நலமானபடி அவனுக்கு செய்வாயாக என்று கர்த்தர் உன்னோடே சொன்ன நாள் இதுதானே என்றார்கள். தாவீது எழுந்திருந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டான். தாவீது சவுளின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டதன் நிமித்தம் அவன் மனது அடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படி, இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். அப்பொழுது தாவீதும் எழுந்து கெபியிலிருந்து புறப்பட்டு சவுலுக்கு பின்னாக போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே என்று கூப்பிட்டான். சவுல் திரும்பி பார்த்தபோது தாவீது தரைமட்டும் முகங்குனிந்து வணங்கி சவுலை நோக்கி, தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷருடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர்? இதோ கர்த்தர் இன்று கெபியில் உம்மை என் கையில் ஒப்புக் கொடுத்தார் என்பதை இன்றைய தினம் உம்முடைய கண்கள் கண்டதே. உம்மை கொண்டு போட வேண்டும் என்று சிலர் சொன்னார்கள், ஆனாலும் என் கை உம்மை தப்ப விட்டது. என் ஆண்டவன் மேல் என் கையை போடே, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவராமே என்றார். என் தகப்பனே, பாரும், என் கையில் இருக்கிற உம்முடைய சால்வையின் தொங்கலை பாரும். உம்மை கொண்டு போடாமல் உம்முடைய சால்வையின் தொங்கலை அறுத்து கொண்டேன். என் கையிலே பொல்லாப்பும் துரோகமும் இல்லை என்றும் உமக்கு நான் குற்றம் செய்யவில்லை என்றும் அறிந்து கொள்ளும். நீரோ என் பிராணனை வாங்க அதை வேட்டையாடுகிறேன். கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரிக்கட்டுவாராக. உம்முடைய பேரில் நான் கை போடுவது இல்லை. முதியோர் மொழிப்படியே ஆகாதவர்களிடத்திலே ஆகாமியம் பிறக்கும், ஆகையால் உம்முடைய பேரில் நான் கை போடுவதில்லை. இஸ்ரவேலின் ராஜா ஜாரை தேட புறப்பட்டார். ஒரு செத்த நாயையா, ஒரு தெள்ளு பூச்சியையா நீ ஜாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நியாயாதிபதியாயிருந்து எனக்கும் உமக்கும் நியாயம் தீர்த்து எனக்காக வழக்காடி நான் உம்முடைய கைக்கு தப்ப என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இந்த வார்த்தைகளை சவுலோடே சொல்லி முடிந்த பின்பு சவுல், என் குமாரனாகிய தாவீதே, இது உன்னுடைய சத்தமல்லவா என்று சொல்லி சத்தமிட்டு அழுது தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். நீ எனக்கு நன்மை செய்ததை இன்று விளங்க பண்ணினாய். கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்புக் கொடுத்திருந்தும் நீ என்னை கொன்று போடவில்லை. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. நீ நிச்சயமாக ராஜாவாக இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைபெறப்படும் என்றும் அறிவேன். இப்போதும் நீ எனக்கு பின்னிருக்கும் என் சந்ததியை வேறறுப்பதில்லை என்றும் என் தகப்பன் வீட்டாரில் என் பெயரை அழித்து போடுவதில்லை என்றும் கர்த்தர் மேல் எனக்கு ஆணையிட்டுக் கொடு என்றார். அப்பொழுது தாவீது சவுலுக்கு ஆணையிட்டுக் கொடுத்தான். பின்பு சவுல் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான். தாவீதும் அவன் மனுஷரும் அரணிப்பான இடத்திற்கு ஏறிப் போனார்கள். ஆமென்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு எழுதியிருக்கிற ஜீவ வார்த்தை மத்தேயின் புஸ்தகம் 21:42. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை யாரெல்லாம் ஆகாது என்று தள்ளினார்களோ, எங்கெல்லாம் நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்களோ, அங்கெல்லாம் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், பணியிடங்களில், குடும்பத்தில், சமுதாயத்தில் மட்டுமல்லாமல் சரீரத்தில் உண்டான வியாதியின் நிமித்தமாக மனிதர்களாலும் மருத்துவத்தினாலும் தள்ளப்பட்ட நிலையில் உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய், பயனற்றவர்களாய், முடிந்தது அவ்வளவுதான், இனி ஒன்றும் செய்ய முடியாது என்று கைவிடப்பட்டவர்களாய், ஆகாது என்று வீடு கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட கல்லை போன்று நீங்கள் காணப்படுவீர்களானால், கர்த்தர் இன்றைக்கு உங்களை கொண்டுதான் பெரிய காரியங்களை செய்து உங்களுக்கு செய்ய போகிற அற்புதங்களின் நிமித்தமாய் உலகிற்கு உங்களை தலைக்கல்லாய், சாட்சியின் கற்களாய் நிறுத்தி ஆசீர்வதிக்கிற நாளாய் இந்த நாளை உண்டு பண்ணியிருக்கிறார். முதலாவதாக ஆற்றின் வேகத்தில் சாய்ந்து போன 12 கற்களை குறித்து பார்ப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 4:10 நாம் வாசிக்கையில், அங்கே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு யோர்தானை கடந்து கர்த்தருடைய கட்டளையின்படி கோத்திரத்தின் இலக்கத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் ஒரு கல்லையும் தங்கள் தோள்களில் சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பதே. இங்கே யோசுவா அதற்கான யோர்தானின் நடுவில் இருந்து 12 கற்களை எடுத்து அதை தங்களோட கர்த்தர் சொன்னபடி சுமந்து கொண்டு அக்கறைக்கு கொண்டு போகிறார். பின்னாளில் அவைகள் இந்நாள் மட்டும் சாட்சியின் கற்களாய் பெயர் விளங்கி காணப்படுகிறதை வாசிக்கின்றோம். இந்த 12 கற்களை குறித்து நாம் பார்ப்போமானால், யோர்தான் நதியானது அறுப்பு காலம் முழுவதும் கரைபுரண்டு ஓடுகின்றதான நதி. அந்த வெள்ளத்திற்கும் தண்ணீரின் விசைக்கும் எதிர்த்து நிற்க முடியாமல் சாய்ந்து போய் யாரும் அறியாத ஆழத்தில் கிடந்த அந்த 12 கற்களை தான் கர்த்தர் யோசுவாவை கொண்டு பயன்படுத்தி சாய்ந்து போன கற்களை சாட்சியின் கற்களாய் மாற்றினார். இதேபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் யோர்தானை போன்ற சூழ்நிலைகள் உங்களை தாக்கி மோதி அடித்து செய்வது அறியாது மனம் சோர்ந்து போய் உங்களின் சூழ்நிலையிலிருந்து மீட்டு எடுத்து நிறுத்தி வைக்கவும், உதவி செய்வார் ஒருவரும் இல்லாமலும் கண்ணீருடனும் வேதனைகளுடனும் யோர்தானின் ஆழத்தில் யாரும் உதவி செய்வாரற்று தூக்கி நிறுத்தப்படாமல் நின்ற கற்களைப் போல உங்களின் சூழ்நிலைகளிலிருந்து மீட்டு எடுக்க யாரும் இல்லாமல் மனம் உடைந்து போய் காணப்படுகின்ற உங்களை, இன்றைக்கு உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து விடுவித்து தடுமாறி போயிருக்கிற உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிறார். 2வதாக ஆற்றின் வேகத்தில் அடித்து செல்லப்பட்ட கல். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17:40 நாம் வாசிக்கையில், தாவீது ஆற்றிலிருந்து 5 கூழாங்கற்களை தெரிந்து எடுத்துக்கொண்டு பெலிஸ்தனுக்கு முன்பாக போனான் என்று வாசிக்கின்றோம். இங்கு இந்த கூழாங்கற்களை குறித்து பார்ப்போமானால், அவைகள் ஆற்றின் வேகத்தினால் ஒவ்வொரு நாளும் அடித்து அடித்து கொஞ்சம் கொஞ்சமாய் தள்ளப்பட்டு அதனுடைய உருவத்தில் மாற்றம் அடைந்தும் ஆற்றில் அடையாளம் தெரியாதபடிக்கு அமிழ்ந்து போய் காணப்படுகின்ற அந்த கூழாங்கற்களை கர்த்தர் தாவீதின் கரங்களில் தந்து அடையாளப்படுத்தினார். எப்படி என்றால், இஸ்ரவேலரை 40 நாட்கள் மிரட்டிய கோலியாத்தை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தி பெரிய ஜெயத்தை பெற்றுத்தந்து தாவீதிற்கு ராஜ மேன்மையை உண்டாக்கி ஆசிர்வதித்தார். இன்றைக்கு உங்களையும் நீங்கள் பல சோதனைகளினால், வேதனைகளினால் தினம் தினம் போராடி மனம் நொந்து போய் சரீரத்தில் பலனற்று போய் காணப்பட்டு அநேக முறைகள் முயற்சி செய்து தோல்விகளை தழுவியும் நீங்கள் எடுத்த திட்டங்கள் தீர்மானங்கள் யாவும் மறக்கப்பட்டு அடையாளமின்றி நீண்ட நாட்களாய் காணப்படுமானால், அது ஒருவேளை விசாக்காரியங்களோ பணியிடங்களில் அதிகாரிகளிடத்திலிருந்து வரவேண்டிய நல்ல பதில்களோ கையெழுத்தோ ஒப்புதலோ சுகமோ பொருளாதார ஆசீர்வாதங்களோ இப்படி எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு அவைகளை அடையாளப்படுத்தி அவற்றிற்கு உயிர் கொடுத்து பயன்பாட்டிற்குள் கொண்டு வந்து பெரிய வெற்றியை பெற்றுத்தந்து உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். 3வதாக உடைக்கப்பட்ட உதவாத தூக்கி எறியப்பட்ட கல். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 9:53 நாம் வாசிக்கின்றோம், ஒரு ஸ்திரீ ஒரு எந்திரக்கல்லின் துண்டை அபிமலேக்கினுடைய தலையின் மேல் போட்டால் அது அவன் மண்டையை உடைத்தது என்று. இங்கு கூறப்பட்ட எந்திரக்கல்லை குறித்து நாம் பார்ப்போமானால், அன்றைய நாட்களில் தானியங்களை அரைப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு கல். அது உடைந்து போன பிறகு பயன்பாடு அற்றுப்போன ஒன்றானபடியினால் அதை தூக்கி எறிந்து விடுவர். ஒன்றுக்கும் உதவாது என்று தூக்கி வீசப்பட்ட கல்லைத்தான் கர்த்தர் அபிமலேக்கினுடன்
அவன் அக்கிரமங்களுக்கு சரிகட்டும்படி ஸ்திரீயை கொண்டு பயன்படுத்தி அழித்து போட்டார் என்பதை அறிகிறோம். இன்றைக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானவன் பல திட்டங்களை உங்களுக்கு எதிராய் செயல்படுத்தி உங்களை மற்றவர்களின் பார்வைக்கு அற்பமாய் எண்ணப்படும்படியும் நீங்கள் முயற்சி செய்கிற காரியங்களில் பல முறை தோல்வியும் விரக்தியும் கொடுத்து உங்களை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிற அபிமலேக்கை போன்ற கிரியைகளை எதிர்கொள்கிற பலனை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அற்பமாய் எண்ணப்படும்படி செய்த உங்களை கொண்டு நீங்கள் எந்த இடத்தில் வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்தில் இன்றைக்கு உங்களை உயர்த்த போகிறார். அது மட்டுமல்லாமல் சரீரத்தில் காணப்படுகின்ற வியாதியின் கூறுகளை அபிமலேக்கை அழித்து போட்டதை போல அழித்து போட்டு பரிபூரண சுகத்தையும் தருகிறார். பலத்த துருகமாகிய இயேசுவிற்குள் நீங்கள் அடைக்கலமாய் வந்தபடியினால் துருகமாகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எதிராய் உங்கள் பக்கமாய் எது வந்தாலும் அவற்றை முறித்து போட்டு உங்களை தப்புவித்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை தலைக்கல்லாய் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்து உயர்த்தி கனம் செய்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் பலத்த துருகமான இயேசுவுக்குள் வந்து சேராமல் இருப்பீர்களானால் இன்றைக்கே உங்களை ஒப்புக்கொடுங்கள். இயேசுவாகிய துருகம் உங்களையும் சாட்சியின் கருக்களாய் நிறுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் ஜி ஃபேன் எஃப்எம் இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வேங்கட். காட் பிளஸ் யூ.

அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவருடைய கரம் உங்களை ஆசீர்வதிப்பதாக. கடந்து வந்த எல்லா பாதைகளிலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசித்து அற்புதமாய் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். சில நேரத்தில் வனாந்திரத்தில் இருக்கிறது போல ஒரு உணர்வு, வாழ்க்கை சுற்றிலும் அப்படிதான் இருக்கும். அப்பையெல்லாம் ஆண்டவர் கூட வந்து, நான் கூட இருக்கிறேன், நீ பயப்படாத, நான் உன் தேவைகளை சந்திப்பேன், நான் உன் கூட இருந்து அற்புதம் செய்வேன், நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன்ப்பா, நீ எங்கே போனாலும் நான் உன் கூட இருந்து அற்புதம் செய்வேன். நம்மளை தைரியப்படுத்தின நாட்கள் எத்தனையோ எத்தனை, ஏராளமான காரியங்களை அற்புதங்களை நமக்கு செய்திருக்கிறார். இப்போ நாம் சொல்ல முடியும், என் ஆண்டவர் என்னை காண்கிறார், என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். இதை தான் ஆகார் சொன்னாங்க. ஆதியாகமம் 16:13 என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி, உன்னதமான தேவனுக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் சொன்னார்கள். அந்த சகோதரி இருந்த இடம் இப்படிப்பட்ட இடம் தெரியுமா? வனாந்திரம், சூருக்கு போகிற வழியில். இப்பயாவது மக்கள் நடமாட்டம் அநேக இடங்களில் இருக்கிறது, ஆனால் ஆகார் போன நாட்களிலே ஜனங்கள் அதிகமாக இல்லை. என்ன செய்ய போகிறோம் அந்த வனாந்தரத்தில்? யாருமே இல்லையே, தனித்து விடப்பட்ட நிலைமை. திரும்பவும் நாச்சியார்கிட்ட போனால், சாராட்ட போனால் கஷ்டம். எங்கே போகிறது? பல கேள்விகளோடு கூட அந்த சகோதரி வனாந்தரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் பேசுகிறார், நீ திரும்ப போய் ஒரு நாச்சியாராகிய சாராயலின் கூட இரு, அவள் சொற்படி கேள், நான் உன் சந்ததியை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன். அந்த சந்ததிக்கு ஒரு பெயரையும், இஸ்மவேல் என்கிற ஒரு பெயரையும் ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த சகோதரி திரும்ப போய் சாராயிட்ட இருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வனாந்தரமான இடத்தில் யாருமற்ற நிலைமையில் ஒருவர் பார்த்து ஆறுதல் சொல்லி திரும்பவும் வாழ்க்கை தூக்கி எடுக்கிறார் என்றால் எவ்வளவு நல்ல தேவன். இன்னைக்கு காலையில் உங்கள் வாழ்க்கையிலும் வனாந்தரம் போன்ற சூழ்நிலையில் யாருமே இல்லாத நிலைமை, அநேகர் இருக்கலாம் ஆனால் உதவி செய்ய யாரும் இல்லை, கடினமான பாதை, மனதளவில் வேதனை, எல்லா பக்கமும் இருக்கும், அனுபவிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் எப்படி பார்க்குறாராம்? மனுஷன் பார்க்கிறபடி பார்க்கிறதில்லை. 1 Samuel 16:7 வாசிக்கிறோம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ஹல்லேலூயா. தாவீது சொல்லுவார் 139 சங்கீதத்திலே, நான் வானத்துக்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர், நான் விடியற் காலத்து செட்டைகளை எடுத்து கொண்டு போய் பூமியின் கடையாந்தரங்களில் தங்கினாலும் அங்கேயும் என்னை பார்க்கிறீர், உமது கரம் என்னை பிடிக்கிறது. எங்கே போனாலும் தேவ பிள்ளைகளை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் பார்த்து அற்புதம் செய்கிறவர். யோவான் 1 அதிகாரத்திலே நாத்தான்வேல் ஆண்டவரிடத்தில் வருகிறதற்கு முன்பதாகவே அவரை குறித்து சொல்கிறாரு, இதோ கபடற்ற உத்தமை சிறுவேலை. அப்போ தேவ சமூகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். அறிந்த தேவன் அற்புதம் செய்யாமல் இருப்பாரா? அவர் காண்கிற தேவன் அல்லவா? அவர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இல்லையா? நீங்க சோர்ந்து போகாதீங்க, தைரியமா இருங்க. இந்த ஆகார் செஞ்ச காரியம் ஒரு முக்கியமான காரியம். இவங்க திரும்ப வனாந்திரத்தில் இன்னும் நடக்கல, திரும்ப போய் சாராளின் கீழ் அடங்கி இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க. இப்ப நம்ம கிட்ட தேவன் எதிர்பார்க்கிற அந்த கீழ்ப்படிதல் மட்டும் இருந்துட்டா நிச்சயமா நம்ம நிறைய அற்புதங்களை பார்க்க முடியும். ஆண்டவர் ஆகாரை பார்த்து சொன்ன உடனே ஆகார் எப்படி போய் திரும்பவும் அங்கே இருந்தாங்களோ அதே போல கர்த்தர் சொன்ன எந்த காரியத்திலும், வேத வசனத்தில் சொல்லப்பட்ட காரியங்கள் அல்லது பர்சனலா நீ இதை செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்ன எல்லா காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்திருந்தால் நிச்சயமாய் காண்கிற தேவன் பெரிய அற்புதத்தை செய்வார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. தேவனுக்கு பிரியமா எப்படி நான் இருக்கணும் அதை மட்டும் கவனிப்போம், அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார், அவர் எல்லாவற்றிலும் அற்புதம் செய்வார். காரணம், அவர் காண்கிற தேவன். இன்னைக்கு உங்கள் எல்லா சூழ்நிலையும் பார்த்து அற்புதம் செய்ய போகிறார்.
தைரியமாக இருங்கள், கத்தரோடு இருங்கள், வேத வசனத்தை வாசியுங்கள், நேரம் கிடைக்கும் போது ஜெபியுங்கள், ஆராதியுங்கள். அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயம் நமக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த உலகத்தில் சிசிடிவி கேமரா வச்சு ரெக்கார்ட் பண்ணுகிறதை காட்டிலும் ஆண்டவர் எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய மனநிலைகளையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கண்டிப்பாக அற்புதம் செய்வார். தைரியமாக இருங்கள், நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காய் ஸ்தோத்திரம். நீர் எங்களை காண்கிற தேவன். நாங்கள் என்ன மனநிலையில் என்ன தேவைகளோடு எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் என்பது உமக்கு தெரியும். ஏற்ற சமயத்திலே அற்புதம் செய்கிற தேவன். நெடுங்காலம் காத்திருக்குதில் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவரே, அந்த விரும்பின காரியங்களை வாய்க்க பண்ணி உங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.

சேனைகளின் கர்த்தர் இயேசுவில் புதுவாழ்வு என்ற தலைப்பில் சகோதரன் எமில் ஜெபசிங் அவர்கள் வழங்கும் செய்தியை இப்பொழுது கேட்போம்.

0: ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எவ்வளவுதான் பணம் இருந்தாலும், எவ்வளவுதான் அசட் இருந்தாலும், மூவபிளோ இம்மூவபிளோ, எவ்வளவுதான் நமக்கு சொத்து சவரங்கள் இருந்தாலும், அதெல்லாம் ரெண்டு கையை தூக்கி அப்படிங்கிறது ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம எவ்வளவுதான் பிசிக்கல் பலன் இருந்தாலும், மராத்தன் ரேஸ் ஓடக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இருந்தாலும், அந்த சரீர பலனெல்லாம் நம்ம எடுத்து அப்படி ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம எவ்வளவு பெரிய பதவியில் நம்ம இருந்தாலும், அந்த நாக்காலிலிருந்து இறங்கி அந்த பதவியெல்லாம் ஒரு சைடில் வச்சிடலாம். அதுகளெல்லாம் வெறுமையும் மாயையுமானது. அவைகளெல்லாம் நம்மை தொடர்ந்து வரப்போவதில்லை. உங்களுக்கும் எனக்கும் ஒரு கால அளவு இருக்கின்றது. ஒவ்வொரு நிமிடமும் இந்த உலகத்தை விட்டு எத்தனையோ உயிர்கள் கடந்து போகின்றது. ஒரு நாள் அதுவுலே நாமும் பங்கெடுக்க இருக்கிறோம். வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், யார் அதை வாரிக்கொள்வான் என்று அறியான். மாய்கை மாய்கை எல்லாம் மாய்கை என்று பெருசுங்கி சொல்லுகிறான். அப்படிப்பட்ட ஒரு தற்காலிகமான ஒரு வாழ்க்கையிலே, அநித்தியமான இந்த வாழ்க்கை பிரயாணத்திலே, கையில் எடுக்க வேண்டிய வேதத்தை எடுக்கின்றவர்கள் மிகவும் பாக்கியவான்கள். தங்களை படைத்தவரை உயிருள்ள இந்த உலகத்திலே உயிரோடு இருக்கும் பொழுதே நோக்கி பார்த்து விடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை மனதில் வைத்து இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளையும் துவங்கி படுக்க செல்கிறவர்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அந்த பாக்கியத்தின் வரிசையிலே வந்து விட்டதற்காக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. அப்படியே ஒரு ஒரு ஹோல் டீமாக டயசிஸ்ல சின்ன பிள்ளைகளிலிருந்து வாலிபர்கள், தாய்மார்கள், இன்றைக்கு பகலிலே ஐயாவுக்கு ஆண்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஹோல் கிளர்ஜி, என்ன அருமையான ஒரு டெடிக்கேட்டட் டீம். இப்படியே நீங்கள் போகும் பொழுது அடுத்த 5 இயர்ஸ்ல இந்த கன்னியாகுமரி டயசிஸ்ல உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை ஆண்டவர் டபுள் பண்ண முடியும், ட்ரிபிள் பண்ண முடியும். உங்களுடைய சபைகளில் இடங்கொள்ளாமல் போகும் வரைக்கும், சேர்ல இடங்கொள்ளாமல் போகும் வரைக்கும் உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க முடியும். ஒருவேளை நீங்கள் டபுள் சர்வீஸ், 3 நேரங்களிலே ஆராதனைகளை நடத்த வேண்டிய சூழ்நிலைகள் வர முடியும். ஆண்டவர்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, அதுதான் நான் உணர்கிறேன். நேற்றோ, அதுக்கு முந்தின நாளும், இன்றைக்கும் நாளைக்கும் நான் சொல்ல போகும் எதுவும் உங்களுக்கு புதிதானதே அல்ல. ஏனென்றால் இந்த நற்செய்தி ஒரு பழைய செய்தி தான். நான் சொல்லும் அநேக வார்த்தைகள் வேதத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் தான். உங்களிலே அநேகருக்கு வேத புஸ்தகத்திலே அநேக விதமான அறிவு இருக்கின்றது, ஆர்வம் இருக்கின்றது. ஆகினாலே நான் சொல்லுவது ஒன்றும் புதிதல்ல. அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் சொல்லும் பொழுது அப்படியெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்ட வார்த்தைகள் தான் பிரியமானவர்களே. ஆனாலும் அந்த வார்த்தைகளை தான் இன்றைக்கும் என்றைக்கும் என்னுடைய மனதிலே சொல்ல வேண்டும் என்று. இங்கு மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் இந்த வார்த்தையை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று என்னுடைய இருதயத்தில் மிகவும் வன்மையாக நான் உணர்கிறேன். இந்த வார்த்தை தேவ அன்பிலே தொடங்கியது முந்தா நாள், தேவ கிருபையிலே வந்தது நேற்று, இன்றைக்கு உங்கள் நடுவிலே நான் வைக்க விரும்பும் தலைப்பு அரும் பெரும் மன்னிப்பு. அரும் பெரும் மன்னிப்பு. பிரியமானவர்களே, இந்த மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டால், நீங்கள் யாராவது பெற்றிருப்பீர்கள் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். எனக்கு நிச்சயமாக தெரியும், கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னுடைய பாவங்களை எல்லாவற்றையும் நீக்கி என்னை கழுவியிருக்கிறது என்கிற ஒரு நிச்சயம் உங்களிலே யாருக்காவது இருக்கும் என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நிச்சயம் உங்கள் கடைசி மூச்சு வரைக்கும் காக்கப்படுவதாக. முந்தினோர் அநேகர் பிந்தினோராகவும் ஒரு காலத்தில் கடைசி வரைக்கும் முடிவறிந்தும் நிலைநிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூறிய அந்த நாட்களிலே, இன்றைக்கும் அது உண்மையாக இருப்பதனாலே அருமையானவர்களே, அது காக்கப்படுவதாக, கிருபையாக காக்கப்படுவதாக. ஒருவேளை அந்த அனுபவமே எனக்கு இல்லை, ரட்சிக்கப்படும் அனுபவமே இல்லை, மன்னிப்பு பெற்ற ஒரு அனுபவமே இல்லை என்கிற ஒரு எண்ணம் இருந்தால், பிரியமானவர்களே, உங்களுக்கு அதை இன்றைக்கு கொடுத்து விடுகிறார். இது ஒன்றும் கஷ்டமான காரியம் அல்ல, இது மிகவும் சுழுவாக்கி விட்டார். மன்னிப்பு என்பது அரும்பெரும் மன்னிப்பு. ஒரு சில நபர்களுக்கல்ல, அவர் பக்கத்தில் வருகிற அனைவருக்கும் அந்த மன்னிப்பு, அதற்கு எந்த கண்டிஷனும் இல்லை. அது இலவசமான மன்னிப்பு. அந்த மன்னிப்பை நாம் பெற்றுவிட்டால் மற்ற அத்தனையும் நேற்று நான் கூறினது போல நமக்கு அப்படியே வந்து விடுகின்றது. பிரியமானவர்களே, பெற்றுக்கொள்ள வேண்டியது எல்லாவற்றையும் தூர வைத்துவிட்டு நம்முடைய இருதயத்திலே அந்த மன்னிப்பை நாம் பெற்று அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம்முடைய இருதயத்தை சொந்தமாக கொடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாக நம்முடைய சரீரத்தை அர்ப்பணித்து நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவருடைய கண்ட்ரோலுக்குள் வந்து நம்முடைய ஆத்மா கர்த்தரில் கழிகூறும் அந்த அனுபவத்திற்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு புதிய வாழ்க்கை நமக்கு கிடைத்து விட்டால் நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய மனைவிக்கு, நம்முடைய புருஷனுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய வருங்காலத்திற்கு நம் கையை வைத்து செய்யும் அத்தனை வேலைகளுக்கு அத்தனையும் ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, மற்ற அனைத்தும் நமக்கு கூட்டி கொடுக்கப்படும். அருமையாக நிறைய வாலிப தம்பி தங்கைமாரை நான் பார்க்கிறேன். உங்களுக்கு ஒரு பொன்னான வருங்காலத்தை ஆண்டவர் கொடுப்பார். உங்கள் மனம் ஒரு நாளும் புண்ணாகாதபடி அவரை காத்துக் கொள்வார். உங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் சபையை ஆசீர்வதிப்பார், நம்முடைய தேசத்தை அவர் ஆசீர்வதிப்பார். அவர் அவ்வளவு நல்லவராக இருப்பதனாலே நமக்கு மன்னிப்பை வழங்கினார். மன்னிப்பு என்பதை பற்றி பரிசுத்த வேதம் கூறுவதை தவிர இந்த உலகத்திலே வேற எந்த நூல்களும் கூறவில்லை. பிரியமானவர்களே, மன்னிக்கிறேன் என்கிற அந்த ஒரு வார்த்தை இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து வந்ததை தவிர வேற எந்த மனிதரிடத்திலிருந்தும் வரவில்லை. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மன்னிப்பு என்று சொல்லி சொல்லக்கூடிய ஒரே ஒரு நபர் இருப்பார் என்றால் அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 4:12 கூறுவது போல இயேசுவால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. பிரியமானவர்களே, அதனாலே ஒருவராலும் அதை சொல்ல முடியவில்லை. பிரியமானவர்களே, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுடைய நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமமும் இந்த மன்னிப்பை, இந்த ரட்சிப்பை உச்சரிப்பதற்கு கட்டளை பெறவில்லை. பிரியமானவர்களே, எனவே அவர்களால் உச்சரிக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது இத்தனை ஆச்சரியமான ஒரு செயலாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, மனிதர்களுக்கு மன்னிப்பு என்பது மிகவும் அவசியமாக இருப்பதற்கு காரணம் மனிதர்கள் எல்லாரும் பாவம் செய்து விட்டதினால். அவர்களுக்கு நானே வழி என்று சொல்லி அவர்கள் முகத்தை உற்று பார்த்து ஒருவர் சொல்ல வேண்டிய அவசியத்திற்கு காரணம் எல்லாரும் வழி தப்பி கெட்டு போனதினாலே. அந்த ரோமர் 3:12 ஏகமாய் கெட்டு போனார்கள் என்கிற அந்த வார்த்தையினுடைய சரியான பொருள் ஏகமாக அழுகிய பழங்கள் போல மாறிவிட்டார்கள். மனிதர்கள் அழுகிய பழங்கள், அதை அவர்களாலும் ருசிக்க முடியவில்லை, மற்றவர்களுக்கும் அவர்கள் பயனாக முடியவில்லை. உலகத்திலே உள்ளத்திலே மனிதன் மாறாமல் அவன் அவனுக்கும் பிரயோஜனப்பட போவதில்லை, அவங்க அப்பா அம்மாவுக்கும் பிரயோஜனப்பட போவதில்லை, இந்த சமூகத்துக்கும் அவன் பிரயோஜனப்பட போவதில்லை. பிரியமானவர்களே, when character is lost, everything is lost. அவர்களால் பயனில்லாமல் போய்விடுகின்றது. பிரியமானவர்களே, மனிதனை தேவன் கெட்டவனாக சிருஷ்டிக்கவே இல்லை. பிரியமானவர்களே, மனிதன் தான் கெட்டு போனதற்கு கடவுளை கோபிக்கவே முடியாது. அருமையானவர்களே, அவன் அவரை கோபிப்பான் என்றால் அவனுக்கு அந்த 6வது அறிவை அவர் அன்றைக்கே எடுத்திருக்க வேண்டும். ஆதாமும் ஏவாளும் என்றைக்கு தப்பு செய்தார்களோ உங்களுக்கு நான் கொடுத்தேன் இந்த அறிவை, தூதரிலும் சற்று உங்களை சிறியவனாக்கினேன், அனைத்தையும் உங்களுக்கு அடியிலே கொண்டு வந்தேன், எல்லாவற்றையும் ஆளுங்கள் என்று சொன்னேன், ஆனால் நீங்கள் தப்பு செய்து விட்டீர்கள், இனி உங்களுக்கு அடியிலே ஒன்றும் வரப்போவதில்லை, உங்கள் வீட்டு நாய் கூட உங்களுக்கு கீழ்ப்படிய போவதில்லை, நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு கீழ்ப்படிய போவதில்லை, ஆசிரியருக்கு மாணவர்கள் கீழ்ப்படிய போவதில்லை, சட்டத்துக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய போவதில்லை, எல்லாரும் ரிபெல்லியஸாக மாறுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு ஒரு நிலையிலே மனிதர்கள் தங்களை உண்டாக்கி கொண்டு விட்டு அவர்கள் கடவுளை சேலஞ்சு பண்ணுவார்கள் என்றால், ஆனாலும் அந்த 6வது அறிவை அவர் எடுக்கவே இல்லை. அவர்களை விட்டு வைத்துக் கொண்டேதான் வந்தார். பிரசங்கி 7:29 கூறுவது போல, இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், தாங்களே தங்களை கெடுத்து கொண்டார்கள். பிரியமானவர்களே, எல்லாம் இருக்கின்றது கம்ப்யூட்டரிலே. நீங்களே உங்கள் கையில் இருக்கும் அந்த மவுஸை வைத்து உங்களை கெடுக்கவும் செய்யலாம், எத்தனையோ நல்ல இன்ஃபர்மேஷன் இருக்கின்றது அதை எடுக்கவும் செய்யலாம். அதுதான் மனிதனுக்கு ஆண்டவர் கொடுத்த சுதந்திரம், தெரிந்தெடுக்கும் சக்தி. அப்படிப்பட்ட மனிதனாக கடவுள் மனிதனை உண்டாக்கினதுனாலே மனிதன் சோதோமைஸ்டானான். அதானே சோதோமையிலே நடந்தது. ஆணோடு ஆண் தப்பிதம் செய்வதற்கு அந்த வார்த்தை வந்தது. ஏனென்றால் சோதோமையில இருந்தவர்கள் ஆணோடு ஆண் கெட்டத்தனமாக நடந்தார்கள், சோதோமைஸ்ட். பெண்ணோடு பெண் லெஸ்பியனைஸ்ட். சகோதரனே சகோதரியே, 20வது நூற்றாண்டு 21வது நூற்றாண்டு என்கிறோம், மனிதனோ அந்த பழைய காலத்திலே தான் இருக்கிறான், பாவ உலகத்திலே தான் இருக்கிறான். அவன் எதிலும் முன்னேறவில்லை பிரியமானவர்களே, எதிலும் முன்னேறவில்லை. அவன் நாசாவுக்கு போய்விட்டு வந்தாலும் அவளுடைய மனம் மாறவில்லை. பிரியமானவர்களே, மனிதன் ஒரு மிருகமாகிவிட்டான். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவன் கடவுளை கோபிப்பதிலே அர்த்தமே இல்லை. பிரியமானவர்களே, பகுத்தறிவு உள்ளவனாக, ஞாபக சக்தி உள்ளவனாக, சரீர பலன் உள்ளவனாக, அவன் கர்த்தரோடு மகிழ்கின்றவனாக சிருஷ்டிக்கப்பட்டு அவனே அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை துர்ப்பிரயோகம் செய்தான். அவன் கண்ணை துர்ப்பிரயோகம் செய்தான். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 3வது அதிகாரத்திலே இச்சை என்று ஒரு வார்த்தை வருகின்றது அல்லவா? அந்த எபிரேய வார்த்தையினுடைய சரியான பொருள் என்னவென்றால் வரம்பு மீறுதல், கோட்டை தாண்டுதல். ஒரு மனிதனுக்கு ஒருவள் தான் மனைவியாக இருக்க முடியும். அவன் இன்னொரு பெண்ணையும் அவன் எட்டி பார்ப்பான் என்றால் அவன் வரம்பு மீறுகிறான். பிரியமானவர்களே, அவன் பிரிதொரு ஒரு பெண்ணோடு கள்ள தொடர்பு வைத்திருப்பான் என்றால் அவன் வரம்பு மீறுகிறான், கோட்டை தாண்டுகிறான். பிரியமானவர்களே, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஏதாவது ஒரு பையனோடு நீ தொடர்பு வைத்திருப்பாய் என்றால், ஏதாவது ஒரு பிள்ளையோடு நீ தொடர்பு வைத்திருப்பாய் என்றால் நீ வரம்பு மீறுகிறாய் தம்பி, நீ கோட்டை தாண்டுகிறாய் தங்கை. வரம்பு மீறுகிறார்கள், கோட்டை தாண்டுகிறார்கள். பிரியமானவர்களே, மனிதர்கள் அதை பற்றி பொருட்படுத்துவதே இல்லை. பிரியமானவர்களே, ஐரோப்பிய நாடுகளிலே இப்பொழுது கம்பேனியன்ஷிப், ஒரு கல்யாணம் கட்டாமலே ஒரு பையனும் ஒரு பிள்ளையும் ஒன்னா இருக்கலாம், யாரும் ஒன்னு சொல்ல முடியாது. கம்பேனியன்ஷிப். பிரசங்கி 7வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுவது போல, ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையே செய்யத்தக்க நீதிமான் பூமியில இல்லை. எல்லோரும் கெட்டு போய்விட்டார்கள். பிரியமானவர்களே, பாவம் என்பது விரும்பப்படத்தக்கதாக இருப்பதனாலே கெட்டு போகிறார்கள். கைக்கு எட்டும் தூரத்தில் இருப்பதனாலே. ஒரு விபசாரம் செய்ய வேண்டும் என்றால் உன்னுடைய தெருவிலேயே அதற்கு வாய்ப்பு இருக்கும். இதற்காக பஸ் எடுத்து திருவனந்தபுரம் போக வேண்டியதில்லை. அந்த பாவத்தை செய்யும் பொழுது ஒரு இன்பம் இருக்கின்றது, ஆகினாலே மனிதன் துடிக்கின்றான். ஆனால் அதை செய்த பின்பு அவன் புழுவாக மாறுகிறான், அவன் இருதயம் குத்துகின்றது, அவன் தொண்டை அடைக்கின்றது, அவன் பார்வை மங்குகின்றது, அவனுடைய கால் நடுக்குகின்றது, அவனுக்கு எதிலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியவில்லை. சின் இஸ் டிசைரபிள், சின் இஸ் ரீச்சபிள், சின் இஸ் என்ஜாயபிள், பட் த எண்ட் இஸ் டெரிபிள். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுவது போல, உன் பாவம் உன் வீட்டு வாசல் படியில் படுத்திருக்கும் என்று சொல்லியிருக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது நம்ம பாவம் செய்துட்டு நம்ம வீட்டில் ஒரு பாவம் இருக்குது, அல்லது ஒரு வீட்டு தலைவனாக நான் பாவம் செய்துகிட்டு இருக்கேன், என் மனைவிக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு தெரியாது, என்னுடைய ரகசிய வாழ்க்கை நான் பாவம் செய்துகிட்டு இருக்கிறேன், நான் வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது நான் படிகளை மிதித்து செல்வதில்லை, என் பாவங்களை மிதித்து செல்கிறேன். நான் வீட்டுக்குள் வரும்பொழுது படிகளில் ஏறி வரவில்லை, என் பாவங்களில் ஏறி வருகின்றேன். உன் பாவம் உன் வீட்டு வாசல் படியிலே படுத்திருக்கும். அதனுடைய பொருள், உன் கண்ணை விட்டே போகாது, உன் மண்ணை விட்டே போகாது, உன் சந்ததியை விட்டே போகாது, உன் ஞாபகத்தை விட்டே போகாது. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, இன்றைக்கு எத்தனை இருக்கின்றது நமக்கு விஞ்ஞானம் கொடுத்திருக்கின்றது. எல்லாம் சுலபமாகிவிட்டது, எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ். ஆனால் என்ன சந்தோஷத்தோடு மனிதர்கள் வாழ்கிறார்கள், என்ன கம்யூனிகேஷன்ஸ், என்ன விதமான ஹை ஸ்பீடு டிரான்ஸ்போர்ட்ஸ், எல்லாம் மனிதர்களுக்கு இன்றைக்கு இருக்கின்றது. உண்மையிலே பார்க்க போனால் இந்த காலத்து மனிதர்கள் ரொம்ப சந்தோஷத்தோடு வாழ வேண்டும். ஆனால் எந்த காலத்தை விட இந்த காலத்து மனிதர்கள் தான் மிகவும் துக்கத்தோடு வாழ்கிறார்கள். எத்தனையோ குடும்பங்களிலே கணவனுக்கும் மனைவிக்கு நடுவிலே சந்தோஷமே இல்லை. பிரியமானவர்களே, ஒரு சின்ன பாயிண்ட்லயும் ஒரு ஆர்கியுமெண்ட் வந்து விடுகின்றது. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை, எல்லாம் அப்படியே ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப்ல இன்றைக்கு குடும்பங்கள் போய்கொண்டிருக்கின்றது. டைவோர்ஸ் எத்தனை, பிரியமானவர்களே சந்தேகங்கள் எத்தனை, புருஷனுக்கு மனைவி மேல் சந்தேகம், மனைவிக்கு புருஷன் மேல் சந்தேகம், பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல் சந்தேகம், ஆனாலும் வீடு போய்கொண்டிருக்கின்றது. நம்முடைய பாவம் பிரியமானவர்களே, நாம் நம் திருச்சபையாக ஒரு நன்மை இந்த தேசத்திற்கோ யாருக்கோ செய்ய முடியும் என்றால் அவர்களை பாவமில்லாத ஒரு வாழ்க்கைக்கு வழி நடத்துவதுதான். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாக பெற்றோர்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு நன்மை செய்ய முடியும் என்றால் நீங்கள் பிளான் பண்ணலாம். நம்ம பிள்ளை ஒரு மெடிக்கல் டாக்டரா வரணும், ஒரு இன்ஜினியரா வரணும், இப்படி வரட்டும், ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வரட்டும், எத்தனையோ வரலாம், அதெல்லாம் நல்லது இருக்கட்டும், நான் வேண்டானே சொல்லல. ஆனா உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் மேல இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இன்னொரு வித்தியாசமானதை நீங்க யோசிக்கும் பொழுது, பெற்றோர்களாக விசுவாசத்திற்குள் வந்த பெற்றோர்களாக நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம வீட்டோட அவங்க எத்தனை நாளைக்கு இருக்க போறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க ஹாஸ்டலுக்கு போயிருவாங்க, அதுக்கப்புறம் பட்டு முடிஞ்ச உடனே கல்யாணம் பண்ணி போயிடுறாங்க, அதுக்கப்புறம் அவங்களோட கான்டாக்ட் பண்ணவே முடியவில்லை. ஆனா அவங்க நம்ம சின்ன பிள்ளைகளாக நம்மோடு கூட நம்ம கைக்குள்ள நம்ம பிள்ளைங்க இருக்கும் பொழுது நம்ம ஒன்னே ஒன்னு செய்திருக்கணும். ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில நம்ம பிள்ளைங்களை வட்டமா ஒரு ரூம்ல உட்கார வச்சு குடும்ப ஜபம் பண்ணிடணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம பிள்ளைங்களை கோயிலுக்கு அப்படியே கூட்டிட்டு போகணும். இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தான், ஆனால் இதுதான் உங்களுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க போகின்றது. வேறு ஒன்றுமே இல்லை. பெரியமானவர்களே, பெரிய பணம் இருக்கின்றது கையில, பிள்ளைக்கு வேண்டிய மார்க் கிடைக்கவில்லை, ஆனால் பிள்ளையை மெடிக்கலில் போட வேண்டும், ஏதாவது ஒரு ஒரு பணம் கொடுத்து, ஒரு கேபிட்டல் ஃபீ கொடுத்து என் பிள்ளைய நான் மெடிக்கல்ல வச்சிடணும். பிரியமானவர்களே, அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, நீங்கள் இதை செய்து விட்டால் உங்களுடைய பிள்ளைகளும் என்னுடைய பிள்ளையும் மெரிட்டிலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். யாருக்கும் காசு கொடுத்து நம்ம சீட்டு வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த பெரியாளுடைய கையையும் பிடித்து கெஞ்ச வேண்டியதே இல்லை. நம்ம பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளுக்கும் மேலே வந்துடுவோம். ஆனா நம்ம செய்ய வேண்டியது, நாம பிள்ளைகளை கர்த்தருடைய பிள்ளைகளாக, தாயும் தகப்பனும் அப்படியே பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் அவங்கள குடும்ப ஜபம் பண்ண வைக்கணும். அவங்க காப்பி அடிப்பாங்க, அப்பா எப்படி செய்யறாங்களோ அப்படிதான் பிள்ளை செய்ய போகுது, அம்மா எப்படி உடுக்கிறாங்களோ அப்படிதான் பிள்ளை உடுக்க போகுது, அப்படின்னா காப்பி அடிப்பாங்க அந்த பிள்ளைகளை. பிரியமானவர்களே, நம்ம ஆண்டுக்குள்ள நடத்துறது அப்படியே கொண்டு போயிட்டா பாவம் நம்முடைய வீட்டு வாசல் படியில் இருக்காது. இல்லை என்றால் என்னாகமும் 32:23 கூறுவது போல, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். பிரியமானது, அதாவது பாவம் செய்து விட்டு பிடிபடாமல் இருக்க முடியாது, மறைக்கவே முடியாது. ஒருவேளை ஒரு சிலர் இன்கம் டாக்ஸுக்கு அவருடைய கணக்குகளை மறைத்து பார்க்கலாம், ஒருவேளை போலீஸ்காரர்களுக்கு சில கிரிமினல்ஸை மறைத்து பார்க்கலாம், இந்த உலகத்து மனிதர்களுக்கு ஏதாவது ஒன்றை அப்படி கவர் பண்ணி விடலாம். ஆனால் எல்லா இருதயங்களின் ரகசியங்களையும் அறிகிற ஆண்டவர், எல்லாருடைய சீக்கிரட்டையும் அறிந்திருக்கிற ஆண்டவர், அவருடைய கண்ணுக்கு நம்ம ஒரு தப்பு செய்துட்டு தப்பி ஓடவே முடியாது, ஓடவே முடியாது. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் என்பதை நாம் குடும்பத்திற்குள் பேசிக்கொள்ள வேண்டும். நாம் வேலை செய்யும் இடங்களிலே நமக்கு யாராவது நண்பர்களாக சிநேகிதர்களாக வருகிறார்கள், அவர்களுக்கு இந்த விவரம் தெரியவில்லை என்றால் இதை நாம் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, பாவம் என்பதை பற்றி நாம் பேச வேண்டும். பிரியமானவர்களே, என்றால் இந்த பாவத்திலே தான் எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வரப்போகின்றது. பிரியமானவர்களே, படிப்பை பற்றி பேசுகின்றோம், அரசியலை பற்றி பேசுகின்றோம், கால நிலையை பற்றி பேசுகின்றோம், பாவத்தை பற்றி பேசுவது இல்லை. அருமையானவர்கள், நாம் அதை பற்றி பேச வேண்டும். இதை செய்வது சரியல்ல, உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், தப்ப முடியாது, நானும் தப்ப முடியாது, நீங்களும் தப்ப முடியாது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறக்கம் பெறுவான், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த பாவத்தை மறைத்து மறைத்து வாழவே முடியாது. பிரியமானவர்களே, ஐயா வாலிபர்களுக்கு ஒரு கூட்டம் வச்சிருந்தாங்க, இவ்வளோ தம்பி தங்கமார் வந்திருந்தாங்க, ஆடிட்டோரியம் ஃபுல்லாக இருந்துச்சு. வெளியே தம்பிமார் உட்காந்துருந்தாங்க, தங்கமார் உட்காந்துருந்தாங்க. நான் அவங்கள்ட்ட ஒரு ஸ்டோரி சொன்னேன், அதை உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். இந்த பாவம் வந்து நம்ம விடாது, நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடலைன்னா நம்ம அப்படியே பிடிச்சுக்கிடும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் நான் சொன்னேன். அதாவது 1932 வருஷம் ஒலிம்பிக் விளையாட்டில் ஒரு பெண் ஸ்டெல்லா வால்ஸ், போலந்த நாட்டை சேர்ந்த பெண் ஸ்டெல்லா வால்ஸ், 1932 ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ஓட்டத்தில் ஃபர்ஸ்ட் வந்து ஒலிம்பிக் மெடல் வாங்கினான். அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்லையும் ஃபர்ஸ்ட் வந்து வாங்கினான். அதுக்கு அடுத்த ஒலிம்பிக்லையும் ஃபர்ஸ்ட் வந்தா, ஆனால் 4வது ஒலிம்பிக்ல வர முடியல, தோத்து போயிட்டா. அப்போ அமெரிக்காவில் உள்ள ஹெலினா ஸ்டீஃபன்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் அந்த 4வது ஒலிம்பிக்கில் அவ மெடலை வாங்கிட்டா 100 மீட்டர்ல. உடனே போலந்து மக்கள் எல்லாரும் அந்த ஹெலன் ஸ்டீவன்ஸ் என்று சொல்லுகிற அந்த அமெரிக்க பெண் அந்த 100 மீட்டர் ஓட்டத்தில் ஜெயித்தாலே அந்த பெண் ஒரு பெண் அல்ல, அவள் ஒரு ஆண் என்று சொல்லி புரொட்டஸ்ட் பண்ணினார்கள். அவள் ஒரு ஆண், ஒரு பெண்ணுடைய வேடத்திலே அவள் ஓடினதுனாலே அவள் வந்து ஜெயித்து விட்டாள் என்று. அதனாலே ஹெலன் ஸ்டீஃபன்ஸ் என்று சொல்லப்படுகிற அந்த அமெரிக்க ஐக்கிய நாட்டை சேர்ந்த அந்த பெண்ணுக்கு அநேக டெஸ்ட் நடந்தது. பிரியமானவர்களே, அவள் ரொம்ப ஹியூமிலியேட் பண்ணப்பட்டாள். அந்த டெஸ்டிலே அவள் ஒரு பெண் தான் என்று கண்டுபிடித்தார்கள். பிரியமானவர்களே, இந்த ஸ்டெல்லா வால்ஸ் 3 முறை ஒலிம்பிக் பதக்கம் எடுத்த பெண் 44 வருடங்கள் தொடர்ந்து அதுக்கு பிறகு வாழ்ந்தாள். 44 வருடங்கள். ஒரு நாள் போலந்திலே ஒரு சிட்டியிலே ஒரு தெரு சண்டையிலே அவள் ஈடுபட்டு சுட்டு கொல்லப்பட்டாள். அவள் சுட்டு கொண்ட பிறகு அவளை பார்த்தார்கள், அவள்தான் ஒரு ஆண். 3 ஒலிம்பிக் மெடல்களை எடுத்த அவள் ஒரு அவன், பிடிபட்டாள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதை குறித்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஹிடன் லைஃப், நம்முடைய சீக்ரெட் லைஃப், நம்முடைய சீக்ரெட் தாட்ஸ், இதில் பாவம் வரவே கூடாது. பிரியமானவர்களே, இதைத்தான் கர்த்தர் இந்த நாட்களிலே எனக்கும் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஒரு பியோர் மைண்ட், என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரியமுள்ளதாக இருக்கட்டும். கர்த்தாவே, என்னுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரே, இருதயத்தின் நிறைவினால்தான் வாய் பேசப் போகின்றது. பிரியமானவர்களே, இந்த வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கீகரிக்கப்படத்தக்கதாக இருக்கட்டும். ஆண்டவரே, சின்ன தம்பி சின்ன தங்கையே, என் அருமையான வாலிப தம்பி வாலிப தங்கையே, ஐயாமார்களே அம்மாமார்களே, இந்த ஜபத்தை நீங்கள் விட்டுவிடாதீங்கள். அப்படியே இதை நம்ம செய்தா இந்த பாவம் ரொம்ப தொலைவில் நம்மகிட்ட போயிடும். பிரியமானவர்களே, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று எசேக்கியேல் 18:20 கூறுகின்றது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று கூறுகின்றது. இவளெல்லாவற்றையும் நாம் யோசித்து பார்த்தால், எங்கே போவேன், மா பாவியாகிவிட்டேன், எங்கு போனாலும் பாவம் என்னை சூழும். பிரியமானவர்களே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்திலிருந்து என்னை யார் விடுதலை பண்ண முடியும் என்று பவுலப்போஸ்தலன் ஒரு குறிப்பு கூறுகின்றார். அந்த நாட்களிலே ரோம தேசத்திலே ஒருவன் இன்னொருவனை கொலை செய்து விட்டால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அந்த கொலை செய்தவனுடைய பிரேதத்தை எடுத்து யார் கொலை செய்தார்களோ அவருடைய முதுகலை வைத்து கட்டி விடுவார்கள். அவன் அந்த பிரேதத்தை வைத்தே நடந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுது அவன் சொல்லும் வார்த்தையை பரிசுத்த பவுல் வேதபுஸ்தல எழுதியிருக்கிறார். அவன் இதே வார்த்தையை சொல்லுவான், நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தை யாராவது அவிழ்த்து விட முடியுமா? நாம் எல்லாருமே நிர்பந்தமான மனிதர் தான். நானும் ஒரு நிர்பந்தமான மனிதன் தான். உலகத்தில் பிறந்த எல்லாருமே நிர்பந்தமான மனிதர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் நமக்குள்ளே ஒரு பாவம் இருக்கின்றது, சுமந்து கொண்டே போகின்றோம். பிரியமானவர்களே, ஒரிஜினல் சின் அண்ட் ஆக்சுவல் சின்ஸ், ரெண்டு பாவம் நம்மை தொடர்கின்றது. பிரியமானவர்களே, ஒரிஜினல் சின் ஆக்சுவல் சின்ஸ், இந்த ரெண்டு பாவமும் நம்மை நெருக்க நெருக்க நெருக்க நெருக்க நெருக்க நெருக்க நம்முடைய வீட்டிலே சந்தோஷத்தோடு பேச முடியவில்லை, நம்முடைய மனைவியிடத்தில் அன்போடு பேச முடியவில்லை, நம்முடைய பிள்ளைகள் ஒரு தப்பு செய்து விட்டால் தாங்க முடியவில்லை, நம்முடைய நண்பர்கள் நம்மளை ஏதாவது சொல்லிவிட்டால் கேலி பண்ணிவிட்டால் பொறுக்க முடியவில்லை. பிரியமானவர்களே, காரணம் நமக்குள்ளேயே நாம் பொங்கிக் கொண்டிருப்பதனாலே எதையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை.
1: ரொம்ப ரியாக்ஷனரிஸாக நாம் மாறிவிடுகிறோம். பொறுமை என்பதே இழந்து போகிறோம். என்ன செய்வது? இதற்கு ஒரு விடை காணாமல் இந்த உலகத்தில் நாம் என்ன செய்தாலும் நம்முடைய உள்ளான மனுஷனிலே எத்தனை எத்தனை கொந்தளிக்கும் கடல் இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். சுனாமியை விட வேகமாக ஓடக்கூடிய கொந்தளிக்கும் அலைகள் நம்முடைய இருதயத்திற்குள்ள இருப்பதனால நாம் எவ்வளவு கஷ்டப்படுகிறோம், எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். தூங்கினாலும் சந்தோஷமில்லை, முழித்தாலும் சந்தோஷமில்லை. ஒரு டெலிவிஷனை பார்த்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் என்றால் அதிலே நடக்கும் நாட்டியங்களும் சந்தோஷம் தரப்போவதில்லை, தோன்றும் முகங்களும் சந்தோஷம் தரப்போவதில்லை. எத்தனை சினிமா பாட்டு கேட்டாலும் சந்தோஷம் தரப்போவதில்லை. எத்தனை இருக்கின்றது ஐபாட் என்கின்றார்கள், எத்தனை இருக்கின்றது போனிலேயே நாம் நம்முடைய எத்தனை பாட்டுகளை போட்டுக்கொள்ளலாம், காதலே மாட்டிக்கொள்ளலாம், இருதயத்திலே பிடிபடுகிறான். பிரியமானவர்களே, ஒரு பெரிய சைக்காலஜி சொல்கிறான், ஒரு மனிதன் எவ்வளவு அதிகமாக மியூசிக்கை ஏற்றுகின்றானோ அவ்வளவு அதிகமாக உடைய இருதயத்திலே சமாதானம் இல்லை என்று கூறுகிறான். ஒரு மியூசிக் எவ்வளவு அதிகமாக சத்தம் கேட்க வேண்டும் என்று மனிதர்கள் சத்தத்தை கூட்டுகின்றார்களோ அந்த அளவிற்கு அவருடைய மனதிலே சமாதானம் இல்லை என்று கூறுகிறான். மனிதர்கள் இறைச்சல்களின் நடுவிலே வாழ விரும்புகிறார்கள், கூச்சல்களின் நடுவிலே வாழ விரும்புகிறார்கள், நாட்டியங்கள் நடுவிலே மாற விரும்புகிறார்கள். ஏதாவது ஒன்றை பார்த்து ஒன்றை கேட்டு அவருடைய உள்ளுக்குள் இருக்கும் அந்த போராட்டத்தை அமுக்க பார்க்கிறார்கள், வெடிக்கின்றது. முடியாது, என்ன செய்வது, எங்கே போவேன், பாதகனானேன், எங்கும் போக முடியாது. பிரியமானவர்களே, போக முடியாது. நமக்கு நல்ல நம்மளை கத்துறது எவ்வளோ நல்லவர் பாருங்க, அவர் நம்மளை செம்மையானவர்களாக சிருஷ்டித்தார், தப்பிதமெல்லாம் நடந்து போச்சு. அவர் அவர் தான் இறக்கம் பாராட்டணும், வேறு என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்தாலும் வெளியே வர முடியாது. தண்ணிக்குள்ளே விழுந்தவன் நீச்சல் அடித்தா வெளியே வந்துடலாம், சேற்றுக்குள் விழுந்தவன் உன்ன உன்ன இன்னும் கீழே தான் போவான். நம்மளே நம்ம பாவத்திலேருந்து வெளியே வந்துடலாம் வெளியே வந்துடலாம் நினைச்சோம்னா அதுக்கு அடுத்தனால அதை விட மோசமான பாவத்தில் விழுவோம். முடியாது. அப்படினால் நமக்கு பரத்திலிருந்து ஒரு கிருபை வந்தால் தான் முடியும். அதனாலதான் அப்படியே வந்தது. பிரியமானவர்களே, ஆழமான ஒரு குழிக்குள்ளே ஒருவன் விழுந்து விட்டான். பிரியமானவர்களே, அந்த குழிக்குள்ளே இருந்து அவன் கத்துகிறான், யாராவது என்னை வெளியே எடுத்து விட முடியுமா என்று கத்துகிறான். அந்த பாதையில் எத்தனையோ பேர் போகிறார்கள், காது கேட்காத மாதிரி போகிறார்கள். ஆனால் ஒருவன் வருகிறான், அவனை உற்று பார்க்கிறான், கத்துகிறான், கொஞ்சம் தூக்க முடியுமா என்று கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், முட்டாள், இந்த குழி இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா, உனக்கு கண் இல்லையா, ஏன் விழுந்தாய், போய்விடுகிறான். மறுபடியும் அவன் கத்துகின்றான், யாராவது என்னை வெளியே விட்டு வெளியே கொண்டு வர முடியுமா என்று. இன்னொருவன் வருகிறான், என் கையை நீட்டுகிறேன், என் கையை பிடிச்சிக்க, தூக்கி விட்டுருவேன் என்கிறான். ஆனால் அவனும் ஆழமான குழிக்குள்ள இருக்கான், அவனும் கையை நீட்டுறான், இவனும் கையை நீட்டுறான், ஆனால் தொட முடியல. நான் என்ன செய்வேன், என்னால் முடிஞ்சது உலக செய்தேன், போயிட்டு வரேன்ட்டு போயிடுறான். ஆனால் இன்னொருவர் வருகிறார், ஒரு கயிறை உள்ளே விடுகிறார், அந்த கயிறை பிடித்துக்கொள், இந்த கயிறு உன்னை அப்படியே மேலே கொண்டு வந்து விடும். இந்த கயிறு ஒரு மரத்திலே கட்டப்பட்டிருக்கின்றது, அந்த மரத்திலே இந்த கயிறு இறுக கட்டப்பட்டிருக்கின்றது, இந்த கயிறு அக்காது, இந்த கயிறை பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு பிடிச்சு நீ மேலே வந்துடலாம். பிடிச்சான் பிடிச்சான், மேலே வந்தான். அந்த கயிறு அன்பின் கயிறு, கட்டப்பட்ட மரம், சிலுவை மரம். அதை தவிர இந்த உலகத்தில் எந்த மனிதனுக்கும் எந்த காலத்திலும் வேறு விடுதலையே இல்லை. பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அதே சமயத்தில் தேவன் நீதி உள்ளவராக இருக்கிறார். அன்பும் நீதியும் சந்தித்த இடம் சிலுவை. அதை சந்திக்க தன்னை ஒப்பு கொடுத்த நபர் இயேசு கிறிஸ்து. சிலுவையை பார்க்காம, பெத்லகேமை பார்க்காம, கல்வாரியை பார்க்காம, ஒரு 750 வருஷங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஏசாயா, ஏசாயா 53 அதிகாரத்தில் அதை அவன் கண்ணால பார்த்தது போல என்ன அழகாக எழுதியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய பாவங்கள் நிமித்தம் அவர் தண்டிக்கப்பட்டார், நம்மேல் வரக்கூடிய நிந்தை அவர் மேல் விழுந்தது. என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே, என் அருமையானவர்களே, நான் சொன்னது போல இதெல்லாம் உங்களுக்கு புதிதானதல்ல, ஆனால் இது நம்முடைய மனதிலே பச்சை மரத்திலே அடித்த ஆணி போல பதிந்து விட்டால் இந்த உலகத்திலே நம் அனைத்து ஆசீர்வாதங்களிலும் பழுகி பெருகி விடுவோம் பிரியமானவர்களே. ஆனால் இவன் யோசேப்பின் குமாரன், இவன் பைத்தியக்காரன், இவன் பெயர் சபோ என்று இவரை தள்ளி விடுவோம் என்றால் பாவம் உங்களையும் என்னையும் பந்தாடும் பிரியமானவர்களே. எவ்வளவு இரக்கம், எவ்வளவு தயவு! எனக்கு உங்களுக்கு மன்னிப்பு வேணுமா, இல்லாட்ட தண்டனை வேணுமா? இது ரெண்டுல ஒண்ணுதான் உலகத்துல எல்லாருக்குமே. என்றால் பாவம் என்பது சும்மா விட போறது இல்லை, அது விடாது. அந்த தண்டனை வரத்தான் போது அதை நிராகரிக்கவே முடியாது. ஆனால் அந்த தண்டனை வேண்டாம் ஐயா, எனக்கு மன்னிப்பு வேண்டும், எனக்கு மன்னிப்பு வேண்டும். நீங்க எல்லாரும் தான் வாஞ்சிப்பீங்க, நானும் தான் வாஞ்சிக்கிறேன். நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம வாஞ்சிக்கணும், ஒருவேளை இந்த கூட்டத்துக்கு வர்றதுக்கு தடைப்பட்டவங்களுக்காக நம்ம வாஞ்சிக்கணும், நாகர்கோவில் கன்னியாகுமரி உள்ள எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாருக்கும், இந்தியாவில் உள்ள எல்லாருக்கும். ஆண்டவரே தண்டனையே வேண்டாம் ஐயா, யாருக்கும் தண்டனை கொடுக்க வேண்டாம். நாங்கள் எல்லாரும் பாவம் செய்கிறதுதான், உண்மைதான். எங்களை மன்னித்துக்கொள்ளும், எங்களை அடிக்காதையும் எங்களை அணைத்துக் கொள்ளும், எங்களை எத்தாதையும் எங்களை ஏற்றுக்கொள்ளும், எங்களை தள்ளாதையும் எங்களை தழுவிக்கொள்ளும். அதான் ஆண்டவர் வந்தார். அது விளங்க மாட்டேங்குது எனக்கு, அது விளங்காது உங்களுக்கு. ஒரு நாள் வரும் பொழுது அந்த குறைவானது அகன்று போகும், நமக்கு நிறைவா தெரிஞ்சிடும். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போகும் பொழுது எத்தனையோ பாட்டுகளில் பாடுறோம், அந்த பாடுகளில் அங்கே பொன்னால இருக்கும் அந்த ஃப்ளோரிங் எல்லாம், அங்கெல்லாம் தங்கமா இருக்கும். ஏன்னா இதுதான் நமக்கு இந்த உலகத்தில் பெருசா தெரியுது, பொண்ணு வெள்ளி பணம் பிரியமானவர்களே, இதை வச்சே பரலோகத்தை நம்ம அப்படியே அலங்கரித்து விடுகிறோம். ஆனால் பரலோகத்திலே அந்த பொன் நமக்கு சந்தோஷம் தரப்போவதில்லை. பிரியமானவர்களே, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ஐந்து புண்கள் நமக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது. வேற எதை நம்ம பார்க்க போறோம்? அந்த ஒவ்வொரு காயமா பார்க்க போறோம். ஐந்து காயங்கள் எனக்காக இயேசு ராஜா, ஐந்து காயங்கள், ஐந்து காயங்கள், ஐந்து கண்டத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்காகவும் இயேசு ராஜா, எனக்காக உனக்காக தம்பி தங்கையை இந்த சின்ன வயதில் நீ அறிந்து கொள். இயேசு கொல்லப்பட்டார், இயேசுவை கொன்றது பிதா, கொல்ல வைத்தது என்னுடைய பாவம். இது பரலோகத்தினுடைய ஒரு நியமனம், இது நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் இதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும், இதை விசுவாசிக்க முடியும். விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவதில்லை, அழுகி போன பழமாகுவதில்லை, சாவது இல்லை. அருமையானவர்களே, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை எபிரேயர் 9:22 இருக்கிறது அல்லவா? சில காரியங்களை நெருப்பு சுத்தம் பண்ணிவிடும், சில காரியங்களை தண்ணீர் சுத்தம் பண்ணிவிடும். ஆனால் இந்த பாவம் என்று வந்துவிட்டால் நெருப்பும் ஒன்றும் செய்ய முடியாது, தண்ணீரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதை செய்யத்தக்க ஒன்றே ஒன்று மிருக ரத்தமும் அல்ல, மனித ரத்தமும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவ ரத்தம் பிரியமானவர்களே, வேற எந்த ரத்தமும் அல்ல பிரியமானவர்களே. நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வேகமாக மீகாவிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அருமையானவர்களே, மீகாவில இருந்து இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு வெளிச்சம் இருந்தால் நீங்களும் பார்த்துக் கொள்ளுங்கள். மீகா தீர்க்கதரிசனுடைய புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 1079, பேஜ் நம்பர் 1079, 1079 பக்கம். அதிலே மீகாவை பாருங்கள். உங்களைப் போல என்னைப் போல தப்பிதங்கள் செய்துவிட்டு நம்முடைய மனசாட்சி நம்முடைய கொல்லுகின்றது, குத்துகின்றது, சித்திரவதை செய்கின்றது. அப்பொழுது அவர் சொல்வதை பாருங்கள். மீகா 6:6-7 வாசிக்கிறேன். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் ஒரு வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சன்னிதியில் வர முடியுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியையும் கொடுக்க வேண்டுமோ? நான் ஒரு நரபலி இட வேண்டுமோ? பிரியமானவர்களே, அது சொல்வது மீகா சாதாரணமான மனிதன் அல்ல, ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. பிரியமானவர்களே, அதற்கு பதில் தான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம். ஒவ்வொரு நற்கருணை ஆராதனையிலையும் நம்ம அந்த நற்கருணை ஜெபத்தில் நம்ம மெல்ல போய் நிற்கும் பொழுது, அதை வாங்கும் பொழுது நமது காதில் மெல்லிய சத்தம் ஒன்று கேட்குது. உனக்காக பிடிக்கப்பட்ட சரீரம், உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் பிரியமானவர்களே, அது எத்தனை ஆசீர்வாதமான சத்தம் நமக்கு, அது எத்தனை ஆசீர்வாதமான ஒரு நற்கரணை ஆராதனை நமக்கு. பிரியமானவர்களே, அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் செய்யும் நல்ல தீர்மானம் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சர்ச் கோயிங் இயராக இருக்க வேண்டும், ஆலயத்திற்கு செல்லும் வருடமாக இருக்க வேண்டும், குடும்ப ஜபம் செய்யும் வருடமாக இருக்க வேண்டும், தனி ஜபம் செய்யும் வருடமாக இருக்க வேண்டும், எங்கே போனாலும் கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் எடுத்து கொண்டு போகும் வருடமாக இருக்க வேண்டும். இதை நீங்க செய்திருங்க, எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருவார். ஐயா, தம்பி, தங்கையே, நீ ஒண்ணுக்கு கவலைப்படாத, உன்னை வருங்காலத்தை பற்றி கவலைப்படாத, எல்லாத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருவார். அனைத்தையும் அவர் உங்களுக்கு செய்திருவார். அப்பா, எல்லாத்தையும் உங்களுக்கு செய்திருவார். எபேசியர் 2:7 சொல்வது போல, இயேசுவின் இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசுவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவருக்குள் பாவ மன்னிப்பு. பெரியமானவர்களே, மன்னிப்பு அவ்வளவுதான், ஒரு பிளாங்க் செக், மன்னிப்பு வேற ஒன்றுமே இல்லை. பெரியமானவர்கள், நான் அடிக்கடி இதை என்னுடைய வாழ்க்கையில ஒரு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுவேன். பல வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டிலே நான் ட்ரெயின்ல போய் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ட்ரெயினில் ஒரு என்னோடு கூட ஒரு 4-5 பேர் உட்கார்ந்துருந்தார்கள். அதில் ஒருவர் ஒரு முக்கியமானவர், தமிழ்நாட்டிலே சிறந்த பேச்சாளர். அவர் என்னை பார்த்து கேட்டார், நீங்கள் யார் என்று. நான் கர்த்தரா இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியக்காரன், அவருடைய வேலை செய்கிறவன் என்று சொன்னேன். கர்த்தரா இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார், அவர் மன்னிக்கிறார் என்று சொன்னேன். அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா, அதனால தான் நாடு முன்னேற மாட்டேங்குது. நாடு முன்னேறாத காரணம் கர்த்தரா இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராக இருக்கிறதுனால. தொடர்ந்து அவர் சொன்னார், நீங்கள் கிறிஸ்தவங்க, திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்ய மாட்டீங்க, செய்ய வேண்டாத எல்லாத்தையும் நீங்கள் செய்வீங்க, அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவீங்க, செய்யத்தக்கதை செய்யாமல், நம்முடைய ஜெபத்தை அருமையாக சொல்கிறாரு, செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாததை செய்தன்னு சொல்லுவீங்க, ஞாயிற்றுக்கிழமை மன்னிச்சிடுவார்கள். அதுபோல் திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் மறுபடியும் அந்த செய்யத்தகாத நீங்கள் செய்வீங்க, அது பிறகு ஞாயிற்றுக்கிழமை வந்து செய்யத்தக்கதை செய்யாமல் செய்யத்தகாத செய்தோம் எனக்கு மன்னியும் சொல்லுவீங்க, மன்னிச்சிடுவாரு. இப்படியே ஒரு கடவுள் மன்னிச்சுக்கிட்டே இருந்தா நாடு முன்னேறுமா, மனிதன் மாறுவானா? அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா பைபிள் அப்படி போட்டிருக்கு, அவர் மன்னிக்கிறேன்னு சொல்றாரு, அதனாலதான் அப்படி சொல்றாங்க, நீங்க வேற ஏதாவது புதிய கருத்து சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அதையும் பார்க்கலாம். அப்ப அவர் சொன்னாரு, உங்க பைபிள்ல ஒரு வசனம் எழுதப்படணும், 3 தடவை தான் மன்னிப்பேன், 4வது பாவம் செய்தா சுட்டுப்படுவேன்னு எழுதணும். இப்படி ஒரு வசனம் இருந்தா நீங்க எல்லாரும் சரியாயிருவீங்க, நாடு சரியாயிருவாரு. அப்ப நான் சொன்னேன், முதலாவது சுடப்பட வேண்டிய நபர் நீங்களா தான் இருக்கணும் சொன்னேன், 2வது சுடப்பட வேண்டிய மனிதன் நானாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன், 3 தடவை தான் தப்பு செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எத்தனை பேர் ஐயா என்று கேட்டேன். அருமையானவர்களே, மனிதர் உள்ளங்கள் அப்படித்தான் சொல்லுது. எத்தனை தடவை பாவம் செய்தாலும் பரவாயில்லை, எந்த வயது வரை பாவம் செய்தாலும் பரவாயில்லை, நோக்கிப்பார், ரட்சிப்பார், எந்த பாவியானாலும் தள்ள மாட்டேன் என்கிறார், துரோகம் செய்த போதிலும் நோக்கிப்பார், ரட்சிப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய சபை, கன்னியாகுமரி திருமண்டலம், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், இந்த தேசத்துக்கு சொல்லும் ஒரே செய்தி, இயேசு மன்னிக்கிறார், இயேசு மன்னிக்கிறார். பிரியமானவர்களே, இதை தவிர புனிதமான செய்தி வேறு ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, மன்னிப்பு என்பது என்ன, ஒருவர் செய்த தவறை அவருக்கு எதிராக வைத்து அவரை சித்திரவதை செய்யாமல் விட்டுவிடுவது. மன்னிப்புக்கு ஒரு டெபினிஷன், மன்னிப்பு என்பது என்ன, ஒருவர் செய்த தவறு, அது நீங்க செய்த தவறு எனக்கு தெரிஞ்சுக்கிட்டு, அது எனக்கு ஒரு பெரிய ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு வரும்போது நான் உங்களை பிடிச்சு விட்டுருக்கேன், அதனால நீங்க எனக்கு பயந்துகிட்டே இருக்கணும், நான் சொல்றதுபடிலாம் நீங்க செய்யிருக்கோம், என்ன கண்டாலே ஒரு பயம் வந்துடும், இவருக்கு நான் செய்த தப்பு தெரியும்னு. பிரிய மனதிலே, மன்னிப்பு என்பது என்ன, ஒருவர் செய்த தவறை அவருக்கு எதிராக வைத்து அவரை சித்திரவதை செய்யாமல், மென்டலி டார்ச்சரிங், பிசிக்கலி டார்ச்சரிங், அவரை சித்திரவதை செய்யாமல் விட்டு விடுவது. இந்த சின்ன சம்பவம் உங்களை எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். தகப்பன் வந்து தன்னுடைய மகனுக்கு, அவன் பேரு ஜான், ஒரு விளையாட்டு துப்பாக்கி வாங்கி கொடுத்தாரு, சும்மா விளையாடுற துப்பாக்கி. அந்த அப்பாவுக்கு வாத்துன்னா ரொம்ப பிரியம். அவங்க வீட்டிலேயே ஒரு சின்ன தடாகம் இருந்துச்சு, அதில் நிறைய வாத்து இருக்கும். இந்த சின்ன தம்பி ஜான், இந்த துப்பாக்கி சரியா அவனுக்கு ஒன்றும் விளங்காது, ஆனாலும் அப்படியே ஒரு வாத்தை வச்சு, ஒரு வாத்தை பார்த்து அப்படியே ஒரு கண்ணில் அடிச்சு பார்த்தான், ஒரு வாத்து செத்து போச்சு. அப்பா பாப்பாடுறோன்னு பார்த்தான், அப்பா பார்த்த மாதிரி தெரியல, வேற யாரும் பார்ப்பாங்களோன்னு பார்த்தா வேற யாரும் பார்த்த மாதிரி தெரியல. அந்த வாத்தை எடுத்தான், அங்கே ஒரு சின்ன குழியை தோண்டினான், மூடி போட்டுட்டான், யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லிட்டு மூடி போட்டுட்டான். ஆனால் ஜான் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், அந்த வீட்டில் எத்தனையோ வேலைக்காரர்கள் உண்டு, அதில் ஒரு வேலைக்காரன் இதை பார்த்துட்டான். ஜான் வீட்டுக்குள்ளே வந்தான், வந்தோடனே வேலைக்காரன் கூப்பிட்டான், ஜான் என்னன்னா, சமையல் அறைக்கு போக மாட்டேன்னா, வாத்துண்ணா, அந்த பாத்திரத்தெல்லாம் பாருண்ணா, என்ன செய்யணும்னா, கழுவுண்ணா, கழுவ மாட்டேன்னா, ஜான் வாத்து. ஜானுக்கு தெரிஞ்சிட்டு, ஐயோ நம்மளை பார்த்துட்டான், அப்பாட்ட சொல்லிட்டா அவன் அப்பா நம்மளை கொண்டு போட்டுருவாரு, அதனால அவனுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு. பெரியமானவர்களே, அந்த வேலைக்காரன் அவனை தன்னுடைய வேலைக்காரனாவே மாத்திட்டான். அவன் பெருக்கணும், தூக்கணும், துடைக்கணும், இது எல்லாத்தையும் ஜானு செய்ய வைத்தான். அவன் ஒவ்வொரு நாளும் கழுவணும் பாத்திரங்களை ஜான் செய்ய வைத்தான். கடைக்கு போய் நிறைய ஜாமான் வாங்கி ஜான் கையில கொடுத்துருவான், ஜான் தூக்கிட்டு வரணும். ஒரு நாள் அல்ல, நிறைய நாட்கள் இப்படி நடந்தது. ஜானுக்கு தாங்க முடியல, இப்படி எத்தனை நாளைக்கு நம்ம இருக்க போறோம், எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போறோம், இந்த வாத்த கொண்டது உண்மைதான், புதைத்தது உண்மைதான், இந்த வேலைக்காரன் பார்த்து விட்டது உண்மைதான், என்னை சித்திரவதை செய்கிறான், என்னை சித்திரவதை செய்கிறான். இதை விட அப்பாட்டே போயிட்டான், அப்பாட்டே போய், அப்பா ஒரு வார்த்தை கொண்டு போட்டேன்ப்பா, மன்னிச்சுக்கோங்கப்பா, சொல்லிடுவோமே சொல்லி அப்பாட்ட போனா. ஒரு நாள் அப்பா காலில் போய் அப்படியே தொட்டு அப்பா இடத்துல மன்னிப்பு கேட்டான், அப்பா உங்களுக்கு மிக பிரியமான வார்த்தை, நீங்க யோசிச்சுக்கொண்டே இருக்கலாம் எங்க போயிட்டுன்னு, அதை நான் கொண்டு போட்டேன்ப்பா. உங்க அப்பா சொன்னாரே, ஜான் நீ சுடும் பொழுது நான் பார்த்தேன், ஜான் நீ அதை புதைக்கும் பொழுது நான் பார்த்தேன், ஜான் இந்த வேலைக்காரன் வதைப்பதெல்லாம் நான் பார்த்தேன், ஜான் ஆனால் ஒன்றே ஒன்றுக்காக நான் காத்து கொண்டிருந்தேன், நீ எப்பொழுது என்னிடத்தில் வந்து அதை ஒப்புக்கொள்வா என்பதைத்தான் காத்து கொண்டிருந்தேன். நான் உன்னை அப்பொழுதே மன்னித்து விட்டேனடா, 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே, நான் பிறப்பதற்கு முன்னாலேயே, நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலேயே எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் சிலுவையிலே மன்னித்து விட்டாரே, போய் ஒப்புக்கொண்டு சந்தோஷத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. இப்பொழுது சிம்பிள் பிரியமானவர்களே, அப்பா சொன்னார், அப்போதே நான் உன்னை மன்னிச்சிட்டேன்டா, நீ வந்து என்கிட்ட இதை ஒப்புக்கொள்ளணும், அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை, நான் தான் செய்யிட்டேன்ப்பா, அவ்வளோதான் சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை, இது ஒன்றுக்கு தான் நான் காத்து கொண்டிருந்தேன், மன்னிச்சிட்டார். இது வேலைக்காரனுக்கு தெரியாது. அடுத்த நாள் ஜான் வரான், வேலைக்காரன் கூப்பிடுறான், ஜான், ஜானுக்கு ரொம்ப தைரியம் வந்துட்டு, இப்போ என்னங்கிறான், சமையல் அறைக்கு வா, வரேங்கிறான், பாத்திரத்தை கழுவு, முடியாதுங்கிறான். அப்பா, அப்பாவிட்ட எல்லாம் நான் சொல்லிட்டேன், இனி நான் உனக்கு அடிமை கிடையாதுங்கிறான். எத்தனை விடுதலை பிரியமானவர்களே, எத்தனை விடுதலை பிரியமானவர்களே, எத்தனை சுவாதீனம் நம்முடைய இருதயத்தில் அப்படியே லகுவா இருது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட அறிக்கையிட நம்முடைய இருதயம் வந்து அப்படியே லகுவா இருது. மிகுந்த பாரத்தோடு நம்ம மனங்கால் போடுவோம், மிகுந்த லகுவோடு நம்ம எழும்பிடுவோம். அதுக்கிடுங்க, அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தார். ஆனால் நீங்கள் நீதிமொழிகள் 28:13 மறக்கவே கூடாது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பிரியமானவர்களே, அருமையானவர்களே, இந்த ஒரு இரக்கத்தை நீங்கள் யாராவது பெறவில்லை என்றால், கர்த்தருடைய கிருபையினாலே, ஐயா என்னை கூப்பிட்டார்கள் வாங்கல என்று நானும் வந்திருக்கிறேன், எனக்காக ஐயா சொன்னார்கள், கைகோர்த்து அநேகர் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய ஜெபத்தினாலே இந்த கூட்டத்தெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆயத்த பண்ணினார்களே, அவருடைய முயற்சியினாலே இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை காத்திருக்கின்றது. இந்த ஜானை போல நீங்கள் இந்த தூக்குறதுக்கு முன்னால உங்க படுக்கையில் முழுங்கால் போட்டு, அப்பா தப்பு செய்திருக்கேன், இந்த டேட்ல இந்த இடத்துல இன்னாட்ட தப்பு செய்திருக்கேன், இந்த இடத்துல இங்க இப்படி தப்பு செய்திருக்கிறேன், என் பாவங்கள் எனக்கு முன்பாக நிற்கின்றது ஆண்டவரே, என்னை மன்னித்துக் கொள்ளும், ஒன்னொன்னால் சொல்ல போதும், அவரு தெரியும் நம்ம செய்த எல்லா பாவமும், அவர் தெரியும், போய் சொல்லிட வேண்டியதான், அறிக்கை செய்திடணும், வாயை திறந்து அறிக்கை செய்திடணும். வாயை திறந்து அறிக்கை செய்யணும். ஜபம் என்பது இருதயத்திலிருந்து வருவது, யோகா என்பது அறிவிலிருந்து வருவது. யோகாவினால விடுதலையே வராது, ஜபத்தினால விடுதலை வர முடியும். இருதயம் மாற வேண்டும். மனிதன் அறிவினால் எதையும் சாதிக்க முடியாது. அருமையானவர்களே, ரட்சிப்பு என்பது என்ன? ரட்சிப்பு என்பது என்ன? இரண்டு பாயிண்ட் சொல்ல விரும்புகிறேன். ஒன்னு, பிசாசின் கைகளிலிருந்து விடுதலை. அதாவது அப்போஸ்தலர் 26:18 கூறுகின்றது, சாத்தானின் அதிகாரத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிறவர் தேவன். சாத்தானின் அதிகாரத்திலிருந்து தேவனிடத்தில் ஓடி வந்து விடுதல், அதுதான் ரட்சிப்பு. இரண்டு என்ன தெரியுமா? நீங்கள் எப்ப தப்பு செய்தாலும் ஒரு ஆள் உங்களை பார்த்துக்கிட்டு இருப்பான், அவங்களுக்கு சத்துருவாயிருவான், அவங்களுக்கு பகைஞனாயிருவான். லூக்கா 1:74 வசனம், சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிறவர்களில் நின்று நம்மளே ஒரு அப்படியே கண் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. மறந்துடாதீங்க, நீங்க என்னைக்கு சாவீங்க, உங்க வீடு என்னைக்கு அழியும், உங்க பிள்ளைங்க என்னைக்கு நாசமாவாங்க, எத்தனை கண்களுக்கு அது விருப்பமா இருக்கும் தெரியுமா? உங்களுடைய சத்துருக்களில் இருந்து, உங்களை பகைக்கிறவர்கள் இருந்து, உங்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்கிறவர்களிடத்திலிருந்து, உங்களுடைய நலங்களை வஞ்சித்து எடுத்துக் கொள்கிறவர்களிடத்தில் இருந்து, பிரியமான சகோதரனே, அதான் லூக்கா 1:74, சத்துருக்களில் நின்று நம்மை பகைக்கிறவர்கள் யாருடைய கைகளில் இருந்து நம்மை விடுதலை செய்கிறது. இந்த ரெண்டும் பாவ மன்னிப்பை பெறும் பொழுது நமக்கு கிடைக்கும். அதனாலதான் பாவ மன்னிப்பின் சந்தோஷம் என்பது என்ன? பிசாசின் கையிலிருந்து வெளியே வருவது. தேவ

முகத்தை காட்டுதல். இதுதான் பிரியமானவர்களே மனம் திரும்புதல், கன்வர்ஷன். பிரியமானவர்களே கன்வர்ஷன், இதை நாம் இதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தால், இன்றைக்கு மாலையிலே ஒப்பு கொடுத்து இதில் நிலைத்து நிற்கிறவர்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தை விட்டுறாதீங்க. தம்மிமார் இன்னைக்கு இந்த இன்ஜினியரிங் காலேஜ் தம்மார் ஜெபத்தை பற்றி ஒரு பாட்டு பாடினாங்க. ஒவ்வொரு வரியிலையும் எவ்வளவு அர்த்தம் இருக்கின்றது. பிரியமானவர்களை ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆண்டரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், காலையில் ஒரு மணி நேரம் மழங்கால நின்றுங்க, அதுக்கு பிறகு மற்றது எல்லாத்தையும் செய்யுங்க. அதுக்குன்னு ஒரு 1 ஹவர் செப்பரேட் பண்ணிடுங்க. அப்படின்னா விக்டோரியஸ் லைஃப் இருக்கும். ஏன்னா ஜெய கிறிஸ்து அவர் நமக்கு ஒரு ஜெய ஜீவியம் வேணும். நம்ம இந்த உலகத்தில் கோணலும் மாறுபாடு நடந்த ஒரு உலகத்தில் தான் நம்ம பார்ப்போம். அதனால நம்ம எல்லாருக்கும் நடுவிலையும் நம்முடைய மனசாட்சியை காத்துக்கொள்ளணும், நம்முடைய இருதயத்தை காத்துக்கொள்ளணும், நம்முடைய வாயின் வார்த்தைகளை காத்துக்கொள்ளணும். நமக்கு கர்த்தர் ரொம்ப கிருபை கொடுக்கணும். அதனால ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவரால் அதிகாலையிலே நாம் அபிஷேகம் செய்யப்படணும். உள்ளங்காலேருந்து உச்ச என்றால் நீங்கள் ஜெபத்திற்கு உங்களை ஒப்பு கொடுத்து விடுங்கள். பிரியமானவர்களே, அப்படி இல்லை என்றால் நீங்கள் இன்றைக்கு தூங்கும் போது, அப்பா நான் தான் செய்தற்கு தப்பு செய்தற்கு சொல்ல வந்தேன், ஒப்புக்கொள்ள வந்தேன், ஒத்துக்கொள்கிறேன், மன்னித்துக் கொள்ளும், 2000 வருஷத்துக்கு முன்னால சிலுவையில் என்னுடைய பாவத்துக்காக நீர் மறித்தீர், இது நான் எனக்கு நல்லா தெரியும், அதை நான் எனக்காக ஏற்றுக்கொள்கிறேன், எனக்காக அதை பர்சனலைஸ் பண்ணி கொள்கிறேன். இனி என்னுடைய இருதயத்தில் இயேசு கிறிஸ்து, என்னுடைய சரீரம் பரிசுத்தாகிய என்னுடைய ஆலயம். இப்படி நீங்களும் நானும் நம்மை ஒப்புக்கொண்டு நம்மை தாழ்த்தி நாம் யார் என்பதை ஒப்புக்கொள்வோம் என்றால் இயேசு மன்னிப்பார். 3-4 வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன், பெரியமானவர்களே, நான் மதுரையிலே கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது சென்ட்ரல் ஜெயிலே அந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அது இந்த திங்கள் செவ்வாயிலே தூக்கு தண்டனைக்காக முடிவு செய்யப்பட்டிருந்த 2 கைதிகளை ஜெயிலே வந்து பார்த்து அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும், அவர்களை நீங்கள் பேச வேண்டும் என்று என்னை சென்ட்ரல் ஜெயிலுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். ரெண்டு பேரும் யங்ஸ்டர்ஸ் தான். அங்கே 2 தனி செல்லில் இருக்காங்க. 10x10 ஒரு செல்லு தான் அது. அதில் 2 பேரும் தனித்தனியாக இருக்காங்க. 2 பேருக்கு முன்னாலேயும் என்ன அந்த போலீஸ்காரங்களும் என்னை கூட்டிகிட்டு போன அந்த கர்த்தருடைய சபை ஊழியரும் நாங்களும் முதல்ல ஒரு ஆளை போய் பார்த்தோம். அந்த ஆளை பார்த்தா அவர் அந்த 10 அடி நீளமுள்ள அந்த ரூமில் இந்த சைட்லேருந்து அந்த சைடுக்கு போவார், அந்த சைட்லேருந்து இந்த சைடுக்கு வருவார், அப்புறம் இங்கேருந்து அங்கே போவார், அப்புறம் இங்கேருந்து இங்கே வருவார், ஒரு எக்ஸ் மாதிரி போய்கிட்டே இருப்பார். அவர் தெரிஞ்சு போச்சு புதன்கிழமையே வியாழக்கிழமையே தன்னை தூக்க போகிறாங்கன்னு. அவர் எங்களை எட்டு கூட பார்க்கல. அவர்கிட்ட லேசா பேச்சு கொடுத்தா உள்ள இருந்து கத்துறாரு, போ கொன்னு போடுவேங்கிறாரு, இந்த இடத்துல நிக்காத கொன்னு போடுவேங்கிறாரு. இன்னும் கொஞ்சம் அமையல நின்றுட்டு இருந்தா கிட்ட இருந்து அந்த கம்பியை பிடிச்சி ஆட்டுறாரு. அவ்வளவு கோபம் பெரியமானவர்களே, அவ்வளவு கோபம். ஆனால் நாள் அடுத்தவர்கிட்ட போனோம், அடுத்தவர்கிட்ட போனவர் அமைதியா இருந்தார். அவர்கிட்ட, ஐயா உங்களுக்குல பேசலாமான்னு நான் கேட்டேன். ஐயா பேசுங்க ஐயா, உங்களுக்கு இந்த வாரத்துல மரண தண்டனையாமே. ஆமையா, உங்களத்தில் நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாமா பைபிளில் இருந்து சொல்லுங்க ஐயா. கத்ரா இயேசு கிறிஸ்து பற்றி உங்களுக்கு தெரியுமா? கேள்விப்பட்டதில்லை ஐயா. நான் அவருக்கு சொல்கிறேன், சில வசனங்களை வாசித்தேன். அழ ஆரம்பிச்சிட்டார். இந்த கம்பியை பிடிச்சிட்டு அழுறாரு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி. கொஞ்ச நேரம் அமையலாகவே இருந்தோம். அப்புறம் அவர் சொன்னார், ஐயா லாட்ரி ஷீட்டு வாங்கினேன், 1 ரூபா கொடுத்து 1 லட்சம் கிடச்சிது. 1 லட்சம் கையில் வந்த உடனே என் மனைவியை மறந்தேன். இன்னொரு பெண் மேலே உனக்கு ஆசை வந்துச்சு, அந்த பெண்ணிட்ட போயிட்டேன். அந்த பெண்ணு சொன்னா, உன்னுடைய மனைவியை நீ கொல்லு, அப்பந்தான் நான் உன்னோடு வருவேன்னு சொன்னான். அன்றைக்கு ராத்திரி ஒரு கத்தியை எடுத்து என் மனைவி தூங்கும் பொழுது அவளை சங்கை பிடித்து அவளை நான் அறுத்தேன். அவள் சொன்னா, இது வரைக்கும் உங்களை நான் அன்போடு நேசித்தேனே, எதற்காக நீங்கள் என்னை அறுக்கிறீர்கள் சொல்லிட்டு அறுங்க, நான் உங்களை தடை செய்யலைன்னா. நான் ஒன்றுமே சொல்லலை, என் மனைவி செத்து போயிட்டான். அப்புறம் போலீஸ் என்ன பிடிச்சாங்க, ஐயா இந்த 1 லட்சமும் கோர்ட் கேஸுக்கு போயிட்டு அவளும் என்னை விட்டு ஓடிட்டா, இப்போ நான் சாக போகிறேன், என் மனைவி முகம் என் முன்னால் வந்து நிற்குது ஐயா, என்னை ஆண்டவர் மன்னிப்பாரா? பெரியமானவர்களே, நான் சொன்னேன், நீங்கள் உங்களை பாவத்தை ஒப்புக்கொள்ளுங்க. அவர் ஒப்புக்கொள்ளவே இல்லை, அது வரைக்கும் ஜட்ஜிட்டேன், மழுப்பிக்கிட்டே வந்தார். ஆனால் அன்னைக்கு கம்ப்ளீட்டாக ஒப்புக்கொண்டார், என்னுடைய மனைவியை கொன்றது நான் தான், இந்த தப்பேசை செய்தது நான் தான். பிரியமானவர்களே, அவருக்கு ஒரு சிபாரிசு மனு அனுப்பப்பட்டது ஜனாதிபதிக்கு. அவருக்கு தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டது. ஆனால் அடுத்தவர்

தூக்கப்பட்டார், இவர் முற்றிலும் மாறிவிட்டார். அப்படியே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார். அவர் அந்த ஜென்ம அந்த தண்டனை அனுபவிக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு சாட்சியாக மாறினார். அவருக்கு ஜென்ம தண்டனை குறைக்கப்பட்டது. இன்னைக்கு மதுரையில வாழ்கிறார். பிரியமானவர்களே, விபசாரத்திலும் கொலையிலும் விழுந்த தாவீதை மன்னித்தவர் இந்த உலகத்திலே உள்ள எல்லாரையும் மன்னிக்க சித்தமாக இருக்கிறார். என்னையும் மன்னிக்கிறார், உங்களையும் மன்னிப்பார். ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் நம்முடைய கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய இருதயத்தை கத்தரா இயேசு கிறிஸ்துவாவது நம்ம வச்சுக்கிடுவோம். மற்ற எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சிருவோம். இவங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம். இவடெல்லாம் ஒரு நாள் நம்ம கூட வரப்போறதே இல்லையா? ஒன்றும் வராது. நமக்கு முதலாவது நம்முடைய இருதயத்தில் இயேசுராஜா வந்துட்டா இவெல்லாம் நம்ம கூட கொடுக்கப்படும். நமக்கு எல்லாம் கொடுக்கப்படும். நம்ம நினைச்சதுக்கும் அதிகமாக கர்த்தர் நமக்கு வருமானம் தந்துடுவாரு. நம்ம வேண்டிக் கொள்றதுக்கும் அதிகமாக நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாரு. ஆனால் முதலாவது அவர் நம்ம இருதயத்துக்குள்ள வந்துடணும், அப்படியே இருக்கணும். அவரை தொந்தரவு பண்ணி விட கூடாது. நம்ம அவருக்கே நம்ம ஓபே பண்ணணும். அன்புள்ள எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் சகோதரர்களை ஆசீர்வதியும் ஐயா, என் அருமையான சகோதரிகளை ஆசீர்வதியும் ஐயா, இங்க வந்திருக்கிற தம்பி தங்கைமாரி ஆசீர்வதியும் ஐயா, நாங்கள் யாரும் நல்லவர்கள் என்பதை ஒப்புக்கொள்கிறோம் ஐயா, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஐயா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஐயா, ஆமென்.

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா ஏங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இப்ப யார கேட்டாலும் ஏஐ ஏஐன்னு சொல்றாங்க. ஏஐனா என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, டெக்னாலஜி மனுஷ அளவு புத்திசாலியா ஆயிட்டுது. மனுஷன் டெக்னாலஜி அளவு புத்தி இல்லாம போயிட்டான். ஏன் இப்படி ஆச்சுது? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? நாம நாலு விஷயத்த விட்டுட்டோம். வாசித்தல், எழுதுதல், கணிதம், கலை. இந்த நாளையும் நாம புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிக்கிறதில்ல, எழுதுறதில்ல, கணக்கு போடுறதில்ல, வரையறதில்ல. இந்த நாளையும் நம்ம தவறாம பண்ணுனாதான் மூள வளர்ச்சி அதிகமா இருக்கும். இன்னைக்கும் அமெரிக்காவில சீன மாணவர்களும் இந்திய மாணவர்களும் மற்ற எல்லாரையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்? ஏன்னா நம்ம பேசிக் எஜுகேஷன்ல இந்த நாளும் இருக்குது. இப்போ நாம அதை விட்டுட்டோம். கணக்கு போடுறதில்ல, கால்குலேட்டர் கணக்கு போடுது. வரையறதில்ல, படிக்கிறது முழுசும் மொபைல தான் படிக்கிறோம். எழுதுறது கிடையாது. தினம் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஏதாவது படிங்க, 5 நிமிஷம் ஏதாவது எழுதுங்க, சும்மாவே சில கணக்கு போட்டு பாருங்க, ஏதாவது வரையுங்க. அது அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாம அதை யார்கிட்டையும் காமிக்க போறதில்ல. அதனால எதையாவது மனசுக்கு பிடிச்சத வரையுங்க. 21வது நாள்ல மூள வளர்ச்சி அதிகமா இருக்கும். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். எதை படிக்க, எதை எழுதி பார்க்கன்னு யோசிக்கிறீங்களா? இருக்கவே இருக்குது பைபிள். ஒவ்வொரு நாளும் 5 வசனம் படிங்க, அதை எழுதி பாருங்க, அதன்படி நடக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம மூளையும் வளரும், உடலும் சந்தோஷமா இருக்கும், ஆன்மாவும் வளம் பெறும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.

glorify your name, O God. ராஜாவாகிய தேவனே, உம்முடைய வல்ல நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, சாவாமை உள்ளவரே, ஆச்சரியமான நாமம் உடையவரே, உம்முடைய வல்ல நாமத்தை உயர்த்துகிறோம்.

ஒவ்வொரு நன்மைக்காக காலையும் மாலையும் எவ்வேளையும் எல்லா நேரத்திலையும் என் துன்பத்திலும் என் இன்பத்திலும் என் நெருக்கத்திலேயும் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஆமென். தாவீது சொல்லும்படி சொல்லுகிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பிற்கு நான் பயப்படேன், காரணம்

ஆண்டவரே, யாரிடத்துமே நாங்கள் போட்டிக்காக அல்ல ஆண்டவரே, ஆனால் சத்துருக்கு முன்பாக எங்கள் தலையை நிமிர பண்ணுகிற உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையை தம்பி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிறைவேறு.

அவர்கள் பாடி ஜெபம் பண்ண பொழுது ஆமென் ஆமென். இரவு நேரத்தில் சிறைச்சாலையின் கதவுகள் வேதம் சொல்கிறது பவுலும் சீலாவும் அவர்கள் பாடக்கூடியதான சூழ்நிலை அல்ல, அது கட்டப்பட்ட நிலவில் ரத்தம் வழிந்து போய் கொண்டிருக்கிறது. பல அடிகள் அநேக அடிகள் அடித்து அல்லேலூயா அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும். ஆஃப்டர் பீட்டிங் தம் வழிகளை பொருட்படுத்தாமல் சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கிறோம் என்கிறதையும் பொருட்படுத்தாமல் இருந்து போன அந்த நிலைமையிலே

hallelujah, to praise him, to lift the banner of Jesus. நெருக்கத்தின் பாதையிலே, கண்ணீரின் பாதையிலே, அடைக்கப்பட்ட சூழலிலே முறுமுறுக்க குறை சொல்ல ஹல்லேலூயா குற்றம் சாட்ட அல்ல, ஆனால் தேவனை துதிக்கும்படியாய் தேவனை பாடும்படியாய் தீர்மானம் பண்ணினார். சொல்லுகிறது ஹல்லேலூயா, as they were singing, முழு சிறைச்சாலையும் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பாடின பொழுது சிறைச்சாலையின் கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாய் திறந்தது. இங்கிலீஷ் பைபிள் says all the prison doors opened at once. Hallelujah. What has been stopping

விலகிட நீ மனிதன் அல்லவே. அவர் சொன்னாரு, இவை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொள்வேன். ஒருவேளை தூரம் போயிருந்திருக்கலாம், அவரை விட்டு தூரம் போயிருந்திருக்கலாம், இளைய குமாரிட போல. We have gone too far. Hallelujah. You don't want to listen to your father. You don't want to listen to your elders. You don't want to listen to your pastor. Hallelujah. Hallelujah. You don't want to listen to the godly counsel. You might have gone far. You might have gone too far. Hallelujah. Sometimes you think it is too far. Hallelujah. For me to get back to my father's house. என்றைக்காவது ஒரு நாள் என் பிள்ள வருவான், என்னைக்காவது ஒரு நாள் என் பிள்ள வருவான்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு தகப்பன். அதே போலதான் இன்னைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கல்வாரி சிலுவையில் ஜீவனை கொடுத்த இந்த இயேசு இந்த உலகத்திற்கு வந்தது மதத்தை ஸ்தாபிக்க அல்ல. ஹல்லேலூயா. ஒரு வழியை காண்பிப்பதற்காக வந்தார். ஹல்லேலூயா. He didn't come to this world, hallelujah, to establish a religion, hallelujah, but to show a way. Hallelujah. Amen. Amen. Even as you are joined worshiping with us, hallelujah, you think you've gone too far. This is your opportunity that God wants to give to you. This is your opportunity. This is your

நம்பிக்கை இல்லாத உலகம், நிரந்தரமற்ற இந்த உலகம், அன்சர்டன் வேர்ல்ட் ஆஃப் காட், சிச்சுவேஷன் ஆஃப் காட், இந்த பேண்டமிக் நாட்களிலே உம்மை சார்ந்திருப்பதற்கு கிருபை தான் தானே மேல தருவீராக. ஓ ஜீசஸ் லார்ட், ஓ ஜீசஸ் இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறோம் உல்லாசத்தோடு ஆண்டவரே, திசை கட்டு ஆண்டவரே. உலகத்தின் பின்பாக, செழிப்பின் பின்னாக, பணத்தின் பின்னாடி நாங்கள் ஓடாத படிக்கு கிறிஸ்துவை, சிலுவையை நோக்கி பார்ப்பதற்கு. ஆமென், ஹல்லேலூயா. பிலிப்பியர் 3:13 ஆமென். பவுல் சொல்கிறாரு, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். ஹல்லேலூயா. நியூ கவனத்தில், புதிய ஏற்பாட்டில், புதிய உடன்படிக்கையில பவுல் சொல்கிறதான காரியம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன், நான் அடைந்தாயிற்று, அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினாலே நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படிக்கு, ஹல்லேலூயா, ஆசையாய் தொடருகிறேன், ஆசையாய் தொடருகிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த அந்த பரம அழைப்பு பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி கை உயர்த்தி சொல்லலாமா? இலக்கை நோக்கி, இலக்கை நோக்கி ஓடுகிறேன்.

வேதனையானாலும் கண்ணீரானாலும் துக்கமானாலும் குழப்பமானாலும் நஷ்டமானாலும் எந்த நிலைமையானாலும் ஹல்லேலூயா, கர்த்தர் நியமித்திருக்கிற அந்த பாதையில இந்த ஓட்டத்தை உண்மையா ஓடி முடிப்பதற்கு கையை உயர்த்தி சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாளிலே ஒரு சத்தம் தான் கேட்கணும், ஹல்லேலூயா.

அந்த சத்தத்தை கேட்கணும். ஆண்டவரே, அந்த பாக்கியம் தான் போது. இந்த உலகத்துல யாரு என்ன புகழ்ந்தாலும் அது பிரயோஜனமே இல்லாமல் எங்களுக்கு எத்தனை கிரெடென்ஷியல் கிடைச்சாலும், ஹல்லேலூயா, பிஷப் பட்டம் கிடைக்கலாம், டாக்டர் பட்டம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே போதக அபிஷேகம் கிடைக்கலாம், ஹல்லேலூயா, ஆண்டவரே உலகம் எங்களை மெச்சிக்கொள்ளலாம், அவார்டு கொடுக்கலாம், அதை கொடுக்கலாம், இதை கொடுக்கலாம், எது கொடுத்தாலும் ஆண்டவரே ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை நாங்கள் இழந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றார், லாபமான அனைத்து இந்த பூமியிலே நஷ்டம் என்று குப்பை என்று எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஆல் தீஸ் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், ஹல்லேலூயா, இந்த பட்டம், பெயர், புகழ், அந்தஸ்து, ஹல்லேலூயா, அஞ்ஞானிகள் அதை தேடிக்கொண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நாங்களோ கிறிஸ்துவையும், சிலுவையிலே அறையப்பட்ட கிறிஸ்துவை மாத்திரம் பிரசங்கிங்க. எங்களை மேன்மைப்படுத்த ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே நமக்கு அவார்டு கிடைச்சிச்சுன்னா மேலே எப்படிங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலகத்தான் என்னை மெச்சிக்கொள்ள அல்ல, நான் ஓடுவது, நான் பாடுவது, நான் ஆராதிப்பது, நான் பிரசங்கிப்பது, ஆண்டவருக்காய் செயல்படுவது, ஹல்லேலூயா, அந்த சத்தத்தை கேட்பதற்காக.

அழைப்பின் பந்தய பொருளுக்காக இயேசுவுக்காய் அந்த பரிசு பொருளை பெறுவதற்கான் உலகத்துல உள்ள பொருள் அல்ல. ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் தேவன் எனக்காய் வைத்திருக்கிற அந்த இலக்கை நோக்கி ஓடி முடித்து அந்த கிரீடத்தை அழியாத பாடாத நித்திய கிரீடத்தை ஹல்லேலூயா த கிரவுன் that the master has prepared, hallelujah, kept for me. I need to receive that. Help us that we will be able to run this race faithfully. Faithfully, God is looking for faithful people, not the famous. Faithful people, hallelujah. Problemaanavargalai alla.

சிலுவையை மாத்திரம் இந்த உலகத்தில் அந்த ரட்சகரை அந்த இயேசுவை அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு பிரகாசம் காட்டுகிற ஒரு மனுஷனாய் அடையாளம் காட்டி கொடுக்கிறவனாய் எங்கள் ஒவ்வொருவரையும் எழுப்பு வீராக இந்த கடைசி நாட்கள் வருகை சமீபத்திற்கிறதான இந்த நாட்களில் எங்கள் ஒவ்வொருவரையும் அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க அக்னி ஜுவாலைகளாய் மாற்றுவீராக தேவனுடைய கரத்திலே ஒரு அஸ்துராயுதமாய் எடுத்து பயன்படுத்துவீராக அஸ்துராயுதமாய் பயன்படுத்துவீராக Use everyone for your glory. Hallelujah, like a warrior. Hallelujah, like an arrow in the warrior's hand. Use us, oh God.

ஆதாரம், எங்க நம்பிக்கை, எங்க பலன், ஆண்டவரே எங்கள் தேவை, எங்கள் சுகம் எல்லாம் நீங்க. Everything you, everything is you, oh God. It's all about you, oh God. Lead us and guide us, oh God. We need you, Holy Spirit. ஆவியானவரே எங்களை ஆளுகை செய்வீராக, எங்களை நடத்துவீராக. ஆமே. இந்த கடைசி கால எழுப்புதலே எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்துவீராக. தேவ திட்டத்தை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு பாத்திரமாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஆளுகை செய்ய வழி நடத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.

1 கொரிந்தியர் 10 அதிகாரம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்ஞானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை, ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாத படிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். உங்களை புத்திமான்கள் என்று எண்ணி பேசுகிறேன். நான் சொல்லுகிறதை நீங்களே நிதானித்து பாருங்கள். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் ஐக்கியமாயிருக்கிறதல்லவா? அந்த ஒரே அப்பத்தில் நாம் எல்லாரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாயிருக்கிறோம். மாம்சத்தின் படியான இஷ்டவேலரை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோட ஐக்கியமாயிருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்க விக்கிரகம் ஒரு பொருளென்றும் விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருளென்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கே பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடே ஐக்கியமாயிருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாதே. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்குள்ளவர்களாயிருக்க கூடாதே. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேட கடவன். கடையிலே விற்கப்படுகிற இதையும் வாங்கி புசியுங்கள். மனச்சாட்சியின் நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் அவிசுவாசிகளில் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனதிருந்தால் மனசாட்சியின் நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதென்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால், அப்படி அறிவித்தவனின் நிமித்தமும் மனச்சாட்சியின் நிமித்தமும் புசியாதிருங்கள்.
பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. உன்னுடைய மனச்சாட்சியை குறித்து நான் இப்படி சொல்லாமல் மற்றொருவனுடைய மனச்சாட்சியை குறித்தே சொல்லுகிறேன். என் சுயாதீனம் மற்றவனுடைய மனச்சாட்சியிலே குற்றமாய் எண்ணப்பட வேண்டுவதென்ன? மேலும் நான் அதை ஸ்தோத்தரிப்புடனே அனுபவித்தால் ஸ்தோத்தரித்து அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் ஸ்தூசிக்கப்படுவானேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நான் என் சுய பிரயோஜனத்தை தேடாமல் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் இரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது போல நீங்களும் ஜூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாயிருங்கள்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்மின் அனுதின தியானம். ஆகையால் நீங்கள் இழைப்படைந்தவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3. மவுண்ட் வாஷிங்டனின் உச்சியில் இருந்த ஒரு இடத்தை நோக்கி இளம் பெண் ஒருத்தி மலையேறி கொண்டிருந்தாள். அந்த இடத்தை நெருங்குவதற்கு சற்று முன்பு மிகவும் சோர்ந்து போனாள். நம்பிக்கையை முற்றிலும் இழந்து விட்டாள். அது மிக வேகமாக காற்று வீசும் பகுதி என்பதால் காற்றினால் அவள் மிகவும் பாதிக்கப்பட்டாள். தான் சேர வேண்டிய இடம் கல்லறி தூரத்தில் தான் இருக்கிறது என்று அறியாமல் கடைசி நேரத்தில் நம்பிக்கை இழந்து போனாள். நம்பிக்கை இழந்ததால் அதற்கு மேல் ஒரு அடி கூட அவளுக்கு எடுத்து வைக்க முடியவில்லை. பாதையும் தெரியவில்லை. தன் பொருட்களை அதே இடத்தில் போட்டுவிட்டு மரித்து போனாள். தான் போக வேண்டிய இடம் மிக அருகில்தான் இருக்கிறது என்று அவளுக்கு தெரிந்திருந்தால் ஒருவேளை அவள் தன் பலனையெல்லாம் ஒன்று திரட்டி அந்த மீதமுள்ள தூரத்தையும் கடந்திருப்பாள். ஆனால் சற்று தூரத்தில் தான் தான் அடைய வேண்டிய இளைப்பாறும் ஸ்தலம் இருக்கிறது என்று அவளுக்கு தெரியாததால் நம்பிக்கை இழந்து போனாள், மரித்தும் போனாள். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே நாமும் பல சமயங்களில் ஆசீர்வாதத்திற்கு மிக அருகில் நெருங்கியும் அதை அடைவதற்கு முன்பு சோர்ந்து போய்விடுகிறோம். சிலர் வாழ்க்கையில் விரும்பியது நடக்காததால் தங்கள் வாழ்க்கையே மாய்த்து விடுகின்றனர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கானான் தேசத்தை வாக்கு பண்ணி இருந்தார். ஆகவே அவர்கள் கானானை நோக்கி வனாந்தரத்திலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்கும் முன்பு பல காரணங்களால் ஆத்துமாக்களில் சோர்ந்து போனார்கள், நம்பிக்கை இழந்தார்கள், மோசேயிடம் முறுமுறுத்தார்கள். ஆகவே அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் நாட்டை அடைவதற்குள் வனாந்திரத்திலேயே மாறித்து போனார்கள். நம்பிக்கை இழக்காத யோசுவாவும் காலேபும் மாத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானை அடைந்தார்கள். பல சோதனைகளும் கஷ்டங்களும் அவர்களுக்கும் வந்தது. ஆனால் அவர்கள் தேவனை விசுவாசித்தார்கள். சூழ்நிலைகள் எவ்வளவு கடினமானதாக இருந்தாலும் வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். அவர் அதை எப்படியும் நிறைவேற்றுவார் என்று அவர்கள் விசுவாசித்ததால் அவர்கள் இருவரும் நம்பிக்கை இழக்கவில்லை. ஆம், இவர்களைப் போல நாமும் வாக்குத்தத்தங்களில் சந்தேகப்படாமல் அவைகளை பிடித்து கொண்டால் நம்முடைய இலக்கை நாம் எளிதில் அடைய முடியும். ஆகவே நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். கண்காணும் தூரத்தில்தான் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவன் சீக்கிரத்தில் அதை உங்களுக்கு நேரிட பண்ணுவார். ஆகவே ஆத்துமாக்களில் இழைப்படைந்து சோர்ந்து போக வேண்டாம்.

நமக்காக பரலோக மேன்மையை துறந்து அடிமையின் கோலம் எடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு விருப்புக்கு விடுப்பு, செல்ஃப் டினாயல். வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் 2:11. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாயிருந்து இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ணக்கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் மனித ரூபமாய் காணப்பட்டு மரணம் வரை, அதாவது சிலுவையின் மரணம் வரை கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவே கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். இன்றைய மனப்பாட வசனம் பிலிப்பியர் 3:8. என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இழப்பென்று கருதுகிறேன். I count all things loss for the excellence of the knowledge of Christ Jesus my Lord, for whom I have lost all things. சுய வெறுப்பு மலிவல்ல, அது நம்மை கணக்கு பார்க்க சவாலிடும். சுய வெறுப்பினால் அர்ப்பணிப்பு ஆளப்படும். லூக்கா 14:5 இயேசு கிறிஸ்து ஒருவன் கோபுரம் கட்ட மனதாயிருந்தால் உட்கார்ந்திருந்து அதை கட்டி முடிக்க எவ்வளவு செலவாகும் என்று கணக்கு பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அதை அடுத்து இன்னொரு எடுத்துக்காட்டு சொன்னார். ஒருவன் யுத்தம் பண்ண போவான் என்றால் அந்த யுத்தத்திலே தன்னால் தாக்கு பிடிக்க முடியுமா, போதுமான சபகரணங்கள் இருக்கிறதா என்று அவன் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி கணக்கு பார்க்க அழைத்தார். நாம் அற்புதங்களை மட்டுமே நாடினால் பரிதாபமான ஏமாற்றமே நமக்கு மிஞ்ச கிடைக்கும். அற்புதங்களை மட்டுமே அனுபவிப்பது மடமை. உரிமையை துறந்து விடலே சீடனின் முதல் கடமை. நியாயமான உரிமைகளை கூட விட்டு கொடுக்கவே நாம் சில வேளைகளில் அழைக்கப்படுகின்றோம். எனவேதான் இயேசு யோவான் 12:25 இப்படி சொன்னார், ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான், தன் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய காலமாய் அதை காத்துக்கொள்வான் என்று சொன்னார். கொடிய காலங்களின் அடையாள பட்டியல் 2 தீமோத்தேயு 3:1-2 தரப்பட்டுள்ளது. அதிலே தற்பிரியரும் பணப்பிரியரும் முதலாவது இடம் பெறுகின்றனர். ஒரு புயல் நம்மை தாக்கி பணத்தின் மீது உள்ள நம்முடைய பிடிப்பை தளர்த்தி விடுவதை விட இயேசு தாமாகவே ஏழ்மையானது போல நமக்குண்டானவைகளை நாமே வெறுக்க முயல வேண்டும். வெறுமையாக்குதல் ஓர் உயர்ந்த ஆன்மீக பயிற்சி. இயேசு தெரிந்தெடுத்து செய்த அத்தனையிலும் தன்னல மறுப்பு, செல்ஃப் டினையல் காணப்பட்டது. இதோ சில எடுத்துக்காட்டுகள். முதலாவது, வேதத்துவத்தின் பூரண அழகையே துறந்து இயேசு நமக்காய் பாவமானார். தேவத்துவத்தின் பூரண அழகு அவருக்கு இருந்தது, அவர் தாமாகவே அதை துறந்து நமக்காய் பாவமானார். இரண்டாவது, தமது வல்லமையை வெளிக்காட்டுவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் வந்தாலும் அந்த பகட்டிற்கு, வெளிப்பகட்டிற்கு அவர் மறுப்பு தெரிவித்தார். உதாரணம், அங்கே வனாந்திரத்திலே சத்துரு அவருக்கு கொடுத்த சோதனைகளை அவர் மிக சாதாரணமாக மேற்கொண்டார். மூன்றாவது, உண்ணவும் உறங்கவும் நேரமின்றி அவர் ஊழியம் செய்தார். நாலாவது, இறை சித்தத்தை முன்னிறுத்துவதற்காக சொந்த குடும்பத்தையும் தள்ளி வைத்தார். யார் என்னுடைய சகோதரன், யார் என்னுடைய தாயார், தேவ சித்தத்தை செய்கிறவர்களே என்று சொல்லி சுற்றி நின்றவர்களை அவர் சுட்டி காட்டினார். ஐந்தாவது, கர்த்தத்துவத்தின் மேன்மையை கலற்றி வைத்துவிட்டு சீடர்களின் பாதங்களை தாமாகவே முன்வந்து கழுவினார். ஆறு, தமது பாதுகாப்புக்காய்
தூதர் படையை அனுப்பும்படி தந்தையிடம் வேண்ட மறுத்தார். நான் கேட்டால் லேகியோன்களை அனுப்பிவிடுவார், லேகியோன் போன்ற திரளான தூதர் பட்டாளங்களை அனுப்புவார், நான் அதற்காக ஜெபிக்க மாட்டேன் என்று சொன்னார். ஏழாவது, தம்மை பார்த்து பரிதபித்தவர்களை அவரவர்களின் பிள்ளைகளுக்காக அழும்படி அவர் திருப்பிவிட்டார். எட்டாவது, சிலுவையில் துடித்து வேதனை அனுபவிக்கும் போதும் வலி குறைக்கிற பானத்தை குடிக்க மறுத்துவிட்டார். ஒன்பதாவது, பதவி பீடத்தில் இருந்து இறங்கி பலிபீடத்தின் மேல் ஏறி பலியானார். இதைத்தான் தம்மைத்தாமே சுகந்த வாசனையான பலியாக அவர் ஒப்பு கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். இதுதான் சுய வெறுப்பு. பிரியமானவர்களே, இதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? நமக்கு இருப்பதெல்லாம் நாம் அனுபவிக்க அல்ல, நாம் சம்பாதிப்பதெல்லாம் நாமே செலவழிக்க அல்ல. உங்களில் யாராகிலும் தனது உடைமைகளை எல்லாம் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனாய் இருக்க மாட்டான் என்றார் இயேசு. இங்கேதான் நமது பிரச்சனை எல்லாம். எதையெல்லாம் முடியாது என்று இயேசு சொன்னாரோ அதைத்தான் முயற்சிக்கிறோம். அன்னை தெரேசா இறைவனடி சேர்ந்த போது அவரது உடைமைகள் ஒரு வேதம், ஒரு ஜபமாலை, இரண்டு புடவைகள், ஒரு பெட்டி, அவ்வளவே. என்னிடம் வாருங்கள் என்று இயேசு சொன்னது ஆரம்பம், என்னை பின் செல்லுங்கள் என்பது சீடத்துவம். அருமையான தந்தை எஸ் ஜே பெர்க்மன்ஸ் அவர்கள் பாடிய ஒரு பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது.

இந்த பாடலை மனப்பாடம் செய்து எத்தனை முறை வேணாலும் பாடுங்கள். நம்முடைய சுயநலத்தை மறுப்பதற்கு இந்த பாடல் நம்மை ஊக்குவித்துக் கொண்டே இருக்கும். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் இழப்பென்று கருதுகிறேன். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய குமாரனை இந்த பூவுலகிற்கு அனுப்பி அவர் செய்த ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தாவே சுய வெறுப்பு தன்னல மறுப்பு காணப்பட்டதை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளவு தன்னலம் உள்ளவர்களாய் சுய விருப்பங்களுக்கு சற்று கூட மறுப்பு தெரிவிக்காத மக்களாய் நாங்கள் வாழ்ந்து கொண்டு நாங்களும் உம்முடைய சீடர்கள் என்று நாங்கள் சொல்லி தெரிகிறோமே கர்த்தாவே. இத்தலைமுறையின் கிறிஸ்தவர்கள் மீது நீர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தனக்கு உரியவைகளை எல்லாம் ஒருவன் வெறுத்து விடாவிட்டால் அவன் எனக்கு சீடனா இருக்க மாட்டான் என்று சொன்ன பிறகு அது எப்படி சாத்தியம்? ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே இன்னும் நாங்கள் விட்டுவிட வேண்டிய காரியங்கள், தேவையற்ற காரியங்கள், அளவுக்கு மிஞ்சி நாங்கள் வைத்திருக்கிற காரியங்கள் ஏராளம் உண்டு. ஆண்டவரே, கர்த்தாவே, சரியான ஒரு இடத்திலே நீர் எங்களை கொண்டு வந்து நிறுத்தி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமாய் தோன்றுகிற எல்லாவற்றையும் நாங்கள் நஷ்டம் என்று விட்டுவிட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே நாங்கள் இன்னொரு முறை எங்களை அர்ப்பணித்து விடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன்.

0: ஊழியர் ஜஸ்டின் மோசஸ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: சபை வளர்ச்சிக்கு பின்னே அநேக ரகசியங்கள் உண்டு. அதிலே இரண்டு காரியங்கள் அந்தியோக்கியா திருச்சபையின் வளர்ச்சிக்கு பின் கர்த்தரின் கரத்தின் அனுகூலம். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, கர்த்தரின் கரத்தின் அனுகூலம். நம்பர் டூ, தேவ கிருபை. சொல்லுங்க அந்த வார்த்தையை. இது சபை வளர்ச்சியை மட்டும் நீங்க நினைக்க கூட, ஒரு தனி மனித வளர்ச்சியில கூட இந்த ரெண்டு செயல்படும். ஒரு குடும்பத்தின் வளர்ச்சியில கூட இந்த ரெண்டும் செயல்படும். ஒரு பிசினஸினுடைய வளர்ச்சியில இந்த ரெண்டும் செயல்படும். ஆண்டவருடைய கரமும் தேவ கிருபையும், இந்த இரண்டும் ஒரு தனி மனித வாழ்வில், ஒரு குடும்பத்தில், ஒரு ஊழியத்தில், ஒரு மனிதன் செய்யும் தொழிலில் வெளிப்படுமே ஆனால் நிச்சயமா அந்த இடத்துல வளர்ச்சியை பார்க்க முடியும். அதனால தான் யாபேஸ் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது சொல்லுகிறார், தேவரீர் உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்று எழுதுவார். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். நான்கு காரியங்களை அவர் சொல்லுவார். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும், நீர் என் எல்லையை விசாலப்படுத்த வேண்டும், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்து கொள்ள வேண்டும். அற்புதமான நாலு வரிகளவில் அதில் உண்டவர் சொல்லுகிறார், தகப்பனே உம்முடைய கரம் எனக்கு துணையாக வேண்டும் என்கிற இந்த இடத்துல ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கு முன்னும், ஒவ்வொரு காரியங்களை நடப்பிப்பதற்கு முன்னும் ஆண்டவரின் கரத்தை, ஆண்டவரின் கரத்தின் அனுகூலத்தை எதிர்பாருங்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரின் கரத்தின் அனுகூலத்தை எதிர்பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். சில மனிதர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, சித்தப்பா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்றார், அண்ணே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறேன்றார், எங்கள் அண்ணாச்சி எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பேன்னு சொல்கிறார், எங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கிறாங்க, அதனால நான் இதை செய்ய போகிறேன். இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரின் கரம் அனுகூலமாக இருக்கிறதா? நிகேமியாமனுடைய ஆமீன் மிகப்பெரிய தரிசனத்தின் செயல்பாடுகளில் 52 நாட்களில் உருக்குலைந்து கிடந்த எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிறார். முதலாவது நிகேமியா தன் இஸ்ரவேல் ஜனங்களிடத்திலே சொல்லுகின்ற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். கொஞ்சம் வாருங்க நிகேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராய். நிகேமியாவின் புஸ்தகத்திற்கு நேராக வரும் பொழுது அவர் ஜனங்களிடத்தில் அவர் சொல்லுகின்ற ஒரு அருமையான வார்த்தையை அங்கே நாம் பார்க்க முடியும். அவர் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார், 2 அதிகாரத்திலே 18வது வசனம், 18ஆமா 18ஆம் வாக்கியம் வாசிங்க.
2: என் தேவனுடைய கரம்
1: என் மேல் நன்மையாக இருக்கிறதையும்
2: ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன்.
1: பாருங்க, தரிசனம் உள்ள நெகேமியா ஜனங்களிடத்தில் போய் சொல்லுகிறார், இப்பா ஆண்டவருடைய கரம் நமக்கு நன்மையாயிருக்கிறது என்று அறிவித்தாரா? அருமையான ஒரு தேவ மனிதன், ஒரு அருமையான ஆவிக்குரிய தலைவர் என்ன போய் என்ன சொல்றார், ஐயா ஆண்டவர் இந்த காரியத்துல ஆண்டவரின் கரம் நமக்கு அனுகூலமாக இருக்கிறது அப்படி பேசினார். ராஜா எனக்கு அனுகூலமாய் இருக்கிறார், குடும்பத்தார் எனக்கு அனுகூலமாய் இருக்கிறார்கள், எனக்கு பணம் அனுகூலமாய் இருக்குது, பேங்க் எனக்கு அனுகூலமாய் இருக்குது. அதல்ல ஆத்மீகத்தினுடைய ரகசியம், வளர்ச்சியின் ரகசியங்கள் அதல்ல. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரின் கரம் நமக்கு, எனக்கு, நம் பணிக்கு, நம் தரிசனத்திற்கு, நம் ஊழியத்திற்கு, நமது குடும்பத்திற்கு, நம் தொழிலுக்கு அனுகூலமாயிருக்கிறது என்று நான் அவர்களுக்கு அறிவித்தேன். அல்லேலூயா. யாபேசுக்கு அனுகூலமாயிருந்த கரம், நெகேமியாவின் ஊழியத்திற்கு அனுகூலமாயிருந்த கரம், அந்தியோக்கியா திருச்சபைக்கு அனுகூலமாயிருந்த கரம், எசேக்கியலுடைய ஆவிக்குரிய ஊழியத்திற்கு அனுகூலமாயிருந்த கரம் இந்த கடைசி நாட்களில் நமக்கு அனுகூலமாயிருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நம்பர் டூ, தேவ கிருபை. ஹல்லேலூயா. சிலருக்கெல்லாம் ஆண்டவருடைய கிருபையை குறித்து பேசினா பரியாசமா இருக்கும். என்ன கிருபை? கிருபை என்றான். ஆமாம், என்ன ஜபம்? ஜபம்னு சொல்றான். என்ன ஆண்டவரை தேடி ஜோம் பண்ணு, ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து காத்துருன்னு சொல்றான். எங்களுக்கு வேற வேலை இல்லையா? பைபிள் சொல்லுது ஆண்டவருடைய கிருபை அவர்களோடு இருந்ததை. அமீன். பர்னபா என்ன செய்தார்? பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ராத்திரி வளர்ச்சியை விரும்புகிற பிள்ளை, முன்னேற்றத்தை விரும்புகிற பிள்ளை, பெருக்கத்தை விரும்புகிற பிள்ளை, தரிசன நிறைவேறுதலை விரும்புகிற பிள்ளை, முதல்ல பெருக்கத்தை அல்ல விரும்ப வேண்டியது, வளர்ச்சியை அல்ல விரும்ப வேண்டியது, முதல்ல விரும்ப வேண்டியது அந்தியோக்கியா சபையில் காணப்பட்ட தேவ கிருபையை விரும்புகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, அல்லேலூயா. எடுத்த உடனே வளர்ச்சியை விரும்பி நிற்கப்படாது, எடுத்த உடனே பெருக்கத்தை விரும்பி நிற்கப்படாது, அற்புதத்தை விரும்பி நிற்கப்படாது. நம்முடைய தேவை அதுதான். ஆண்டவரே கிருபையை தாரும், அந்த கிருபை என்னில் நிரம்பி காணப்படட்டும். உம்முடைய கிருபை இருக்குமானால் என்னில் வளர்ச்சி உண்டாகும். அல்லேலூயா. கிருபை. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது பாருங்க. அப்போ சொல்ல, தேவ மனிதனாகிய பர்னபா என்ன செய்கிறார்? தொடர்ந்து 11 அதிகாரத்திற்கு வருங்க.
2: அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு,
1: ஒரு ஆமீன் சொல்லுங்க. இது பொதுவாக நான் ஊழியர்களுக்கு பிரசங்கிக்கிற பகுதி. ஒரு ஆவிக்குரியவனின் மகிழ்ச்சி எத்தகையது? இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். ஒரு நல்ல வளர்ச்சியை எதிர்பார்க்கிற ஆவிக்குரியவனின் அமீன் மகிழ்ச்சி எத்தகையது? எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான், எல்லாரும் ஆவிக்குரியவர்கள் தான், எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், எல்லாரும் ஆண்டவரை அறிந்தவர்கள் தான். ஆனால் சிலருக்கு பணம் மகிழ்ச்சியாக இருக்கும், சிலருக்கு நிறைய ஜனங்கள் இருக்காங்க. உங்க சர்ச்சில் 2000 பீப்புள், 5000 பீப்புள், 10000 பீப்புள், ஆ எங்க சர்ச்சில் இன்னெல்லாம் இருக்கு. அவைகள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. ஆனா பர்னபாவை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். பர்னபாவுக்கு எது சந்தோஷம் தெரியுமா? எங்க குடும்பத்தில், எங்க சபையில், எங்க ஊழியத்துல கிருபை இருக்குதியா? ஏம்மா, உங்க குடும்பத்தில் எதுமா சந்தோஷம்? எங்களுக்கு 2 வீடு இருக்கு, உள்ள கிருபை இருக்கா? எனக்கு 5 இருக்கு, வாழ்க்கையில கிருபை இருக்கா? 100,000 வாங்குற சம்பளம் இருக்கு, வாழ்க்கையில கிருபை இருக்கா? ராஜா, நான் எதையும் சாதிப்பேன், வாழ்க்கையில கிருபை இருக்கா? ஏன் தெரியுமா? கரண்ட் இல்லைன்னா ஃபேன் ஓடாது, கரண்ட் இல்லைன்னா லைட் எரியாது. கிருபை இல்லைன்னா உன் வாழ்க்கையில் எது இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அது அவர் அறிந்திருந்தார். அதனால தான் சொல்றேன், ஒரு ஆவிக்குரியவனுடைய தரிசனம், ஒரு ஆவிக்குரியவனின் மகிழ்ச்சி, ஒரு ஜபிக்கிறவனின் மகிழ்ச்சி, ஒரு ஊழியம் செய்கிறவனின் மகிழ்ச்சி, தேவனை ஆராதிக்கிறவனுடைய சந்தோஷம் என்ன தெரியுமா? ஏ, என் குடும்பத்தில் கிருபை இருக்கு. சில ஆவிக்குரிய சபைக்கு வருவாங்க, வீடு வெள்ள அடிக்கவே செய்யாது, 10 ஆயிருக்கும் வெள்ள அடிச்சு, அதே கார், அதே பைக், அதே சூழ்நிலை, அதே கஷ்டங்கள், தரித்திரம் எல்லாம் இருக்கும், அதே கஷ்டங்கள் இருக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுவான், பாத்தியா நீ பெந்தகோஸ்டுக்கு போய் என்ன பார்த்த? நீ ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுற எல்லாம் கஷ்டம் இருக்குதில்லா, பாடுகள் இருக்குதில்லா, எங்களை பாரு, நாங்க எவ்வளவு நல்லா இருக்கிறோம், எங்க குடும்பங்கள் எவ்வளவு நல்லா இருக்கு. நீ தானே கஷ்டப்படுறா, உன் குடும்பம் தானே கஷ்டப்படுது, ஆண்டவரே ஆண்டவரேன்னு கூப்பிட்டு. ஆனா நீ இருக்கிற, உங்ககிட்ட இருக்கிற பைக் என்கிட்ட இல்லை, நீ இருக்கிற வீட்டுல நான் இல்லை, உனக்கு இருக்கிற செல்வமும் சொத்து பத்து என்கிட்ட இல்லை. ஆனா ஒன்னு கேக்குறேன், என் வீடு ஓல குடிசையா இருந்தாலும் கிருபை இருக்குடா. என் வீட்டுக்குள்ள தேவ கிருபை இருக்கு, என் குடும்பத்துக்குள்ள தேவ கிருபை இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி பணமும் காசு சொத்தும் சுகமும் இல்லை, ஆனா என் வீட்டுக்குள்ள நித்தம் என்ன சந்தோஷப்படுத்துகிற தேவ கிருபை இருக்கு, அதுதான் எனக்கு சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பம் இதுல சந்தோஷப்படும். சில கர்த்தருக்கு சொத்துன பொத்தலான கிறிஸ்தவர்கள் எப்ப பாரு இந்த ஆவிக்குரிய கிருபைய வீடு நிறைச்சு வச்சுக்கிட்டு, அவளுக்கு நல்ல துணி இருக்கு எனக்கு இல்லையே, அவ இப்படி இருக்க எனக்கு இல்லையே, அவ பிரிட்ஜ் வாங்கினா நான் வாங்கலையே, அவ பைக்கில் போறா நான் போகலையே, ஐயோ இதுக்கு அந்த மாப்பிள்ளையே கட்டி இருக்கலான்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாய். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த உலகத்தையே மாற்றி அமைக்க கூடிய தேவ கிருபையை வாங்கின பலருக்கும் தங்களோடு கூட இருக்கிற கிருபையின் மேன்மை என்னதுன்னு தெரியல. அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிக்கணும், பர்னபாவை குறித்து பிரசங்கிக்கும் பொழுது கிருபையை குறித்த அறிவு பர்னபாவுக்கு இருந்துச்சுப்பா. தனக்குள் இருக்கிற கிருபை, தன் சபைக்குள் இருக்கிற கிருபையில் அவர் சந்தோஷப்படுவார் என்றா, பணத்தை விட, பதவியை விட, உலகத்தை விட, செல்வத்தை விட, வேலையை விட, தன் குடும்பத்திற்கு கிடைத்த கிருபையில் பர்னபா சந்தோஷப்பட்டார். இதுல தெரியும் ஏவன் உருப்படியான ஆவிக்குரியவன். இந்த ஒரு வார்த்தையிலும் தெரியும் ஏவன் ஒழுக்கமான ஆவிக்குரியவன், ஏவன் ஒழுக்கமான கிறிஸ்தவன். கிருபையை பெற்றுக்கொண்ட அநேக குடும்பங்கள் ஆலயத்துல வந்திருந்து எனக்கு அது இல்லையே, மோர் இல்லையே, ரசம் இல்லையே, அவியல் இல்லையேன்னு அழுது, என்னைக்குதான் உனக்கு இலை, என்னைக்கு திருப்தி வரும் உனக்கு? பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் வாழ்க்கையில ஜபம் இருக்குது, என்னைக்காவது ஜப குறிப்பு குறைஞ்சிருக்காடே? இல்லை இல்லையா? மறிக்கிறது வரைக்கும் குறையாது. கடைசியில ஒரு ஜபம் உண்டு, எடுத்துக்கிடாப்பான்னு, அது வரைக்கும் உனக்கு ஜப குறிப்பே குறையாது. அதனால இல்லாய்மைகளை கொடுத்து புலம்ப கூடாது. எத்தனையோ மாட மாளிகையில் இல்லாத தேவ கிருபைய என் கூடாரத்துக்குள்ளேயே அப்பா வச்சிருக்கிறேன். எத்தனையோ ராஜாக்களின் அரண்மனையில் இல்லாத மகிமை பொருந்தின அந்த தேவ கிருபையை கர்த்தர் என் கூடாரத்திற்குள்ள வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? அதனாலதான் சங்கீதக்காரன் சொன்னார், ஆயிரம் நாட்கள் எங்க ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசல் படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவே. அங்கே அமீன் உலகத்தின் சந்தோஷம் இருக்கும், இங்க எனக்கு என்ன இருக்கும்? தேவ கிருபை இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இனி யாராவது இல்லை இல்லைன்னு நீ அழுதுட்டு தெரிஞ்ச அப்ப இருக்கு உனக்கு வாழ்க்கை முழுவதும் தேவ கிருபையை வாங்கி வச்சுட்டு. ஓகே, அதுதானே இல்லை, கிருபை இருக்குல்ல, பணம் தானே இருக்கு, போதுமானது இருக்கு, ரைட், அவ்வளவுதான். கிருபை இருக்கா இல்லையா? வீட்டில் என் குடும்பத்தில் கிருபை இருக்கியா? போதும், அவன் நல்லா இருக்கான். ஏன் அவன் நல்லா இருக்கான்? அவன் குடும்பத்தில் என்ன இல்லை? தோத்திரம் கிருபை இல்லை, தேவ கிருபை இல்லை. என் குடும்பத்தில் தேவ கிருபை இருக்கு, என் வீட்டுக்குள்ள தேவ கிருபை இருக்கு, என் குடும்பத்தில் தேவ கிருபை இருக்கு, நான் வேலை செய்கிறதுக்கு உட்காருகிற சேர்ல தேவ கிருபை இருக்கு,

அல்லேலூயா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, பர்ணபாவுக்குள்ள இருந்த இருதயம் உங்களுக்கு வேணுங்க. சொல்லுங்க, பர்ணபாவுக்குள்ள இருந்த இருதயம் உங்களுக்கு வேணும். என்னன்னு கேக்குறீங்களா? வேற எதையும் குறிச்சு கவலைப்படக்கூடாது, கிருபையை குறிச்சு சந்தோஷப்படு. அல்லேலூயா. நம்ம கேரக்டர் பாருங்க, என்ன இருந்தாலும் இருக்கிறத குறித்து சந்தோஷப்பட மாட்டோம், இல்லாததை குறித்து அழுதுகிட்டே திரிவோம். பார்த்துக்கிட்ட இது ஒரு பயங்கர அமீன் வாதை, இது பயங்கரமான வாதை. ஆமாங்க, வீடு நிறைய ஆசீர்வாதம் இருக்கும், ஒரு முட்டு பின்னு குறைவாக இருக்கும். முட்டு பின்னு இல்லையே, அவன்கிட்ட ரெண்டு இருக்கு, எங்கிட்ட முட்டு பின்னு இல்லையே. இப்படியே அழுதுட்டு திரிவான் பார்த்துக்க. கல்யாண வீட்டுக்கு போனா கேட்பாங்க, ஏக்கா ஒரு மாதிரி இருக்க, ஒரு முட்டு பின்னு போல இல்லை. அலுவலகத்துக்கு போகும் பொழுது, அக்கா சிஸ்டர் நீங்க ரொம்ப டல்லா இருக்கிற மாதிரி, என்ன செய்ய, ஏக்கா ஒரு முட்டு பின்னு கூட இல்லை. ஆனா சாக்கு நிறைய வச்சிருப்பா நன்மை, அதை குறித்து ஒரு நாள் கூட சிரிப்பானா? இவன் ஏக்கா சிரிக்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொன்னால் அவன் கிளவன்ட்டுச்சு, கடன் கேட்பான்னு தெரியும். அதனால் இருக்குன்னு சொல்ல மாட்டான். முட்டுப்பின்னு இல்லையே, முட்டுப்பின்னு இல்லையே. இயேசுவின் நாமத்தில் இந்த குறுகிய இருதயத்தில் இருக்கிற வாதை வெளியே பா பிசாசு. சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் சபை ரொம்ப சின்னதாக இருக்குது, பாஸ்டர் 50 பேர் தான் வராங்க, எங்கள் சபை உங்கள் ஊரில் இன்னொரு சபை இருக்கா, அவங்க இப்படி கட்டியிருக்காங்க. ஏன் ஒன்று சொல்கிறேன், பெரிய சபையாக இருக்கிறதுனால கிருபை இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பெரிய சபைகளில் நாங்கள்லாம் போய் நின்றுட்டு தேவ பிரசன்னத்திற்காக படுகிற பாடுகள் இருக்கு. ஆனால் 10 பேர் தான் உட்காந்துருப்பான் பாரு, மேடையில் ஏறுகிறதுக்கு முன்னே தேவனுடைய மகிமையை பார்க்க முடியும். தான் சொல்ல, என்னிடத்தில் எத்தனை ஆயிரம் இருக்கிறது, எத்தனை ஆயிரம் மக்கள் இருக்கிறார்கள், என்னிடத்தில் செல்வம் இருக்கிறதா, மேன்மை இருக்கிறதா, பதவி இருக்கிறதா, அந்தஸ்து இருக்கிறதா என்பதை விட தோத்திர கிருபை இருக்கிறதா. அல்லேலூயா. சில நேரத்தில் சில மேடைகளில் போகும் பொழுது சிலரை சொல்லுவாங்க, இவர் டாக்டர் அப்படிம்பாங்க, சிலர் இவர் ரெவரண்ட் அப்படிம்பாங்க, இவர் தான் ஐ மீன் தோத்திரம் சொல்லுங்க செக்ரட்டரி அப்படிம்பாங்க, இவர் வந்து பிரஸ் பிக்சர் அப்படிம்பாங்க, இவரா இவர் தான் பிஷோப் எப்படிம்பாங்க. ஐயா இதெல்லாம் அல்ல பெருமை, இவர் தான் சூப்பரிண்டெண்ட், இவர் தான் இவர் தான் இங்கே எல்லாமே, எல்லாம் அவர் தான், நாசாக்கு தான் அவர் தான். ஆனால் ஒன்று சொல்லுது, இந்த பதவியெல்லாம் வச்சிருக்கிறதுனால ஒருத்தன் வளரணும்னு அவசியம் இல்லை, இவனுக்குள்ள கிருபை இருக்காடா. அல்லேலூயா சொல்லுங்க. தலைவனா இருந்து பிரயோஜனம் இல்லை, கிருபை உள்ளவனா இருக்கணும். பெரிய சபையா இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த சபைக்குள்ள கிருபை இருக்கணும். மாட மாளிகை இருந்து பிரயோஜனம் இல்லை, அந்த அம்மின் வீட்டுக்குள்ள கிருபை இருக்கணும். அப்ப நம்ம வாழ்க்கையில சந்தோஷப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? ஐயா என்னை என் ஆண்டவர் கிருபையில வச்சிருக்கார். ஐயா கிருபையில சந்தோஷப்படுயா. அம்மின் பர்ணபாவில் நான் படித்த ஒரு பாடம் அது, அவன் கிருபையை கண்டு சந்தோஷப்பட்டான். அல்லேலூயா. அப்ப நம்முடைய சபையின் கவனம் இதுல தான் இருக்கணும். அமீன். அத்துமக்கள் வரட்டும், ஆனால் கிருபை நஷ்டப்பட்டு விடக்கூடாது. பணக்காரர்கள் வரட்டும், கிருபை நஷ்டப்பட்டு விடக்கூடாது. அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நம்முடைய சபையில் முக்கியமானவர்கள் மனிதர்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள், பணக்காரர்கள் அல்ல, செல்வந்தர்கள் அல்ல, கிருபை பெற்றவர்கள். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவன் பணக்காரன் நினைச்சா கிருபை பெற்றவனை உருவாக்க முடியாது, ஆனா கிருபை பெற்றவன் நினைச்சா செல்வந்தனை உருவாக்க முடியும். சொல்ல சரிதான ஐயா? ஒரு கிருபை பெற்றவன் நினைச்சா பணக்காரனை உருவாக்க முடியும், ஒரு கிருபை பெற்றவன் நினைச்சா படிச்சவனை உருவாக்க முடியும், ஒரு கிருபை பெற்றவன் நினைச்சா சமின் சிறந்தவனை உருவாக்க முடியும். ஆனா ஒரு படிச்சவன் நினைச்சா கிருபை உள்ளவனை உருவாக்க முடியுமா? கண்டிப்பா உருவாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. போதும்னு நினைக்கிறேன், கிருபையில் சந்தோஷப்படு.
இந்த வசனத்தை மட்டும் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை இணைந்து வாசிக்க போகிறீங்க? கர்த்தர் நல்லவே. ஆமென். 23 வாக்கியம், Acts chapter 11 verse 23 வாசிங்க பார்க்கலாம். அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கர்த்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான். அல்லேலூயா. கிருபையில் இருக்கிறேன், என் குடும்பத்தில் அந்த கிருபையை பார்க்க முடியுதுன்னு சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி வர அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு பர்ணபா புத்தி சொல்லுகிறார், நிலைத்திருக்கும்படி. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, நிலைத்திரு. பெற்றுக்கொண்ட கிருபையில் நிலைத்திரு. ஆமென். ஆமா, கண்ட நாவாரிக்க வார்த்தையும் கேட்டு நாசமா போயிடாத, கிருபையில நிலைத்திரு. எவனாவது என்ன சொன்னான்னு கிருபையை விட்டு போகாத, கிருபையை விட்டு போகாத, கிருபையை விட்டு போகாத. அல்லேலூயா. ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு தம்பிட்ட நான் சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. அவர் நிறைய கம்ப்ளைண்ட்களை கொண்டு ஊழியத்தில் நிறைய இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க அப்படின்னு என்கிட்ட வந்த. நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பி ஜனங்கள் சொல்லுகிறத வச்சு நம்ம சபையை நடத்த முடியாது, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ ஜோம் பண்ணி கிருபையில வளருன்னு சொன்னேன். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அவருக்கு புரியல. ஏய், மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தையை கேட்டா நம்ம கிருபையில நிக்க முடியாதுடா, நம்ம கிருபையில நிக்க முடியாது. மனிதர்கள் சொல்லுகிற வார்த்தை நம்ம கிருபை விட்டு தடுமாற பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் போசுனேன், தேவ மனிதனாகிய பர்ணபா அந்த சபையில கிருபையை கண்டார். கிருபையை கண்ட உடனே சந்தோஷப்பட்டார். உடனே கிருபை இருக்குன்னு போல கிருபை உள்ளவனுக்கு போதித்தார், நின்னுக்க கிருபையில, நின்னுக்க சபையில, நின்னுக்க

தள்ளும்படி, ஜெபிக்கிறவனை விழ தள்ளும்படி, அமீன் ஒத்து போகிறவனை விழ தள்ளும்படி, தரிசனம் உள்ளவனை விழ தள்ளும்படி, சத்துரிய தணிப்பான், கிருபை பெற்ற சபையை விழ தள்ளுவதற்கு சத்துரிய தணிப்பான். அதுதான் அவர் சொல்லுகிறார், கிருபையில் நிலைத்திருக்கும்படி அவர் நிர்ணயமாய் பற்றி சொன்னார். அல்லேலூயா. எல்லாரும் சொன்னீங்க, கர்த்தர் என் குடும்பத்தில் கிருபையை வச்சிருக்கிறார். கிருபை வச்சிருக்கிற பிள்ளை வேற எந்த காரியத்திலும் கவலைப்படப்படாது. கிருபை இருக்குன்னு சொல்லிக்கிட்டு முட்டு பின்னில்லைன்னு அழுதுட்டு நடந்தேன்னா அது பொய். நீ பொய் என்னும் பொய்க்கு பெரியப்பாவுமாய் இருக்கிற. ஆமா, அப்படித்தான் சொல்லணும். அது ஏன் வார்த்தை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? ஆமீன். கிருபை இருக்கிறவன் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டான். அவனுடைய ஒரே சந்தோஷம், கர்த்தர் கிருபை என் மேல இருக்கு, கர்த்தர் நடத்துவான். அல்லேலூயா. கர்த்தர் கிருபை. இந்த உலகத்தில் ஒரு பெரிய மனிதனா நிக்கிறத விட எங்கேயாவது ஒரு ஓரத்தில் கிருபையுள்ள ஒரு மனிதனாய் வாழ்வது, ஆமீன், பெரிய மனிதனாய் உலகத்தை ஆள்வதை விட எங்கேயோ ஒரு மூலையில் கிருபை உள்ள மனிதனாய் வாழ்வது சிறந்தது. உலகத்தை ஆளுவதை விட கிருபை உள்ளவனாய் வாழ்வது சிறந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. நிலைத்திருக்க புத்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நின்னுகிடணும். என்ன சொல்லுங்க? நின்னுகிடணும். சரியா? ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. நான் இந்த பகுதியில் நான்லாம் இது என்னை கத்தர் கற்றுக் கொடுத்த பாடங்கள், என் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம். அதனால தான் எது வந்தாலும் வருத்தப்பட மாட்டேன், எது வந்தாலும் அதுலேயும் சந்தோஷப்பட மாட்டேன், எது போனாலும் அதுலேயும் துக்கப்பட மாட்டேன். வந்ததில் சந்தோஷப்பட்டதும் இல்லை, போனதில் துக்கப்பட்டதும் இல்லை, ஒன்றே ஒன்றில் மனரம்யமாக இருக்கேன். ஆமென். என் அப்பனின் கிருபை என் மேல் இருக்கிறது. நம்ம பிள்ளைகளை திருமணத்திற்காக யோசிக்கும் பொழுது செல்வங்கள் முன்ன நிற்கும், ஆனால் நல்ல ஒரு ஆவிக்குரியவன் என்ன செய்வான் தெரியுமா? அங்கே பாஸ்டர்கிட்ட விசாரிப்பான், பாஸ்டர் இந்த பிள்ளை கிருபை பெற்ற பிள்ளையா, இந்த பிள்ளை மேலே தேவ கிருபை இருக்கா, உடுத்த துணியோடு அந்த குழந்தையை கூட்டிட்டு போ, அவள் உனக்கு கிரீடமாக இருப்பா, பையனுக்கு வீடு இருக்கா, சொத்து இருக்கா, சுகம் இருக்கு, தேவ கிருபை பெற்ற பையனா, அவனை உடுத்திருக்கிற துணியோட வாழ்க்கைப்படு, ஆண்டவர் அவனை வாழ வைப்பார். அவன் நடுத்தருவில் நின்றாலும் அவனுக்கு ஒரு எதிர்காலம் இருக்கும். ஏன் தெரியுமா? அவன் சிரசில் தேவ கிருபை இருக்கும். அதனாலதான் சொல்லுவேன், இந்த கூடாரத்தில் வளர்க்கிற என் பிள்ளைகள் செல்வந்தர்களா இருக்கக்கூடாது, கிருபையுள்ளவனா இருக்கணும். இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற தலைமுறை, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற தெய்வ ஜனம், கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை. இந்த சத்து அநேகரை உயிர்ப்பிக்குதுன்னு எனக்கு தெரியும். சொத்து சொத்துன்னு ஓடின பலரும் கிருபை இழந்து நிற்கிறாங்க, பதவி பதவின்னு ஓடுற பலரும் கிருபை இழந்து நிற்கிறாங்க, அந்தஸ்து அந்தஸ்துன்னு ஓடுன பலரும் கிருபை இழந்து நிற்கிறாங்க. ஆனா பர்ணபாவுக்கு ஒரே ஒரு சந்தோஷம், தேவ கிருபை, தேவ கிருபை. ஆமீன்.

ஓ ஃபாதர், தேங்க் யூ லார்ட். ஓ, நம்முடைய ஆண்டவர் பலனுள்ளவர், அவர் பராக்கிரமம் நிறைந்தவர். பிரியமான தேவ ஜனமே, தாவீது தனக்கு விரோதமாக சத்துருக்களை விரட்டி அடிக்க தேவனுடைய

சிஸ்டம் செய்து நீ முறியடிக்க போகிற. ஓ அமேன், அவர் யுத்தத்தில் வல்லவர். விசுவாசமாய் நீங்கள் பாடும்போது உங்களுக்கு விரோதமாக எழுங்குற பிரச்சனைகள், என் தேவன் இப்போதே எல்லாவற்றையும் ஒரு கடலை அடக்குவது போல அடக்கப் போக

பர்சு தாவியம் உம்மை வரவேற்கிறோம். We welcome you, Holy Spirit. உங்கள் பிரசனம் எங்களுக்கு தேவை, உங்கள் அபிஷேகம் எங்களுக்கு தேவை. எங்களை நடத்துங்க.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: இப்போ யார கேட்டாலும் ஏஐ ஏஐன்னு சொல்றாங்க. ஏஐனா என்னது? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, டெக்னாலஜி மனுஷ அளவு புத்திசாலியா ஆயிட்டுது. மனுஷன் டெக்னாலஜி அளவு புத்தி இல்லாம போயிட்டான். ஏன் இப்படி ஆச்சுது? எதனால இந்த பிரச்சனை வந்துச்சு? நாம நாலு விஷயத்த விட்டுட்டோம். வாசித்தல், எழுதுதல், கணிதம், கலை. இந்த நாளையும் நாம புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டோம். படிக்கிறதில்ல, எழுதுறதில்ல, கணக்கு போடுறதில்ல, வரையறதில்ல. இந்த நாளையும் நம்ம தவறாம பண்ணுனாதான் மூல வளர்ச்சி அதிகமா இருக்கும். இன்னைக்கும் அமெரிக்காவில சீன மாணவர்களும் இந்திய மாணவர்களும் மற்ற எல்லாரையும் அவுட் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா நம்ம பேசிக் எஜுகேஷன்ல இந்த நாளும் இருக்குது. இப்போ நாம அதை விட்டுட்டோம். கணக்கு போடுறதில்ல, கால்குலேட்டர் கணக்கு போடுது. வரையறதில்ல, படிக்கிறது முழுசும் மொபைல தான் படிக்கிறோம். எழுதுறது கிடையாது. தினம் அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஏதாவது படிங்க, 5 நிமிஷம் ஏதாவது எழுதுங்க, சும்மாவே சில கணக்கு போட்டு பாருங்க, ஏதாவது வரையுங்க. அது அழகா இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. நாம அதை யார்கிட்டையும் காமிக்க போறதில்ல. அதனால எதையாவது மனசுக்கு பிடிச்சத வரையுங்க. 21வது நாள்ல மூல வளர்ச்சி அதிகமா இருக்கும். உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். எதை படிக்க, எதை எழுதி பார்க்கன்னு யோசிக்கிறீங்களா? இருக்கவே இருக்குது பைபிள். ஒவ்வொரு நாளும் 5 வசனம் படிங்க, அதை எழுதி பாருங்க, அதன்படி நடக்கிறோமான்னு யோசிச்சு பாருங்க. நம்ம மூளையும் வளரும், உடலும் சந்தோஷமா இருக்கும், ஆன்மாவும் வளம் பெறும். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்கள்.